எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்கிட்டு தெரிக்

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிருங்க, டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சுவிச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல. லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க சுவிச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.
2: வணக்கம். நீத்தார் பெருமையுடைய 2வது குறளை இன்று பார்ப்போம். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இப்போ வள்ளுவர் வந்து இங்க நீத்தாருடைய பெருமையை சொல்ல வரும்போது, இந்த வள்ளுவர் வந்து அவருடைய குறள் இன்றைக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கிறாங்க என்று சொன்னா, அதோடைய சிறப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு தெரிந்த எடுத்துக்காட்டுகளை அவர் சொல்றாரு. மனசுல நிக்கிற மாதிரி, புரிந்து கொள்கின்ற மாதிரி அந்த குறளை கூட நீங்க விளக்கமே இல்லாம புரிந்து கொண்டு விடலாம். அப்ப ரொம்ப அழகா இங்க சொல்கின்றார், துறந்தார் பெருமை, அதாவது துறவிகள் நீத்தார் அவர்களுடைய பெருமை அவருடைய சிறப்பை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், துணை கூறின் எப்படி சொல்லலாம், வையத்து, வையம் என்று சொன்னா உலகம், வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. இந்த உலகம் தோன்றியது முதல் இன்று வரை, இந்த கணம் வரை, இந்த நிமிஷம் வரை எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து எந்த சென்சஸ் வச்சும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அது வந்து முடியவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, நம்ம ஒரு நாட்டுல இந்தியாவில மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் கூட சென்சஸ் சொல்றது வந்து துல்லியமா நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியல. ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், உத்தேசமா தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு கணமும் ஒரு உயிர் பிறந்து கொண்டே இருக்கு, ஒவ்வொரு கணமும் ஒரு உயிர் இருந்து கொண்டே இருக்கு. அதனால அப்படியே பர்ஃபெக்ட் அக்யூரேட் என்று நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஒரு குத்து மதிப்பா தான் சொல்ல முடியும். அப்போ உலகம் முழுக்க என்று சொன்னா முடியவே முடியாது. ஏன்னா நம்ம அதை போய் கேட்டு வரத்துக்குள்ளேயே 10 பேர் செத்து போகலாம், 10 பேர் பிறக்கலாம். அப்போ ஒரு தோராயமா தான் சொல்ல முடியும். அப்போ அது எப்படி முடியாத ஒரு செயலோ. இப்போ என்ன அழகான ஒரு எடுத்துக்காட்டை இங்க வள்ளுவர் சொல்றாரு, அதுவும் நமக்கு புரிந்த தெரிந்த விஷயத்த சொல்றாரு. எப்படி இந்த உலகத்துல இது வரைக்கும் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கிற கணக்கெடுப்பு பண்ண முடியாதோ, அதே மாதிரி இந்த துறந்தவர்களுடைய பெருமையெல்லாம் சிறப்பையெல்லாம் நீங்க திரும்பி மனசுல மறக்காம நினைவு வைத்துக் கொள்ளணும். வள்ளுவர் சொல்வதெல்லாம் உண்மையான துறவிகளை பற்றி, சரியான துறவிகளை பற்றி, ஒழுக்கமான நீத்தார்களை பற்றி. அந்த மாதிரி துறவிகள் ஒரு காலத்துல நம்ம ஊர்ல இருந்தாங்க, நம்ம நாட்டுல இருந்தாங்க, அவங்களுக்கு மதிப்பு இருந்தது. இன்றைக்கு நாம பார்க்கிறோம், அது ஒரு கேள்விக்குறியாக போய்விட்டது என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை பற்றி இங்க வள்ளுவர் சொல்லல. 24 கேரக்டா இருக்கக்கூடிய பத்தரை மாற்று தங்கமாக இருக்கக்கூடிய அந்த துறவிகளை பற்றி சொல்லுகின்றார். அப்ப அப்படிப்பட்ட அந்த துறந்தார் அவர்களுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வையத்து, இந்த உலகத்திலே இதுவரை எத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்ற கணக்கை நம்மளால எப்படி எடுக்க முடியாதோ, அது மாதிரி அவருடைய பெருமையை கணக்கிட்டு சொல்ல முடியாது. அது கணக்கிட முடியாதது, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது என்று ரொம்ப அழகாக நச்சுன்னு ஒரு எடுத்துக்காட்டு வழியாக மனசுல புரிந்து கொள்கின்றபடி மறக்க முடியாதபடி வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். நன்றி. நாளை மீண்டும் அடுத்த குரலை பார்ப்போம்.

0: ஏய், அந்த ரேனோ இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்குதான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்க கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால ஏதாவது தொல்லை பண்றாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு சில வழிகள். வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆமா, நிச்சயமா வாழ்க்கை வாழறதுக்கு தான். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோமா, மகிழ்ச்சியா வாழறோமா, இல்ல பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறோமா? சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டு துவண்டு போயிடுறோம். அன்றாட வாழ்க்கையில பிரச்சனைகளே நம்ம கண் முன்னாடி இருக்கு. ஆனா அந்த பிரச்சனைகள்ல மூழ்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்பவே அவஸ்தையாயிடுறது. ஆனா அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது, எப்படி அதிலிருந்து வெளிவந்து வெற்றி காண்றது, வெற்றி அப்படின்ன உடனே ஒரு பெரிய பெரிய இமாலய வெற்றியை நான் சொல்லலை. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சில கோல்ஸை வச்சுட்டு அந்த கோலை தொடுறதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு கூட தடங்கல்களாக நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சின்ன நூல்கொண்டாக நம்ம சிறை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட எனக்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சகோதரி ஜெயா, இவங்க பிரம்மா குமாரி இயக்கத்துடைய ஒரு உறுப்பினர், நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. வாழ்க்கை வாழறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்கலாமா? வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. என் கூட இன்னைக்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா பேச போறாங்க. நேத்திக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம வந்து கண்ணில் பார்க்குற காட்சியை நம்ம எப்படி நம்ம மனதோடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். ஆனால் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் வந்து மனசை வந்து நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. ஒரு பூஜை பண்ணும்போது கூட ஒரு வரி வரும், அதாவது வந்து கண்ணு வந்து கடவுளை பார்த்துட்டே இருக்கு, வாய் வந்து ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனால் மனசு மட்டும் எங்கெங்கோ அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. எவ்வளவோ முனிவர்கள், எவ்வளவோ தவசீடர்கள், எவ்வளோ செயின்ட் எல்லாம் வந்து அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு புல நடக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, மனதை அடக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் வழி இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் எப்படி?
1: ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இதுவும். மனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்முடையது அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் தான் உருவாக்கிக்கோங்க. ஸோ நம்முடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமான விஷயம். ஸோ மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடையதுன்னு நினைக்காம மனம் அது ஏதோ ஒரு பெரிய விஷயம், குரங்கு மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் நாம வந்து நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாம நினைக்கிறதுனால தான் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது என்பது கடினமான விஷயம்னு நாம நினைக்கிறோம். மனம் என்பது என்னுடையது. ஸோ என்னுடைய விஷயங்கள் நிச்சயமாக எனக்கு எதிராக செயல்படாது. எப்படி நம்முடைய குழந்தை, அது நம்முடைய பொறுப்பு, நாம தான் அதை பார்த்துக்கணும். நிச்சயமா ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக அதை நல்வழிப்படுத்துவேன், நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப சுலபமான ஒரு வழின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ மனதை கட்டுப்படுத்துறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் மனம் என்பது என்னுடைய மனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு அப்படின்ற வார்த்தைகளுக்கு கூட வந்து அங்கே இடமில்லாமல் போடும். ஏன்னா என்னுடைய விஷயங்கள் எப்பொழுதுமே என்னுடைய கைக்குள், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது.
0: சரி, மனம் வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா மனதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு டிப் கொடுக்குறீங்க. பட் மனசு, நான் ஒரு கவிதை கூட படிச்சிருக்கேன், மனதை வந்து நீங்கள் வந்து குப்பு தொட்டி மாதிரி வச்சிட்ருக்கோம், அதை தேவையில்லாத பல விஷயங்களை போட்டு போட்டு போட்டு நம்ம அதை திருப்பி திருப்பி அதை யோசிக்கிறதுனாலையும் மனசை வந்து அந்த எண்ணங்கள் அதை வந்து தேவையில்லாத விஷயங்கள் போட்டு அமுக்கிறதுனால எப்படி வந்து ஒரு குப்பை தொட்டியில் பல நாள் போட்ட குப்பைகளை வந்து போட்டால் அது ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குமோ, மனதில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு போட்டு போட்டு போட்டு அதையே நம்ம யோசிச்சுட்ருக்கும் போது அது வந்து நம்மளுடைய பல விஷயமாக வந்து அது வெளிப்படுத்திடும். அது கோபமாக இருக்கட்டும், இல்லை வந்து வீண் வார்த்தைகளாக இருக்கட்டும், வாயிலிருந்து பேசப்படும் வார்த்தைகளாக இருக்கட்டும் அப்படின்னு, அது உண்மைங்களா?
1: இதை வந்து நாம் வந்து இன்னொரு புலன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். நம்ம வாய் அப்படின்றது கூட நம்முடைய இன்னொரு ஒரு அங்கம். ஸோ வாயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் நம்முடைய ஒரு புலன் அப்படின்னு எடுத்துக்கும்போது, வாய்க்கு வந்து எந்த விதமான சக்தியும் கிடையாது, ஆனால் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. இப்போ நாம் ஜென்ரலாக புலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேசும் திறன்னு சொல்கிறோம், இல்லை வாயின்னு சொல்கிறோம். ஸோ வாய்க்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆனால் அந்த வாய் மூலமாக எந்த வார்த்தைகளை பேசுகிறோமோ அதற்கு எல்லா சக்திகளும் இருக்கிறது. ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது, ஒருத்தரை புண்படுத்தக்கூடிய சக்தியும் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை மூலமாக ஒரு மனிதரை வந்து எந்த ஒரு இடத்துக்கும் வந்து கொண்டு செல்லக்கூடிய சக்தி என்பது அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இப்போ நம்ம வார்த்தை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது எங்கிருந்து உருவாகுது? அதுவும் வந்து ஒரு வார்த்தையை நான் வந்து வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதை யோசிக்கிறேன், நான் அதை சிந்திக்கிறேன், அது வந்து ஒரு எண்ணமாக எனக்குள்ளே உருவாகிறது. ஸோ எவ்வளோ விஷயத்தை நாம் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வார்த்தை என்பது வெளியில் வருது. இப்போ அந்த ஒரு வார்த்தையை நான் வெளியில் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ யோசிச்சிருக்கேன். நான் ஒருத்தரை பற்றி விமர்சனம் செய்யும் பொழுது கூட, ஒருத்தரை பற்றி நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்லும் பொழுது கூட, நிறைய யோசிச்சுட்டு நிறைய யோசித்ததுக்கு அப்புறமா நான் வந்து விமர்சனமாகவோ இல்லை என்னுடைய கருத்தாகவோ ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போது சிந்திக்கக்கூடிய திறன் என்பது யாருக்கு இருக்கிறது? மனத்திற்கு இருக்கிறது. ஸோ மனதின் மூலமாக நான் வந்து சிந்தனை செய்கிறேன், எண்ணங்களை உருவாக்குகிறேன். இப்போ நிறைய எண்ணங்களை உருவாக்கி வச்சிருக்கேன், அதுலேயும் கூட எந்த ஒரு எண்ணத்தை என்னுடைய வார்த்தையாக வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது? அதுவும் மனதிற்கு தான் இருக்கிறது. ஸோ மனது தான் வந்து எண்ணத்தை உருவாக்குது. அதுக்கப்புறமா இவ்வளோ எண்ணங்களில் எந்த ஒரு எண்ணத்தை ஒரு தீர்மானமாக ஆக்கி அதுக்கப்புறமா அதை வார்த்தைகளின் வழியாக வெளியில் கொண்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த வார்த்தைக்கு தான் சக்தி இருக்கிறது, வாய்க்கு வந்து சக்தி கிடையாது. இப்போ ஒரு சில சமயம் நீங்கள் சொல்வீங்க, இந்த வார்த்தையை வந்து நான்

0: ஆனால் என்னுடைய வாயிலேருந்து அது வந்துடுச்சு. அந்த மாதிரி வந்து பல பல விஷயங்களையும் நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லிட்டோம், இந்த மாதிரி பேசிட்டோம், பேசினதுக்கப்புறமா வந்து வருத்தப்படுவோம், இப்படி பேசியிருக்க வேண்டாமே, ஏன் இந்த மாதிரி பேசணும், இந்த வார்த்தையை நான் வந்து ஏன் உபயோகப்படுத்தினேன், இந்த ஒரு வார்த்தையால் என்னுடைய வாழ்க்கையை வந்து மாறிப்போச்சு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து வார்த்தையை வந்து நாம் வந்து குறிப்பிட்டு இதனால் என்னுடைய வாழ்க்கை என்பது வந்து மாறிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்னுலாம் வந்து சொல்கிறத வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து நமக்கு தெரியாமல் எப்படி வர முடியும்? ஸோ உள்ளே இல்லை அப்படின்னா வெளியே கண்டிப்பாக வர முடியாது. ஸோ நமக்குள்ளேயே நாம் வந்து செக் பண்ணிக்கணும், சோதனை செஞ்சு பார்க்கணும், இந்த வார்த்தை எனக்குள்ளே முதல்ல எப்படி வந்தது அப்படின்னு. இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து ஏதாவது ஒரு கபர்ட் மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்னெல்லாம் கையில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வந்து பதுக்கி பதுக்கி வச்சுட்டே இருப்போம். உள்ளே வந்து அதை வந்து ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா பதுக்கி வச்சுட்டே இருப்போம். மனசுக்கு டம்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பண்ணிடலாம். திணிச்சு ஸோ என்ன எவ்வளோ துணி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து திணிச்சு வச்சுட்டே இருப்போம். ஒரு நாள் வந்து நான் அந்த கபடை ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னாகும், அது உள்ளே இருக்கிற எல்லாமே ஒட்டு மொத்தமாக வெளியில் வந்து விடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சாலும் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நம்முடைய மனதிற்குள்ள எந்த விஷயங்களை நான் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் வந்து எல்லா துணியுமே வந்து எப்பொழுதுமே டெய்லி பேசிஸில் வந்து நான் மடித்து அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி இதை வந்து அடுக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கபோர்டு திறந்தால் எல்லாமே வந்து விழப்போகிறது கிடையாது. ஆனால் நான் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திணிச்சு வச்சுட்டு ஒரு நாள் திறந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து வெளியில் வந்து விழுறது என்னால் கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தரை பற்றி நமக்குள்ள கருத்துகளாகவோ விமர்சனங்களாகவோ ஒப்பீனியன்ஸாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் நம்ம அவங்கள பற்றி சிந்திச்சு சிந்திச்சு எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம். அதை நாம் சொல்ல மாட்டோம், டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், அதை பற்றி நாம் பேச மாட்டோம். ஸோ அது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு ட்ரிகர், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு சண்டை வாக்குவாதம் ஏதாவது ஒன்று வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நான் உள்ளே வச்சுருந்த அத்தனை விஷயங்களும் அந்த நேரத்தில் வெளியே வந்து கொட்டிடும். ஸோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்துடும். இன்ஃபேக்ட் பல சமயங்களில் வந்து நமக்கே தெரியாது இந்த பர்டிகுலர் வார்த்தையை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன், இதை வந்து என்னால் வந்து நமக்கே வந்து அப்படி யூஸ் பண்ணதை வந்து பிடிக்காம கூட இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையை நான் யூஸ் பண்ணியே இருக்கக்கூடாது, எப்படி என்னுடைய வாயிலேருந்து வந்ததுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம். ஆனாலும் அது உள்ளே இருக்குது அப்படின்னாலே ஏதாவது ஒரு சமயத்தில் வெளியில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்முடைய வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குது, மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னா நெருப்பு மாதிரி தான் சொல்லுவாங்க இல்லையா, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தீ மாறி மற்றவர்களை சுட முடியும் அப்படின்னா அது எங்கேருந்து புறப்படுதோ அப்போ அந்த இடத்த எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த முடியும், அந்த இடத்த வந்து எவ்வளவு சுட முடியும். ஸோ நிச்சயமாக அது நமக்குள்ளே வந்து எரிமலையாக இருக்குது, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளவு காலம் அது இருக்குதோ அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியே வந்தாகும். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா உறவுகள்லேயுமே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடியது அப்படின்னா வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகளுக்கால தான் இந்த எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து மற்றவர்கள் நமக்கு சொல்லுவாங்க, நம்மை பற்றி எப்படி மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள், நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே இன்று பல உறவுகள் வந்து விலகி போயிட்டே இருக்கு. ஸோ எல்லா உறவுகளையும் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியது நாம் மற்றவர்களை பற்றி எப்படி பேசுகிறோம், மற்றவர்களிடம் எப்படி பேசுகிறோம் அப்படின்றது தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் அப்படின்றது வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி அவர்களை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அகெயின் கம்மிங் பேக் டு தட், அந்த வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களிலிருந்து எதை வெளியிலே வார்த்தைகளாக கொண்டு வர வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடியது. இரண்டுமே வந்து மனம் என்கிற சக்தி தான். ஸோ நாம் வந்து பரிசோதனை செய்யணும் நமக்குள்ள. ஒருத்தரை பற்றி இல்லை, ஒரு சூழ்நிலையை பற்றி இல்லை, ஒரு சில விஷயங்களை பற்றி நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த எண்ணங்களினுடைய தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த எண்ணங்களின் தரம் சரியாக இல்லை அப்படின்னா உள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும். உள்ள மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது வெளியே வரவே வராது.
1: நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு சிச்சுவேஷனை பற்றி, ஒரு நபரை பற்றி, அந்த சூழ்நிலையை வந்து மாற்றக்கூடியது வந்து நம்மளுடைய வார்த்தைகள், அதுலேருந்து வர்ற கடும் சொற்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. திருக்குறளை உதாரணம் காமிச்சிங்க, இது ரொம்ப கரெக்டு. பட் நம்மளுக்குள்ளேயே சில வார்த்தைகள் ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிடும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேசும்போதே சிலர் வந்து சில சொற்களை வந்து தகாத சொற்கள், அடுத்தவங்கள் முகம் வந்து சுளிக்கிற மாதிரியான சொற்கள், பேட் வேர்ட்ஸ், அதை வந்து சின்ன குழந்தைங்க கூட வந்து சம்டைம்ஸ் வந்து அதை வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்க. இன்னும் கூட நீங்கள் சொல்ல போனீங்கன்னா எடுத்த எடுப்பில் வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டியில் பேச கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் டாக்கிங் கொஞ்சம் காரசாரமாக பேச ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடுது. சாதாரணமாக வீட்டில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் கூட சில பேர் வந்து, உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா சனி என்னு திட்டே இருப்பாங்க. அந்த சனிங்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும், இழவுங்கிற வார்த்தை திருப்பி திருப்பி வரும். அதாவது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறதுனா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நாயேங்கிறாங்க, பேயேங்கிறாங்க, குரங்கேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து திருப்பி திருப்பி திருப்பி வந்து அது அந்த அந்த சொற்கள் அது வந்து பார்க்குற திரைப்படங்கள்லேருந்து அவங்க கற்றுக்கிட்டு பேசலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்தவங்க, நான் 10 நாள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா, நீங்கள் பேசுகிற ஒரு சில மேனரிசமான வேர்ட்ஸை வந்து என்னை அறியாமையே எனக்குள்ளே போய் நான் அதை ரிப்பீட் பண்ணேன். அது நான் ஒன்று மீன் பண்ணலை. கொலவரின்னு ஒரு பாட்டு வந்தது. ஸோ வந்து ஏன் இப்படி கொலவரி பிடிச்சாலேறீங்கன்னா, நான் வந்து உண்மையாக அதை ஐ டென்ட் மீன் தட், பட் அந்த வேர்டு வந்துடுது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் கூட வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்களாக போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ நேரில் நீங்கள் கேட்குறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். தேவையில்லாமல் சில வார்த்தைகள் நமக்கு ஒரு ஹேபிட்டாக, மேனரிசமாக திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுனால என்னை பற்றின மதிப்பு கூட குறைஞ்சிட்டே போகும், பட் இருந்தாலும் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு அப்படின்னு. இந்த இதுக்கான பதிலை சகோதரி ஜெயா அவங்க நாளைக்கு சொல்லுவாங்க. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியை இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் அருணா. வாழ்க்கை வாழ்வதற்காக நிகழ்ச்சிக்காக பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து சகோதரி ஜெயா அவர்களோடு MOP சமுதாய வானொலி 107.8 விடைபெறுறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாக்கிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த விஷயத்தை உங்கள் கிட்டோட பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு வேறு ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நம்ம பயணிக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் கிட்டேருந்து விடைபெறுறது அருண்.

0: 7.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things, na you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasil vechi, if you just go out, it's very simple, and or love vechina will definitely you know not spoil the environment. Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogu channel parka vecha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vecha. Neenga kettukondirukkuradhu MOPN samudaya vanuli 107.8.
2: Tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick tick t

0: SMOP Vaishnav Community Radio 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: அப்பா எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க, நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும், எனக்கு காசு தரியா?
4: அப்பா நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, காலனில இருக்கிற கோவிலையே கும்பிட்டுக்காங்க, தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும், அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.

0: அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. இப்ப பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாக்கணும், ராத்திரி கண்ணு வைக்கணும். இப்படி இருக்கு
2: என்ன மேடம், இன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கீங்க போல, என்னாச்சு?
3: இல்லம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்துச்சா, அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன்.
2: இவ்ளோ யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கீது நடந்துச்சு?
3: இல்லம்மா, உங்களுக்கே தெரியும்ல, இன்னைக்கு ஸ்கூலோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மனசு விட்டு பேசினேன். அப்போதாம்மா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது.
2: என்ன ஆச்சு கீது, ஸ்கூல்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா?
3: இல்லம்மா, நான் ரொம்ப ஃபன் டைப், உங்களுக்கே தெரியும்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ், என் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேரை கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கேன். ஒருத்தனோட அப்பியரன்ஸை வச்சு கூட ஃபன் பண்ணியிருக்கேன். யாராவது திக்கி பேசினாலோ இல்லை ஸ்லிப் ஆகி விழுந்தாலோ எப்பவுமே நான் அதோட ஃபன்னா மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் என்னைக்குமே அவங்களோட பக்கத்துலேருந்து யோசிச்சு பார்த்ததில்ல. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நான் அது அவங்கள எவ்வளோ பாதிக்குது அப்படின்றத உணர்ந்தேன். எப்பவுமே என் பக்கத்துலேருந்து யோசிச்சனா அவங்களோட பக்கத்தை யோசிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தமா இருக்குமா.
2: கீது, நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுதுமா. நம்மளுக்கு ஃபன்னா தெரியற ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே ஃபன்னா தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஃபேஸ் பண்ற வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு தடவை பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்து, புரியுதா? இதுக்கு முன்னாடி நடந்ததை ஒரு பாடமா எடுத்துக்கோ. இன்னொரு தடவை இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ. ஏன்னா வார்த்தைகளோட ஆழம் ரொம்ப பெருசு.
3: சரிம்மா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். வார்த்தைகளால யாரையும் காயப்படுத்த மாட்டேன்.
2: Humiliation is not a joke.
3: தாழ்வுபடுத்துதல் என்னைக்கும் நகைச்சுவை அல்ல. சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ் குமார். உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோன்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் பிரசன்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி டாப் 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா கடைபிடிச்சோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது 100% உண்மை. இதை கடைபிடிப்போம், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வோம்.
1: I am Michael Beza from the Vancouver Film School, and you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Education is the future.

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Don't

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலில் 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவு நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ் இடம் வருங்க.
2: தெரியல,
1: ஸ்டாப்பிங் வரதுக்கு முன்னால வந்து நிக்க வேண்டியதானே? அதை விட்டு வண்டி கிளம்பதுக்கு அப்புறம் கத்திட்டு இருக்க, சீக்கிரம் இறங்குமா.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாம சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணா எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்பெல்லாம் ஷாப்பிங் போறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு, நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது வீட்டு நிர்வாகம் குறித்த நேரலை நிகழ்ச்சி. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில என்ன தலைப்பு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு அலசி ஆராயலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, யோகா, பிராணிக் ஹீலிங், இதை பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நான் சித்ரா எங்க ஸ்டுடியோல இருக்கேன், என் கூட கங்கோத்ரி மற்றும் மிஸ்ஸஸ் அருணா இருக்காங்க. ஸ்டுடியோவுக்கு கெஸ்டா இன்னைக்கு டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் வந்திருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ வந்து யோகா, மெடிடேஷன், அப்புறம் வந்து இந்த பிராணாயணம், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அடிக்கடி நம்ம காதல நிறைய விழுகுது. பேப்பரை திறந்தீங்க அப்படின்னாக்க, சம்மர் கேம்ப்ல குழந்தைங்களுக்கு யோகா பத்தி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா யோகா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, ஃபிட்னஸ்க்கா யோகா பண்ணுங்கிறாங்க. யோகானால பிராணாயணத்தினால எல்லா விதமான வியாதிகளையும் நம்மளால தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ அந்த பேச்சு வந்து நிறைய ஜாஸ்தி அடிபடுது. பட் யோகா அப்படிங்கறது வந்து ஒரு பழைய கலை இல்லைங்களா? நம்ம காலத்துல, அந்த காலத்துல வந்து முனிவர்களும் அந்த சித்தர்களும் வந்து இது பண்ண கலை. இப்ப இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு இந்த யோகா, பிராணாயணம், இந்த விழிப்புணர்ச்சி வந்து எவ்வளவு தூரம் இருக்கு மக்கள் கிட்ட? மக்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிறாங்களா? அது வந்து அது அதோடைய யூசேஜ் என்னென்ன இருக்கும் நம்மளுக்கு, இதை பத்திலாம் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆர்வமா வந்திருக்கோம் நாங்க. முதல்ல யோகா, யோகா ஆசனங்கள், அதோட நன்மைகள், பிராணாயத்தோடைய நன்மைகள், இதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: வணக்கம். ஸோ யோகாங்கிறது வந்து பாடி அண்ட் மைண்ட், இது ரெண்டும் சேர்ந்து செய்ய வேண்டியது ஒன்று. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் மிஸ்ஸஸ் அருணா சொன்ன மாதிரி நிறையா இருக்கிறதுனால, இப்போ வேலைக்கு போகிறவங்க, படிக்கிறவங்க, குழந்தைகள், எல்லாருக்கும் எல்லா லெவல்லையும் அது இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வருது, அதனாலே டிசீஸ் வருது. அதனால அதை சரி பண்ணுறதுக்கு யோகா தான் மெயின். பேசிக்கா யோகா இஸ் எசென்சியல். ஏன்னா நம்ம வந்து பிரீதிங் வந்து சரியா பண்றது இல்ல, செஸ்ட் பிரீதிங் பண்றோம் சம்டைம்ஸ், தட் இன் எ ஹரி. வேகமா பண்ணும்போது செஸ்ட் பிரீதிங் பண்றதுனால, நம்ம வந்து அப்டாமினல் பிரீதிங் பண்ணாதனால ஃபுல்லா எல்லா ஆர்கன்ஸுக்கும் வேண்டிய எனர்ஜி கிடைக்கிறது இல்ல. அந்த எனர்ஜி கிடைக்கிறதுனால நீங்க என்ன செய்றீங்க, கடைசியில யூ எண்ட் அப் ஹேவிங் சம் ப்ராப்ளம்ஸ். சோ அதனால அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு யோகா. பேசிக்கலி யோகால வந்து என்ன, பிராணாயாம். Pranayama is the way of breathing. How you breathe is very important. அது பிரீதிங் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாக்க மற்றதெல்லாம் கரெக்டாக வரும். அது ஆக்சுவலி யோகா தான் வே ஆஃப் லைஃப்னு இப்போ சொல்லியிருக்காங்க. பாடி அண்ட் மைண்ட் சேர்ந்து பண்ணும்போது தான் யோகான்னு வருது. நீங்கள் காலை தூக்குறதும் கையை தூக்குறதும் ஒன்று ஒரு ஆக்ஷன் பண்ணும்போதும் பிரீதிங்கோட கண்ட்ரோலோட நீங்கள் பண்ணீங்கனாக்க யோகா ஆசனாசன் நம்ம சொல்கிற மாதிரி. ஆக்சுவலி அந்த பிரீதிங் கண்ட்ரோலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த சப்ஜெக்டில். ஆக்சுவலி இதை ஆக்சுவலி யோகா பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, உங்க உடம்புல நீங்களே ஃபீல் பண்ணியால் உங்க எனர்ஜி லெவல் இஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கே தெரியுமே. ஆக்சுவலி அதனால திங்க்

0: concentration level is also improving with yoga. உங்களுக்கு பாடியில வந்து நம்மளுக்கு பாடியில நீங்க அனலைஸ் பண்ணீங்களா, மேல இருந்து கீழே வரைக்கும் சக்ராஸ் இருக்கு. அந்த சக்ராஸ் ரிலேட்டட் ஆர்கன்ஸ் பக்கத்துல இருக்கு. அந்த சக்ராவை நீங்க எனர்ஜைஸ் பண்ணீங்கனாக்க பக்கத்துல ஆர்டர் எனர்ஜைஸ் ஆகும். நீங்க என்ன சொல்ல, பிரெயின் பவர் கம்மியா இருக்கு. நம்ம சில்ட்ரனுக்கு எல்லாம் எஸ்பெஷலி சொல்றாங்க, சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் எதுனாலனாக்க பிரீதிங் ஃபர்ஸ்ட் இல்ல, ப்ராப்பர் பிரீதிங் இல்ல. அந்த ப்ராப்பர் பிரீதிங் அந்த குழந்தை பண்ணும்போது, சி யோகாங்கிறது 5 வயசுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பிராணாயம் எல்லாம் 5 வயசுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது பண்ணும்போது நீங்க சக்ரா தொட்டு மேலே போற வரைக்கும் பிரெயின் ஆக்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இது ஆசனா வைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு. அதனாலதான் குழந்தைகளோட பிரெயின் பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறது யோகா வழியில உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கு. அதுல யோகா வழியில டெஃபினட்டா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கு.
1: எக்ஸசைஸ்க்கும் யோகாக்கும் என்ன வித்தியாசம்?
0: எக்ஸசைஸ்ல வந்து நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். நீங்க ஓடும் போது நீங்க பேசலாம், நீங்க கேட்டுட்டு போகலாம், எல்லாம் பண்ணலாம், யார்ட்டையான என்னவான பண்ணிட்டு போகலாம். நீங்க உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரணும் நெசசிட்டி கிடையாது. ஆனா நல்லது, நீங்க நடக்கும் போது கூட கான்சன்ட்ரேட் பண்ணி நடந்தேன்னாக்க நல்லது. பண்ண முடியல, சம்டைம் நம்ம ரோட கிராஸ் பண்றோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்கே எங்கேயும் ஓடும் போது இப்படி பார்த்துன்னு ஓடுறதுனால வேதஸ் யோகா எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல நின்று நம்ம பண்ணுவோம், அதை பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதை பார்த்துட்டு பண்றோம், இப்படி நான் பண்ணும்போது இந்த போஸ்டர் வருது, நான் இப்படி பண்ணும்போது இந்த போஸ்டர், இப்படி நான் அதுக்கேத்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போறோம். ஆக்சுவலி அதான் யோகால, யோகாக்கும் எக்ஸசைஸுக்கும் வெரி வித்தியாசம். இதெல்லாம் மசில் டோன் ரொம்ப நல்லா நடக்கும் உங்களுக்கு யோகால.
1: ஓகே மேம், இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து யோகா பிராக்டிஸ் பண்ணலாமா?
0: எஸ் இங்க பண்ணலாங்க. பட் ஆனா எந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்கணும். அது அவளுக்கு அவளுக்கு வந்து ரொம்ப அக்யூட் ப்ராப்ளம் வந்தா சி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பிகினிங்ல இருந்து என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி ஆசனாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து வெறும் வஜ்ராசனா ஒண்டி வந்தா கரெக்டா இருக்கும். சில பேர் பிராணாயம் பண்ணாலே அவளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் தானே இறங்கிடும். அந்த பிராணாயமாங்கிறது வந்து என்னங்கிறது டியூரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை நீங்க பண்ணினீங்கனாக்க அதுல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறது. ஆக்சுவலி அதுவே அவங்க பண்ணி அதுல அவங்க கியூர் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆக்சுவலி நிறைய நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் நிறைய நடந்திருக்கு. ஹார்ட் டிசீஸ் எல்லாம் இதை தீர்த்துக்கிறதுக்கே பிராணாயம் யூஸ் படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசனா, சில ஆசனா பண்ணக்கூடாது அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு வச்சுங்கோ, அவங்க பண்ணக்கூடாது சர்வாங்க ஆசனா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா ஒண்ணுமே இல்ல, வெறும் ப்ராப்ளம் கொஞ்சம் மினிமம் ப்ராப்ளம்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆசனா பண்ணி பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அப்புறம் ஆசனா பண்ணுவாங்க அவங்க, அது பண்ணலாம். பட் அக்யூட் ப்ராப்ளம் இருக்கா பண்ண மாட்டா. ஆனா பிராணாயமா பண்ணலாம், பிராணாயம் பண்ணி பண்ணி அவ வந்து அந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணலாம்.
1: ஓகே, இப்ப யோகா அண்ட் மெடிடேஷன் ரெண்டுமே வந்து சேர்ந்தாப்புல போகணுமா, இல்ல யோகா வந்து இட் பிளேஸ் வித் பாடி அண்ட் மெடிடேஷன் வித் மைண்டா?
0: பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே சேம் இன் யோகா அண்ட் இன் மெடிடேஷன். மெடிடேஷன் வேர் பை யூ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யோர் செல்ஃப், யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி. ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன்னா நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றதே கிடையாது, வி ஆர் இன் ஹரி ஃபார் எவ்ரி திங். அதனால என்ன இருந்ததுனாக்க உங்களுக்கு நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களால நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, பட் கான்சன்ட் எங்கேயோ நினைச்சுட்டு படிச்சுட்டு இருக்கீங்க முன்னாடி இருக்க சப்ஜெக்ட். அதனாலதான் உங்களும் இல்ல, மெடிடேஷனுங்கும்போது ஒரே இடத்துல கான்சன்ட்ரேஷன் வரும், ஒரே ஆப்ஜெக்ட் நினைச்சு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அப்ப அதனாலதான் மெடிடேஷன் என்ன வரும், யோகா பண்ணினதுக்கு அப்புறம் யோகாலையும் நீங்க ஞாபகம் வச்சுங்கோ யூ ஆர் ஆக்டிவேட்டிங் த சக்ராஸ், மெடிடேஷன்லயும் ஒரு ஆக்டிவேட்டிங் த சக்ராஸ், வேர் பி யூ கெட் காஸ்மிக் எனர்ஜி. அது நல்லா எனர்ஜிஸ் பண்றது பாடியை, எல்லா சக்ராஸும் ஆக்டிவேட் பண்றது, எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப நல்லா வேலை பண்றது, அது வந்து மெடிடேஷன் கம் யோகா. யோகா பண்ணின உடனே நீங்க மெடிடேஷன் பண்ண முடியும்.
1: ஓகே, இந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு குரு, அதாவது வந்து ஒரு ஆசிரியர் கிட்டதான் போய் நம்ம கத்துக்கணும் இல்லீங்களா? இல்லன்னா இப்ப நிறைய புக்ஸ் வருது, டிவில
2: காமிக்கிறாங்க.
0: உங்களுக்கு முடியும்னாக்க நீங்க பண்ணலாம், தப்பு இட. பட் ஆனா குரு ஏன் சொல்றாங்க, குரு செக் பண்ணுவாங்க உங்க போஸ்டர். இப்ப நீங்க பண்றீங்க ஒரு ஆசனாக்க, அந்த போஸ்டர் செக் பண்ணுவா. அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்க பிரீதிங் கரெக்டா பண்ணிருக்கீங்களா பாப்பா? எப்ப பிரீதிங் பண்ணணும், பிரீத் இன் பிரீத் அவுட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யோகா. இல்ல அது இல்லாதனால தான் அது வந்து உங்களுக்கு புத்தகத்துல சொல்றான், பிரீத் இன் வென் யூ கெட் அப், பிரீத் அவுட் வென் யூ கெட் டவுன். அது தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன அதை பாத்துக்கிற வழியே நீங்க அதை ஃபாலோ பண்றது கிடையாது. பை மிஸ்டேக் யூ மே மேக் எ மிஸ்டேக் ஆல்சோ. அதனால நீங்க என்ன சொல்ற, குருனாக்க உடனே கரெக்ட் பண்ணிடுவா, இங்க பண்ண தப்பு, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் அந்த போர்ஷனா. உங்களுக்கு பாருங்க, ஒவ்வொரு ஆசனாக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம யோகாசனம் வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்றது பாடின்னு சொல்றோம். அதனால நீங்க குரு தான் செக் பண்ண முடியும் அதை உட்காந்துட்டு. நீங்க புத்தகத்தை பார்த்து நீ பண்ணிட்டு நீங்க பேசாம போயிட்டு இருக்கலாம். பட் ஆனா நீ கரெக்டா பிரீதிங் பண்ணல, கரெக்டா அந்த போஸ்டர் பண்ணலான்னு உங்களுக்கே அது தெரியாது. ஒருத்தர் வாட்ச் பண்ணாக்க they'll be able to tell you.
1: இதுல தவறா பண்ணா எதிர் விளைவுகள் வருமா மேடம்?
0: யோகால வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது,
1: ஆனா பலன் இருக்கு.
0: பலன் இருக்காது. அவ்வளவு நீங்க சொல்ல, நான் தினத்துக்கும் பண்றேன், எனக்கு நான் ஒன்னும் இழைக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். சி, அதுல அடுத்த சப்ஜெக்ட் என்னோடது, ஐம் டீலிங் வித் டயட். யோகா வித் டயட் டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் இல்லையான்னு கிடையாது எதுலையுமே. அதை நீங்க என்ன பண்ணு, ப்ராப்பர் டயட் எல்லாம் வித் ப்ராப்பர் யோகா, அது பண்ணாங்க. ஒன்று சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, நீ தப்பா பண்ணலனாக்க, யோகா எக்ஸசைஸ் மாதிரி பண்ணக்கூடாது, வேகமா பண்ணக்கூடாது, நிறுத்தி நிதானம் பண்ண. அதுக்கு தான் முன்னாடியே பிராணாயம் பண்ணி பாடியை க்ரூம் பண்ணிடுறோம், எனர்ஜி கொடுத்துறோம் பாடிக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசனா மெதுவா பண்ணணும். அந்த போஸ்டர் வந்தோன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அந்த இடத்துல வெயிட் பண்ணினீங்கனாக்க உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு இந்த போஸ்டர் நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கே தெரியும். அப்புறம் சோ யூ வில் ஃபீல் ஹாப்பி ஐ ஹவ் டன் இட். அப்படிதான்.
3: ஓகே மேம், இப்ப யோகாக்கும் பவர் யோகாக்கும் என்ன டிஃபரன்ஸ்?
0: பவர் யா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு கிடையாது. இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் யோகாலயே கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றலாம் சொல்லி இருக்கு. சி, டான்சிங் ஃபார்ம்ல பண்ணலாம், எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆனா இனிஷியலா பண்றா வந்து கத்துக்கிறா வந்து பேசிக்கா கத்துண்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். அப்பதான் சொல்றது யோகாவே மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் நான் சொன்னேன். பேசிக்காவே நீங்க வந்து நம்ம செட் ஆஃப் யோகா, பதஞ்சலி யோகா ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னா, அதை கத்துட்டீங்கன்னா மத்த இதெல்லாம் தானே வரா. நீங்க அப்புறம் உங்க போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்க பாடி. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆசன் அஸ்தான் அதுல, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணாலும் உங்க இன்ஜரியும் வராது, ப்ராப்ளமும் வராது.
4: மேம், இப்ப இந்த யோகா எல்லாம் பண்ணும்போது நிறைய இந்த பிளெக்சிபிளா இருப்பாங்க, கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வளைவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் பெரியவங்க கத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிளெக்சிபிலிட்டி இருக்காது,
0: கிடையாது.
4: சோ அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி ஆசனாஸ் எல்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்க?
0: அவங்களுக்கு ஆரம்பிக்கிற ஆசனாவே தனியா ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்போதுமே எல்லாருக்குமே அது உண்டு, குழந்தைக்கே நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது டக்கான்னு உள்ள இடுப்பு வளையாது, உடனே ஃபார்வர்ட் பெண்டிங் வராது, பேக் பெண்டிங் வராது. அது என்ன செய்யணும்னாக்க, முதல்ல அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் சில ஆசனாஸ் நீங்க ஆரம்பிக்கணும், அந்த பாடிக்கு ஏத்த மாதிரி ஆசனாவை எடுத்துன்னு போகணும். நீங்க இப்ப எல்எல்இ பீப்புளும் இருக்காங்களே, சி யோகா இன்னும் ஞாபகம் வச்சுங்கோ, 80ல கூட நீங்க கத்துக்கலாம். ஓகே, அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது யோகாவுக்கு வந்து. நீங்க அப்ப வேற ஆசனா டிஃபரெண்டா இருக்கும், சிம்பிள் ஆசனா இருக்கும், அட் த சேம் டைம் இன்னும் ஞாபகம் வச்சுங்கோ, அதுல வந்து நீங்க டிசீஸ் எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும் ஆசனா. அந்த மாதிரி ஆசனாஸ் வரும், ஏன்னா பிராணாயம் நம்ம பண்றோம் அதுல. அதனால
1: இப்ப தேவைக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் வந்து தனக்கு தேவையான ஆசனங்களை தேர்ந்தெடுத்து தன்னால எனக்கு தங்களுக்கு தேவையான வியாதி எல்லாம் இல்லாம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். தங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா அது அந்த பிரச்சனையை விட்டுட்டு அதுக்கு சூட்டார மாதிரி ஆசனங்கள் பண்ண முடியும். அது வந்து 3 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த யோகா பண்றதுனால நம்ம வந்து ஏஜிங்க தள்ளி போட முடியுமா?
0: எஸ், யூ லுக் ஆல்வேஸ் யங். அதுதான் யோகாவோட முதல் பேசிக்க. நீங்க பாத்தீங்கன்னா யோகால நீங்க ஆல்வேஸ் லுக் யங், உங்களை சொல்லவே முடியாது யூ கெட் ஓல்ட். ஏன்னா நான் சொன்னேன்னே, நீங்க பிரீதிங் கரெக்டா இருக்கு உங்களுக்கு. லைஃப்ங்கிறது வந்து ஏஜ் இல்லைங்க, பிரீதிங். பிரீதிங் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கோம் நம்ம, அதை பிரீதிங் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு எவ்வளவு பிரீதிங் பண்ணிட்டு போகும்போது அந்த பிராணாயத்தை பண்ணி பண்ணி அழகா பண்ணும்போது எல்லா சக்கரம் ஆக்டிவ் ஆகும், எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப எனர்ஜிஸ்டா இருக்கும்போது நீங்க நன்னாவே எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாள். அப்ப யூ ஆல்வேஸ் ஃபீல் யங், ஜே சேர் யூ ஃபீல் யங் அட் ஹார்ட். அதுலதான் வருது, யோகால தான் அது கரெக்டா வருது. அதனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயின் இருக்குன்னு சொல்றா வச்சுங்க, அவ பேக் பெயின் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முதுவா ஆசனா பண்ணும். அதுக்கு
1: எடுக்கிறதையும் ஆசனாமலே
0: எடுத்துடலாம், எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்த ஆசனா பண்ணணும். ஏன்னா அதுக்கு பேக் பெயின் ஆசனா தான் லைஃப் முழுங்கன்னு பண்ண அவசியம் இல்ல. They can continue with other asanas also.
1: The pranam, pranayanam, அப்படிங்கறது அந்த காலத்துல வந்து பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கனெக்ட் பண்ணிதான் அந்த காலத்துல அந்த வேர்டே காயின் பண்ணிருக்காங்களோ என்னமோ. ஓகே மேடம், இப்ப வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்மளுக்கு வருது, ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. அதனால இப்போ இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகணும்னாலே இந்த கம்யூட்டிங், அதாவது வந்து 8 மணிக்கு நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் டைம்னா நம்ம வந்து காலையில 6:30 இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து 6 மணிக்கு காலேஜ் பஸ்ல போய் ரொம்ப தூரம் தள்ளி போறாங்க. அப்ப எந்த டயத்துல அவங்களால வந்து பண்ண முடியும் யோகா, இந்த நீங்க சொல்ற பிரீத்திங் எல்லாம் எவ்வளவு நேரம் அவங்களால பண்ணலாம், பண்ணினா பலன் கிடைக்கும்?
0: பாருங்களேன், 20 மினிட்ஸ் உங்களுக்கோசரம் நீங்க எடுத்துங்க ஒரு நாளைக்கு. வி ஹாவ் இன்னும் ஹோல் டே இருக்கு, 24 hours இல்ல, 20 மினிட்ஸ் யூ ஸ்பெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட பாடி கரெக்டா இருந்ததுனாக்க 20 மினிட்ஸ்ல நீங்க எல்லா ப்ராப்ளத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு நீங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். சி, டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி, யோகா ஸ்டார்ட்ஸ் இன் ஆஸ் ஏர்லி அஸ் 3:30 இந்த மார்னிங், உஷா கால். அப்ப நீங்க எடுத்து பிரீதிங் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு. இட்ஸ் நாட் நெசசரி நீங்க 3:30 வந்து நீங்க பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் 4-5 o'clock எழுந்திருங்க, ஒரு அரை மணி நேரம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி, பிராணாயம் பண்ணுங்க. ஒரு 2-3 ஆசனம், எல்லா ஆசனா பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஆசனா பண்ணுங்க. அதே ஆசனா ஃபார் 1 week ரிப்பீட் பண்ணுங்க. அப்புறம் 2 ஆசனா சேர்த்துங்க அதோட. ஆனால் பேசிக்கலி இதெல்லாம் வந்து பீப்புள் வித் குட் ஹெல்த். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சம் வீசிங் இருக்கு, ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம்னா அந்த மாதிரி ஆசனம் செலக்ட் பண்ணி கொடுங்க. அந்த ஆசனம் நீங்க பண்ணுங்க, ஒரு வித்தின் 2-3 weeks உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியும். அது இல்லையே நீங்களே தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு. ஸோ இதை பண்ணிட்டு நீங்க ஆரம்பிச்சல உங்க ஹோல் டே இன்னும் நன்னாவே இருக்கும். இது அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது, எனர்ஜெட்டிக்கா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்,
1: ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்து சிம்பிளா ஒரு லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்ல வேலை செஞ்சு மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணி எந்த விதமான நோய், அதாவது கோல்டோ காஃபோ அடிக்கடி வர்ற அந்த தொற்று நோய்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆசனங்களை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க?
0: அது பேசிக்காவே நான் பேசிக்காவே சொல்றேன்னே உங்களுக்கு, பிராணாயம், வஜ்ராசனா, பத்மாசனா, ஒரு 12 ஆசனா இருக்கு. ஒண்ணு எல்லா ஆசனா ஒரே இதுல நீ கம்பைன் பண்ண, சூரிய நமஸ்காரம், அதை பண்ணிட்டு உங்க டே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டே பிரமாதமா இருக்கும், அது ஒண்டியே போதும் உங்களுக்கு. ஏன்னா அது மோஸ்ட் அதுலயே ஒரு 12 ஆசனா வந்து எடுத்தோம். ஹாலாசனா, சாரி அந்த புஜங்காசனா வருது அதுலயே. ஸோ அதனாலே அதுலயே பருவத்தாசனா வருது. அதனால நீங்க இதெல்லாம் பண்ணலாம் போதும் உங்க ஒரு உங்களுக்கு கோல்டு வராது, காஃப் வராது. இன்னும் நீங்க வந்து யோகா பண்ணலாம், இது ரெண்டும் வராது, பிராணாயத்திலே வராது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கின் டிசீஸ், இப்ப என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்தது, வெறும் பிராணாயத்திலே கியூர் பண்ணிட்டு இருக்கார், வெறும் பிராணாயத்திலே கியூர் பண்ணிட்டு இருக்கார். சோ அதனால பிராணாயத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு இப்ப அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கா. இது ஆஸ்பெட்டிக் ப்ராப்ளத்தையே அவ வந்து இதை கியூர் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். சோ அதனால சி இதெல்லாம் நீங்க
3: ஓகே மேம். இப்போ நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. ஹலோ சொல்லுங்க.
0: ஹலோ
3: ஹலோ
0: ஹலோ
5: ஹலோ மேடம்.
0: எஸ்
3: சொல்லுங்க, பேசுங்க.
5: சந்திரா பேசுறீங்களா?
0: ஆமாங்க.
5: ஹலோ மேடம்
0: சொல்லுங்க.
5: நான் ராணி பேசுறேன் திருவான்மியூர்ல இருந்து.
0: சொல்லுங்க.
5: கண்டினியூஸா நின்னுட்டே இருந்தா கால் ரொம்ப வலிக்குது.
0: ஆமா.
5: முழங்கால் வலி இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம்?
0: முழங்கால் வலிக்கு வேண்டிய ஆசனா இருக்குங்க. கொஞ்சம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிராணாயம் பண்ணணும், அதுக்கப்புறம் இது வஜ்ராசனா கொஞ்சம் பண்ணணும், அப்புறம் வந்து கொஞ்சம் சவாசனா பண்ணணும், மர்க்கட் ஆசனா பண்ணணும். இத மாதிரி 4-5 ஆசனா இருக்கு, சிம்பிள் ஆசனாஸ் இருக்கு. அத நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் பண்ணீங்கன்னாக்க நீங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்களை விட்டு போயிடும்.
5: ஓ சரி சரி சரி சரி. உங்களை எங்க தொடர்பு கொள்ளலாம்?
0: எங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து
3: உங்களோட நம்பர் நீங்க சொல்லுங்க.
0: 2441
5: ஓகே
0: 6068
5: ஓகே மேடம்.
0: ஓகே
5: ஓகே.
3: தேங்க்யூ மிஸ் ராணி. ஸோ மேம் இப்போ வந்து இந்த மாதிரி உமன் வந்து ஒரு 45 வயசு போயிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ்,
1: மெனோபாஸ்
3: டைம்ல வந்து நிறைய இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி
0: என்கவுண்டர் பண்ற நிறைய சி மெயினா அவளுக்கு டென்ஷன் டிப்ரெஷன் வந்துடுறது. அந்த ரெண்டுத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கு பேசிக்கா யோகா தான் ஹெல்ப் பண்றது. எந்த பங்கோ எந்த மெடிசனும் ஒர்க் பண்றது இல்ல. அப்ப நீங்க வேணா ஆன்டி டிப்ரெஷன் நிறைய போட்டுக்கலாம், ஆனா வந்து அந்த சமயத்துல அது ஒர்க் பண்றது இல்ல. நீங்க இதுக்கு வந்து யோகா பண்ணிட்டே இருந்தா ஆசனாஸ் இருக்கு அதுக்கு. அவ பண்ணி பண்ணானா சில பேர் பண்ணிக்கிறா, கியூர் பண்ணிக்கிறா, இம்மிடியா கியூர் ஆறுது. ஆசனால 10% கியூர் இந்த மெனோபோஸ் ஸ்டேஜுக்கு. அவங்களுக்கு வந்து ஏன்னா அவளுக்கு வந்து எல்லா ப்ராப்ளம் வருதுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆறதுனால அவ வந்து இது என்கவுண்டர் இரிட்டேஷன் வருது அவளுக்கு பாடியில. பாடி இரிட்டேஷன் வரதுனால இந்த வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு பாடியில, டென்ஷன் நிறைய ஆகுது, டிப்ரெஷன் நிறைய ஆகுது, எக்கச்சக்கமா சாப்பிடுறாங்க, வெயிட் போடுறாங்க. சோ இதெல்லாத்தையும் நிறுத்தணும்னாக்க நீங்க வந்து யோகா தாங்க. யோகா தான் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றது உங்களுக்கு. எங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றது யோகா தான் உங்களுக்கு.
1: மேடம் இப்ப இந்த லேடிஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி மெனோபாஸ் அது ஒரு முக்கிய பிரச்சனை. இன்னொரு முக்கிய பிரச்சனை வந்து என்னன்னா கால்சியம் இன்டெபிஷியன்சினால அடிக்கடி அவங்களுக்கு அந்த 40 வயசுக்கு மேல வந்து இந்த கை கால் மூட்டு தேயறது, இடுப்பு எலும்பு தேயறது, அப்புறம் கழுத்து ஏற்பு இந்த ஸ்பான்டலைட்டிஸ் அப்படிங்கிற அந்த இதுவும் இருக்கு, அப்புறம் தலை சுத்தல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது? யோகாவோட அவங்களுக்கு வந்து கால்சியம் இன்டேக்கு அந்த டயட்டிங்கையும் நீங்க கம்பைன் பண்ணி சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது, பட் எக்ஸஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் will also cause problem.
1: ஓகே, எக்ஸஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ்.
0: ஆமா, நீங்க உங்களுக்கு தெரியாது எவ்வளவு உங்களுக்கு பாடி கால்சியம். அதுக்கு நீங்க வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் இருக்கே, அந்த வெஜிடபிள்ஸே சாப்பிடுங்களேன் கரெக்ட்டா. அது உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான்
1: தேவை இல்ல. அப்ப சப்ளிமெண்ட்ஸ்
0: கால்சியம்
1: மாத்திரைகளை வந்து உபரி மாத்திரைகளை வந்து
3: போட்டுக்கோங்க. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மேம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 சொல்லுங்க.
6: மேம், இங்க லைவா ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு இல்லையா?
3: ஆமா,
6: இப்ப டாக்டர் சந்திரா சுவாமிநாதன்
3: இருக்காங்க, இங்க தான் இருக்காங்க. பேசுங்க.
6: பேச முடியுமா?
3: ஆ, இங்க தான் இருக்காங்க. ஹலோ,
0: கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு?
6: ஹலோ
0: சொல்லுங்க, நீங்க உங்க கேள்வி என்னன்னு.
3: உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லுங்க.
6: நான், என் பேர் வித்யா, நான் திருவான்மையில இருந்து பேசுறேன்.
3: சரி, சொல்லுங்க வித்யா.
6: நான் வந்து மேம் கிட்ட யோகா கத்துட்டு இருக்கேன்.
3: ஓகே.
6: நான் ஆக்சுவலி 21 இயர்ஸ் எனக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம். எனக்கு ஆஸ்துமேட்டிக் ஃபுல்லா வந்து கியூர் ஆனது யோகானால.
3: ஓகே.
6: ரெகுலரா வந்து 2 இயர்ஸா இப்ப யோகா பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கேன்.
3: சரி.
6: அதுல வந்து இப்ப டோட்டலா வந்து நல்லா கியூர் ஆகி இப்ப எனக்கு வந்து நான் மருந்து மாத்திரையே நான் சாப்பிடுறது இல்ல.
3: ஓகே.
6: அது வந்து மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு.
3: கண்டிப்பா.
6: அண்ட் இப்போ என் பையனுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு.
3: ஓகே, சொல்லுங்க என்ன.
6: அதுக்கு கொஞ்சம் டயட் எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் வேணும்.
3: ஓகே மேம்.
6: ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டா இருக்கான் அவன்.
3: ஓகே.
6: அண்ட் அவன் வந்து ஒரு இடத்துல அவனால உட்கார முடியாது, ரொம்ப வந்து ஹைப்பரா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து யோகானால இந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாம் டெவலப் ஆகுமா, அவனால அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் குறைய முடியுமா, அதுக்கு என்ன டயட் எல்லாம் கொடுக்கணும்?
3: ஓகே மேம், இப்ப வந்து காலர் கேக்குறாங்க, அவங்க குழந்தைகளுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்கு. சோ என்ன மாதிரி டயட் வந்து அவங்க கொடுக்கலாம் அவங்க குழந்தைக்கு?
0: அவங்களுக்கு சாத்விக் ஃபுட் கொடுக்கணும்.
3: ஓகே.
0: ரொம்ப ஸ்வீட் கொடுக்க கூடாது, ரொம்ப சில்லிஸ் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும். அந்த அனதர் திங், அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் ரைஸ் நாங்க சொன்னோம் இல்லையா, பிராணாயம் பண்ணி அந்த ஹைப்பர் இறக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த பையன் வந்து நன்னா மெடிடேஷன் பண்ண உடம்பு சரியாயிடும்.
6: மெடிடேஷனுக்கு நீங்க எல்லாம் ப்ரோகிராம் ஆர்கனைஸ் பண்றீங்களா மேம்?
0: ஆ, பண்றேன். மெடிடேஷன் நான் சொல்லி தரேன், யோகாவும் சொல்லி தரேன். அந்த மெடிடேஷன் பண்ண அந்த பையன் வந்து அந்த கூல் டவுன் ஆகும். சிஸ்டம் வந்து என்னன்னாக்க டென்ஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இது நிறைய கேஸ் இருக்கு, இது மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா நிறைய பேர். ஏன்னா அவ வந்து தே கெட் எக்ஸைட்டட் ஃபார் எவ்ரி திங். சாப்பாடு விஷயத்துல தட் இஸ் ஃபுட், தட் நீங்க கறிகா கீரை வகைகள் நிறைய கிரீன்ஸ், அது விட்டமின்ஸ் எல்லாம், அது தவிர நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் அந்த பையனுக்கு.
6: குறையும்.
0: பட் ஆனா நீங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸ்ல பண்ணும் போது அந்த குழந்தை வந்து எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றாங்க, அதை கவனிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கேத்த மாதிரி நீங்க டயட் ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஏன்னா பசங்க எல்லாம் நிறைய ஓடுவா, இப்ப ஸ்வெட்டிங் நிறைய இருக்கு, இப்ப ஹீட் நிறைய இருக்கு, நீ அதுக்கேத்த மாதிரி நிறைய எனர்ஜி லெவல் வேண்ட வேண்டிய ஃபுடா கொடுக்கணும். எங்களை கார்போஹைட்ரேட் நிறைய கொடுக்கணும், ஃபைபர் நிறைய கொடுக்கணும் அந்த பையனுக்கு, அந்த நிறைய விட்டமின்ஸ் வேணும் அந்த குழந்தைக்கு. என்ன சொன்னேன், எகைன் வந்து நீங்க வந்து நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் நிறைய கொடுக்கணும். இதை மாதிரி கொடுத்தலனாக்க அந்த குழந்தைக்கு வந்து விளையாடுறதுக்கு வேண்டிய எனர்ஜியும் வேணும். அட் த சேம் டைம் அது வந்து விளையாடிட்டு வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு டயர்ட் ஆயிடக்கூடாது. அது பிகாஸ் ஸ்போர்ட்ஸுக்கு போறதுல கான்சென்ட்ரேஷன் வேணும். சிம்பிள் சுகர் நிறைய குடுக்காதீங்க, அது மாதிரி ரொம்ப டூ மச் ஸ்பைசி திங்ஸ் குடுக்காதீங்க. அதனால வித் வாட்டர் ரிடென்ஷன் வராம பாத்துங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் டிப்ளீஷன் வரக்கூடாது, ஏன்னாக்கா குழந்தைகள் இப்ப வந்து

0: நிறைய விளையாடுறதுனால ஸ்வெட்டிங் நிறைய இருக்கு. அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ் வரும்போதே எஸ் சி டு தட் வாட்டர் பேலன்ஸ் உள்ளுக்குள்ள கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க, மிராண்டா அந்த மாதிரி வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க.
1: மேம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, கேக்கலாமா?
0: கேளுங்க.
1: என்னோட சிஸ்டர் பையனுக்கு வந்து ஆக்சுவலி ஹி இஸ் மென்டலி ரிட்டார்டு. அதாவது மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்லாம டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அட்டென்ஷன் டெபிசிட் அப்படின்னு சொல்றாங்க.
0: அட்டென்ஷன் டெபிசிட் அகைன்,
1: அவனுக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னாக்க ப்ராப்ளம்னா எதுவுமே வந்து அவனால புரிஞ்சுக்க முடியாது. யார் நிக்கிறா எதிர்க்க, யார்கிட்ட பேசுவோம், பேச்சு கூட வரல. ஹி இஸ் 17 இயர்ஸ் ஓல்ட்,
0: ஹி இஸ்
1: நாட் ஏபிள் டு டு எனி திங், பட் ஸ்டில் டாக்டர் சே ஹி இஸ் அட்டென்ஷன் டெபிசிட்.
0: அட்டென்ஷன் டெபிசிட்
1: பட் அதுக்கு வந்து ஏதாவது கியூர் பண்றதுக்கு ஏதாவது உங்க பிராணிக் ஹீலிங்ல பண்ண முடியுமா?
0: பெட்டர்மெண்ட் பண்ண முடியும். யோகாலையும் இருக்கு, பிராணிக் ஹீலிங்லயும் இருக்கு, ரெண்டுத்திலயும் இருக்கு. அந்த பையனுக்கு அகேன் பேசிக்காவே வந்து கொஞ்சம் பிராணாயம் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்றது பிராணாயம். அது பண்ணினா அக்னா சக்கரா இஸ் த சக்கரா விச் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின், உடனே இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. யூ வில் சீ த இம்ப்ரூவ்மென்ட் இன் த பாய்.
1: குழந்தையிலே வந்து அந்த மாதிரிதான். இப்ப வந்து இப்ப திடீர்னு ஹீலிங் கண்டிஷன் வந்தா தெரியாததுக்கு சான்சஸ் இருக்கா?
0: திடீர்னு வந்து ஹீலிங் நடக்கும் போது கொஞ்சம் ஹீலிங் வில் டெஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் வந்து இட் டேக்ஸ் பை 2 to 3 சிட்டிங் நடக்கும், இல்ல 10 சிட்டிங்ஸ் நடக்கும். பிராணி ஹீலிங் இஸ் அ ஃபெய்த் ஹீலிங். அந்த ஃபெய்த் இருந்ததுன்னா அவளுக்கு கேன்சர் இமீடியட்டா கிடைக்கும். அலாங் வித் பிராணி ஹீலிங் அதோட நீங்க வந்து யூ ஹவ் டு கோ ஃபார் யோகா ஆல்சோ அண்ட் அகெய்ன் சேம் திங் டயட் ஆல்சோ. அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சாப்பிட்டு ஏன் வெயிட்டும் போடக்கூடாது, ஏன்னா வெயிட் போட்டா வந்து பிரெயின் பவர் வந்து குறைச்சா. ஏன்னா வெயிட் ஒபீஸ் வந்துட்டு குழந்தைகள் நடக்க முடியாது.
1: இல்ல ஒபீஸ் கிடையாது,
0: அத இதெல்லாம் நடக்கும். எல்லாமே எல்லாமே ஆல் டுகெதர் ஐ அம் சேயிங். see yoga plus diet pranic healing all together you'll get remarkable improvements.
1: okay
0: nice talking to you. bye.
1: okay madam, bye. I'll get back to you.
0: yeah sure, bye.
1: thank you so much.
0: yeah bye.
2: ரொம்ப நன்றி வித்யா. வித்யா கேட்ட கேள்விக்கு வந்து டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் இவ்வளவு நேரம் வந்து பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது வீட்டு நிர்வாகம் குறித்த நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து நாம இன்னைக்கு டயட், யோகா, பிராணி ஹீலிங் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
3: ஓகே மேம், இப்போ ஆசனாஸ்ன்றீங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆசனாஸ் இருக்கு?
0: பேசிக்காவே ஆக்சுவலி குறைச்சல் தான், 12, 18. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் இம்ப்ரூவ், எந்த எந்த போஸ்ட் நீங்க போனா ஒரு ஆசனா தான், அது போட தௌசண்ட்ஸ்ல போறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தெரபெட்டிக் ஆசனாஸ் இருக்கு, சில பேருக்கு வந்து சில ஆசனாலாம் பண்ண முடியாது. நீங்க சொன்னீங்கல்ல இந்த மெனோபாஸ் சைட்ல இருக்காருக்கு பேக் பெயின், லெக் பெயின், வெர்டிகோ ப்ராப்ளம், ஸ்பாண்டிலிட்டிஸ், அவளுக்கும் சில ஆசனா வராது. அதுக்கு வேண்டிய ஆசனாலாம் போட்டுட்டு அப்புறம் அவங்க அந்த ஆசனா பண்ண முடியும். திருப்பி தே கேன் கோ பேக் டு த மெயின் ஆசனாஸ் ஆல்சோ. அதுக்கெல்லாம் சில சிம்பிள் சிம்பிள் ஆசனாஸ் இருக்கு. சோ பேசிக்கலி நீங்க ஆசனம் எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா ஆசனாவும் எல்லாராலையும் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ண பண்ணி பண்ணி நீங்க சொன்னீங்களா பிளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது 5 வயசுக்கும் வரும், 50 வயசுக்கும் வரும், 80 வயசுக்கும் வரும். 80 வயசு 85 கூட இப்ப வந்து சர்வாங்க ஆசனா பண்ண முடியும்லாம் சொல்றாங்க. எல்லாரையும் பண்ண முடியுங்க ஆசனம். நீங்க 80 கூட கத்துக்க ஆரம்பிக்கலாம் ஆசனம். அதெல்லாம் உள்ளதே உங்களுக்கு ஒன்னும் வியாதி இது ஒண்ணும் இல்லாம இருக்கணும். அதெல்லாம் இருந்தா கூட நீங்க பயப்பட வேணாம். அதுல பிராணாயம் பண்ணி அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்துக்க மாதிரி ஆசனம் கொடுக்கலாம் அதுக்கேத்த மாதிரி.
4: திருமதி வித்யா இப்ப சொன்னாங்க அவங்க குழந்தைக்கு வந்து இந்த ஞாபக சக்தி கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்றேன், கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மார்க்கெட், அதாவது எந்த ஊக்க பானம் அந்த மாதிரி வந்து இந்த காஃபிக்கு பதிலா வர்ற ஊக்க பானத்தை வந்து இப்ப ரொம்ப டிவில பாக்க முடியுது. இதை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு மூளை இது வந்து நல்லா வாங்கி தான் உணவு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குமே
0: எல்லாருக்குமே உண்டு. அது ஆக்சுவலி as you said இது வந்து காஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட். அதுல ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதா தெரியாது நம்மளுக்கு யாருக்குமே. அட் த சேம் டைம் நீங்க என்ன செய்யலாம்னாக்க டயட் பிரகாரம் போலாம். யோகா பண்ணிட்டு டயட் பிரகாரம் நட்ஸ், பாதாம் பிஸ்தா வால்நட் எல்லாம் முடிஞ்ச என்ன வாங்க நீங்க எல்லா நட்ஸையும் ஒரு 5 கிராம் 10 கிராம் அந்த குழந்தைய குடுத்தீங்கன்னா இஸ் எனஃப்.
4: கடலை குடுக்கலாமா
0: மேடம்? நடக்கல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி வந்து டேட்ஸ் அது வந்து அயன் டிஃபிஷியன்ஸ் இருக்கிறவாளுக்கு பெரியவாளும் கொடுப்பாருனா சர்க்கரை இருக்க ஒன்றிய சாப்பிடக்கூடாது. அதே அதை சாப்பிட்டா குழந்தைக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அவளுக்கு. சோ இது மாதிரி டயட்லயே நீங்க இருக்கு உங்களுக்கு எல்லாமே கீரை வகைகள் எல்லா கிரீன்ஸும் இருக்கு, சீரியல்ஸ் இருக்கு, லெக்யூமியஸ் பல்சஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லாம் வரும். அது மாதிரி கார்த்தால எழுந்தினே நீங்க வந்து குழந்தைக்கு வந்து பிரவுன் பிரெட், இந்த சீரியல் பிரெட், ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். நீங்க எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் எல்லா வந்து எல்லா எசென்சியல் இதெல்லாம் இருக்கு, நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதை நீங்க எடுத்து கொடுக்கலாம்.
4: இப்போ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதிகமா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்க, அதை தவிர்க்க முடியாத.
0: இது வந்து ஜங்க் ஃபுட்ஸ்ங்கிறது பிராக்டிஸ் பண்ணது யாருன்னு யோசிங்க ஃபர்ஸ்ட். அந்த குழந்தை பிறக்கும் போது ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் ஆசைப்படல, அது பிறக்கும் போது வாயில சர்க்கரை வைக்கிறதே நம்ம தான் இல்லையா, அதுக்கு டேஸ்டே தெரியாது. சோ நீங்க டெவலப் பண்ணலாம் அந்த ஹேபிட்டை. பேரண்டிங் இஸ் இன்னொரு சீரியஸ் பிசினஸ் ஆக்சுவலி. இயர்ல நீங்க தான் டிசைட் பண்ணணும் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், அம்மா தான் டிசைட் பண்ணணும். என் குழந்தைக்கு இன்னைக்கு காத்தால சீரியல்ஸ் கொடுக்கணும், என் குழந்தைக்கு இன்னைக்கு பிரவுன் பிரெட் கொடுக்கணும், ஓட்ஸ் கொடுக்கணும், இவங்க தான் டிசைட் பண்ணும். பிரவுன் பிரெட் இந்த மாதிரி நீ கொடுத்துன்னு போலாம். ஜங்க் ஃபுட் வேணாம்னு சொல்ல வேண்டியது இவங்க தான். அந்த டேஸ்ட் நீ கொடுக்கறது நீங்க தான். டேஸ்ட் கொடுக்காம இருந்தா கேக்காது அந்த குழந்தை.
4: கொடுத்து பழகிட்ட
0: குழந்தைங்களுக்கு தான் கஷ்டம். அது எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க அம்மாங்கிற வந்து வீட்டுல வந்து ஏதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, டெலிஷியஸா இருந்தா டெஃபினட் குழந்தை சாப்பிடும். அதே பீஸா நீங்க வீட்டுல பண்ணலாமே, நீங்க வெளியதான் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அந்த பீஸா ஏன்னா வந்து நீங்க பண்ண உங்களுக்கு பீஸா பண்றதுக்கு என்ன ஒரு 1/2 hour ஆக போறது, அவ்வளவுதான். நீங்க அதை வீட்டுல பண்ணி அந்த குழந்தை கொடுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும்.
4: எளிய முறையில தயாரிக்கிற அந்த மாதிரி காஸ்ட்லி ரொம்ப செலவாகாத சில உணவுகளை சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: எல்லா உணவும் நீங்க என்ன நீங்க இந்த சீரியல் போட்டு நீங்க அந்த பட்டடா வடை பண்ணலாம், சின்ன சின்ன வடை பண்ணலாம். அப்புறம் வந்து பிராக்டிஸ் சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு. இந்த பீஸாவே நீங்க பண்ணலாம் வீட்டுல, ஒண்ணு கிரேட் இல்ல இது, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாராலையும் பண்ண முடியும். சோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதுக்கு ஸ்வீட்ஸ் நீங்க பண்ணலாம். நீங்க வந்து அதுக்கு பதிலாக வெள்ளத்தை யூஸ் படுத்தி பண்ணலாம். சோ எல்லா சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை போட்டு போகலாம். சோ எல்லாத்துலயும் நீங்க ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது குழந்தைகளுக்கு வந்து
4: கடலை
0: பண்ணலாம். சோ அதனால நம்ம கடலை மிட்டாய் கொடுக்கலாம், என்ன நீங்க நீங்களே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கலாம். அதான் சொன்னேன் வீட்டுல வந்து எல்லாம் அதே மாதிரி இந்த சப்பாத்தி விதவிதமா பண்ணி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு. நிறைய சப்பாத்தி விதவிதமா இருக்கு, நல்ல பரோட்டா, நீங்க வாழைத்துண்டு பரோட்டா இருக்கு, நீங்க ஓட்ஸ் போட்டு பரோட்டா பண்ணலாம், நீங்க வந்து புதினா போட்டு பரோட்டா பண்ணலாம், முள்ளங்கி போட்டு பரோட்டா பண்ணலாம். அந்த குழந்தைக்கு டெஃபினட் டேஸ்டா இருக்கு சாப்பிடறது. இது வெளில போய் எப்படி சாப்பிடும், அதுக்கப்புறம் வெளியில போய் சாப்பிடணுங்கிற ஆசையை அந்த குழந்தைக்கு வராம நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலி நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அம்மாங்கிற இதெல்லாம் பொட்டேட்டோவையும் கேபேஜையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிராக்டிஸ் மாதிரி போய் நீங்களே பண்ணலாம். அதுல எண்ணெயும் கமுத்தி பிராக்டிஸ் ரொம்ப நல்லா வரும். ஆக்சுவலி கட்லெட் மாதிரி அது பண்ணி கொடுக்கலாம். நீங்க சூப்ஸ் பண்ணி கொடுக்கலாம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே த பெஸ்ட் திங் இஸ் டு கிவ் ஹிம் சம் சூப். ஈவினிங்ல கொடுக்கலாம் லிட்டில் கட்லட்ஸ் பண்ணி அதோட கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் சாப்பிடும். நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பிராக்டிஸ் பண்ணி அதை கொடுக்கலாம். நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி அது பண்ண சி நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை டெஃபினட்டா வெளில போய் அந்த மாதிரி இதை ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் ஆசைப்படாது.
4: மேடம் இப்போ குழந்தைகள் அப்படிங்கிறப்போ வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிருக்கோம், இப்ப பிறக்கிறப்பயே பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு என்னென்ன வந்து டெஃபிஷியன்சி இருக்கு, இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மித் இருக்கு, ட்ரூத் நிறைய இருக்கு. அயன் சாப்பிட்டா குழந்தை கருப்பாயிடும் சொல்லிட்டு அயன் கீரைகளை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு சில மித் இருக்கு, எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் கர்ப்பிணிகளுக்கு முக்கியமா வந்து
0: எல்லாத்துலயும் மித் இருக்கு. ஆக்சுவலி நீங்க எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும். மெயின்லி இந்த கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்றாங்கன்னாக்க பிரீதிங் சரியா பண்றது இல்ல. அவங்க பிரீதிங் செஸ்ட் பிரீதிங் பண்றதுனால குழந்தைக்கு டிஃபிஷியன்சி வருது.
4: என்னென்ன டிஃபிஷியன்சி?
0: இப்ப எல்லா டிஃபிஷியன்சி வரும். நீங்க என்ன கேக்குறீங்களா என்னென்ன வருது? இந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காம வருது, கொஞ்சம் கத்த மாட்டேங்குது, டவுன் சிண்ட்ரோம், பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் வூம்ஸ்ல இருக்கும்போது நடக்கிறது. அந்த குழந்தை அம்மா வந்து சரியா பிரீத் பண்ணாதனால குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம். அதனாலதான் பிரெக்னன்ட் லேடி எல்லாம் நல்லா பிரீதிங் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அவங்க அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணாங்கனாலே அவங்க பிரீத் பண்ற இந்த குழந்தைக்கு போகும். அவங்களோட வெயிட் வந்து நார்மல் வெயிட் 5-10 kg எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அவங்க நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அவங்க இது ரெண்டும் பண்ணினாங்கனாக்கா குழந்தை ஹெல்த்தியரா இருக்கும். ஆக்சுவலி அது அன்னத்தையும் கால்சியம் டிஃபிஷியன்ஸ் வராம பாத்துக்கணும். அவங்க அயன் டிஃபிஷியன்ஸ் வரக்கூடாது, அவங்களுக்கு விட்டமின்ஸ் டிஃபிஷியன்ஸ் வரக்கூடாது. எல்லாத்தையும் எல்லா சாப்பாடு நல்லா சாப்பிடணும். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
4: இன்னொன்று என்னன்னா, அந்த ஒரு 7வது மாசம் 8வது மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை வந்து அந்த கால்சியம் மருந்து சாப்பிட்டாலோ இல்ல நல்ல வந்து ஒரு சத்தான உணவுகளை சாப்பிட்டா குழந்தைக்கு வெயிட் ஏறிடும், அதனால பிரசவம் சிக்கலாயிடும்.
0: எக்ஸசைஸ் பேலன்ஸ் பாடி வித் எக்ஸசைஸ் சொல்லியிருக்காது. நீங்க வெயிட்டும் இவ்வளவுதான் இருக்கும், நீங்க எக்ஸஸ் வெயிட்டும் போடக்கூடாது. ஏன்னா
4: குழந்தை
0: கண்ணவும் சாப்பிடணும், நீங்க நியூட்ரிஷியஸ் ஃபுட் தான் சொல்லியிருக்கு. நீங்க அது உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு நீங்க மட்டும் இன்னைக்கு ஒரே ஸ்வீட்டாக சாப்பிடக்கூடாது, இல்ல நாளைக்கு பிடிக்கும் ஒரே பட்னியும் போடக்கூடாது. அந்த குழந்தைக்கு எனர்ஜி வேணும், அது பிரீத் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க அதுக்கும் எனர்ஜி கொடுக்கும், நீங்க சாப்பிடல அது அது சாப்பிடுறது. அதனால இவங்க நல்லா சாப்பிடறோம், அந்த குழந்தை நல்லா சாப்பிடுறது, இதை இல்லாம புரிஞ்சுக்கணும். அதுவே லாக்டேஷன்லயும் இவங்க வந்து நல்லா சாப்பிடணும், ஏன்னா குழந்தைக்கு புரோட்டீன் எல்லாம் வேணும்.
4: கண்டிப்பா
0: சில பேர் அது லாக்டேஷன் பீரியட்ல அம்மாக்கெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுறோம் பாடி, ஏன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடுறது சில சமயத்துல. அதனால லாக்டேஷன் பீரியட்ல அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, அதனால குழந்தைகளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுது. உடனே வந்து பாட்டில் ஃபீடிங் கொடுத்துறாங்க.
3: ஸோ மேம், இப்போ டயட் பத்தி பேசணும் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு. இப்போ யோகாலே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லேடிஸ் வந்து சிசேரியன் ஆப்ரேஷன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க இல்லையா?
0: நார்மல்
2: டெலிவரி அப்படின்றதே வந்து குறைஞ்சிட்டு தான்
0: இருக்கு.
2: ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம பார்த்தோம்னா சிசேரியன் தான் அதிகமா
3: இருக்கு. யோகா பண்றதால வந்து நார்மல்
2: டெலிவரி பாசிபிள்?
0: எஸ் பாசிபிள்.
4: உங்களுடைய கிளைண்ட் யாராவது அந்த மாதிரி
0: ஒருத்தர் பண்ணிருக்காங்க?
4: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
0: அவங்க நிஜமா ரெண்டு குழந்தை சிசேரியன், டாக்டர் சொன்னதை ஆர்டினரி டெலிவரி ஆத்திருக்காங்க.
2: அவங்க
0: பிராக்டிஸ் முன்னாடி இனிஷியலா கொஞ்சம் யோகா பண்ணிருந்தாங்க ஆசனாஸ், அதுக்கப்புறம் பிரீத்திங் நல்லா பண்ணாங்க. இந்த 2 வர்ஸ் 9th month எல்லாம் கொஞ்சம் வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணி பிரீத்திங் கரெக்டா பண்ணிருந்தாங்க. நீ ஓன் பிலீவ் இட், அவங்க காத்தால அட்மிட் பண்ணாங்க, 11 மணிக்கு குழந்தை பிறந்து கொடுத்து.
2: ஓகே ஓகே, நம்ம ப்ரோக்ராம்ல தொடர்ந்து வந்து யோகாவும் இத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
0: பிராணி ஹீலிங் இஸ் தி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்.
2: பிராணி ஹீலிங் அது எங்களுக்கு அவ்வளவா தெரியாது, அதனால நாங்க அவ்வளவு டிஸ்கஸ் பண்ண வரல. பிராணி ஹீலிங் பத்தி சொல்லுங்க.
0: பிராணி ஹீலிங் வந்து பாக்கல, யோகா இஸ் ப்ரிவென்ஷன்.
2: ஓகே,
0: டைரக்ட் எல்லாம் வித் யோகா இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் த பாடி டிசீஸ். அப்படியே வந்துடுத்துனாக்க பிராணி ஹீலிங் அதுதான். பிராணி ஹீலிங் இஸ் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ஃபார் எனி டிசீஸ். லைக் நீங்க உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, நீங்க நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்டோம், அது திப்பியும் போகலன்னாக்க பிராணி ஹீலிங். பிராணி ஹீலிங் அகெயின் இஸ் அ வே ஆஃப் யூனோ ரிமூவிங் த டாக்ஸிக் ஃப்ரம் யுவர் பாடி.
2: ஓகே,
0: இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ் வேர் பை வி டோன்ட் டச் த பர்சன். அதுல வந்து கலர்ல சில அட்வான்ஸ் ஹீலர் எல்லாம் இருக்காங்க. அட்வான்ஸ் ஹீலிங்ல வந்து நல்ல கலர் கிறிஸ்டல் எல்லாம் இருக்கு, கிறிஸ்டல் எல்லாம் போட்டு எடுக்கலாம். ஸோ ஐம் எ வெல் அட்வான்ஸ் ஹீலர், ஸோ கிறிஸ்டல் யூஸ் படுத்தலாம். இல்ல ஆர்டினரி ஹீலிங்லயே அந்த பேக் பெயின் போயிடும், ஸ்பாண்டிலைட்டி, எல்லா டிசீஸுக்கும் பிராணி ஹீலிங்ல ஆன்சர் இருக்கு. சோ அதுல வந்து என்னன்னாக்க, இது என்னன்னாக்க, பிராணி ஹீலிங் இஸ் கோயிங் டு ரூட் ஆஃப் த ப்ராப்ளம். நீங்க பெயின் கில்லர் சாப்பிடுறதுங்க வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணல பிரெயின் கில்லர். சோ நீங்க சாப்பிட்டு நீங்க நினைச்சுக்கலாம், தலைவலி போயிடுத்து நீங்க நினைச்சுக்கலாம், திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு தலைவலி திருப்பி வந்ததுன்னா அதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு திருப்பி வரும். சோ நீங்க என்ன செய்யறீங்க, அதே மாத்திரை தூக்கி தூக்கி போட்டுக்கிறீங்க. ரெண்டு மணி கழிச்சு இந்த மாத்திரைக்கே நீங்க வந்து அதுக்கு எஃபெக்ட் இல்லாம போயிடுத்து, நான் சேஞ்ச் பண்ண போற மாத்திரையே அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அதனாலதான் இது பிராணி ஹீலிங்ல ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு போறதுனால ப்ராப்ளமே எலிமினேட் பண்றது. ஏன்னா சக்ரா வைஸ் ஹீலிங் இஸ் டேக்கிங் பிளேஸ். சக்ரா இஸ் ரிலேட்டட் டு, நான் சொன்னேன் இல்லையா, சக்ரா வைஸ் கோயிங் டு த ஆர்கன். அதுல வந்து ரிமூவ் த டிசீஸ்ட் எனர்ஜி, தட் இஸ் யூஸ்ட் ஆஃப் எனர்ஜி, டாக்ஸிக் நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ரம் த பாடி, எனர்ஜிஸ் தம் வித் த குட் பிராணா, தட் இஸ் வித் கலர் வைஸ். சில ஏரியாக்கு என்னென்ன கலர் போகணும், என்னென்ன கலர் போகக்கூடாது, பெயினுக்குலாம் சில கலர் இருக்கு, அது எடுக்கிறது வேகமா எடுக்கிறதுக்கு. ஆர்டினரி ஹீலிங்லயும் அந்த பெயின் போகும், ஆனா இப்ப அட்வான்ஸ்ல பண்ணும்போது வேகமா உங்களுக்கு அந்த பெயின் எடுக்கணும்னாக்க வி யூஸ் த கலர். கலர்ல கொஞ்சம் வேகமா நடக்கும் அவ்வளவுதான். இந்த இன்கே 20 மினிட்ஸ்ல நடக்கிறது 10 நிமிஷத்துல நடக்கும் அவ்வளவுதான்.
4: இந்த கலை வந்து இந்த பிராணிக் ஹீலிங் கலை வந்து நம்மளுடைய கலையாது,
0: நம்மளோட கலை தான். இது வந்து வெளியில போயிட்டு திருப்பி இங்க வந்திருக்கு. லைக் யோகா எப்படி உலகம் முழுக்க இப்படி ஃபேமஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி பிராணி ஹீலிங் இந்தியாவில தான் ஆரம்பிச்சது. இது வெளியில போயிட்டு இப்போ அங்கேயிருந்து எல்லாம் இங்கே வந்திருக்கனால இப்ப எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் வந்து, பீப்புள் வந்து கொஞ்சம் ரொம்ப மருந்து சாப்பிட வேண்டாம், அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா மருந்துல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் தருவீங்க, வெயிட் போடணும் சில இடத்துல, இவங்க எஸ்பெஷல் லேடிஸ்க்கு ஈஸியா வெயிட் போட்டுறதுன்னு சொல்லிட்டு பயத்துல அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிக்கு போறாங்க. சோ இதான் இதுல பண்ணா எனக்கு கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோகா அண்ட் பிராணி ஹீலிங் கம்பைன்ட், இதுலயும் சக்கரா அதுலயும் சக்கராஸ், ரெண்டுத்திலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது. சோ ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு போறதுனால ப்ராப்ளம் இஸ் எலிமினேட்டட் இந்த பிராணி ஹீலிங்.
3: ஓகே,
0: அது வராம

0: ஆசிட் நிறையா இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி யோகா பண்ணும்போது உங்களுக்கு கோல்டன் காஃப் வராது, மோஸ்ட்லி வராது.
1: ஸோ என்ன மாதிரி டிசீஸா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணலான்றீங்க?
0: கண்ட்ரோல் பண்ணி எலிமினேட் பண்ணலாம்.
1: ஓகே.
0: இப்ப ரெண்டு கேஸ் ஸ்டடி எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஒருத்தர் டியூமர் கியூர் பண்ணிருக்கா ஒன்லி பிராணாயத்துல, இந்தியால தான். அப்புறம் ஒருத்தர் வந்து பிளட் கேன்சரையும் வந்து டியூரேஷன் ஆஃப் பிராணாயம் இஸ் 1 hour. அவ ஆசனா கூட பண்ணல, வெறும் ஏன்னா எனர்ஜி கிடையாது. சோ அதனால பிராணாயம் பண்ணி அவ வந்து ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணிருக்காங்க.
1: ஓகே.
0: ஒன் ஆஃப் மை கிளைண்ட் பாடி முழுக்க அவருக்கு ரேஷஸ் வந்துருக்கு, ஸ்கின் டிசீஸ் ஃபுல்லா, அபவுட் 2.5 years பேக். இன்னைக்கு அவர் பர்ஃபெக்டா இருக்கார். ஹி டஸ் ஒன்லி பிராணாயம். பிராணாயத்துல உங்களுக்கு 100% இருக்கு. அது மாதிரி லோவர் பேக் பெயின் எல்லாத்தையும் ஒன்னு உங்களால எல்லாத்தையும் எடுக்கிற சக்தி உங்கள்கிட்ட இருக்கு, அது உங்களால பண்ணவும் முடியும். யோகா பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு இப்ப ப்ராப்ளத்துக்கோசம் பண்ணிட்டு விடவும் கூடாது யோகாவை. அதை பண்ணதான் உங்களுக்கே எனர்ஜி நிறைய வரும். உங்களுக்கு அதான் ஏஜ்லெஸ் ப்ராசஸ் தானே இதெல்லாம். அதனாலதான் வந்து நீங்க சொன்னீங்களே எப்படி எங்க இருக்க முடியும்னு, அதுலதான் இருக்க முடியும். ஏன்னா நீங்க தினத்துங்க தான் பண்ணி உங்க பாடிய பிராணாயம் பண்ணி பண்ணி க்ரூம் பண்றதுனால ஸ்கின் எல்லாம் க்ளோயிங். நீங்க பாத்தீங்கன்னா பிராணாயத்துல ஸ்கின் க்ளோயிங் ஆக்சுவலி.
1: ஓகே.
0: பிராணாயம் வித் ப்ராப்பர் டயட். டயட்னு எப்படி வருதுனாக்க, நீங்க சொல்லீங்க எல்லாம் நம்ம எப்படி அவேர்னஸ் கொடுக்காம சாப்பிடுறோம். ஏன்னா நீங்க வந்து 8 o'clock எங்க காலேஜ்ல இருக்கணும். சி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஈட் சம்திங் வேகம் சாப்பிட்டுட்டு இங்க வரும்போது வாட் ஹேப்பன்ஸ், நீங்க என்ன சாப்பிடுறீங்க தெரியறது இல்ல. சோ இங்க வந்து திருப்பி உங்களுக்கு யூ ஃபீல் ஹங்கிரி, சோ யூ ஸ்டார்ட் ஈட்டிங் அகைன். சோ இப்படி எல்லாம் போகும்போது வெயிட் ஆட் பண்றது உங்களுக்கு. பிராணாயம் பண்ணி யோகா பண்ணும்போது ஸ்டாப் பண்ற இவ்வளவுதான் உங்களால சாப்பிட முடியும். அதனாலதான் நீங்க பிராணாய யோகா பண்ணும்போதுங்க குவாலிட்டி ஸ்லீப் குவாலிட்டி ஈட்டிங் தான் வரும் அதுல. இஃப் யூ டூ பர்ஃபெக்ட்லி ஸ்லீப் ஆல்சோ குவாலிட்டி ஸ்லீப் தான் வரும் உங்களுக்கு. இஃப் யூ ஹாவ் சவுண்ட் ஸ்லீப் 5 hours, தட்ஸ் எனஃப் ஃபார் யுவர் பாடி. சவுண்ட் ஸ்லீப் வெளியே நல்லா இருக்கும் பாடி. அதே 3:30, 4 o'clock இந்த மார்னிங் நீங்க தினத்துக்கு அலாமே வேண்டாம், உங்களுக்கு உங்க மைண்டே ப்ரோக்ராம் ஆயிடும் அதுக்குள்ளார. அதே மாதிரிதான் டயட்டுங்கிறது, அந்த நீங்க தான் சாப்பிட முடியும். ஐ கேனாட் ஈட் மோர் தென் 2 chapatis, ஆர் ஐ கேனாட் ஹவ் மோர் தென் திஸ் மச் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே யோகால. உங்க பாடி இஸ் க்ரூம் ஆயிடும். அதே மாதிரி கபால பருத்திங்கிற பிராணாயம் நீங்க பண்ணும்போது ஈவன் பீப்புள் எக்ஸஸ் வெயிட் கேன் ரெடியூஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னோட கிளைண்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க, எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யோகால வெயிட் ரிடக்ஷன் இருக்கு, பாடியை நல்லா நீங்க மெயின்டைன் பண்ண முடியும் வித் ப்ராப்பர் டயட். அதோட டயட் கரெக்டா போகும். அதோட சாப்பிட முடியாது, நீங்க நினைச்சாலும் உங்களால சாப்பிட முடியாது. இந்த கிரீடு வர்றது பத்தல, அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுதான் யோகா. எதுவுமே கிரீடு எதுவுமே வராது உங்களுக்கு. சி அஜிடேட் ஆகாது, பாடி வைப்ரேட் ஆகாது. அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கிறது இல்ல யோகா பண்ணும்போது, சாந்தமா இருக்கும். அதனாலதான் யோகா நீங்க பண்ண டென்ஷன் குறையறது, எப்படி ஸ்ட்ரெஸ் குறையறது, எப்படி பிளட் பிரஷர் குறையுதுங்கிறது, இதுன்னு இப்படிதான் குறையறது ஆக்சுவலி.
1: மேடம், இப்ப இந்த வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஆசனங்களும் அதோட சேர்ந்த உணவு முறைகளையும் சொல்லுங்க.
0: பண்ண வேண்டிய ஆசனாசன் நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் பிராணாயம், 7 பிராணாயம்ஸ் இருக்கு. அதை ஒழுங்கா நீங்க பண்ணீங்கன்னா 20 minutes அதுல கொஞ்சம் ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி சில ஆசனாஸ் இருக்கு. சோ சில ஆசனாஸ் இருக்கு, அந்த ஆசனாஸ் நீங்க பண்ண அது சொல்லி தரும்போதான் நாங்க பாப்போம் என்னென்ன ஆசனா உங்களுக்கு கரெக்டா. ஃபர்ஸ்ட் பாடி எல்லாருமே திடீர்னு வெயிட் ஏறி எடுத்து நான் இந்த ஆசனா பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கலாம், பட் ஆனா டக்குன்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, பிளெக்சிபிலிட்டி இல்லைன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு டூ இட். சோ இன்ஸ்டெட் நீங்க அந்த மாதிரி குரூம் பண்ணிட்டு போங்க பாடியை. நவுக்கட் ஆசனா பண்ணா, பவன் முக்த ஆசனா பண்ணலாம். இது என்ன ஆகுனாக்க தைராய்டு ப்ராப்ளத்தை இம்ப்ரூவ் பண்றது.
1: ஓகே.
0: பவன் முக்தாசனம்
1: தைராய்டு ப்ராப்ளம்,
0: அப்புறம் வந்து பேங்க்ரியாஸ் ஆக்டிவேட் பண்றது, லிவர் ஆக்டிவேட் பண்றது, டம்மிய ரெடியூஸ் பண்றது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்றது. சோ பவன் முக்தாசனம் இஸ் எ வெரி பவர்ஃபுல் ஆசனம். வேர் பை BMR8 பேசல் மெட்டபாலிக் ரேட், தட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஃபுட் இன்ட் எனர்ஜி, கரெக்டா நடக்கும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆஃப் டாக்ஸிக்கே இருக்காது பாடியில, அதனாலதான் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இந்த மாதிரி ஆசனாஸ் இருக்கு. சர்வாங் ஆசனா, சர்வாங் ஆல் த பார்ட்ஸ், ரொம்ப எனர்ஜெட்டிக். அந்த ஆசனா பண்ணீங்கன்னாக்க ஹாலாசனா இன்னும் பிரமாதம், ரெண்டு முட்டு வலியும் வராது, கால் வலியும் வராது, பேக் பெயினும் வராது. நீ கேட்டா கூட புஜங்காசனா, ரெண்டு ஷோல்டர் ஸ்ட்ரெங்தனா இருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிரமாதமா ஒர்க் பண்ணும், எஸ்பெஷலி யூட்ரஸ் அண்ட் ஓவரீஸ் பிரமாதமா இருக்கும். அதுதான் லேடிஸ்க்கெல்லாம் இந்த ஆசனம் ரொம்ப
1: இம்பார்ட்டன்ட்.
0: அதே மாதிரி சுலபாசனா, சுலபாசனா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி. இதெல்லாம் இந்த மாதிரி சிலசன ஆசனாசெல்லாம் நீங்க பண்ண உங்களுக்கு டம்மியும் குறையும், ஹிப்பும் குறையும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்டேக்கும் கரெக்டா இருக்கும். நீங்க வந்து இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், ரெடியூஸ் ஆறவா ரெடியூஸ் ஆவா, வெயிட் கரெக்டா இருக்கும், வெயிட்டையும் மெயின்டைன் பண்றதா யோகா. எனர்ஜி இல்லைன்னு நீங்க நினைச்சுக்க மாட்டேன், உங்களை ஹைட் உங்க வெயிட் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவோம். அதை

0: ஓகே, இப்போ வந்து இது ஒரு பர்சனல் க்வெஸ்சன் மேடம்.
1: இயற்கை
0: இது வரைக்கும் ரேட் வெயிட் ரிடக்ஷன் சொன்னீங்க, வெயிட் ஏறதுக்கு ஏதாவது ஆசை?
1: அதே தான் சொல்ல வந்தேன், நீங்க கேட்க போறீங்க கேள்வி எனக்கு தெரியும், அதனால தான் சொன்னேன். வெயிட் ஏறதுக்கும் இதே பிராணாயம், அதுதான் பாத்துக்கிறது உங்க உடம்ப என்ன நீங்க சாப்பிடணும். உங்களை நீங்க நீங்க நினைச்சுட்டு
2: ஒரு ரெகுலேட் ஆயிடும், உங்க
1: ரெகுலேட் பாடியை ரெகுலேட் பண்ணிக்கும், ரெகுலேட் பண்ணி நீங்க இதை சாப்பிடணும் உங்களுக்கே தோணும். இதை சாப்பிட்டா நீங்க அப்ப என்ன சாப்பிட்டுருக்கீங்கோ வேற டிஃபரெண்ட் ஃபுட் இருக்கும், நீங்க அவசரமா சாப்பிட்டுருப்பீங்க, இப்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. சோ அதனால எனர்ஜி நிறைய இருக்கும், பாடியும் வந்து வேணுங்கிற அளவுக்கு அதுக்குன்னு ஓவரா வெயிட் ஆக மாட்டீங்க. கரெக்டா இருக்கும் உங்க வெயிட், பாடி ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டா இருக்கும். அது மாதிரி பண்றதுதான் யோகா அண்ட் ஆசனாஸ்,
0: ஓகே,
1: பிராணாயம் and diet of course along with that. So another enna solranga small meals, 5 small meals chumma perisa oreyade saaptidu nindruga paadi neram and vayitha kaaya porradhukku small small meals saapdunga. Breakfast ah skip pannadinga ena body kaarthala vande carbohydrate level romba low ah irukku ellarkume, ena raathri thoongum bodhu energy porradhu, adanalu you must have heavy carbohydrate in the morning. அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க, அதனால தான் சொல்றாங்க. அதுவே உங்களுக்கு ப்ராப்ளம் அப்புறம் வரும், உங்களுக்கு டென்ஷன் வரதே அதனாலயே. ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப நேரம் 2 மணி வரைக்கும் வயிற்ற காய போட்டுட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்க திடீர்னு அந்த வயிற்று தாங்காது, அதனாலதான் உங்களுக்கு உங்களால ஒத்துக்க முடியல. உடனே நீங்க சொல்லுங்க எனக்கு கேஸ் ப்ராப்ளம் வந்துட்டு, அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துடுதுன்னு நீங்க சொல்றது அதனாலதான் உட்காந்துட்டேன். இன்ஸ்டன்ட் ஹாவ் சம்திங் இன் த மார்னிங், பட் கார்போஹைட்ரேட் இருக்கணும் அதுல, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், சிம்பிள் சுகர் இருக்கக்கூடாது. நீங்க தட் இஸ் கார்போஹைட்ரேட் வந்து சிம்பிள் சுகர் லைக் சுகர் ஃபார்ம்ல எடுத்துக்கூடாது, ஸ்வீட்டா எடுத்துக்கூடாது. காம்ப்ளெக்ஸ் ஃப்ரூட்ஸ் சீரியல்ஸ் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்க எனர்ஜி நிறைய இருக்கு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எனர்ஜி ஜாஸ்தி, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு, வியாதியும் வராது உங்களுக்கு. அதை சாப்பிட்டீங்கன்னாக்க அதை சாப்பிட்டுட்டு நீங்க மாதிரி நல்ல எனர்ஜி இருக்கும், யூ கேன் கேரி ஆன் யுவர் ஒர்க். சோ மத்தியானம் நீங்க வந்து பாதி சாப்பிடுங்க, ஈவினிங் கொஞ்சம் குறைச்சிதான் சாப்பிடுவீங்க நீங்க, ஏன்னா ஈவினிங் அப்புறம் வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்து போறது பாடி, அப்புறம் ஆக்டிவிட்டி லெவலே கிடையாது உங்களால. டுவர்ட்ஸ் ஈவினிங் எஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள்லாம் நிறைய கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிட்டு இருக்கணும், பில்டிங் த மசில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கோசம் நிறைய ப்ரோட்டீன்லாம் டுவர்ட்ஸ் ஈவினிங் சாப்பிடணும், நல்லா ஸ்ட்ராங்கரா இருக்கிறதுக்கு. கான்சன்ட்ரேஷன் வேணுமே உங்களுக்கு, எல்லாமே கம்பைன் பண்ணணும், பாடியும் பாத்துக்கணும், கான்சன்ட்ரேஷனும் பாத்துக்கணும், உங்க எனர்ஜி லெவலையும் நீங்க பாத்துக்கணும். இன்னைக்கு இருக்க எனர்ஜி நீங்க அதை உட்காந்து பண்ணக்கூடாது, அந்த எனர்ஜியில எவ்வளவு பண்ணணும் அதுக்கேத்த மாதிரி எக்ஸசைஸ் என்ன, அதுக்கேத்த மாதிரி யோகா என்ன, இதெல்லாம் நானா நீங்க பிராணா யோகா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியா கிடைக்கிறது உங்களுக்கு. அதை வச்சு நீங்க யூ கேன் இன்னும் த்ரூ அவுட் த டே நீங்க சஸ்டெயின் பண்ணலாம். ஆக்சுவலி அதுக்கேத்த மாதிரி ஃபுட் அவ்வளவுதான் இருக்கும்.
2: குழந்தைகளுக்கு சொன்னோம், வயசானவங்களுக்கு சொன்னோம், இந்த மெனோபாஸ் லேடிஸ்க்கு சொன்னோம். இப்போ வந்து அந்த அடாலசன்ஸ் அந்த ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம், எஸ்பெஷலி முகத்துல பரு, அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகுற அந்த டயத்துல. அப்போ இன்னொன்னு வந்து அந்த 18-19 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வெயிட் போட்டுருன்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடாம ஃபோலிக் ஆசிடோடைய அந்த அது இன்டேக் இல்லாததுனால அவங்க திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறது அதுல எல்லாம் கூட அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது யங் லேடிஸ்க்கு, யங் விமென்க்கு. அதே மாதிரி இந்த அடாலசன்ஸ் ஏஜ்ல அந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னால அவங்க சரியா சாப்பிடுறது இல்ல, அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே மாறுது இல்லீங்களா, அந்த கோவப்படுறது அந்த இதெல்லாம் வந்து எப்படி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றது?
1: ஸ்ட்ரீம்லைன் பண்றது எகெயின் யோகா அண்ட் டயட்டு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கல்யாணம் பண்ணின்றவன் அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது, இப்ப பாருங்க ஆக்சுவலி கொலஸ்ட்ரால்லாம் வந்து சின்ன வயசுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, இந்த நாட்டு வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது, கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுறது இவ்வளவு ஹை கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கிடையாது. சின்ன பசங்களுக்கு எல்லாம் வரா, ஏன்னா அந்த அடலசன்ட் ஏஜ்ல வந்து அவங்க என்ன சாப்பிடறாங்க தெரியாம சாப்பிடுறாங்க. அது வந்து சி கொலஸ்ட்ரால் நீங்க ஃபுட் அலோன் இஸ் நாட் எ கல்பரேட், அதனாகவும் வச்சுங்க எல்லாத்துக்கும். ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இஸ் ஆல்சோ எ கல்பரேட். இவ்வளவு ஸ்டடிஸ் நிறைய இருக்கும், டென்ஷன் நிறைய இருக்கும், அதனால ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த பசங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் என்ன சாப்பிட்டாலும் உடனே அது இதுவாயிடுறது, கண்ணாப்பிடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணாம சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, அதனாலதான் ஃபேட் இன்டேக் ஜாஸ்தி ஆயிருது அப்போ உடனே, அதனாலதான் அவளுக்கு ப்ராப்ளம் வருது. இந்த லேடிஸுக்கும் அதே மாதிரிதான், சி அவங்க கன்சீவ் ஆன உடனே அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணணும், ஒரு விதமான டிப்ரெஷன் செட்டின் பிரெக்னன்சியில், அந்த டிப்ரெஷன்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியாம சாப்பிட்டுறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு தி எண்ட் ஆஃப் ஹேவிங் சம் ப்ராப்ளம் ஆஃப்டர் த டெலிவரி ஆல்சோ தே கெட் இன் டு டிப்ரெஷன். அதனால இது ரெண்டுத்தையும் நீ கம்பைன் பண்ணணும்னாக்க ஃபர்ஸ்ட் பிராணாயத்தை நன்னா அவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் டயட்டை நன்னா ஃபாலோ பண்ணி, காத்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லஞ்ச் ஈவினிங் ஆல்சோ தே மஸ்ட் ஹவ் சம்திங் ஸ்மால் மீல் இன் பிட்வீன், தட் இஸ் மிட் மார்னிங் அண்ட் மிட் ஆஃப்டர்நூன், இது ரெண்டையும் அவங்க சாப்பிட்டான்னாக்க டெஃபினட்டா ஹெல்தி ஃபுட் இவ்வளவு கேலரி சாப்பிடணும் அவங்களுக்குன்னு இருக்கு அவங்களுக்கு. அந்த அனதர் திங் அபார்ட் ஃப்ரம் தே ஹேவ் டு கோ ஃபார் அட்லீஸ்ட் மினிமம் 15-20 மினிட்ஸ் வாக் பர் டே. ஈஸியா போனோம், டென்ஷன் இல்லாம வாக் பண்ணணும், வாக் பண்ணா வேகமா பண்ணணும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, நீங்க ரிலாக்ஸ்டா போங்க, பாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, நீ வந்து பாருங்க, அப்புறம் அதாவது வாக் போயிட்டு வந்துட்டு நீங்க வந்து அந்த ஒரு மிராண்டா சாப்பிட்டீங்கன்னா நீங்க போன வாக்குக்கு மதிப்பே கிடையாது. ஏன்னா இதுவும் 300 calories தான் நீங்க பர்ன் பண்ணீங்க ஒரு ஹவர்ல, அதே ஒரு ஹவர் இங்க வந்துட்டு அது சாப்பிட்டதுக்கு வந்து எல்லாம் சேர்ந்த இடத்த அப்புறம் நீங்க எப்படி இறக்கணும் ஆசைப்பட முடியும்? சோ எகைன் அந்த வெயிட் இறங்காம இருக்கு. அங்கதான் அவங்க சில பேர் சொல்றாங்க, நான் வாக் போறேன் இது பண்ண ஸ்டில் ஐ எம் நாட் ரெடியூசிங், ஏன் சொல்றாங்க? இதனால தான் சொல்றாங்க. சோ அந்த டயட் இஸ் நாட் ப்ராப்பர் ஃபார் தம். அந்த டயட் நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சே டுவர்ட்ஸ் ஈவினிங் வந்து கொஞ்சம் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிடலாம், லைக் என்ன சப்பாத்தி சார் சம்திங் லைக் தட் சம்திங் எல்ஸ் சார், இது நீங்க இட்லி சாப்பிடலாம், ஸ்டீம்ட் குக் அதெல்லாம் அது மாதிரி அவங்க மாத்திக்கலாம் கொஞ்சம். அது இல்லைன்னா சி கார்த்தால சாப்பிடறது மத்தியானம் ரைஸ் சாப்பிட்டுக்குது அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் வரணும்னாக்கா கொஞ்சம் ரைஸை குறைச்சுட்டும் தே கேன் கான்சன்ட்ரேட் ஆன் மோர் ஆஃப் சப்பாத்திஸ் அண்ட் ஏன்னாக்க வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கு. நீங்க ரைஸ் வந்து பாலிஷ் ரைஸ் சாப்பிட்றீங்க, அதுல ஒண்ணுமே இல்ல, ஹங்கர் சேவிங் ஸ்டார்ச்சின்னு பேர் அதுக்கு, அதனால அதுல ஒண்ணுமே இல்லாதனால திருப்பி பசி வந்துடுறது. அவங்க திருப்பி வேற ஏதாவது சாப்பிடலாமான்னு தோன்றது அவங்களுக்கு. அவங்க சாப்பிட்றது என்ன, அப்புறம் திடீர்னு ஃப்ரைட் ஃபுட் போய் சாப்பிட்றாங்க, சிப்ஸ் அத மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் வெயிட் ஏறுறது. இட் இஸ் நாட் கிரேவிங். அதை நீங்க வந்து நிறுத்தணும்னாக்கா யோகா தான், யோகா தான் நிறுத்துறது. அது உங்களுக்கு இங்கே தான் ஸ்டாப் சொல்றது, அதுதான் த கிரீட் அண்ட் கிரேவிங். எனி திங் எக்ஸஸா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதே யோகா தான். உங்களுக்கு யோகா ப்ரிவென்ட் பண்ணும் உங்களுக்கு. ஆக்சுவலி
2: மேடம் நான் ஒரு நாள் பீச்சுக்கு போயிருந்தேன், அங்க வந்து ஒரு நிறைய ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. என்ன பண்றீங்க, என்ன ஏதோ ஜோக் பண்றாங்க, இல்ல நாங்க வந்து ஒரு ஆசனம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்கு அப்படின்னாங்க. அவங்க எல்லாம் ஒரு அப்படியே ஒரு வாய் விட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஆசனம் பண்றோம் அப்படின்னாங்க. எனக்கு சரி அதை பார்த்துட்டு நான் சிரிச்சுட்டு நான் வந்துட்டேன். அது என்ன, நீங்க என்ன ஒரு யோகால இவ்வளவு இதுவா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட அந்த கேக்குறேன், அது என்ன ஆசனம், அதனால என்ன நன்மை?
1: ஆசை ஆசனாங்க வந்து ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது உடம்புல இருந்து. உங்களுக்கு வெயிட் வந்து ஃபுட் அலோன் இஸ் நாட் எ கல்ப்ரேட். நீங்க ஸ்ட்ரெஸ்ல ஜாஸ்தி அடிச்சுன்னு வச்சுங்க அதுலும் வெயிட் போடும் உங்களுக்கு. டிப்ரெஷன் இருக்கிற பாருங்க திடீர்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ரெண்டுதான் பண்ணுவாங்க, ஒண்ணு சாப்பிடாம இருப்பாங்க இல்ல சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க ப்ரிவென்ட் பண்ணோம்னாக்க இந்த மாதிரி ஹாசிய ஆசனம், அதுல சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும் சொல்றாங்க இல்லையா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் சொல்லிட்டு, அதை வாய் விட்டு அவங்க சிரிக்கணும் நல்லா. சிரிச்சிட்டாங்கனாக்க அவங்களை பாதி வியாதி போயிடும். அதுல ஆசனாலே அது வந்திருக்கு, சிங்க ஆசனம் ஹாசிய ஆசனம் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் லெவல் எடுக்கிறது, வாயில இருந்து உடம்புல இருந்து எடுக்கிற ஸ்ட்ரெஸ் வெளில எடுத்தீங்கன்னா அதுவும் இந்த ஓப்பன் ஏர்ல பண்ணீங்க இன்னும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இறங்கி எடுத்துனாக்க உங்களுக்கு உடம்பு கலகலன்னு இருக்கும். திருப்பி உங்களால பிராணாயம் பண்ணிட்டு ஆசனா பண்ண உங்களுக்கு அது தட்ஸ் வாட் யூஸ் ஆஃப் இந்த பீச். சோ இது ஒரு அதுவா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆசனா தான்
2: மேம். அப்ப அந்த மாதிரி வந்து அந்த தலை முடி வந்து இப்ப வந்து ரொம்ப கொட்டுது பொல்யூஷன்னால, 20 வயசு 18 வயசுல பாத்தீங்கன்னாக்க நரி முடி எல்லாம் வந்துடுது. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன காம்பினேஷன் ஆஃப் யோகா அண்ட் டயட்டிங் இருக்கு?
1: இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைமுடி கொட்டுறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இருக்கு. ஒன்று ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் இருக்கும் பாடியில், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஏகே. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துன்னு வச்சுங்கோ, நீங்கள் வந்து உங்களை அறியாம உடம்புல ஹீட்டு ஜாஸ்தியாக ஏறுறது, அந்த ஹீட்டை நீங்கள் இறக்கிறதே கிடையாது. பிராணாயத்தில் இறக்கலாம், வஜ்ராசனம்
2: ஓகே
1: பெஸ்ட் ஆசனம். நீங்கள் யோகா பண்ணுறவங்க பாருங்க தலைமுடி கொட்டவே கொட்டாது, இன்ஃபேக்ட் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு உடம்புடைய இது இன்க்ரீஸ் ஆகிடும் ஆக்சுவலி. அதுதான் ஏன்னா இல்ல நான் சொன்னேன் உங்களுக்கு உடம்பு முழுக்க எனர்ஜி போகும்போது உங்களுக்கு எப்படி அது வரும், இந்த கிளான்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உங்களுக்கு எனர்ஜி நிறைய இருக்கிறதுனால தலைமுடியை கொட்டுறதை நிறுத்திடுறது. ஆனா வஜ்ராசனால உட்காந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. வஜ்ராசனா இஸ் ஒரு ஆசனா, நீங்க எனி டைம் ஆஃப் த டே நீங்க பண்ணலாம். பாக்கி சில ஆசனம்லாம் ஸ்டம்மி எம்டியா இருக்கணும், கார்த்தால சாயங்காலம் எப்படிலாம் பண்ணணும், எல்லா ஆசனம் எல்லா டைமும் பண்ணக்கூடாது அப்படி எம்ஏசே. பட் ஆனா வயிறு ஃபுல்லா இருக்கும்போது சில பிராணாயம் பண்ணக்கூடாது, வயிறு கொஞ்சம் எம்டி இருந்தாதான் சில பிராணாயம் நல்லா வரும் உங்களுக்கு. கபால பருத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு 5 மணி நேரம் கழிச்சுதான் நீ கபால பருத்தி சாயங்காலம் பண்றதா பண்ணலாம், ஈவினிங் பண்றதுக்கு. காத்தால பண்றதா எம்டி ஸ்டமக் நீங்க பண்ணலாம். இந்த கபால பருத்தி அல்லோம இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா உங்க தலைமுடி வந்து நிறைக்கிறத கூட ப்ரிவென்ட் பண்ணுங்க. வஜ்ராசனா வாசம் ப்ரிவென்ட்ஸ் ஆக்சுவலி, வஜ்ராசன் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். இத பெஸ்ட் ஆசனம் ஆக்சுவலி இஸ் ஆசனாலே பெஸ்ட் ஆசனம் வச்சிருக்காங்க.
3: உங்களுக்கு ஆசனாஸ் இதெல்லாம் பத்தி அந்த பிராண ஹீலிங் பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு டாக்டர்னாலே நமக்கு வந்து கையை பிடிச்சி நாடியை பார்த்தோ இல்ல ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு பார்த்தோ உனக்கு இப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஒரு திருப்தியே வரும். நீங்க சொல்றது பார்த்தா பிராண ஹீலிங்ல நீங்க ட்ரீட் பண்றதே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்ததா உங்களுக்கு?
1: ஆமா டிஸ்டன்ஸ் பண்ணலாம், நீங்க டிஸ்டன்ட் ஹீலிங்னு இருக்கு. டிஸ்டன்ஸ் பண்ணா டிஸ்டன்ட், யூ டோன்ட் ஹவ் டு பீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ ஆல்சோ. நீங்க எங்கயான வெளிநாட்டுல எங்க வேணாலும் இருக்கலாம்.
3: ஓகே
1: இப்போ நான் வீட்ல இருந்து நீங்க டெலிபோன் பண்ணிட்டு நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஓகே நீங்க சித்ரா சித்ரான்னு சொல்லிட்டு இருந்தோன்னு ஹீலிங் நடக்கும் இங்க இருந்து. ஆமா, நீங்க ஆனா சித்ராக்கு தான் எடுப்போம், அதுதான் பேர் எடுத்துப்போம். இல்ல நீ இப்ப சித்ரா மூஞ்ச கொண்டு முன்னாடி வச்சுட்டு அந்த ஹீலிங் பண்ணும்போது சித்ராக்கு பேக் பெயின், சித்ரா கை வலி, சித்ரா கால் வலி எடுத்து எடுத்துனா நாங்க பண்ணுவோம். இப்ப அவங்க பேர் எடுக்கிறதுனால அவங்களுக்கு அங்களுக்கு அந்த இடத்துக்கு தான் அந்த போகும் அந்த ஹீலிங். ஆக்சுவலி இஃப் யூ நீங்க என் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ இருந்தீங்கனாக்க நன்னாவும் தெரியும், நீங்க அங்க இருந்தீங்கன்னா நல்லா தெரியும், நீங்க டெலிபோன்ல என்ன கேட்டீங்கன்னா கூட நீங்க பேசிட்டு இருக்கும் போதே உங்க கை வலி இறக்க முடியும் எங்களால.
3: ஓகே, ஹவு டஸ் இட் வொர்க்?
1: இட் ஒர்க்ஸ், இட் ஒர்க்ஸ். தட்ஸ் வாட் இஸ் பிராணிக் ஹீலிங் ஆல், பிகாஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் டு தி சக்ரா. We are speaking to the all the chakra. When I say remove the disease from this body, this area, naka, anga dhaan pogum. This particular person chonna, the particular person ku dhaan pogum actually. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெலிபோன் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம்னாக்க, பிகாஸ் ஐ ஹவ் சம் கிளைண்ட்ஸ், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ எ ஹீலர், நான் பிராணி ஹீலிங் நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன், எனக்கு இங்க ஒண்டி இல்லை, எனக்கு ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க, த்ரூ யாஹூ ஸ்கைப் வழியா வராங்க, என்கிட்ட கேமரா இருக்கு, அவங்கள்ட்ட கேமரா, சம்டைம்ஸ் கேமரால பாப்போங்க, அங்க பாக்கும்போது அவங்க இந்த ப்ராப்ளம் சந்திரா, எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு, எனக்கு லோவர் பேக் பெயின், ஐ ஹாவ் பெயினோ ஸ்பாண்டிலிட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பின்னாடி அவங்க பின்னாடி திரும்பி உட்காரணும் அவசியம் இல்லை. இப்ப என்ன என்னக்கு முன்னாடி அவங்க நிற்கும்போது நாங்க பின்னாடி போய் பண்ணுவோம். அவங்க இப்ப நீங்க எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கும்போது ஸ்கைப்ல கேமரால வரும்போது நாங்க உங்க பின்னாடி விஷுவலைஸ் பண்ணிட்டு அதை வச்சுன்னு எடுப்போம். இல்ல உங்க பேர் எடுத்துன்னு உங்க பேக்னு அடிச்சுனு கண்ணை மட்டு பண்ணும்போது அந்த இடத்துக்கு தான் அது போகும். பேக்னு சொல்லிட்டா போதும், அந்த இடத்துக்கு பிராணாக்கு பவுன்ஸ் கிடையாது, எங்க வேணாலும் போகும். அதுதான் ஹீலிங், பிராணி ஹீலிங். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க நன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி நடக்கு. பிராணி ஹீலிங் முன்னாடியும் பண்ண, பிகாஸ் யூ டோன்ட் டச் எ பர்சன் இன் பிராணி ஹீலிங். அதனாலதான் இட் இஸ் ஈஸி, வேர் பை யூ ஸ்பீக் டு தி சக்ராஸ், பாடி ஆர்கன்ஸ். அதை நீங்களே பண்ணிக்கலாம் செல்ஃப் ஹீலிங்ல. ஆமா, நான் பிகாஸ் ஐ டீச் you self healing நீங்க வரும்போது you can just close your eyes and say remove the disease and from this area னு சொன்னீங்க தானே எடுக்கும் ஒரு 5 நிமிஷத்துல. அது எப்படி பண்ணிக்கணுங்கற உடம்பை நீங்க பக்குவம் பண்ணிடணும். ஒரு ரெண்டு தடவை நான் எங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் அது எப்படி நடக்குது, செல்ஃப் ஹீலிங் பேரு. அது நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்ணி அந்த இடத்துல இருந்து எடுக்கலாம் அந்த ப்ராப்ளத்தை. ஹீலிங் வைஸ் நாங்க பண்ணும்போது நாங்க வந்து உங்க நீங்க முன்னாடி இருக்கும்போதும் பாக்கணும், நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பண்ண முடியும், நீங்க டெலிபோன்ல கேட்டாலும் பண்ண முடியும், நீங்க டெலிபோன்ல பண்ணிட்டு டிராப் பண்ணாலும் நாங்க பண்ண முடியும். டெலிபோன்ல நீங்க இருந்தீங்கனாக்க ஆன்லைன்ல திருப்பி நாங்க பண்ணுவோம். இல்ல நீங்க டெலிபோன்ல இல்லன்னா கூட நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட இந்த நீங்க சொல்லலாம், 9:30 இந்த நைட் எனக்கு ஹீலிங் வேணும்னாக்க 9:30 இந்த நைட் யூல் கெட் த ஹீலிங். அப்படி பண்ணாலும் திருப்பி உங்களுக்கு தான் பண்ணும். ஒன்லி பிராணி ஹீலிங் இல்ல, ஹீலிங் நடக்கும்போது மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது.
0: Okay,
1: அது உடனே I am speaking to the organs and I am speaking to your body.
0: Okay, அது உடனே ரிகவர் ஆகும் மேடம்.
1: அவங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே பாப்பி சொல்லுவீங்க.
0: Okay,
1: எஸ் எனக்கு தலைவலி இறங்கி விடுத்து, எனக்கு கைவலி போயிடுது, அது மாதிரி கப்பல் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு எல்லாருக்கும். சரி, ஒரு லேடி வந்து பிராணி ஹீலிங்ல அவங்க பேக் பெயின் எல்லாம் இறங்கிடுங்க, அவங்க ஃபீலிங் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு இருக்க சில ஓவர்சீஸ் பீப்புள்லாம் அந்த அதுலதான் பேக் ஹீலிங் எடுத்திருக்கேன், நான் அவங்கள பார்த்தது இல்லை. அவங்க பேரு தான், அவங்கள கேமரால அவங்க மூஞ்சிய பாக்குறேன், அவங்க ஃபுல் பாடியை கூட பார்க்க முடியாது சம்டைம்ஸ் எனக்கு. ஸோ அதனால நான் அதை எடுத்துனேன். சம்டைம்ஸ் கேமரா ஒர்க் பண்ணல கூட அவங்க பேர் எடுத்துன்றோம், அதுதான் பேர் எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஏன்னா இது காஸ்மிக் எனர்ஜி, வேற யாருக்கும் போக கூடாது. இல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் இந்த லேடிக்கு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதை நாங்க அதான் விஷயம். சி அதான் மோஸ்ட்லி வி டேக் தட் நேம் இன் சச் எ வே தட் இவாளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஷி ஹஸ் ஸ்போக்கன் டு மீ ஜஸ்ட் நவ.
3: ஓகே,
1: அதை வச்சு டக்குன்னு அடிப்போம், அது அந்த இடத்துக்கு தான் போகும்.
3: நீங்க அந்த மனசுல அந்த பர்சனை வந்து
1: அப்படியே நினைச்சுப்போம் நாங்க மனசுல. அதுதான் பிராணி ஹீலிங் பண்றவங்களும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். இப்ப யூ ஹாவ் ப்ராப்ளம், யூ ஹாவ் டென்ஷன்னா நீங்க பண்ண முடியாது ஹீலிங். நீங்க ஹீலிங் பண்ண முடியாது. இப்ப உங்களுக்கு பேட் மூட்ல இருந்தீங்க, இன்னைக்கு ரொம்ப கோபமா இருந்தீங்கனாக்க நீங்க எப்படி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நீங்க பாஸ் பண்றீங்க அவங்களுக்கு. சோ இன்ஸ்டா யூ பீ பாசிட்டிவ், சந்தோஷமா இருங்க. பிராணி ஹீலரே சிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சந்தோஷமா பேசினீங்கன்னாக்க சந்தோஷமா நடக்கும் பிராணி ஹீலிங். அதனால தான் ஓவர்சீஸ்ல அவங்ககிட்ட சொல்லுவோம் டைமிங்ஸ், 9:30, 10:30 இந்த மாதிரி டைம் சொன்னாங்கனாக்க அந்த 10:30 அந்த ஹீலிங் அங்க நடக்கும் அவங்களுக்கு. அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, எஸ் ஐ எம் ஃபீலிங் ஆல் ரைட். எல்லாம் நீங்க பிராணி ஹீலிங்ல இது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பினால இது ஒண்ணு ஒண்ணு நாகும் வச்சுங்க. பிராணி ஹீலிங் ஃபெய்த் ஹீலிங். உங்களுக்கு உங்களுக்கு ஃபெய்த் இல்ல, எனக்கு நான் எல்லா இதுவும் சொல்யூஷனும் பார்த்துட்டேன் கிடைக்கல, எனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயாச்சு எனக்கு கிடைக்கல, இதுலயா கிடைக்க போறது எனக்கு. நீங்க வந்தீங்கன்னாக்க ஹீலர் கண்டுபிடிச்சிருவாங்க. தட் மீன்ஸ் நீங்க வந்து ரிசிப்டிவா இல்லை, தட் மீன்ஸ் உங்களுக்கு இதுல வந்து சந்தோஷத்துல நீங்க வரல, எல்லாம் பண்ணிட்டு ஆனா ரெண்டு இருக்குங்க. இப்ப ஒண்ணு, நாங்க யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னாக்க, இப்ப உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குன்னா உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுதான் ஹீலுங்க. நான் இவன் ஹீலர் தான் சொல்லணும், ஐ ஷுட் நாட் சே தட். பட் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா எங்கள்ட்ட வந்தீங்கன்னாக்க ஹீலிங் நடக்கும், டெஃபினட்டா ஆன்சர் கிடைக்கும்னு அந்த கான்பிடன்ஸை நான் கிரியேட் பண்ணணும். அப்படி ஓல்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, படுக்கையில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பர்மிஷன் வாங்க மாட்டோம், குழந்தைகிட்ட பர்மிஷன் வாங்க மாட்டோம். இப்போ அந்த ஏஜ் ஆஃப் 7 கலர் ஹீலிங் ஆரம்பிக்கலாம், அதில் அவங்களுக்கு ஆன்சர் உடனே கிடைக்கும். இப்போ நீங்க ரிசிப்டிவா இல்லைன்னு வச்சுங்கோ, சப்ஜெக்ட் ஷுட் பி ரிசிப்டிவ். இப்போ ரிசிப்டிவா இல்லைன்னீங்கனாக்க உங்களுக்கு ஆன்சருக்கு நீங்க 10 தூரம் ஹீலிங் நடந்தாலும், அதனால என்கிட்ட கேட்பாங்க எல்லாரும் எத்தனை சிட்டிங்ல எனக்கு அந்த பேக் பெயின் சரியாகும். நான் சொன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயும் போகலாம், செகண்ட் சிட்டிங்ல 10 சிட்டிங்லயும் போகலாம், எங்களுக்கே தெரியாது.
0: ஓகே,
1: பட் ஆனா நான் அஷூரன்ஸ் கொடுக்கறது 2 சிட்டிங் தான். எப்போ சார் 2 சிட்டிங்ல இங்க வில் பி ஆல் ரைட் அப்படின்றேன், அந்த கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டுருவேன் அவளுக்கு. சோ அவங்க அதுக்கப்புறம் சி இது நான் என்ன செய்யறேன்னாக்க, பிராணி ஹீலிங் எலாங் வித் யோகா போட்டுருவோம் உடனே பின்னாடி. யோகா கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல லோவர் பேக் பெயின் இல்ல சக்கரை வியாதி, சக்கரை வியாதிக்கு எல்லாம் ஹீலிங் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் ஹீலிங் இருக்கு, இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நாங்க சொல்லி இந்த மாதிரி ஆசனால நீங்க பண்ணுங்க உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னி வச்சுங்க, அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீலிங் முடிச்சதுக்கு அப்புறம் இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ தி ஹீலிங் யூ கேன் கண்டினியூ தி ஹீலிங். லைக் வந்து சில எல்லாத்துக்கும் பிராணி ஹீலிங்ல ஆன்சர் இருக்கு, மேபி தி டியூரேஷன் இஸ் டிஃபரெண்ட். சில சிம்பிள் திங் லைக் நீங்க வந்து தலைவலி கைவலி கால்வலினா டக்கு டக்குன்னு எடுத்துரும், சில இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ப்ரொவைடட் யூ ஹேவ் தி ஃபெய்த், திஸ் ஃபெய்த் ஹீலிங் பேசிக்காக. அது இருந்துட்டுனாக்க அதுதான் நீங்க சொன்னீங்க டிஸ்டன்ட் ஹீலிங் எப்படி ஒர்க் பண்றதுனாக்க அவங்களுக்கு ஃபெய்த் இருக்கு, வெந்தேசே ஹீலர்ட்ட எனக்கு ஃபெய்த் இருக்கு தட் ஐ வில் கெட் கியூர் அப்படின்னு அவங்க வரும்போது ஆன்சர் கிடைச்சிருது அவங்களுக்கு. அதுலயே அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அவங்க என்ன பார்க்க வேண்டாம், நான் அவங்களை பார்க்க வேண்டாம், டெலிஃபோன்ல நான் பாதி பேரை பாக்குறது கிடையாது. அதனாலதான் பிராணி ஹீலிங் நல்லா ஒர்க் பண்ற பாதி பேருக்கு, எனக்கு எல்லாருக்கும் ஒர்க் பண்றது ஆல்மோஸ்ட். அதனால நீங்க இதுல ஃபெய்த் இருந்ததுனாக்க நீங்க பிராணி ஹீலிங் போகணும், ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி தான். ஏன்னா உங்களுக்கு இதுலயே டாக்ஸிக் தான் வெளில வருது, யோகாலயும் டாக்ஸிக் தான் வெளில வருது. ஏன்னா உங்க தாட்ஸே டாக்ஸிக் தானே, நம்ம கேக்குறது சில இதெல்லாம் வேணுங்கிறத கேக்குறோமா, வேண்டாதையும் கேக்குறோமே அதுவும் டாக்ஸிக். பாக்குறது எல்லாத்தையும் நல்லா பாக்குறோமா, வேண்டாத பாக்குறோம், கேக்குறது நினைக்கிறது நம்ம எப்போதுமே என்ன டக்கு நல்லதா பாசிட்டிவா நினைக்கிறோம், சம்டைம்ஸ் வேண்டாதான் நினைச்சுட்டு இருக்கோமே. அது அதனாலதான் இது இந்த ப்ராப்ளம் வருது எல்லாருக்கும். சோ அதனால என்ன இந்த டாக்ஸிக் எடுக்கணும், இது கருமான்னு நாங்க சொல்றது.
2: இத நீங்க நினைக்கிறதுங்கிற சொல்றப்போ ஒரு விஷயம் வந்து, எப்பவுமே நம்ம ஏதாவது ஒன்னு செய்யறப்போ நம்ம இமீடியட்டா வந்து நமக்கு நெகட்டிவ் திங்கிங் தான் வருது. அது வந்து நெகட்டிவ் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஐயோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் நாக்கு கடிச்சுக்கிறோம், ஐயோ நம்ம தப்பா யோசிக்கிறோமே, ஏன் இப்படி நம்ம மனசு குதர்க்கமா யோசிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்.
1: சக்கர அப்படி ஆக்டிவேட் பண்ணி விடுறது உங்களை. அதனாலதான் நாங்க சீங்க இப்ப குடிகாரம் வந்து தெரிஞ்சு அவ குடிக்கிறது இல்ல, அவ ஹார்ட் சக்கரா வந்து இப்படி ஸ்ட்ரிங் ஆயிட்டு இருக்கும். அந்த அந்த இது வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த திங்கிங் வருது. நீங்க தான் சொல்றீங்க அவ அப்படி வந்து குடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். அந்த இதை எடுக்க முடியுங்கிறது பிராணி ஹீலிங்ல இருக்கு, சைக்கோ தெரப்பி. அவ சக்கராசை பத்தி அதான் சொல்ல, சக்கரா வயசு நாங்க பண்றதுனால ஃபர்ஸ்ட் அது ஆரா செக் பண்ணுவோம். ஆரா இஸ் நத்திங், நீங்க அலோபத்தில வந்து உங்களுக்கு ஸ்கேனிங் மாதிரி பிராணி ஹீலிங்ல ஸ்கேனிங் இருக்கு. அந்த பேராமீட்டர்ஸ் வந்து உங்க ஷோல்டர்ஸ், அதை வச்சுன்னு எல்லா சக்கரம் ஸ்கேனிங் பண்ணி நீங்க சொல்லலாம் வயிற்று வெளியும் சொல்லிட்டு அந்த ஏரியா வண்டி கிளீன் பண்ணா தெரியும் போயிடும் சொல்லிட்டு. பட் எல்லா சக்கரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். பாதி ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், நீங்க சொல்றது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ங்கிற அது வயத்துல, எல்லா ப்ராப்ளமும் வயத்துல தாங்க ஆரம்பிக்கிறது, எல்லாருக்கும் பாதி ப்ராப்ளம் வந்து வயத்துல தான் ஆரம்பிக்கிறது. சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் 50%, ஆக்சுவல் ப்ராப்ளம் 50%. நீங்க வந்து சக்கரை வேதனை சக்கரையை பிளேம் பண்ணாதீங்க, உங்களையும் ஃபர்ஸ்ட் பிளேம் பண்ணுங்க. உங்க திங்கிங்ஸ் நெகட்டிவ் திங்கிங்ஸ் நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, தட் அன்னர் திங் ஸ்ட்ரெஸ் லெவல் அதோட இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அதனால இதெல்லாம் கம்பைன் டுகெதர் யூ எண்ட் அப் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த டைமில் நீ அந்த ஸ்பூட போய் சாப்பிடு, புரியுதா? இது கம்பைன் டு ஆல் இது மாதிரிதான் வருது உங்களுக்கு ப்ரோக்ராம். ஐ மீன் பாடியில வந்து இது மாதிரி ஆறதுனால தான் நீங்க வந்து எண்ட் அப் ஹேவிங் த ப்ராப்ளம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நாங்க சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்துருவோம், எல்லாத்துக்குமே அதுதான் ஃபர்ஸ்ட். அதை எடுத்துட்டோம் அப்புறம் ஆக்சுவல் ப்ராப்ளத்துக்கு போவாங்க ஹீலிங்ல. ஹீலிங் நடக்கும்போது அப்படி பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டா வரும் ஆக்சுவலி. அதனால ஸ்கேனிங் ஆஃப் ஆல் தி சக்ராஸ் இஸ் எசென்ஷியல் இன் பிராணி ஹீலிங். லைக் அலோபதி ஸ்கேனிங் பண்ணணும், எல்லா சக்கரம் கல்மா சக்கரா பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆகும். இப்ப டவுட்ஃபுல்லா இருந்ததுனாக்க நீங்க சொல்றீங்க எதா சிலையாருனாக்க சில இடத்துல பேங்க்ரியாஸ் கிளீன் பண்ணணும், லிவரை கிளீன் பண்ணணும், அப்ப சக்கரம் கிளீன் பண்ணுவோம், அந்த ஆர்கனையும் கிளீன் பண்ணணும். ஆமா, அதனால இன்னும் நீங்க சொல்றீங்க இது கரெக்டா நீங்க பாக்க முடியும்னு கேட்காதீங்க. அது வந்து நாங்க பேங்கிரியாஸ் அந்த பேங்கிரியாஸ்க்கு தான் போகும், நீ கிட்ட கிட்ட போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க தொடரணும்னு அவசியம் இல்லை பிராணி ஹீலிங்ல. அதுதான் டிஸ்டன்ட் ஹீலிங் வொர்க்ஸ். அது சொன்ன அந்த இடத்துக்கு தான் போகும், வேற எங்கேயும் போகாது. நான் உங்க மூஞ்சி பத்துக்கலாம் பட் என்ன கீழே பத்துக்கணும், ஆனா பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு தான் கரெக்டா போகும் ஹீலிங். அது கரெக்டா ஒர்க் பண்ணும், அது உங்களுக்கு ஆன்சர் இமீடியட்டா கிடைக்கும். ஏன்னா நீங்க வந்து ரிசெப்டிவா இருக்கீங்க, ஃபெய்த்ஃபுல்லா இருக்கீங்க. எனக்கு இந்த இதுல வந்து கியூர் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டேன்னா இமீடியட்டி கியூர் வரும். மோஸ்ட்லி ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் இப்படிதான் நினைச்சிட்டு வருவாங்க, பிகாஸ் ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் வந்து பிராணி ஹீலிங்ல கொஞ்சம் நல்ல ஆன்சர் கிடைக்கும் அவங்களுக்கு. எனக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க பேக் ப்ராப்ளம், லோவர் பேக் ப்ராப்ளம், ஸ்பாண்டிலைட்டிஸ், அல்சர் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்.
4: ஓகே நேர்களே, இது வரைக்கும் நீங்க கேட்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது வரைக்கும் டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் யோகா பிராணிக் ஹீலிங் பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. டாக்டர், இப்ப நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க கேள்விகளோட.
5: இப்போ என்னோட ஃப்ரெண்டோட ஒருத்தரோட குழந்தை வந்து ஓவர் என்ன சொல்றதுனே தெரியாத அளவுக்கு வீசிங்கா கோல்டா, அதுக்கு என்ன வகையான ப்ராப்ளம்னே சொல்ல முடியாது இப்படி இருக்கு. அவங்க வந்து ஹோமியோபதி பார்த்தாங்க, கோட்டைக்கல் பார்த்தாங்க, ரெகுலரா அந்த குழந்தை பிறந்தாண்ணிலிருந்து மற்றபடி நார்மல் இங்கிலீஷ் வைத்தியங்களும் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா வகையான டாக்டர்ஸும் பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழையானவங்கன்றதுக்காக பெரிய டாக்டர்ஸ் தான் கூட அவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயா பண்றேன்றதுக்காக ஃபீஸ் எல்லாம் வாங்கிக்காம அவங்களுக்கு நிறைய தடவை பாக்குறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போறது. இத வந்து நீங்க பிராணிக் கிளினிக்ல சரியாக முடியும்னு நினைக்கிறீங்களா?
1: எஸ் நீங்க சொன்ன இந்த குழந்தைகள் இப்பதான் நான் இந்த 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அம்மா வந்து கன்சீவ் பண்ணோன்னு பிரீதிங் சரியா பண்ணலாம் குழந்தைக்கு ஒரு டிஃபிஷியன்சி வரும்னு. சரியா பிரீத்திங் பண்ணலன்னா அந்த குழந்தை தான் அஃபெக்ட் ஆகுது. சரியா சாப்பாடு தான் அந்த குழந்தை, நீங்க சொன்னீங்கல்ல குழந்தைக்கு டிஃபிஷியன்ஸ் எல்லாம் எதனால வருதுன்னாக்க அம்மா பிரீத்திங் ஃபர்ஸ்ட் பண்ணணும், நேவல்ல இருந்து பிரீதிங் பண்ணணுங்க. நம்ம எல்லாம் செஸ்ட் பிரீத்திங் பண்றோம், அம்மாவும் டென்ஷன் வரா இல்லையா கன்சீவ் ஆனா அந்த இதுல இந்த குழந்தை கொஞ்சம் வந்து ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு அவ்வளவுதான். இந்த குழந்தைக்கு வந்து லங்ஸ் செக் பண்ணணும். லங்ஸ்னா இதே ஸ்கேனிங் இன் பிராணி ஹீலிங்ல வரும். அது பண்ணினாக்க குழந்தையில தெரிஞ்சிடும் எப்படி இருக்கு, எவ்வளவு என்ன ப்ராப்ளம் இருக்கு, லங் கன்ஜெஷனான்னு தெரியும். சரி, ரெண்டு இருக்கு பிராணி ஹீலிங்ல, கன்ஜெஷன் ஆஃப் த பிராணா, டிப்ளிஷன் ஆஃப் பிராணா, இது ரெண்டு செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி ஹீலிங் நடக்கும். அந்த ஹீலிங் பண்ணா அந்த குழந்தைக்கு டெஃபினட்டா. இப்பதான் இவங்க ஒருத்தர் டெலிபோன்ல சொன்னாங்க, அவங்களுக்கு நான் பண்ணிருக்கேன் ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம், 21 இயர்ஸ் அவங்க வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருந்தாங்க போல இருக்கு. அவங்க சொன்னாங்க நவ் ஷீ இஸ் ஃப்ரீ ஆஃப் ஆல் திஸ். ஏன்னா அவங்க கிட்ட வந்திருக்காங்க பிராணி ஹீலிங் கம்பைன் யோகா பண்ணி இன்னைக்கு ஒரு மாத்திரை கூட சாப்பிடாம வச்சிருக்கேன் அவங்க. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு எடுக்கிறது ஈஸி தான்,
5: 13 வயசு
1: ஈஸிங்கா இதுவான்னு வந்து நாங்க கண்டுபிடிப்போம். பிராணி ஹீலிங்ல கண்டுபிடிப்போம், ஸ்கேனிங் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராசஸ் தான். அதுல வந்து அந்த குழந்தை ஹீலிங் பண்ணி எனர்ஜிஸ் பண்ணணும், எனர்ஜி பண்ண குழந்தை இருக்கு. அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து யோகா பண்ணினா லைஃப் முழுக்க அந்த குழந்தை நல்லா இருக்கும்.
2: மேடம், இப்ப அந்த குழந்தைய வந்து உங்க கிட்ட கூட்டிட்டு வந்தோம்னா அந்த சர்டிபிகேட்ஸோ அதெல்லாம் அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்ஸ் அதெல்லாம் தேவைப்படுமா?
1: என்ன எனக்கிட்ட ஒண்ணுமே வேண்டாம், நீங்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க நான் ஹீலிங் பண்றேன் அவ்வளவு. நீங்க சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி கோல்டு காஃபி வீசிங் ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம்னா எங்களுக்கு என்ன சக்கரான்னு தெரியும், அதுக்கேத்த மாதிரி ஹீலிங் நடக்கும். உங்களுக்கு முன்னாடி தான் ஹீலிங் நடக்கு, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் ஹீலிங் பண்ணுவோம். அவேர்னஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன பண்றோம் சொல்லிட்டு. அதனால உங்களுக்கு முன்னாடி தான் ஹீலிங் நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கே நீங்களே பாப்பீங்க உங்க பாடியில என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி இந்த ஹெவி காஃப் எல்லாம் இருக்கும்போது அவங்க வரும்போது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இப்ப மோஸ்ட்லி லேடிஸ்க்குலாம் நிறைய ப்ராப்ளம் வருது, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன், நோ மென்ஸ்ட்ரேஷன், இதெல்லாம் ஹீலிங் எல்லாம் 2 சிட்டிங் 3 சிட்டிங்ல சரி பண்ண முடியும். நீங்க மருந்து சாப்பிட்டுக்கணும், சைக்கிள் ஃபார்ம் பண்ண, இதெல்லாம் வந்து ஏன்னாக்க ஓவர் ஆக்டிவேட்டிங் சர்டி சக்கராஸ், அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றது பிராணி ஹீலிங். அதை சொன்ன சக்ரா வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நீங்களே அதை கவனிப்பீங்க. ஏன்னா நீங்க எஸ்பெஷலி எனக்கு முன்னாடி இருந்தீங்கனாக்க நீங்க பாக்கலாம் அது என்ன நடக்கிறதுன்னு. அது மாதிரி அந்த குழந்தைக்கு எப்படி ப்ராப்ளம் சரியாயிடுங்க, டெஃபினட்டா சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வராம தடுக்கணும், இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வராது, வராம தடுக்கிறதுக்கு யோகா பிராணாயம் அது பண்ணிட்டே இருந்தாக்க லைஃப் முழுக்க அந்த குழந்தை மருந்துலாம் சாப்பிட வேண்டாம், நல்ல ஹெல்த்தியா இருப்பேன் அந்த குழந்தை, கவலையப்பட வேண்டாம்.
5: இன்னொரு கொஸ்டின், இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ் லேடி ஓவர் ஒயிட் பிளீட்ஸ், எந்த நேரமும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு சுகர் எல்லாம் இருக்கு, பட் அவங்க டாக்டர்கிட்ட போறதுக்கும் தர்மசங்கலமா இருக்கு, போனாலும் மெடிசன் எடுத்தாலும் அவ்வளவு பெனிஃபிட் இல்லை. இது வந்து உங்களுக்கு இதுல சரியாகுமா?
1: இவங்க வந்து யோகால சரி பண்ணிக்க முடியும்,
5: யோகால சரி
1: யோகாவில் கரெக்டாக பிராணாயத்திலே சரி பண்ணிக்கலாம். இவங்க ஃபர்ஸ்ட் ஒன்றாகவும் வச்சுங்க, எக்ஸஸ் ப்ளீடிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுதுனாக்க ஹீட் இந்த பாடி. அவங்கள வெயிட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் ஃபர்ஸ்ட், அவங்க ஹிப் ப்ரொபோர்ஷனை பார்க்கணும். புரிஞ்சது, அது ஹீட் ஜெனரேட் லாட், அந்த ஹீட்டுனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அப்புறம் நெக்ஸ்ட் 14 போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடந்துட்டு இருக்கு, அப்போ அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிராணாயம் தான் வே ஆஃப் லைஃப், அதை பண்ணினாங்கன்னாக்க அவங்க டெஃபினட்டாக கியூர் எடுத்துக்கலாம், கியூர் ஆயிடுங்க. அது நான் சொல்கிறேன், ஆமாம், அவங்களே ஷீல் பி ஆல் ரைட். அதனால் நீங்கள் தர்ம சங்கடம்லாம் வேண்டவே வேண்டாம். அதில் அவங்க நன்னாவே ஹெல்தியர் லைஃப்பில் லீட் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. பட் யூ ஷுட் சி ஒன்லி செக் த யூட்ரஸ், இட்ஸ் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, சிஸ்ட் இருக்கா, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க அவங்க டாக்டர் பார்க்க. இது நல்லது பார்த்துண்டா தெரிஞ்சேனாக்க. பட் இது மாதிரி இருந்தாலே பிராணி ஹீலிங்கில் நாங்கள் வந்து ஹீலிங் பண்ணுறோம். சிஸ்டுக்கு ஹீலிங் இருக்கு, ஃபைப்ராய்ட்ஸ் ஹீலிங் இருக்கு, எல்லாத்துக்கும் ஹீலிங். யூட்ரஸ்க்கு என்ன யூட்ரஸ் பெயின் இருந்தால் அதுக்கு ஒரு ஹீலிங் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஹீலிங் வச்சு, எல்லாத்துக்கும் ஹீலிங் இருக்கு பிராணி ஹீலிங்கில். பட் ஆஸ் ஐ சேட் ஏர்லியர், டியூரேஷன் எங்களுக்கு தெரியாது. ஃபெய்த் ஹீலிங்னால அவங்க ரொம்ப ரிசிப்ட் வரந்தானுக்கு மேபி அவங்க இம்மிடியேட்டாக ஆன்சர் கிடைச்சிடும் அவங்களுக்கு. பட் சில இதெல்லாம் எங்களுக்கே தெரியாமல் வேகமாக ஆன்சரை கிடைச்சிடும், அதனால நீங்கள் அதுக்கு கவலையே பட வேண்டாம். ஸோ அவங்கள யூ கேன் டெல்ல ஜஸ்ட் டு டூ பிராணாயம், பிராணாயத்தில் அவங்களுக்கு நல்லா ஆன்சரை கிடைக்கும். அது தானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எலிமினேட்டட் பாடியை விட்டு அப்புறம் அவங்க நல்லா ஃபீல் பண்ணுங்க. இந்த ஆக்சுவலி இந்த பிராணாயம் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து சர்க்கரையும் நார்மல் ஆகிடும், அதையும் சொல்லிவிடுங்க அவங்கள்ட்ட. அது சர்க்கரை நல்லா நார்மல் ஆகிடும் அவங்களுக்கு, அதை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னாக்க. ஏன்னா பிராணாயத்துக்கு அந்த மதிப்பு இருக்கு. வஜ்ராசனத்தில் உட்காரணும், வஜ்ராசனம் இஸ் பெஸ்ட் ஆசனம், சர்க்கரையும் குறைச்சும் அவங்களுக்கு அந்த இந்த இந்த எக்ஸஸ் ப்ளீடிங் கொஞ்சம் நிறுத்தும், கொஞ்சம் அவங்களுக்கு ஹீட்டை கொஞ்சம் குறைக்கும்.
6: வணக்கம் மேடம். வணக்கம். என் பேர் கண்டம்மாள், நான் பிசிக்கல் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ வந்து எங்க ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்றாங்க, அந்த பாடி பில்டிங் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட், ஃபர்ஸ்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி அதை ஃபர்ஸ்ட் செய்துட்டு தான் எல்லாம் செய்வோம். இப்போ யோகா வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து உதவியா இருக்குன்றத கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுங்களா?
1: யோகா வந்து எல்லா விதத்துலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் வார்மிங் அப் பண்ணணும். நீங்க எக்ஸசைஸ்ல பண்ணலாம், பட் எக்ஸசைஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாம எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்க என்னன்னு விளையாடுறீங்க, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சில இது சில வந்து சில இடத்துல நீங்க த்ரோ பண்ணுவீங்க, பால் த்ரோ பண்றது ஏதாவது ரன்னிங் வாக்கிங் எதுவாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. யோகால கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க இதை பண்ணீங்கன்னு வச்சுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாசனா பண்ணீங்கன்னா எகெயின் தட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் த மசில் ஸ்ட்ரக்சர். ஆமா, அதை பண்ணிட்டு அவங்க பண்ணாலும் இன்னும் நல்லா பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு எனர்ஜி நிறைய வரும், யோகா வந்து எனர்ஜி கொடுக்கறது உங்களுக்கு. இங்க எனர்ஜி வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க.
6: இப்போ எந்த நேரத்தில் அவங்க எடுத்துக்கலாம் அந்த யோகா? காலையில
1: ஈவினிங், சாரி காலை ஏர்லி மார்னிங் இஃப் தே டூ இட் இஸ் வெரி குட். ஈவினிங் கூட பண்ணலாம். சி தேர் ஆர் சம் பீப்பிள் ஈவினிங் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, பண்ணலாம். பட் ஆனா நீங்க எம்டி ஸ்டமக்ல கார்த்தால யோகா பண்ணிட்டு நீங்க அப்புறம் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் பாடி உங்களுக்கு.
6: நன்றி மேடம்.
2: மேடம், இந்த யோகா பண்ணணும்னா குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு சொல்றாங்களே, அது கரெக்ட்?
1: அது நல்லது, ஏன்னா வந்து நீங்க வந்து யுவர் டிராயிங் காஸ்மிக் எனர்ஜி உடம்புக்கு. அதனால வந்து சக்ராஸ் எல்லாம் கொஞ்சம் ஓபன் ஆகி நீங்க கரெக்டா தூங்கி பிரீதிங் பண்ணோம்னா கொஞ்சம் ரெண்டு நாஸ்டல்ஸும் ஒர்க் பண்றது இல்லைங்க, ரெண்டு நாஸ்டல்ஸும் சன்ரைஸ்ல சன்செட்ல தான் ஒர்க் பண்றது. நீங்க செக் பண்ணீங்கன்னாக்க த்ரோ அவுட் த டே ஒர்க் பண்றது இல்லை, ஏதாவது ஒரு நாஸ்டல் ஜாஸ்தியா இருக்கும், ஒன்னும் கம்மியா இருக்கும். அதனால நீங்க கரெக்டா குளிச்சுட்டு பண்ணீங்கனாக்க நன்னா உங்களால பண்ண முடியும். அவேர்னஸ் இருக்கும் பாடிக்கு உங்களுக்கு, உங்களுக்கு நீங்களே தூங்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி திடீர்னு எடுத்து பிராணாயம் பண்ணாக்க எனக்கு ஒரு மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்ஸ்டன்ட் நீங்க நல்லா குளிச்சீங்க, ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாடிக்கு, நல்லா பாடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா கலகலன்னு இருக்கும். அதனால பிராணாயம் பண்ணிட்டு யோகா பண்ணிட்டு குளிக்க கூடாது. நீங்க எனர்ஜினா வாங்கிட்டு இருக்கீங்க, அது கீழே அப்படியே போயிடும் இல்லையா உடம்பு விட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் குளிக்கணும். இன்ஃபேக்ட் யோகாலாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் குளிக்கணும். ஆக்சுவலி
2: இப்போ காலையில
1: கலகலன்னு இருக்கிறது இல்லையா, அதனால பாடி
2: காலையில எழுந்திரிச்சு நம்ம வந்து காஃபி சாப்பிடற பழக்கம் உண்டு. இப்ப காஃபி சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு அந்த காஃபி சாப்பிட்டு யோகா பண்ணலாமா, இல்ல அதுக்கு எவ்வளவு இன்டர்வல் டைம் இருக்கு?
1: ஃபர்ஸ்ட் நீங்க எனி திங்ஸ் தட் இஸ் எந்த யோகா பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க காத்தால ஆரம்பிக்கிறது வாட்டர் தெரப்பி, தண்ணி குடிங்க. 3 glasses of water, 4 glasses of water empty stomachல லெட் த டாக்ஸிக் கம் அவுட் ஆஃப் யர் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு காஃபியோ டீயோ குடிங்க. குடிச்சிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா ஒரு 25 minutes அப்புறம் தான் நீங்க யோகா ஆரம்பிக்கணும். பிராணாயம் கூட வராது உடனே. ஹாட் காஃபியை குடிச்சிட்டு பிராணாயம் பண்ண முடியும், உங்களுக்கு வயத்த வலிக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரம் செல்லாம் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆசன ஆசெல்லாம் இருக்கு, சில கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து பத்மாசனில் உட்காந்துட்டு பிராணாயம் ஆரம்பிக்கலாம். அதனால தான் பிராணாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓம்கார் சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா பாடி வந்து நல்ல ரீஜினவேட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பிராணாயம் நல்லா பண்ணுவீங்க. அதுதான் ஓம்கார் சொல்லிவிட்டு எப்போதும் பிராணாயத்தை ஆரம்பிக்கும். டக்கார்னு நீங்கள் போய் பண்ண முடியாது. எல்லா பிராணாயம் ஃபஸ்ட்டு பிராணாயம் நிறையா பிராணாயம் இருக்குது. செவன் பிராணாயம்ஸ் இருக்குது, பஸ்ரிகா இருக்குது, கபாலபுரத்தி இருக்குது, சீத்தலா இருக்குது, அனுரோம விலோமா இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிராணாயம் எல்லா பிராணாயம் பண்ணுறது ஓம்கார் சொன்னீங்கன்னாக்கா ஓம் இஸ் த கிளீனிங் ஏஜென்ட். அதை பண்ணிட்டு நீங்கள் பிராணாயம் ஆரம்பிச்சிங்கனாக்கா பாடி நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதுக்கப்புறம் பிராணாயம் நல்லா வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆசனாஸ் வரும். பிராணாயம் வந்ததுக்கு எனர்ஜி, அதுக்கப்புறம் ஆசனாஸ் வரும் உங்களுக்கு. நல்லா நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ பண்ணிருங்க பசி இருக்கான்னு நீங்கள் கேட்க. சில யாருக்கு பசி வரும் இனிஷியலாக அந்த ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் சில ஆசனம் கொஞ்சம் ரொம்ப நேரம் பண்ணாமல் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் பசி வரும். போக போக நீங்கள் நல்லா அந்த ஆசனாவில் இது பண்ணி இந்த போஸ்டரை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னாக்க பசியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இவ்வளோ தான் நீங்கள் சாப்பிடணுங்க. அதுதான் சொன்னேன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஃபுட் இன்டேக்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது சில ஆசனாஸ். அதான் வெயிட் எப்படி ரிடக்ஷன் ஆகுது ஆசனால எனக்கு. அப்புறம் போக போக பாடி நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். நீங்கள் உங்களுக்கு என்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, பேக் பெயின் வராது, வெட்டிக்கோ ப்ராப்ளம் வராது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் சி யோகா இஸ் வே ஆஃப் லைஃப். நீங்கள் காத்தால் ஏந்து நம்ம எப்படி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலை செய்கிறோமோ அதுமாதிரி யோகா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யர் லைஃப். நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்கோ, தட் வில் ஹெல்ப் யூ ட்ரிமெண்டஸ்லி இந்த பாடி.
6: இப்போ எங்களோட கேம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஸ்பீட் மூமெண்ட்ஸ் தான் எல்லாமே எங்களுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே. பட் வந்து யோகா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே அது ஸ்லோ மூமெண்ட்ல எடுத்துட்டு போகும்.
1: அது ஸ்ட்ரெங்த் ஜாஸ்திங்க, ஸ்ட்ரெங்த் ரொம்ப ஜாஸ்தி.
6: இப்போ எங்களுக்கு எப்படி அது
1: சூட்டபிள் ஆகும்? வார்மிங் அப். see நான் என்ன சொன்னேன், நீங்க யோகா வந்து வார்மிங் அப். see ஃபர்ஸ்ட் யோகா பண்ணி நீங்க பண்ண இன்னும் நல்லா பண்ணுவீங்க. இதுல நீங்க டக்குன்னு காலை வச்சீங்கன்னா மேபி இன்ஜுரி இருக்கும். இதுல பண்ணிட்டு பண்ணுங்க வராது உங்களுக்கு. இது ஸ்ட்ரெங்தனிங், யோகா இஸ் ஸ்ட்ரெங்தனிங் த மசில்ஸ். ஆக்சுவலி இதுலயும் பாருங்க மசில் பில்டிங் எல்லாம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும் மசில்ஸ் எல்லாம். அதுதான் பிராக்சர் யோகா பண்றோம்னா அவ்வளவு பிராக்சர் எல்லாம் கீழே வந்து ஏந்திருக்கலாம். அதனால அவ்வளவு உங்களுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் வர பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாம். இப்ப எல்லாருமே யோகா பண்றாங்கல்ல, 80-90 எல்லாம் பண்றாங்க. அதனால யோகா இஸ் நாட் ஃபார் ஒன்லி ஃபார் சில்ட்ரன் ஆர் இன்னும் ப்ராப்ளம் ரிலேட்டட் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் ரிலேட்டட் ஆசனாஸ் இருக்கு, தட் இஸ் ஃபார் த பீப்புள் ஓ காட் ப்ராப்ளம்ஸ். அந்த பீப்புள் இன்னும் நார்மலாக எல்லாம் நல்ல லைஃப் லீட் பண்ணணும்னாக்கா இனிஷியலாகவே நீங்கள் பீனிங்லேருந்தே ஆசனாஸை போட்டுட்டே போனீங்கன்னாக்கா பண்ணிகிட்டே போனீங்கன்னா யோகா பண்ணிட்டே பண்ணாங்கன்னா யூ வில் நாட் என்கவுண்டர் எனி ப்ராப்ளம்.
6: இப்போ ஈவினிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அவங்க பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
1: பண்ணலாம். பிராணாயம் பண்ணிட்டு யோகா பண்ணணும், ரெண்டு மூணு ஆசனா. சில பிராணாயம் சாயங்காலம் பண்ணக்கூடாது. சி ஸ்டமக் வந்து சில ஸ்டமக் ஏதாவது சாப்பிட்டுட்டு பண்ணா பிராணாயம் நல்லா வராது. அதனால சாப்பிட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு பிராணாயம் பண்ணணும். பண்ணிட்டு அப்புறம் அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அப்ப நல்லா ஒன்றும் ஸ்ட்ரெங்க்த்ல அவங்க ராத்திரி அவங்க டயர்ட் ஆகாது, உடம்பு நல்லா இருக்கும், கலகலன்னு இருக்கும் உடம்பு.
2: மேடம் இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் டயட்ஸ்,
1: அவங்க கார்போஹைட்ரேட் ரிச், கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடணும், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடணும், ஏன்னா எனர்ஜி லெவல் நிறைய இருக்கணும் அவங்களுக்கு.
2: இப்போ செய்திகள்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த அத்லெட்டிக்ஸ், அதாவது வந்து இந்த ஓடுறாங்க இல்லையா, 100 மீட்டர், 200 மீட்டர், 1000 மீட்டர், அப்பெல்லாம் வந்து ஊக்க மருந்து அந்த அந்த அந்த அந்த மாதிரி போட்டுட்டா நல்ல ஸ்ட்ரென்த் வரும், இமீடியட்டா வரும். பட் அது அது அப்படி போட்டாதான் அது ஒரு மித்.
1: அது சாப்பிடணும் நெசசிட்டி இல்லைங்க, உங்க கையிலயே எல்லாம் இருக்கு. நீங்களே நிறைய வந்து எதை சொன்ன, உங்க வெஜிடபிள்ஸ் நட்ஸ் இல்ல எல்லாத்துலயும் நிறைய இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கனாக்க இதெல்லாம் நிறைய சாப்பிடும். அது ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எஸ்பெஷலி தே ஹவ் டு ஈட் பேலன்ஸ்ட் டயட், ரிச் இன் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி ஹெவியா இருக்கணும். கலரிஃபிக் இன்டேக் ஷுட் பி மோர் ஆல்சோ ஃபார் தம். இப்ப இந்த ஹெவி ஸ்போர்ட்ஸ்னா 2000 கூட இருக்கலாம். இப்ப ஹெவி ஒர்க்கிங் பண்றவங்கலாம் இந்த லேபர் எல்லாம் இருக்கல, அவர் 2500 இருக்கும். லாக்டேட்டிங் உமன் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். இது மாதிரி சரி டயட் பிரகாரம் போகணும் நீங்க. உங்களுக்கு 600 ஒண்ணுமே வேலை இல்லைன்னா 800 கலரிஸ் தான் இருக்கும். இவரு ஒரு ஒரு சைன் பண்ண போறீங்க செடென்டரி ஒர்க்னாக்க உங்களுக்கு கலர் ஏற்கனவே நீங்க ஃபேட்னாக்க அப்ப எப்படி இழைக்கணும், இப்படி இழைக்கணும். சரி ஒன் ஹவர் நீங்க வாக் பண்ணீங்கன்னாக்க ஒரு பிரிஸ்க் வாக்கு 300 கலரிஸ் போறது. அதை நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு மிரண்ட சாப்பிட்டு அதே 300 போய் வந்துடும் திருப்பி. சோ அதனால நீங்க சொல்லுங்க, நான் இவ்வளவு வாக் போய் நான் இழைக்கிறது இல்லையுன்னு சொல்றது அதனாலதான்.
2: இப்ப நம்ம வந்து நீங்க சொல்றீங்க உணவு வந்து கம்மியா சாப்பிடணும் அப்படின்னு.
1: தட் இஸ் ஃபார் தி பீப்பிள் ஹூ வாண்ட்ஸ் டு ரிடூஸ் ஃபீல் தே ஆர் எக்ஸஸ் வெயிட், பிளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்க கூடாது.
2: இப்போ அந்த சமயத்துல வந்து இந்த ரெடியூஸ் பண்ற சமயத்துல வந்து பசிக்கிறப்போ என்ன மாதிரி, அதாவது சாப்பிடலாம் நடுவுல
1: எனிதிங் சம்திங் நோ ஃபைபரா இருக்கணும். தட் மீன்ஸ் லைக் நீங்க பாருங்க, பசிக்கிறதுனாக்க நீங்க
2: லோ கேலரி ஃபுட்ஸ்,
1: லோ கேலரி ஃபுட் சாப்பிடணும். அந்த சுண்டல் இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி சார் ப்ரோட்டீன். சி டுவர்ட்ஸ் ஈவினிங் ப்ரோட்டீன் நல்லது உடம்புக்கு ஆக்சுவலி, அப்படி சாப்பிடணும். எஸ்பெஷலி பீப்புள் இன்னோ ஆர் இன்னோ ஒர்க்கிங் அவங்க சாப்பிடணும். ராத்திரி பாடி இஸ் கோயிங் டு பி ரெஸ்ட், அப்போ நீங்க நிறைய சாப்பிடக்கூடாது, அதுதான் வெயிட் ஆட் பண்ணும். சோ நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் குறைச்சலா சாப்பிடணும். அப்புறம் சப்பாத்தி அது மாதிரி சாப்பிடணும், ரெண்டு இது. ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. சோ மத்தியானம் ரெண்டு பிஸ்கெட் வித் டீ அது மாதிரி சாப்பிடலாம். சோ அதனாலதான் சோ மெனி திங்ஸ் இஸ் தேர். சொன்ன ஃபேட் இல்லாம கட்லெட்ஸ் எல்லாம் பண்ணலாம், அது மாதிரிலாம் நீங்க கிரில் பண்ணி சாப்பிடலாம் சாப்பாடை. இதெல்லாம் சோ மெனி சூப் சாப்பிடலாம்.
6: இப்போ எங்களுக்கு ஈவினிங் மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கீங்க, அந்த டைம்ல மத்தியானம் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியா எடுக்க விட மாட்டோம்.
1: ஆமா,
6: அப்ப அந்த மாதிரி டைம்ல இவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்?
1: அவங்க வந்து அவங்க மோஸ்ட்லி அவங்க மத்தியானம் தூக்கம் வரக்கூடாது. ரைஸ் சாப்பிட்டு
6: அதுதான் மெயின், தூக்கம் வர
1: ரைஸ் சாப்பிட தூங்கிடுவாங்க உடனே. ஏன்னா அது வந்து ஹங்கர் சேவிங் ஸ்டார்ச்னு பேர், அதுக்கு பேர். ஏன்னா பாலிஷ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கு பவர் ரொம்ப குறைச்சல இருக்கு. அதனால என்ன செய்ய, உடனே பசி வரும். உடனே அவங்க திருப்பி சி நீங்க சொல்ற மாதிரி அட்டென்டிவா இருக்க மாட்டா. அதனால சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் ஃபைபர் அதுல இருக்கு, இந்த வீட்டுல கொஞ்சம் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கு, அது மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், அது மாதிரி தால், அது மாதிரி சூப்பு, தால், ரெண்டு வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ், கர்ட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்சைம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு சாப்பிட்டாங்கன்னாக்க தூக்கம் வராது அவங்களுக்கு, கான்சன்ட்ரேஷன் நல்லாவே இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு. அட் த சேம் டைம் எனர்ஜியும் இருக்கும், சப்பாத்தியெல்லாம் நல்லா எனர்ஜி கொடுக்கும். சப்பாத்தி நீங்க வந்து புரோக்கன் வீட்ல வந்து நீங்க ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு.
6: அதே மாதிரி இப்ப குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்களேன்,
1: தட் இஸ் ஃபார் தி பீப்புள் ஹூ ஆர் ஃபீலிங் வெரி டயர்ட். இப்ப இந்த சீசன்ல வந்து அவங்க ப்ராப்ளமே இல்லையா நிச்சுங்க, அவங்கிட்ட தான் தப்பு இல்ல. ஸ்வெட்டிங் நிறைய இருக்கு இல்லையா, அதனால வாட்டர் டிப்ளீஷன் நடக்கக்கூடாது இல்லையா. நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும், அதனால அவங்க டயர்டா இருந்தாங்க குளுக்கோஸ் தண்ணி தச்சு விடுறாங்க. அதுக்கு நீங்க லைம் ஜூஸ் குடிச்சிடலாம், விட்டமின் சி.
6: இல்ல இது வந்து இந்த இப்ப குளுக்கோஸ் எல்லாம் எடுக்கிறதுலாம் வந்துட்டு பிஃபோர் அவங்க வந்து 1 hour பிஃபோர் எடுக்கணுங்களா? இல்ல சம்டைம்ஸ் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடுவாங்க, ஓடுன உடனே அப்படியே குளுக்கோஸ் கூட குளுக்கோஸ் கூட அப்படின்னு குளுக்கோஸ்
1: போட்டுருவாங்க. பிகாஸ் சுகர் கண்ட்ரோல் ஒரே தடவை குறைஞ்சிருக்கும் அவளுக்கு, அப்ப நீ குடுக்கணும். இதுக்கு நீங்க டிப்ரெஷன் வராம முன்னாடி பாத்துங்கல்ல சாப்பாடு,
6: 1 hour பிஃபோர்
1: சாப்பிடுறது மாதிரி குடுத்துடுங்க எல்லாத்தையும். அதான் இன்னொன்னு சொல்ல, ஃப்ரூட்ஸோட சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, அது குளுக்கோஸே வேணாம் அவளுக்கு. அதுலயே இருக்கே உங்களுக்கு ஃபைபர், அந்த அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஒண்ணு நல்லதாச்சு. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருங்க, ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருங்க. நீங்க குளுக்கோஸ் போல ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருங்க. ஆரஞ்ச் ஜூஸ் இஸ் வெரி குட், லைம் ஜூஸ் இஸ் வெரி குட். அவங்க ஃபெயிண்ட் ஆமாட்டா, இந்த வாட்டர் டிப்ளீஷன் வராது.
6: டின் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும்.
1: டின் ஃபுட் கிடையாது, ஐ டோன்ட் அட்வைஸ் டின்
6: ஃபுட். தி ட்ரிங்க்ஸ் ஆல்சோ
1: அண்ட் என்ன ஜங்க் ஃபுட் ஆல்சோ, இது ரெண்டும் கூடாது அவங்க. ஸ்போர்ட்ஸ் பீப்பிள்க்கு டெஃபினட்டா கூடாது. ஏன்னா
6: இப்ப பாத்தீங்கன்னா அது ஸ்டைலா எடுத்துக்கிட்டு எல்லாம் எடுத்துட்டு போறாங்க.
1: அது என்னங்க, அது சி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு எல்லாம் சாப்பிடறேன்னு பண்ண முடியாது. சில பேருக்கு அது ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்கிறது இல்ல. அதுவே அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது, அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது.
6: அது வந்து பிகினர்ஸ் ரொம்ப
1: பண்றாங்க. நீங்க வெயில் வெளியில வந்து இப்ப வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஹியூமிடிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இப்ப போய் நீங்க ஹெவியா எது சாப்பிட்டாலும் வயிற்றுல இத்துணு போட்டாலும் கூட வயிறு ஹெவியா இருக்குமே உங்களுக்கு ஃபீல் பண்ணும். ஏன்னாக்க ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு வெளியில. அதனால என்னாச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி நிறைய லிக்விட் நிறைய இருக்கணும், இந்த ஃபார்ம் ஆஃப் சூப்ஸ். உடனே டயட்டை மாத்திடுங்க, சூப்பு அது மாதிரி சாப்பிடுங்க, ஸ்டியூ சூப்ஸ் அது மாதிரி சாப்பிடுங்க. நீங்க இதுதான் சாப்பிடணும், ட்ரெடிஷ்னல் சாப்பிட வேண்டாம். காத்தால் ஸ்டீம் ஃபுட் சாப்பிடுங்க, மத்தியானம் வந்து சூப்பு சப்பாத்தி அடிச்சுங்க. ஈவினிங் வேற ஏதாவது உப்புமா வந்து சுண்டல் இது மாதிரி இந்த மாதிரி நீங்க மாத்தினே போடலாம். மத்தியானம் தயிர் சாஞ்சு சாப்பிடுங்க, ராத்திரி வேண்டாம் அது.
2: மேடம் ரவா வந்து உடம்புக்கு நல்லதா கெடுதலாம்?
1: நல்லதுதான், ஃபைபர் இருக்கு,
2: சாப்பிடலாம் ரவா.
1: மத்தியானம் சாப்பிடலாம், சில பேருக்கு ஒத்துக்கிறது
2: நைட்டு சாப்பிடறது.
1: சம்பாக்கு வந்து ரொம்ப நல்லது. தட் ஆல்சோ சி ஐ டெல், ஆஃப்டர் 7 o'clock டைஜஸ்ட் சிஸ்டமுக்கு ப்ராப்பர்ட்டி, சில இதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி. அதான் நீங்க எல்லாரும் சொல்றா 8 o'clock சாப்பிடணும்னு சிஸ்டம் இருக்கு, நம்ம ஒத்தருமே அதை ஃபாலோ பண்றது இல்லை.
3: சாப்பிட்டதும் தூங்கிடுறாங்க.
1: அதனாலதான், அதனாலதான் நீங்க கரெக்டா எதுனா உங்களுக்கு வயிறு ஹெவியா இருக்குன்னு ஏன் சொல்றீங்க, அதனாலதான் சொல்றீங்க.
2: ஏன்னா நம்ம வந்து ஆபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆறதே 9 ஆயிடுது, அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு எங்க வாக்கிங் போறது, எங்க எப்ப தூங்குறது, மீன் அப்போ அந்த அந்த சிஸ்டமே அந்த டைம் மாறி.
1: 8 o'clock அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்க, எஸ்பெஷலி தயிர் மோர் சாப்பிடக்கூடாது. நீங்க எனர்ஜி ஸ்பெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா இத்தனை காலத்தால நீங்க சரியா சாப்பிட்டுருக்கல அதனால நீங்க நீ ஹோல்டே நடந்திருக்கீங்க, நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க, அதனால என்னாச்சு ஈவினிங் டுவர்ட்ஸ் ஈவினிங் டிப்ளீட் ஆயிடுது. புரிஞ்சதா? அதான் நீங்க என்ன செய்யுங்க, எது கிடையாது டக்கு டக்கு சாப்பிடுங்க, அது கரெக்டா கூட தெரியாம அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி அப்ப என்ன முதல்ல நீங்க அட்டாக் பண்றது ஸ்வீட் தான், அது சாப்பிட்ட உடனே கிரேவிங் இன்க்ரீஸ் ஆயிருது, உடனே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், உடனே அடுத்தாலும் பக்கத்துல சிப்ஸ் அதையும் எடுத்து சாப்பிட்டுடுங்க, ஸ்டில் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், இன்னும் கூட சாப்பிடலாம்.

0: இந்த கிரேவிங் வந்து நான் ஸ்டாப் இந்த ஸ்வீட்னால ஆரம்பிச்சிருக்கு. ஸ்வீட் டங்னு சொல்றால அதுதான். சி வாட் இஸ் பேலட்டபிள் டு த மவுத் இஸ் நாட் பேலட்டபிள் டு த ஸ்டமக். ஒரு பிரவுன் பிரெட் ரெண்டு சாலட் சாப்பிடுங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும். இதே நம்மளுக்கு அல்வாவோ இதுவோ இருந்தா டக்குன்னு எடுத்து அடிக்கலாம், அது சாப்பிடணும் ஒரு ஆசை வரும். ஏன் அது உங்க மைண்டை நீங்க செட் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து உங்களுக்கு ஆசை ஜாஸ்தி வரும்போது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இதை யோகா பண்ணி பண்ணி பாருங்க, கொஞ்ச நேரம் சரி இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு தான் போவீங்க. பிரெட் இருக்க பிரவுன் பிரெட் வித் சாலட் ஐ வில் ஹேவ் இட்.
1: எனர்ஜி வந்து அவ்வளவு பிஎம்ஆர் டெட்னு சொன்னேன் இல்லையா பேசல் மெட்டபாலிக் கன்வர்ஷன் ஆஃப் ஃபுட் இன்டு எனர்ஜி வந்து குறைஞ்சிட்டே போகும். தைராய்டு அது நீங்க பாருங்க, அதான் என்ன தைராய்டு ப்ராப்ளம் சொல்லிடுவாங்க உடனே. எனக்கும் வந்துடுத்து அப்படி கிடையவே கிடையாது. நீங்க அதை ப்ரிவென்ட் பண்ணலாம், நீங்க கொஞ்சம் வாக் போலாம். தைராய்டு கிளான் இப்ப சொன்ன பவன் முக்தாசனா பண்ணலீங்கன்னா தைராய்டு கிளான்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். பிராணாயம் பண்ணீங்கன்னா தைராய்டு கிளான்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் பண்றது இல்ல அவங்க போக போய் அதை சொன்னேன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் எனர்ஜி ஒண்ணும் இல்லையா. நீங்க எனர்ஜி குறைச்சல கொடுத்தீங்கன்னா உள்ள பிராணாக கொடுக்காம நீங்க ஒன்னே சேர்ந்து சாப்பிடுறீங்க அவ்வளவுதான். ஏன்னா டிப்ரெஷன் வந்து டென்ஷன் வந்துடுறது. ஃபர்ஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவே இல்ல உடம்புல உள்ளுக்குள்ள ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே வரமாட்டேங்கிறது. எதாவது கோவம் வரும் ஃபர்ஸ்ட், அது வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ் வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உங்க கையில இருக்கு பிராணாயம். இதை நீங்க பண்ணீங்கன்னா திருப்பி அதே மாதிரி இந்த வெயிட்ட இறக்கிண்டு அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு நீங்க உங்களால மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது இதுல ஒண்ணுதான் சொல்லி தந்துருக்க. நீங்க பவன் முக்தாசனா பண்ணீங்கன்னா தைராய்டு கிளான்ஸ் சரியா போயிடும். அதை நீங்க பண்ண மாட்டேன்.
2: சந்திராமன், உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ரொம்ப கலகலன்னு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. இப்ப நிகழ்ச்சியை ஏறக்குறைய முடிகிற தருவாய் வந்துட்டோம் நம்ம. இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக் எந்த நேரத்திலயோ இரவோ இல்ல காலையிலயோ பண்ற மாதிரி எல்லா குரூப்ஸுமே ஒரு சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக் மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க அதுல இருந்து நீங்க சொன்ன அட்வைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம்.
0: என்னன்னாக்க சாப்பிட்டு மெடிடேஷன் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபுல் வயத்துல நீங்க தூங்குவீங்க. நீங்க சாப்பிட்டு மெடிடேஷன் பண்ண மாட்டீங்க. சி ஆல்வேஸ் யூ ஹவ் டு திங்க் ஆஃப் காட். ஏ ரொம்ப தெரியும் அது சைல்ட் ஆஃப் காட். அதை ஞாபகம் வச்சுங்க எப்போதுமே. இந்த மனசுல நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்கா கரெக்டா ஏர்லி மார்னிங் ஏந்திருந்த உடனே பெட்டிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்கோசரம் இதுவுங்க. நீங்க பாருங்க இட் வில் ஒர்க் ஒண்டர்ஸ் ஆன் யுவர் பாடி. ஈவினிங் ஆல்சோ பிஃபோர் யூ கோ டு பெட் ஈவினிங் ஆல்சோ க்ளோஸ் யுவர் ரிலாக்ஸ் யுவர் பாடி ஃபர்ஸ்ட். ரிலாக்ஸேஷன் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. ரிலாக்ஸேஷனுங்க நீங்கள் மனசில் நினச்சிட்டா போதும், வாயால் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். யூ ஹவ் டு சே ரிலாக்ஸேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹெட் கம்மிங் டவுன் த ஹோல் பாடி. மை ஹோல் பாடி இஸ் ரிலாக்ஸ்னு நினச்சிங்க. நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்க. ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட், ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஃபுல் ஆஃப் லைஃப். இந்த நாலு சென்டென்ஸ் தான் நீங்கள் மனசில் நினச்சிக்கணும்.
2: மேடம் இன்னும் ஒரு தடவை சொல்லிக்காமீங்க மேடம்.
0: ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட், ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் ஹாப்பி, ஐ எம் ஃபுல் ஆஃப் லைஃப். எல்லாமே அதுல கம்பைன் பண்ணிட்டு நீங்க.
2: இது ஆங்கிலத்துல தான் சொல்லணுமா தமிழ்லயும் சொல்லலாமா?
0: எங்க எதுலாலும் நீங்க சொல்லிக்கலாம், உங்க இஷ்டம். நீங்க தமிழ் ஹிந்தி மராட்டி எதுல வேணாலும் சொல்லிக்கலாம். பட் இது ஈஸியா வருது உங்களுக்கு டக்குன்னு வரும். எனக்கு எனக்கு பாடி சுஸ்தமா இருக்கு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா. ஏன் இதுனாக்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உள்ளுக்குள்ள நடக்கிறது. அதுதான் இந்த மெடிடேஷனோட மெயின் எய்ம் இஸ் உள்ளுக்குள்ள நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா பாசிட்டிவா நடக்கும். நீங்க சொன்னீங்களே நெகட்டிவா திங்க் பண்ணாதான் தோன்றது. நெகட்டிவா திங்க் பண்ண தோணாது. அப்ப சி இன்னைக்கு எனக்கு நன்னா நாள் கடந்தது அப்படின்னு நீங்க எப்ப நினைச்சுப்பீங்க? உங்களுக்கு நன்னா எல்லாம் நடந்தாதான் நினைச்சுப்பீங்க. நடக்கலைன்னாக்கி இன்னைக்கு இந்த ஹோல் டே இஸ் வேஸ்டர் தான் நீங்க நினைச்சுப்பீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸே மெடிடேஷன்ல வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கோசனா எகைன் நாளைக்கு வரும்போது நன்னா வரணும். எனக்கு எல்லாம் நன்னா நடக்க போறது நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு இந்த மெடிடேஷன் ஒர்க் பண்ணும். இப்படி நீங்க திங்க் பண்ண எல்லா ஆர்கன்ஸும் அவேக்கனிங் கொடுக்கும். பிரெயின் ஒன்னு ஆர்டர் பண்ணும். அக்னி சக்கர இஸ் அ கம்பாண்டிங் சக்கர. உடனே த திங்கிங் வென் இட் பிகம் பாசிட்டிவ் த ஹோல் பாடி ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் அக்கார்டிங் டு யுவர் விஷ். அதான் நீங்க நினைக்க சம்டைம்ஸ் சொல்ல நான் நினைச்சது நடந்ததுன்னு எப்படி சொல்றீங்க? பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது பாசிட்டிவா நடக்கும். நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணா அதுவும் நெகட்டிவா தான் நடக்கும். அதான் பிராணி ஹீலிங்ல நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தலைவலி எழுத்தாப்புல உட்காருங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு தலைவலி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு தலைவலி இருக்கு, நீங்க சொல்லிங்க உடனே எஸ் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் லிட்டில் இன்னும் கொஞ்சம் வரும் போல இருக்கு எனக்கு சொல்லிங்க உடனே பாஸ் ஆயிடும். இது நெகட்டிவ் இருக்கு, எனக்கு திங்க் பண்ண நெகட்டிவ் தானே, ராமாக்கு பவுன்ஸ் கிடையாது. அதுதான் வந்து நீங்க சொல்றீங்களே எங்க அம்மாவுக்கு டிப்ரெஷன் எனக்கு வந்துடுத்து. இதுதான் பாஸ் பண்றது எப்படின்னாக்கா உங்களுக்கு இது நீங்க நீங்க நீங்க நினைக்கிறது உள்ளுக்குள்ள நடக்கிறது. அப்ப நீங்க எப்போ நினைக்கிறது என்ன பாசிட்டிவா நினைச்சு பாருங்க, பாசிட்டிவா உடம்புல நினைக்கும். பாசிட்டிவா நினைக்கிறதுக்கு யோகா வித் ப்ராப்பர் ஃபுட், ஃபுல் டயட் வித் கம்பைன்ட் வித் யோகா வில் கீப் யூ இன் குட் ஹெல்த்.
2: மேடம், இரவு நல்ல ஒரு டீப் ஸ்லீப்புக்கு ஏதாவது ஒரு மெடிடேஷன் டெக்னிக் என்ன, ஒரு விளக்க பார்த்துட்டு தூங்குங்க அப்படிம்பாங்க கண்ணை மூடிட்டு.
0: இந்த மெடிடேஷனை பண்ணிட்டு தூங்க, நீங்க நல்லாவே தூங்குவீங்க,
2: ரிலாக்ஸ் பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த நாலு வரி அந்த
0: பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகும். உடனே நீங்க அதை சொல்லிட்டே எனக்கு ஒரு 20-10 நிமிஷம் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆக்சுவலி அதான் சொன்னேன், நீங்க நல்லா தூங்குவீங்க. சாப்பிட்ட உடனே பண்ணாதான் ப்ராப்ளம், சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க பண்ணி பாருங்க, நல்லா பண்ணுவீங்க, பாடி நல்லா கலகலன்னு இருக்கும். கரெக்டா எழுந்திருக்கும் போது நீங்க நினைச்சுங்க, சரி நான் நாளைக்கு கரத்துல 5:30 எழுந்திருக்க போறேன், 5:00 எழுந்திரிச்சு அதை கூட நடக்க போறது இல்ல. நீங்களே உங்களோட பாடி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் யூ எலிமினேட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் பாடி. நான் சொன்னேன் செல்ஃப் ஹீலிங்னு, அப்படிதான் நடக்கிறது. அதுல நீங்க ஒன்னொன்னா திங்க் பண்றது பாசிட்டிவா திங்க் பண்ணணும் பிராணி ஹீலிங் வைஸ், மெடிடேஷன் வைஸ் யூ வில் ஹாவ் த கியூரிங் ஆஸ் வெல் அஸ் வித் யோகா ஆல்சோ வித் பிராணாயம் ஆல் டுகெதர் கம்பைன் எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி போட்டீங்கனாக்கா யூ ஃபீல் ஹெல்தியர். அப்புறம் உங்களுக்கு நீங்க நேச்சுரலி உங்க லைஃப் நல்லா தானே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? யூ கேன் ஆஸ் எனிதிங் மோர் தென் தட் இல்லையா?
2: நன்றி மேடம், இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய நேயர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக யோகா மெடிடேஷன் பிராணாயனம் அப்புறம் பிராணிக் ஹீலிங் பற்றி பல சந்தேகங்களை தீர்த்து வச்சிருக்கீங்க, பல டெக்னிக் பல யாசனங்களையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது இந்த தகவல்கள் எல்லாமே எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் இனிமே யோகா பண்ணிட்டு அவங்க உடம்பையும் அவங்க மனசையும் ரிலாக்ஸ் பண்ணி நிச்சயமாக அவங்களையும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நேர் சார்பாகவும் எங்களுடைய கம்யூனிட்டி எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாகவும் எங்களுக்கு உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
3: ஓகே, நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்வளவு நேரம் நீங்க

0: you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 ல்

0: இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டா பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு பிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can, you know, you can resort to other things, you can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellaru nalathukagum. Thank you.
1: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
0: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்கு

0: ஆப் ரைட்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ ஜாய் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, தினம் தினம் லைஃப்ல பல பேரால ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம், தெரிஞ்சோ தெரியாமலோ, நம்மளால மத்தவங்களுக்கோ இல்ல மத்தவங்களால நமக்கோ, ஏன் நம்ம மனசுக்கு நெருக்கமான நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு இப்படி பல பேரால பல காரணங்களுக்காக இன்சல்ட் பண்ணப்படுறது. லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு கமெண்ட் நம்மள ஹர்ட் பண்ணிருக்கலாம், ஒரு ஜோக் உங்களை சைலண்ட் ஆக்கிருக்கலாம். ஏன் நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட நம்ம மனசுல ஆழமா போய் பதிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நம்ம பேச போறதும் அதை பத்தி தான், ஹியூமிலியேஷன், தாழ்வுபடுத்துதல். ஹியூமிலியேஷன் அப்படின்னு சொல்லும் போதே இது பெரிய இன்சிடென்ட்னாலதான் ஸ்டார்ட் ஆகணும்னு இல்லை. சில சமயங்கள்ல ஹியூமிலியேஷன் அப்படின்றது சின்ன சின்ன கமெண்ட்ஸ்ல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். உதாரணத்துக்கு, நம்ம சின்ன வயசுல கேட்ட சில அபியூசிவான வார்த்தைகள் நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு போயிடும். குறிப்பா சொல்லணும்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்ற சில வார்த்தைகள் சிலருக்கு ஹார்ஷா தெரியலாம். ஏன் நம்ம ஃபேமிலியிலேயே கம்பேர் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்கள கேலி செய்யறதா இருக்கட்டும், கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஹியூமிலியேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். ஹியூமிலியேஷன் அதாவது அவமானப்படுத்துதல் அப்படின்ற வார்த்தை வேணும்னா சின்னதா இருக்கலாம், ஆனா அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. ஹியூமிலியேஷனை நம்ம காமனா ஒரு 4 விதமா பிரிக்கலாம். இப்போ நம்ம அதை பத்தி தான் கேட்க போறோம். இப்ப முதல்ல நம்ம கேட்க போறது பப்ளிக் ஹியூமிலியேஷன். அதாவது சில நேரத்துல பப்ளிக் ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு மிஸ்டேக், ஸ்மால் ஸ்லிப், இல்ல கொஞ்சம் ஆக்வர்டான மூமெண்ட்ஸ், அதை ஹைலைட் பண்ணி திரும்ப திரும்ப ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அது நார்மல் சிச்சுவேஷனா இருக்காது. எல்லாருமே பார்த்தாங்களே, சிரிச்சாங்களே, அப்ப நம்ம மேலதான் தப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் பப்ளிக் ஹியூமிலியேஷன் சொல்வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாடி ஷேமிங், ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சு அவங்களை கேலி செய்யறது. வெளியில இருந்து பாக்குறதுக்கு வேணும்னா இது ஃபன்னா தெரியலாம், ஆனா அதை ஃபேஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அதனோட வழி தெரியும். அதனால அவங்க என்னென்ன கோத்ரூ பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல், நம்ம எதுக்குமே வர்த் இல்லையோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்படுற தாக்கம். நான் ஏன் தாக்கம் அப்படின்னு சொல்றேன்னா, ஹியூமிலியேஷன் என்னைக்குமே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது யாரும் விருப்பப்பட்டு கோத்ரூ பண்றதில்லையே. அடுத்து நம்ம பார்க்க போறது சோசியல் மீடியா ஹியூமிலியேஷன். நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகுற ஒரு ஸ்பேஸ்னா அது கண்டிப்பா டிஜிட்டல் வேர்ல்டு தான். அங்கதான் நம்ம டெய்லி அப்டேட்ஸ், நம்ம தாட்ஸ், நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போறது டிஜிட்டல் ஸ்பேஸ்ல நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளோட தாக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் டெய்லி ஸ்க்ரோல் பண்றோம், இல்ல போஸ்ட் பண்றோம். நம்ம ஏன் அதை பண்றோம்? ஏன்னா நமக்கு அது ரிலாக்ஸேஷன் டைம் மாதிரி. ஆனா சில நேரங்கள்ல கமெண்ட் செக்ஷன்ல வர சில வார்த்தைகள் கொஞ்சம் ஹெவியா இருக்குல்ல. கமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு, போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஆனா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்னால ஏற்படுற தாக்கத்தை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால ஏற்படுற தாக்கம் ஜாஸ்தின்னு கூட சொல்லலாம். ஒரு சில பேர் அதை கடந்து போயிடுவாங்க, ஆனா ஒரு சில பேருக்கு அது ரொம்ப ஆழமா பாதிக்கும். அந்த இடத்துலதான் அவங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸே உடையதுன்னு கூட சொல்லலாம். நம்ம எல்லாருமே யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை நேர்ல பார்த்து பேசும்போது கொஞ்சம் யோசிச்சுதான் பேசுவோம். ஆனா

திடீர்னு வரும்போது நம்ம யோசிக்காம பேசிடுறோம். இது யாரையும் பிளேம் பண்றதுக்காக சொல்லல, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம எல்லாருமே இதுக்கு ஏதோ ஒரு விதத்துல ரெஸ்பான்சிபிள் தான். நம்ம கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலனாலோ ஸ்ப்ரெட் பண்றோம், அதனால நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதுக்காக கமெண்ட்ஸ் மூலமா நம்ம ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, யாரையும் ஹர்ட் பண்ணாம ஜென்டலா சொல்ல நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம்னு தான் சொல்றேன். அடுத்து நம்ம கேட்க போறது பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்ட் ஹியூமிலியேஷன். சேம் சென்டென்ஸ் தான், சேம் வேர்ட்ஸ் தான், ஆனா ஒருத்தருக்கு அது ஜோக்கா தெரியலாம், இன்னொருத்தருக்கு அது ஹார்ம்ஃபுல்லா இருக்கலாம். அதாவது நமக்கு ஃபன்னா தெரியற சில விஷயங்கள் எல்லாருக்குமே அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? சில சமயங்கள்ல நமக்கு தெரியாம நடக்கிற சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் லேட்டர் நம்ம லைஃப்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. ஹியூமிலியேஷன் சொல்லும் போது அதுல நிறைய விதங்கள் இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே அதுல ரொம்ப காமனா டே டு டே லைஃப்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடியது. கேர்லெஸ்ஸா சொல்ற ஒரு ஜோக் இல்ல யோசிக்காம சொல்ற ஒரு கமெண்ட், இந்த மாதிரி நேரத்துலதான் கான்பிடன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் ஓவர் திங்கிங், ஆங்ஸைட்டி மாதிரி நம்ம நம்மளே கொஞ்சம் ஹோல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். சோசியல் மீடியால இருந்தாலும் சரி, ரியல் லைஃபா இருந்தாலும் சரி, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் ஜோக் பண்ணும் போதும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும், வேர்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மைண்ட்ஃபுல்லா இருந்தா பப்ளிக்லயும் எம்பாரஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வராம பாத்துக்க முடியும். ஒரு செகண்ட், இது நமக்கு நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பல வார்த்தைகள் சொல்றதுக்கு முன்னாடி காணாம போயிடும், பல சிச்சுவேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத் ஆயிடும். ஒருத்தவங்க பண்ற மிஸ்டேக்க நீங்க எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா பண்ணுங்க, ஆனா அதையே ஒரு எம்பாரசிங் சிச்சுவேஷனா மாத்திடாதீங்க. சோ நம்ம எந்த அளவுக்கு ஹியூமிலியேஷனை புரிஞ்சுக்கிறோமோ அதே அளவுக்கு கிரியேட் பண்ணாம இருக்கிறது முக்கியம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஜாய் சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: அப்ரைட்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
4: என்னங்க, நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
3: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
4: இருங்க, இதை கொடுக்கறேன்.
3: தேங்க்ஸ்.
5: எக்ஸ்கியூஸ் மீ.
3: என்னங்க,
5: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
3: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
5: நேத்து வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
3: ஓ, எக்ஸ்பைரி டேட் ஒண்ணு இருக்குல்ல.
5: பாத்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பாக்கணுங்க.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
5: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பி வேறுங்க, நம்ம தான் பாத்து வாங்கணும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
3: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
6: நுகர்வோர் கவனிக்க,
5: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
6: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
7: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்ன வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. இங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் அ நைஸ் டே.

வணக்கம், நான் கடம் கார்த்திக் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் சொல்ல போகிற ஒரு கருத்து என்னென்னா, லேடிஸ் கேர்ள்ஸ் உமன் அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்ம சொசைட்டியில் ஒரு ட்ராபேக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, தே ஆர் நாட் அலவுட் டு டேக் டிசிஷன்ஸ் ஆன் தேர் ஓன். அது அவங்களோட படிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், அவங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், அவங்க கணவருக்கு என்ன செய்யணும், இல்லை அவங்க சுற்றத்தாருக்கு என்ன செய்யணும், இல்லை மாமனார் வீட்டுக்கு என்ன செய்யணும்னு தான் நினைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்களே தவிர, அவங்களுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கணுங்கிறது அவங்க யாருக்குமே அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அந்த சுதந்திரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் வெற்றி பெண்களாக அவங்க இருப்பாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.

0: Hello listeners, this is Nikita Ram. I run an event company, Yukti, and an event store, Wedding Curry. I support female entrepreneurship and I hope more women come out and live their dream. You're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ்ட் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: MOP Community Radio 107.8 MOP வைணவ மகளிர் கல்லூரியில் ஏறுங்கள்.

0: எல்லோருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னடா ஷோ ஆரம்பிக்கும் போதே ஸ்வீட்டா ஒரு குரல் கேக்குதேன்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களை மாதிரிதான் நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த இனிமையான இசையை கொடுத்தது நம்ம நாப்பா ஹரிப்ரியா தாங்க. ஆமாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் 25,001 lakh கொடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி ஒரு நல்ல இசையை கொடுத்தா நம்ம நாப்பா விசில்லையே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, இப்போ நம்ம நாப்பா ஹரிப்ரியாவோட தான் பேச போறோம். ஹாய் நாப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிப்ரியா நாப்பா. நான் எம்ஓபி காலேஜில் தான் ஃபைனல் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட். நான் இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: கண்டிப்பா நாப்பா, ஏன்னா உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாவும் இருக்கோம். நாப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் விசில் பண்ண பாட்டு எது? அது எங்களுக்காக விசில் பண்ணி காட்ட முடியுமா?
1: நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து தெய்வ திருமகன் விக்ரம் படத்துல அந்த ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சாரு. அதுல இந்த பிஜிஎம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன்.
0: கேட்கவே ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். அதை நீங்க விசில் பண்ணி காட்டுங்களேன்.

0: ஆஹா, உங்களை நிறுத்த சொல்லவே எனக்கு தோணல, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நாப்பா, விசில் திறமை ஒருத்தருக்கு எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்க? இன்பான் டேலண்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து ஒரு யாராவது கத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா தான் வரும். ஏன்னா என்னோட ஃபாதர் எப்போ பார்த்தாலும் விசில் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் தான் எனக்கு ரோல் மாடலே வீட்டில். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எனக்கும் ஓகே விசில் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இன்பானா வரும். இதை ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
0: ஓகே, உங்களோட கருத்து.

0: விசிலிங்ன்றது விசில் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் விசிலிங் சாங்காக பண்ணுறது ஒரு இன்பார்ன் டேலண்ட்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுனாப்பா? நீங்கள் எத்தனையோ பண்ணியிருப்பீங்க, லைக் நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பாட்டு பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கும்ல, அது என்ன?
1: எனக்கு அயன் படத்தில் அந்த விழிமூடி யோசித்தால் சாங் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இப்போ பண்ணுறேன்,
0: பண்ணி காட்டுறேன்.

0: சூப்பரா இருந்ததுனாப்பா, எக்ஸலண்டா பண்றீங்க. பொதுவா விசிலிங்கன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, நான் ரிசர்ச் பண்ண கண்டுபிடிச்சது என்னன்னா, யூகேல எல்லாம் அந்த காலத்துல விசிலிங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா வச்சிருக்காங்க. பிளஸ் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா, விசிலிங் தான் வந்து ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் ஆர்மிக்குள்ளன்னு சொல்றாங்க. விசிலிங்கன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. பட் நீங்க உங்க டேலண்டை எப்படி உணர்ந்தீங்க? ஓ, நான் என்னால பாட்டு பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஃபுல் பாட்டு பண்றோமே விசிலிங்ல அப்படின்ற டேலண்ட் உங்களுக்கு எப்படி எப்படி எந்த ஒரு பாயிண்ட் உங்களை கண்டுபிடிக்க வச்சுது?
1: அது மெயினா என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல தான். ஏன்னா எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க, அப்ப நான் சைட்ல சும்மா விசில் அடிச்சுட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை என்கரேஜே பண்ணாங்க, இந்த மாதிரி ஓகே விசில் பண்ணலாம் நீங்க நீ அப்படின்னு எனக்கு சொன்னதே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த டைம்ல தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே ஃபைன், இந்த இதுவும் ஒரு டேலண்ட் அப்படின்னு நான் ப்ரொசீட் பண்ணேன்.
0: கண்டிப்பா இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லறது இதுதான். ஏன்னா வந்து பேஷன்றது எல்லாருக்கும் அப்படியே பிறந்ததுலேருந்து இவங்க பண்ணிட்டு இருக்கான்றது ஒரு சில பேருக்கு வரும். பட் ஒரு சில பேர் அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் உணர்வாங்க. அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டு இருக்கும் போது, எதேச்சியா பண்ணிட்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க விசிலிங் டேலண்ட்டை நீங்க யாருக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க? லைக் பேசிக்கா கேட்க போனா, உங்களை ஏத்தி விட்ட ஏன் நீ எதை நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆப்வியஸ்லி நான் போன வாட்டி சொன்ன மாதிரி என் ஸ்கூல் தான். ஏன்னா அங்கதான் நான் கண்டுபிடிச்சேன். என் டீச்சர்ஸ் கூட என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்லயும் இந்த மாதிரி ஃப்ரீயான டைம்ல என் டீச்சர்ஸே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விசில் பண்ண எல்லாருமே உட்காந்து கிளாப் எல்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ என்னோட ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் எனக்கு மெயின் ஸ்டாண்ட் பை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் கொடுக்குற பிளாட்ஃபார்ம் மாதிரி அந்த விட்டு வெளில போனோடனே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. நீங்க அதை நல்லா பயன்படுத்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். விசிலிங் பண்ணா கண்டிப்பா ஏன் காதுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க விசிலிங் பண்ணி அதை நான் கேட்கும் போது கிடைக்கிற சுகம் இருக்கே அது தனி தாங்க, யாருக்கா இருந்தாலும் சரி. பட் விசிலிங் பண்ற உங்களுக்கு என்ன பயன் நீங்க நினைக்கிறீங்க?
1: விசிலிங் வந்து ஒரு நல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் பேசிக்கலி. பழங்காலத்துல பாத்தீங்கன்னா பிராணாயாம் பண்ணுவாங்க, இந்த முனிவர்கள் எல்லாம் அதுக்காகவே உட்காந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் சாப்பிடாம எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி பிராணாயாம் எல்லாம் யோகா பண்ணுங்க சொன்னோம்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க அதை ரொம்ப லேசியா இருப்பாங்க. ஆனா இப்ப விசிலிங் பாத்தீங்கன்னா அது ஒரு குட் பிரீத்திங் எக்ஸசைஸ். ஸோ அது ஒரு ஜாலியா பண்ணலாம், எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தரும், அதை விட நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. அண்ட் ஆல்சோ எனக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் கிடைக்கும். ஸோ இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு எல்லா பெற்றோருக்கும் சரி, ஒரு டீச்சர்ஸ்க்கும் சரி, இது வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். விசிலிங் ஒரு பொண்ணு பண்றாலோ ஒரு பையன் பண்றாலோ உடனே அவன் வந்து ரவுடி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டாம அவங்கள என்கரேஜ் பண்ணி பண்ணா அதுல நிறைய பயன் இருக்கு. விசிலிங் பண்றதுனால சொன்ன மாதிரி பிராணாயாமலாம் இந்த காலத்துல அப்படின்னா என்னன்னு கேக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா என்ன, அதோட ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குற, எந்த கடையில கிடைக்குது அப்படி கேட்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ விசிலிங்னு அது அது வந்து ஒரு ஜாலி ஒரு ஆர்ட்னு சொல்லலாம். அந்த ஆர்ட்டை பண்ணும் போதே ஒரு ஹெல்த்துக்கும் ஒரு பயன் இருக்குன்னு தெரியும் போது அதை கண்டிப்பா எல்லாரும் என்கரேஜ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அப்ப நீங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்கலாம், பட் உங்களுக்கு மறக்க முடியாத ஷோன்னு ஏதாவது இருக்கும்ல? நான் மறக்க முடியாத இந்த சென்ஸ் நான் ரெண்டு சைடுமே கேட்கறேன், ஹாப்பியா இருக்கட்டும் சேடா இருக்கட்டும். நீங்க ஹாப்பி இந்த சென்ஸ் ஒரு ஷோல பண்ணிருப்பீங்க, நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா, நீங்க போய் பண்ணிருப்பீங்க பார்த்தா நீங்க எவ்வளவு எதிர்பார்த்திருப்பீங்க அதுக்கு இல்லாத மாதிரி ஆயிருக்கும், இல்ல நீங்களே ஷோஸ்ல கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மொமெண்ட நீங்க சொல்லுவீங்க?
1: பேசிக்கலி என்னோட நான் 2013ல சிஏ இன்ஸ்டியூட்ல தான் ஒரு ஷோ பண்ண, டேலண்ட் ஷோ அப்படின்னா அவங்க காம்படிஷன்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல. ஸோ அப்போ அந்த 2 மினிட்ஸில் நான் வந்து விசிலிங் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து வெளியில் இவ நாப்பா ஹரிப்ரியா சொல்கிறத விட அன்னைக்கு விசில் பண்ணால அந்த மாதிரி தான் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போதே புரியுது அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் வரணும்னு எங்கள் கிட்டேருந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுறோம்.
1: தேங்க்யூ.
0: அண்ட் நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் போர் அடிச்ச சேனல்ல மாத்திட போறாங்க. சோ நீங்க எங்களுக்காக வேற லாங்குவேஜ்ல ஏதாவது விசில் பண்ணுங்களேன்.
1: ஓகே, நான் ஹிந்தியில வந்து ஆஷிகி 2ல இருந்து தும் ஹி யோ சாங் பண்ண.
0: சூப்பர், பண்ணி காட்டுங்க.

0: அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன கோயில் பட்டமே தரலாம், அவ்வளோ அழகா இருக்கு கேட்கும் போது. அண்ட் நாப்பா இந்த கேள்வி எனக்கு எப்பவுமே மைண்ட்ல இருந்து இருக்கு, கண்டினியூஸா எவ்வளவு நேரம் ஒருத்தங்க விசில் பண்ண முடியும்? லைக் விசில் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு அப்கோர்ஸ், பட் நீங்க ஏன்டி கிட்ட ஏதாவது பாத்திருக்கீங்களா? லைக் இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃபியூச்சர்ல? இல்ல எவ்வளவு நேரம் பேசிக்கா கண்டினியூஸா பண்ண முடியும்?
1: நான் வந்து சும்மா ஒரு 2-3 சாங்ஸ் தான் கண்டினியூஸா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுவே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. லைக் கண்டினியூஸா 18 ஹார்ஸ் எல்லாம் பண்றவங்க இருக்காங்க. இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஹார்மே இல்லை. இதுக்கு ENT கிட்ட எல்லாம் செக் பண்ற அவசியமே இல்லை. இது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு நல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ், சோ இதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நாப்பா நீங்க புது பாட்டு மட்டும்தான் பண்ணுவீங்களா? இல்லைன்னா நீங்க பார்க்கவும் மாடர்ன் கேர்ள் மாதிரி இருக்கீங்க. சோ இல்ல பழைய பாட்டு அதெல்லாமும் ட்ரை பண்ணிருக்கேன்.
1: பழைய பாட்டும் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: அப்படியா? எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு.
1: நான் வந்து ஊரு சனம் ஒரு சாங் இருக்குல்ல,
0: ஆமா ஆமா,
1: அந்த

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. நப்பா, இது வந்து ஒரு இன்பான் டேலண்ட்னு சொல்லிட்டீங்க. உங்களை மாதிரி நிறைய மக்கள் இந்த மாதிரி விசிலிங் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா விசிலிங்க்குன்னு ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கா, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு?
1: ஷியூரா இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி சிங்கிங்காக ஒரு கிளாஸஸ் இருக்கு, டான்சிங்காகவும் கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி விசிலிங்க்கும் இப்போ 2004 இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. விசிலிங் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லா விசிலர்ஸும் நாங்கள் எவ்ரி மந்த் கெட் டுகெதர் வச்சு இட்ஸ் அ ஃபன் டுகெதர். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை, விசிலிங் டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சேரலாம். இதுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் செக் பண்ணீங்களாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: ஓகே ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் விசிலிங் டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இருக்கு, பட் அவங்களுக்குலாம் வந்து அதை ஒரு கெரியரா அவங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல இருக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு டவுட்டிங்கான ஒரு க்வெஸ்சன், நீ என்ன விசில் பண்றதுனால உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் இருக்குன்றதே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரி டேலண்ட் இருந்தா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த டேலண்ட் இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுங்க. யூ ஆல்சோ மேக் தெம் க்ரோ அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. அப்போ உங்க வீட்டுல சப்போர்ட் எப்படி இருந்தது? ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா வீட்டுல விசில் அடிச்சாலே ஐயோ என்ன இவ ரவுடி மாதிரி பண்றா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து அதை ஒரு புதுமையான டேலண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க. வீட்டுல உங்க என்கரேஜ்மெண்ட் எப்படி இருந்தது?
1: ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் சின்ன வயசுல பண்ணும்போது எங்க அம்மாவே என்னை திட்டுவாங்க, என்ன பொண்ணா இருந்து விசில் எல்லாம் பண்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ண அப்புறம் எங்க அம்மாக்கே நான் போய் காமிச்சேன், இந்த மாதிரி பாருங்க எப்படி எல்லாருமே விசில் பண்றாங்க, அது ஒரு டேலண்டா இருக்கு, நிறைய பேர் கெரியரா கூட பண்றாங்க, இந்த மாதிரி படத்துல நிறைய சாங்ஸ்ல விசில் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே எங்க அம்மாக்கே தெரிய வந்துச்சு. எங்க அம்மா இப்போ என்னை என்கரேஜ் பண்றாங்க, நிறைய ஷோஸ்க்கெல்லாம் விசில் பண்ண அனுப்புறாங்க. ஸோ ரெண்டு விதமான சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணல, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க எங்க பேரண்ட்ஸ்.
0: கண்டிப்பா இது வந்து ஒரு புதுமையான விஷயம் தான். ஏன்னா என் வீட்டுல எல்லாம் நான் விசில் அடிச்சேன்னா என்ன அவ்வளவுதான், என்ன என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்க அதை ஒரு புது டேலண்டா கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணறது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயம். அதனாலதான் நீங்க இப்போ இந்த MOP ஸ்டார் ஷோல உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்ப மக்கள் சாய்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னா அப்பா, ஏன்னா நீங்க சூப்பரா பண்றீங்க. நான் பேசுறதை விட இது ரொம்ப அருமையா இருக்கிறதுனால எங்களுக்காக ஒரே ஒரு கமல் பாட்டு நீங்க பண்ணுங்க.
1: ஓகே, நான் குணா படத்துல இருந்து ஒரு சாங் பண்றேன்.
0: கண்டிப்பா.

0: ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு கேக்குறதுக்கே. உங்களை நிறுத்த சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லச்சா, இவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க மாட்டாங்களான்னு இருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப வரப்போற ரிபப்ளிக் டேக்காக நீங்க மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பாடியே ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. அண்ட் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ரிபப்ளிக் டே இப்போ நான் பண்றேன்.

0: தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ அண்ணாப்பா, நீங்கள் வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த எம்ஓபி ஸ்டார் ஷோ ஆரம்பித்தது உங்களை மாதிரி பட்டிங் டேலண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களோட நாலேஜை மிச்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மிச்சம் எல்லாரும் அதுலேருந்து ஒரு பயன் அடையணுன்றது தான். இப்போ நாப்பா நம்மளுக்காக விசில் பண்ணி காமிச்சாங்க, நானும் வளவலன்னு பேசியாச்சு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கடைசியில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன தாட் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு பார்த்தா பேஷன் பேஷன் பேஷன் தாங்க. உங்க பேஷன் என்னவா வேணா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணி எல்லாரையும் கவரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணி அதை ஒழுங்கா பண்ணி அதை பயங்கரமா பண்ணீங்கனாலே உங்க பின்னாடி ஃபேன்ஸ் பயங்கரமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு ஆளு தான் நம்ம நாப்பா. அவங்க கிட்ட நம்ம பேசினதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது பேஷனை பற்றி தாங்க. அவங்க விசிலிங்கன்றது எல்லாரும் சின்ன வயசில் பண்ணிட்டு இல்லை பசங்களோ சும்மா ரோட்டில் காம்பவுண்ட் வாலில் உட்காந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணி இந்தியன் விசிலர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் போய் ஜாயின் பண்ணி அதை ஒரு கெரியராக அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தாங்க. அவங்க கூட பேசினதே எனக்கு புல்லரிக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் பேஷனை தேடி ஓடுங்க. வேற கடைசி வரைக்கும் நமக்கு என்னங்க கிடைக்க போகுது, பணம் சொத்து எதுவுமே நம்ம கூட இருக்க போறது இல்ல. ஆஃப்டர் ஆல் நம்ம எதை லவ் பண்ணோம் அதை நம்ம பண்ணிட்டோம், அதுதான் கடைசி வரைக்கும் இருக்க போறது. சோ உங்க பேஷனுக்காக நீங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதை சொல்லி உங்ககிட்ட இருந்து நானும் நாப்பாவும் விடைபெறுறோம். நீங்க கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நன்றி, வணக்கம்.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது
1: மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல பெண்கள் எவ்வளோ சேஃபா இருக்காங்க. நான் ஒரு குட்டி சர்வே எடுத்தேன், அதுல எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அதுவும் நம்ம எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் பொண்ணுங்கன்னா எவ்வளோ தைரியமா இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்க.
2: இப்போ பொதுவாகவே பொண்ணுங்களா இருக்கிறதுனால நம்ம இந்த பீச்சுக்கு போற இடம்லாம் அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய பசங்கள்லாம் வருவாங்க, கிண்டல்லாம் பண்ணுவாங்க, அப்புறமா நம்ம ஸ்கூட்டி எல்லாம் ஓட்டும் போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுலாம் வருவாங்க. அதனால பீச்சுக்கு போகும்போது மட்டும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா போறது இல்லைன்னா ஃபேமிலி கூட போறதா இருந்தா அட்வைசபிள் நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி மால் எவ்வளவுதான் க்ரௌடடா இருந்தாலும் எல்லா மக்கள்லாம் நடமாடிக்கிட்டே இருந்தாலும் அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்கு. சும்மா யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, நம்பர் கேட்பாங்க. அதனால மால் கூட அவ்வளவா தனியா சிங்கிளா ஒரு பொண்ணு போறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஜென்ரலா பொண்ணுங்கனாலேயே ஒரு குரூப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்ல ஃபேமிலி கூடயோ போனா அது சேஃப்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சும்மா ரோட்ல கூட தனியா நடக்கும் போதுலாம் இந்த க்ரௌடட் பிளேசஸ்ல நடக்கிறது பெட்டர். இப்போ தனியா ஐசோலேட்டட் ஏரியாஸ்க்குலாம் நம்ம தனியா போறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய சென்னையிலேயே ஐசோலேட்டட் ஏரியாஸ்லாம் இருக்கு. நம்ம தூரமா தாண்டி இப்போ மகாபலிபுரம் சைடு அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா தனியா போனோம்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு என்னதான் செல்போன்லாம் கூட இருந்தாலும் எமர்ஜென்சின்னு வரும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே சேஃபா இருக்கணும்னா நம்ம நல்ல குட் ஏரியாஸ், இப்போ நல்லா எப்பவுமே மக்கள் இருக்கிற ஏரியாஸ் இந்த டி நகர், அசோக் நகர், அப்புறமா அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம போனோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பொண்ணுங்கனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். பசங்களா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம எங்க வேணாலும் தனியா போகலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் மோரோவர் ஸ்கூட்டி ஓட்டும் போது நைட் டைம்ஸ்ல அவ்வளோவா ஓட்டாம ஜென்ரலாக என்ன வேலை இருந்தாலும் காலையிலேயே முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் 6 முடிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் 6 நம்ம தனியா போவோம், எது வேணாலும் நினைக்கலாம், நடக்கலாம். இப்போ யாராவது தள்ளி விட்டுலாம் நம்மள, சும்மா இந்த மாதிரி ஓட்டி ரேஸ் ஓட்டுற இந்த பசங்களாம் ரேஸ் ஓட்டுறதுனால தள்ளி விட்டுலாம், பயந்துலாம் நம்ம தள்ளி போயிடலாம், கீழே விழுந்துடலாம், நம்மளுக்கு அடிபட்டுலாம். அதெல்லாம் எதுக்கு நம்மளே நம்ம எதுக்கு ப்ராப்ளம்ல கொண்டு வரணும்? அதனால ஜென்ரலாவே எந்த வேலை இருந்தாலும் நம்ம 6 முடிச்சிடற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஸோ இதுவே பெட்டர் சாய்ஸ் நான் நினைக்கிறேன். எப்பவுமே நல்ல மக்கள் இடமாடுற இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல சேஃப்.
3: பெண்கள் வந்து தனியா வந்து ராத்திரியில இல்ல வந்து ஒரு இருட்டான இடத்துல இல்ல வந்து வேற எங்கேயாவது ஒரு சேஃபா இல்லாத இடத்துல வந்து போகக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அதை பத்தி சொல்லணும்னா இப்போ எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து சண்டே ஒரு கடையும் இல்லை, தனியா ஒரு 8:45 ராத்திரி இருக்கும். என்னோட 2-வீலர், நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது என்னோட 2-வீலர் வந்து பங்க்சர் ஆயிடுச்சு. அந்த நேரத்துலன்னு பார்க்கும்போது எனக்கு எங்க அப்பா வந்து ஊர்ல இல்லை, ஸோ எங்க அப்பாவையும் கடைசியில வந்து ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் போயிட்டு தள்ளிட்டு ரொம்ப தூரம் ராத்திரி வெயிட் பண்ணி ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து வண்டியை விட்டுட்டு அடுத்த நாள் காத்தல வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது சென்னையில வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து தற்காப்புக்கு வந்து கராத்தே, குங்ஃபு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் லைக் பெசநகர் ப்ரோக்கன் பிரிட்ஜெல்லாம் இருக்குன்னா அங்கெல்லாம் கேர்ள்ஸ் வந்து தனியாக போகிறது வந்து சேஃப் கிடையாது ராத்திரியில். அப்புறமா வந்து ஒரு ஒரு கும்பலாவோ இல்லை யார் கூடியவோ போகிறது வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம தனியாக போகும்போது வந்து நம்ம நிறையா வந்து கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம், நிறையா பிரச்சனைகளை வரலாம், யாராவது வந்து வம்புக்கு இருக்கலாம், ஈஃப்டீசிங் பண்ணலாம். இத்தனை இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தற்காப்பு சம்பந்தமா குங்ஃபு கராத்தே எல்லாம் கத்துக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கான நிறைய ஃபோரம்ஸ், இதுக்கான நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு, நிறைய கிளாஸஸ் கூட இருக்கு, கராத்தே குங்ஃபு கிளாஸஸ் விமன் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் வந்து நிறைய செமினார்ஸ் எல்லாம் கூட கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ணி இவங்களெல்லாம் ரீச் பண்ணா நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
4: ஹாய், என் நேம் ஷாம்லா. நான் வந்து இப்ப நம்மள எப்படி

0: முக்கியமா கேர்ள்ஸ் எப்படி வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மெயின்லி பாத்தீங்கன்னா இப்ப கேர்ள்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து வெறும் ஸ்டடிஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மெயின்லி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கும்ஃபு கரேட்டே இது மாதிரியான ஒரு ஸ்கில் எல்லாம் வந்து அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்பவே அவங்களுக்கு ப்ரொடெக்டிவா இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு சுச்சுவேஷனும் பிகாஸ் வீட்டுல இருந்தா தனியா இருந்தாலும் ஓகே, இல்ல வெளியே எங்கேயாவது போகும்போது டிராவலிங்ல அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஓகே, நமக்கு வந்து இந்த தற்காப்பு கலையை வந்து நம்ம கத்து வச்சிருந்தோம்னா அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி கத்து வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை பத்தின நாலேஜ் கிடைக்கும். தவிர இவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்ஸ் கூட அவங்களுக்கு வளரும்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களை மட்டும் காத்துக்கணும்னு இல்ல, மத்தவங்களுக்கு ஏதாவது இப்ப அவங்க டிராவல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை, யாராவது லேடிஸ் கிட்ட ப்ராப்ளம் பண்றாங்க இல்ல யாராவது பெரியவங்க கிட்ட ப்ராப்ளம் பண்றாங்க அதெல்லாம் பாத்தாங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு வந்து அந்த கலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களை காப்பாத்துக்கும். சோ இது மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் தரும்னு சொல்லலாம்.
1: இந்த காலத்துல பொண்ணுங்க எல்லா இடத்துக்கும் போலாம், பட் ஒரு விஷயம் மனசுல வச்சுட்டு இருக்கணும். அதாவது வந்து சில விஷயம் நம்ம கார்த்தால போய் ஜாலியா போய் சுத்திட்டு வரலாம் நிறைய இடத்துல, லைக் பஸ்ல போறதுலாம் வந்து நம்ம தனியா கார்த்தால காலி பஸ்ல போறது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இதே வந்து நம்ம ராத்திரி அதாவது ஒரு 8:30 மேல வந்து தனியா பஸ்ல போறோம், கண்டக்டர் மட்டும் தான் இருக்காங்க, டிரைவர் மட்டும் தான் இருக்காங்க, இல்லாட்டா ஒரு தெருவில் தனியா நடந்து போறோம் அப்படின்ற போது கொஞ்சம் பாத்துருக்கணும். ஏதாவது ஆக போகுதுன்னு இல்ல, பட் ஏதாவது ஆகறதுக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றது கூடாது.
2: இப்போ நிறைய பேர் வந்து வீட்லயே இருக்கிறது இல்லைங்க, எல்லாருமே வெளியே போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்மளுக்கு ரொம்ப அவசியம் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறது. இப்போ நீங்க சேஃப்டிக்கு என்ன பண்ணிக்கணும், பெப்பர் ஸ்ப்ரே, நைஃப், நைஃப் வந்து சின்னதா இருக்கும், நெயில் கட்டர்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாங்க. நிறைய இப்போ உங்களுக்கு நிறைய யாரை பாக்குறது என்ன பண்றது யார் யாரு நல்லவங்கன்னே யாருக்குமே தெரிய மாட்டேதுனால நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட அவசியம் தான். நம்ம அது நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் பாதுகாத்துக்கணும்.
3: இந்த படத்துல எல்லாம் காமிக்கிறாங்களே எப்படி எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா?
2: ஒரு சிலதான் ரொம்ப டிராமட்டிக்கா இருக்குங்க, அதெல்லாம் நடக்குன்ற மாதிரி நம்ம நினைக்கிறதே கிடையாது. அது ரொம்ப என்ன இப்படி காமிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் தோன்றது, தவிர அதெல்லாம் யூஸே ஆகாது.
4: அவங்க வந்து தே ஷுட் பி மோர் கேர்ஃபுல் இந்த ஹைவேல எல்லாம் போகும்போது, பிகாஸ் அங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப லோன்லியா இருக்கு. தனியா போறதுலாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சேஃப். அவங்க வந்து அந்த டைம்ல மட்டும் தே ஷுட் ஹேவ் சம் ஒரு எல்டர் ஆர் அட்லீஸ்ட் சம் கம்பானியன் சோ தட் தே ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் இது சேஃப்டி.
5: நான் வர்ஷா, செகண்ட் இயர்ல இருந்து. இந்த மாதிரி நம்ம வந்து சினிமா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம வந்து உடனே பெப்பர் ஸ்ப்ரே தூக்கிட்டு கிளம்புறது, ஒரு இல்ல கராட்டே கட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அன்னெசரிங்க. சிம்பிள், உங்களுக்கு வந்து டேஞ்சர் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சிம்பிளா அதை அவாய்ட் பண்ணுங்க. எப்படி வந்து நீங்க சப்போஸ் பஸ்ல ஹாரஸ் பண்றாங்கன்னா நீங்க அந்த பஸ்ல நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுங்க, பிகாஸ் உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், அவங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம். ஸோ சிம்பிளா நீங்க வந்து பேசுறீங்க.
6: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம, சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர், அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: 블리에뚜. ஹாய் லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட். சரி, ஓகே. நம்ம போகும்போது, கார்ல போகும்போது பாத்திருப்போம், ஏதாச்சும் ஒரு குட்டி பாப்பா வந்து பூ வித்துட்டு இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பையன் போய் ஒரு டீ குடுத்துட்டு இருப்பான் ஏதாச்சும் ஒரு அவங்க ஓனர் கிட்ட. அப்போலாம் அந்த பசங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருந்திருக்கலாம், அந்த கார்ல பூ குடுக்கும் போது இந்த மாதிரி நம்மளும் கார்ல போலாம், ஆனா எப்போ படிச்சாதான் போக முடியும். அதே மாதிரி அந்த பையனும் நம்மளுக்கும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குடுப்பாங்க, நம்மளையும் இப்படி பாத்துப்பாங்க, எப்போ நம்ம படிச்சாதான் அப்படின்னு அந்த பையனுக்கும் தோணிருக்கலாம். சோ கண்டிப்பா அந்த சின்ன சின்ன கிட்ஸ் மனசுக்குள்ள எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவங்க என்ன, அவங்களுக்கு படிக்கணும்னு இஷ்டம் இருந்திருக்காது, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு இல்ல, அவங்களால பண்ண முடியல போல, அதனாலதான் அவங்க இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ், சைல்ட் லேபர், அதெல்லாமே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், நான் பண்ணியே ஆகணும்ன்ற குழந்தைங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் இங்க இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்ஜிஓஸ்னா என்னன்னே தெரியாது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட என்ஜிஓஸ் பத்தி, அப்படிப்பட்ட என்ஜிஓஸ், ஒரு எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற என்ஜிஓஸ் பத்தி இன்னைக்கு பேச போறோம். பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து, எஜுகேஷனுக்காக ரன் பண்ற ஒரு என்ஜிஓல இருந்து அபிநயான்ற ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு டீடைல்டான ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக் போயிட்டு வந்துடலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரை.
1: பால், பழங்கள், கீரை இவை அனைத்தும் அத்தியாவசியம், ஆனால் பீட்சா, பர்கர், கோக் இவை அனைத்தும் ஆடம்பரம்.
2: Junk foods are meant to be in the junk.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: Hi listeners, the uneducated have little use for freedom. So educationன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அந்த எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, அதாச்சும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுக்காக இன்னைக்கு பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க நேம் அபிநயா. ஹாய் அபி.
3: ஹாய்.
0: சோ நீங்க சொல்லுங்க, எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனாலதான் நீங்க வந்து அந்த சில்ட்ரனுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. உங்களோட என்ஜிஓ பேர் என்ன, அதோட டீடைல்டா சொன்னீங்கன்னா இங்க இருக்க கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க.
3: ஓகே, எங்களோட என்ஜிஓ பேர் வந்து பிரயாக். ஸோ இதோட மெயின் எய்ம் வந்து சில்ட்ரன் புவர், அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்க சில்ட்ரன் எல்லாம் வந்து எஜுகேட் பண்றது தான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து, ஆக்சுவலி ஐ வில் டெல் ஹவு இட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். இப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாரும் வந்து போறோம், படிக்கிறோம், வேலையை செஞ்சுட்டு வரோம். பட் ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த என்ஜிஓ ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தவங்க சொல்றது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் அது இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க அவங்க ஏரியா பக்கத்துல இருக்க ஆர்ஃபனேஜ் அணைக்கும் கரங்கள், சோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து தீபாவளி அப்போ இவங்க எல்லாம் குரூப்பா போயிட்டு, சோ அங்க போய் அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணி, சோ அந்த மாதிரியே அவங்க 2-3 இயர்ஸ் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா தே தாட் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்மனால அவங்களுக்கு வந்து ஏதாவது எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுதான் அவங்க வந்து இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணாங்க.
0: சோ காலேஜ்ல நிறைய பேர் பார்ட்டிஸ் அப்படிலாம் இருக்கும் போது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வெரி குட், சொல்லுங்க அபி.
3: சோ அதான், அப்ப வந்து பிளேஃபுல்லா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்ப அது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. சோ இங்க வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸா இருக்கு. இட்ஸ் நாட் லைக் நாங்க ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சோம் பண்றோம் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு வாலண்டியர் அந்த பிரயாக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதை பிரயாக பத்தி அவங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுவே இப்போ நம்ம அங்கே போனோடனே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் வந்துருது. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துட்டு போறாங்களே அந்த வாலண்டியர்ஸ்.
0: சோ நீங்க வந்து இப்போ எப்படி பிரயாக்குள்ள நீங்க சொன்னீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்கும்னு, ஆனா எந்த எந்த ப்ரொசீஜர்ல தே கேன் உள்ள வர முடியும் பிரயாகோட என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்குள்ள வரணும்னா?
3: வாட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். சோ இப்ப வந்து இப்போ நான் எப்படி உள்ள போனேன்றத பாத்தீங்கன்னா, எனக்கு காலேஜ்ல ஒருத்தங்க மெயின் மெம்பரா இருந்திருக்காங்க பிரயாக்ல. சோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க மூலமா தான் நான் போனேன். எனக்கு பேசிக்கா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. பட் ஆனா அது எந்த வழியில எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு,
4: பிரயாக் இருக்கு.
3: சோ அப்ப நீங்க வந்து இப்ப இதுல நீ வந்து போய் இந்த ஓரியன்டேஷன்ல கலந்துக்கோ, தென் யூ வில் பிகம் அ வாலண்டியர். அதுக்கப்புறம் நம்ம அங்க வந்து நீங்க இதான் பண்ணணும் அதான் பண்ணணும் தே வில் நாட் ரெஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கும் நிறைய இருக்கு. இப்ப நீ சிலபஸ்ல யூ ஹாவ் டு ஹெல்ப் அப்படின்னா நீ அந்த அந்த இதுல மட்டும் இருக்கலாம். இப்ப டீச்சிங்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ டீச்சிங்ல போலாம்.
4: சோ அபி, பிரயாக் வந்து சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எந்த வழியில மணி கொடுக்குறீங்க?

0: பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடு இருக்கிற அந்த ஹாப்பினஸ் தான் வந்து
1: சக்சஸ் ஆஃப் பிரயர். சோ ஃபர்ஸ்ட் ஆக்கம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, சில்ட்ரனோட படிக்கிற இடமும் அவங்களுக்கு அந்த ஒரு ஹைஜீனா கிளென்லினஸா இருக்கணும்ன்றதுக்காக ஆக்கம் இருக்கு. சோ அடுத்து ஒரு பேர் சொன்னீங்க,
0: ட்ரீம். ட்ரீம் வந்து என்னன்னா வந்து லைக் ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் போய் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். சோ அங்க வந்து நிறைய என்ன நிறைய படிக்கிற பசங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மணி வைஸ் அதனால அவங்க வந்து டவுன் ஆயிட்டே இருக்கலாம்.
1: படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாத இருக்கவங்களுக்கு
0: அவங்களுக்குலாம் வந்து இப்ப வந்து சில பேர் ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வி ஜஸ்ட் இந்த கிட்டுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்லாம் இல்ல. நாங்க வந்து அவங்க அந்த கிட்ட பத்தி ஒரு ஃபுல்
1: டீடைல்ஸ்
0: கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அவங்க ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு வி இது
1: பண்ணுவீங்க.
0: ஆமா, அதுக்கப்புறமா வந்து லைக் அவங்களோட ரெகுலரான கரிக்குலம் எல்லாத்தையுமே வந்து வில் அப்டேட் தி ஸ்பான்சர்ஸ்.
1: ஓகே ஃபைன். சோ அதனால அவங்கனால நம்பிக்கையா ஓகே இது ஒரு ரைட் பர்சனுக்கு தான் போகுது, ஒரு ரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில எவ்ரிபடி கேன் ஸ்பான்சர் தேம். சோ தேர்ட் ஒன்னு சொன்னீங்க அபிநயா,
0: இட்ஸ் லீப். லீப் வந்து என்னன்னா அதான் மோர் ஆஃப் இதுல வாலண்டியர் ஒர்க் தான் இதுல ஜாஸ்தி. சோ சென்டர் நாங்க மூணு சென்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ இப்போ இப்போ கரண்டா. ஒன்னு வந்து அணைக்கும் கரங்கள், இன்னொன்னு ராமகிருஷ்ணா மிஷன், அப்புறம் அவ்வைஹோம்.
1: சோ இந்த மூணு ஆர்ஃபனேஜஸ் இப்ப பிரசன்டா நீங்க பண்ணிட்டு இருக்கவங்க.
0: சோ இப்ப இந்த ஓரியன்டேஷன் வழியா வர வாலண்டியர்ஸ்க்கு தே லாஸ்ட் நீங்க டீச்சிங்ல இருக்கணுமா, சிலபஸ் ஹெட்டா இருக்கணுமா, இல்ல வேற ஏதாச்சும். சோ
1: சோ வாலண்டியர்ஸ்க்கும் வந்து இது ஒரு பிடிச்ச ஒரு சர்வீஸா மாத்துறதுக்காக யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ்.
0: யா, அதனால சோ இப்ப நாங்க வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் போய் கிட்ஸுக்கு எடுப்போம். நாங்க ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனா அதுல கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும் அந்த 2 மணி நேரம். நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோன்றது மட்டும்தான் நம்ம மனசுலயோ எல்லாத்துலயும் இருக்கும்.
1: ஐ திங்க் இட்ஸ் ஜாய். நம்ம ஒரு வெளியில போய் ஒரு ஹாப்பியா பார்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட போறது மைட் பீ ஒரு பிளஷரா இருக்கலாம், அப்போ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றதா இருக்கலாம். பட் எஜுகேட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்றது இஸ் பிரில்லியன்ட் ஒரு வே ஆஃப் கெட்டிங் ஜாய், ஒரு இன்னர் சாட்டிஸ்பாக்சன். வெல் செட். ஸோ நீங்க இப்போ அதுல இருக்க என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, என்னென்ன விதமா நீங்க இதை வந்து ரீச் பண்றீங்க, எப்படியெல்லாம் நீங்க என்ஜிஓ பிரயாக கொண்டு வந்திருக்கீங்க வெளியில?
0: நாங்க நிறைய ஈவென்ட்ஸ் எல்லாம் வந்து வருஷம் வருஷம் லைக் ஈவென்ட்ஸ் வந்து
1: கண்டக்ட் பண்ணுவோம் டு ப்ரோமோட்
0: பிளஸ் ஃபண்ட் ரைசிங்கும் கூட. சோ இப்ப நாங்க வந்து இப்போ ஆக்கம் எல்லாம் பண்றோம்னா வி நீட் மணி. சோ அதுக்காக வருஷம் வருஷம் ஃபண்ட் ரைசிங் இருக்கும். சோ அந்த மாதிரி பண்ணதுல வந்து கான்செர்ட் ஒரு வருஷம் பண்ணோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் நாங்க மாரத்தான் பண்ணோம். சோ அதெல்லாம்
1: கான்செர்ட் மாரத்தான் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சோ கண்டிப்பா அந்த ஒரு வாலண்டியர்ஸ் அதுல இருக்க ஒரு சீரியஸா அதை பண்ணணும்னு நினைச்ச வாலண்டியர்ஸ் இருந்தனாலதான் பிரயாக்ல
0: இருக்க வாலண்டியர்ஸ் தான் வந்து அதோட என்ன பண்ணாலுமே வாலண்டியர்ஸ் சப்போர்ட் வந்து அங்க ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க, யாருமே நீ செய் நான் செய்யலாம் இல்ல, எல்லாருமே சேர்ந்து அவங்க ஹெட்டும் அந்த அளவுக்கு வந்து எவ்ரி திங் தே பிளான் நீங்க இதுக்கு. சோ நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்ன்றதுக்கு நம்ம முழிக்க வேணாம், அவங்களே வந்து தே கைட் எவ்ரி திங் இஸ் பிளான்ட் அண்ட் டன்.
1: சோ நீங்க வந்து இப்போ கான்செர்ட் மாரத்தான் சொன்னீங்க, ஆனா உங்களோட நேம் பிரயாக்ன்றது பிஹைண்ட் வுட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரைட் கான்டெக்ஸ்ட் ரைட் விதமா யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். சோ அது சொல்லுங்க, ஹவு டிட் இட் ஹேப்பன், எதுக்காக, அதுவும் ஒரு ரீச்காகவா?
0: ஆமா, ஆக்சுவலி இது வந்து அது வந்து பிஹைண்ட் வுட்ஸோட சேர்ந்து அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் இந்த
1: ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ண ஒரு விஷயம்
0: பண்ணாங்க. சோ அப்ப வந்து லைக் பிரயாக் சம் வி
1: காட் நீடட் ப்ரமோஷன், ஒரு தேவை
0: கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் நாங்க பேசி சோ வி வேர் லைக் அவங்க ஷோவையும் நாங்க வாலண்டியர் பண்ண மாதிரி ஆச்சு. சோ அதனால வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அது ஒரு புது விஷயம் தான், பட் ஆனா சேர்ந்து become
1: so at last or poor uneducated people ku education plus avangalukana sponsorship ellathiyume organize pannirukom. so
0: and the behind woods valiya vanda na engalukku in certain percentage irunduchu. so adula vande we got tabs for the children. naanga poi padikira poi solli thara pasangalukku vande naanga vande ipo vande naanga ipo naanga poi எஜுகேட் சொல்லி தரோம்னா வந்து லைக் நோட் புக்ஸ் அதெல்லாம் வச்சுதான் வில் டீச். சோ வில் என்ன ப்ராப்ளம்ஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்கள சால்வ் பண்ண சொல்ற அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ கிட்ஸ்க்கு சின்ன கிட்ஸ்க்குலாம் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது தேல் பி போர்ட், ஒரு பாயிண்ட்ல அவங்க போர் ஆகி அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு

0: யோசிக்கும் போது அந்த டாப்ஸ் இப்ப எல்லா பெரியவங்களே வந்து அந்த ஆப்ப வந்து அவ்வளவு இதுவா யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கிட்ஸ் அது இன்னும்
1: பாசிட்டிவா
0: யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க டாப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். சோ இப்போ நாங்க வந்து இப்போ நாங்க வீக்லி போற கிளாஸஸ்ல நாங்க டாப்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதுக்கேத்த மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி
1: சோ அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க இந்த ஜெனரேஷனுக்கு. சும்மா போய் சொன்னோம் இல்லாம ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல வெரி குட். நீங்க இப்போ கிளாஸஸ் போறீங்க, சில்ட்ரன் எல்லாம் பாக்குறீங்க, எப்படி அவங்க ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு மணி இல்லன்றது? ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம், சோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்களா, அவங்களுக்கு அது அவசியம் புரியுதா?
0: குடுக்கறாங்க. எல்லா இப்ப நாங்க போற எல்லா இதுலயுமே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனாலுமே வந்து அந்த ஏஜ்கான அந்த இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 50, 100 வரைக்குமாவது தே நோ டு ரைட். ஆனா சில பேருக்கு அது இருக்கிறது இல்ல. சோ எல்லாத்துக்கும் அந்த ஈக்குவல் அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து இப்போ ஒவ்வொரு கிட்டா வில் மானிட்டர். சோ பண்ணிட்டு இப்ப இந்த கிட்டுக்கு இவ்வளவுதான் தெரியும்னா அதுக்கேத்த மாதிரி வி ஹாவ் லெவல்ஸ். சோ அதுக்கேத்த மாதிரி வாலண்டியர்ஸ் நாங்க வந்து மேப் பண்ணி சோ அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் ப்ராப்பரா கிடைக்கணும் அப்படின்றதுதான் வந்து.
1: ஸோ எல்லா எஜுகேட்டட் பீப்புள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செய்யும் போது அந்த ஒரு பிரில்லியன்ட் வேலை தான் அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க. அதோட ப்ராசஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அபி நீங்க ஸ்பெண்டிங் பத்தி பேசுறீங்க, ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அவங்களோட ஃபேமிலியுமே ஃபினான்ஷியலாக இன்னும் செட்டில் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக எனக்கு இருக்க எஜுகேஷன் மற்றவங்களுக்கு தரணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்களால ப்ராக் ஜாயின் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா. இப்ப வந்து நான் சொன்னது ஃபினான்ஷியலா மட்டும் ஐ டிட் மீன், முக்கியமா எங்களுக்கு வந்து வாலண்டியர் சேர்ந்துட்டாலே இது ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போலான்ற இது இருக்கு. சோ இப்ப வந்து அவங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டட்னா தே ஹாவ் டு அட்டெண்ட் ஆர் ஓரியன்டேஷன். அவங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இப்ப சில பேர் வந்து வில் பி டீச்சிங்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, சில பேர் சிலபஸ் இப்படி இப்படி சொல்லி தரலான்ற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது பிரகாரம் தான் வில்.
1: சோ பேசிக்கா மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்ல. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எஜுகேஷன் இருக்கனால அந்த எஜுகேஷனை கொண்டு
0: வந்து நினைச்சு ஒரு சில்ட்ரன் அவங்கனால எஜுகேட் ஆகுறாங்க, அவங்கனால பெரிய ஆள் ஆறாங்கனாலே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு போய் நான் இதை சொல்லி கொடுத்தேன், அவனுக்கு இது புரிஞ்சுது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம்,
1: ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு விஷயம். சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ஜிஓஸ் பிரயாக் இங்க இருக்க பீப்புளுக்கு, இங்க இருக்க கம்யூனிட்டிக்கு? இங்க ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த வழி தெரியாது. சோ பிரயாக் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா சொன்னீங்கன்னா தே வில் பி வெரி யூஸ்ஃபுல்.
0: சோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எவ்வளவோ வகையில அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, பட் ஆனா அவங்களுக்கு இதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சோ அதனால வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தே ஷுட் ஹெல்ப். இந்த மாதிரி நடக்கிறதா அவங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களால பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் அவங்க ஒரு 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு, சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அபிநயாவை இன்ட்ரோ கொடுக்கும் போது என்ஜிஓ பிரயாக்னு சொன்னோம், ஏன்னா அது ஒரு ப்ரைட் நினைக்கிறேன். பட் அபிநயா பிஆர்க்கு முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓக்காக ஒர்க் பண்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அபிநயா தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா இங்க இருக்க பீப்புள் கண்டிப்பா பிரயாக் பத்தி தெரிஞ்சிருக்கும், பிரயாக்னா என்னன்னு தெரிஞ்சு. Thank you so much for coming.
0: Okay, thank you. இப்ப யாராச்சும் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் விசிட் www.joinprayag.com.
1: Thank you, Abhinaya. Thank you so much. Thank you, Abhinaya. Thank you so much. இப்போ இந்த ஒரு சேயிங் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். If a person is uneducated, his whole life would be useless. இப்போ நம்ம என்ஜிஓ பத்தி இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. அந்த கம்யூனிட்டி பீப்புள் இத அந்த சில்ட்ரனுக்கு எடுத்துட்டு போறது நம்மளோட ஜாப் தான். அந்த சில்ட்ரன் ஒவ்வொருத்தருக்கும் என்ஜிஓ அப்படின்னு தெரிய வைக்கிறது இப்ப நம்ம கையில தான் இருக்கு. கம்யூனிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எம்ஓபி மூலியமா. நானும் அந்த ஒரு பார்ட் ஆஃப் என்ஜிஓ, பார்ட் ஆஃப் குழந்தைங்களை எஜுகேட் பண்றதுல நானும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ தேங்க்யூ அபிநயா, இன்னைக்கு ஒரு வாலண்டியர் வந்து பேசினதுல இந்த கம்யூனிட்டி இஸ் யூஸ்ஃபுல் நவ். அகெயின் தேங்க்யூ சோ மச் அபிநயா. இந்த ஒரு ஹாப்பி நோட்ல, இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல இன்னைக்கு பேசிருக்கோன்ற ஒரு ஹாப்பி நோட்ல, திஸ் இஸ் ஆர்ஜே ஹனிஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து காலப்போக்கில் ஆரம்பிச்சாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாம எவ்வளவு மீடியா சொன்னாலும் எவ்வளவு டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம தான் காரணம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலேயே ஏதோ ஒண்ணு வந்து நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம்.

0: our community, our pride.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ரொம்ப காமனா கனெக்டடா இருக்க ஒரு விஷயம்னா அது கண்டிப்பா மூவிஸ்னு சொல்லலாம். இப்படி சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, ஏன் டைம் பாஸ் பண்ணணும்னாலும் நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர விஷயங்கள்ல ஒண்ணு மூவிஸ். ஒரு சில படங்கள் நம்மள சிரிக்க வைக்கும், அழ வைக்கும், நமக்கு ஒரு விஷயத்து மேல இருக்க பெர்ஸ்பெக்டிவே கூட மாத்தும். இன்னும் சில படங்கள் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்மள திரும்பி பார்த்து யோசிக்க கூட வச்சிருக்கோம். பிகாஸ் மூவிஸ் அப்படின்றது என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்ல, அது ஒரு எமோஷன், அது ஒரு மெமரிஸ். நான் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் இதுதான். இந்த படத்து கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகும்போது எவ்வளவு ஃபன் பண்ணோம் தெரியுமா? அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு மெமரிஸை கிரியேட் பண்ணோம். செலிபிரேஷன்ஸ், மோர் ஓவர் சில சமயங்கள்ல இன்னைக்கு டே ரொம்ப ட்ரையா போச்சுல, சரி வீட்டுக்கு போய் ஒரு நல்ல படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபரா கூட இருக்கும். த்ரீ ஹார்ஸ், ஸ்கிரீன்ல வர யாரோ ஒருத்தரோட கதை. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஃபீலிங்ஸ், சொல்ல முடியாத விஷயங்களை ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது, அப்போ சினிமால வர ஏதோ ஒரு கேரக்டரா இருக்கலாம், டயலாகா இருக்கலாம், ஏன் சிச்சுவேஷனா கூட இருக்கலாம், நம்ம லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுதுல, இதுதாங்க, இதுதான் சினிமாவோட ரியல் இம்பாக்ட்னு கூட சொல்லலாம். இப்படி நம்ம லைஃப்ல ஒரு அங்கமாவே இருக்க மூவிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம விழிகள் பேசும் திரை நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டிஸ்கஷன்ல நம்மளோட எம்ஓபி மாணவிகள் இணைந்திருக்காங்க. சோ லைட்ஸ், மைக்ஸ், வாங்க டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். முதல்ல உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் நம்ம மக்களுக்காக.
2: வணக்கம் நேயர்களே, நான் மாயாஸ்ரீ, ஜேர்னலிசம்.
3: வணக்கம், நான் மஹதி ஃப்ரம் பிஎஸ்சி சைக்காலஜி.
4: ஹாய், நான் ரோஷினி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
5: ஹாய், நான் ஸ்ரீபவனா ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
6: ஹலோ, நான் அபிராமி ஃப்ரம் பிஎஸ்சி சைக்காலஜி.
7: ஹாய், நான் சல்மா ஃப்ரம் ஜேர்னலிசம்.
8: வணக்கம், நான் காயத்ரி ஃப்ரம் பிகாம் எஃப்என்டி.
9: ஹாய், நான் பிரார்த்தனா ஃப்ரம் எலக்ட்ரானிக் மீடியா.
10: வணக்கம் மக்களே, நான் ஜேர்னலிசம்ல இருந்து காயத்ரி.
11: வணக்கம், நான் கீர்த்தி ஃப்ரம் விஸ்காம்.
1: நம்ம டிஸ்கஷனோட முதல் கேள்விக்குள்ள போயிடலாமா? சின்ன வயசுல நம்ம ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஃபேவரட் ஹீரோட படமா இருக்கட்டும், ஏன் சக்திமான்ல இருந்து போகேமான் வரைக்கும் நிறைய மாறிடுச்சு. இப்படி இருந்தோம், இவ்ளோ ஏஜ் ஆனாலும் மூவிஸிய காமன் பீப்புளோட இவ்ளோ டீப்பா கனெக்ட் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்.
10: மூவிஸ் ஏன் காமன் பீப்புளோட ரொம்ப கனெக்ட் ஆயிருக்குன்னா, ஏன்னா மூவிஸ்ல மோஸ்ட்லி நம்ம சொசைட்டில நடக்கிறது தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு அது ரொம்ப கனெக்டா இருக்கு. பட் இப்போ இருக்கிற மூவிஸ்ல சில இம்பாசிபிளான திங்ஸையுமே காமிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமன், சாதாரண மக்களோட வாழ்க்கையை தான் காமிச்சதுனால அது நம்மளுக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கு. ஒரு சாதாரண வேலைக்கு போறவங்க, துணி தைக்கிறவங்க, இந்த படிக்கிறவங்க, மாணவர்கள், மாணவிகள், இவங்களோட கதையெல்லாம் காட்டுறதுனால தான் அது நம்மளுக்கு ரொம்ப கனெக்டடா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: காயத்ரி சொன்ன மாதிரியே தான் மூவிஸ் நம்மளோட பர்சனல் லைஃபை காட்டுற மாதிரியே நமக்கு இருக்கிற ஆசைகளையும் சேர்த்து காட்டுது. என்னோட ரியல் லைஃப்ல நான் ஒருத்தவங்களை போய் தட்டி கேட்க முடியாது, இல்லை ஒருத்தவங்க பத்து பேர் கூட பறந்து பறந்து சண்டை போட முடியாதுன்ற பட்சத்தில் படத்தில் அதை பார்க்கும்போது என்னால் முடியல, ஆனால் படத்தில் இதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்ற மாதிரி நம்மளோட எமோஷனல் வேக்கன்ட் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதால மூவிஸ் ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
8: எனக்கு தெரிஞ்சு பல நேரங்களில் வந்து ரியாலிட்டியோட ஒத்து போறதுனால பல மக்களால் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், காயத்ரி சொன்ன மாதிரி ஒரு ஆர்டினரி மேன், ஒரு ஆர்டினரி கேர்ள், ஒரு ஆர்டினரியான ஸ்டூடெண்ட் அப்படின்னு காட்டுறப்போ அவங்கள நம்மளா அந்த கேரக்டரை நம்மளா நம்ம நினைச்சு அந்த ஸ்க்ரீன்ல நம்ம பார்ப்போம், நிறைய நேரங்களில் கனெக்ட் பண்ணிப்போம். அதில் வர கேரக்டர்ஸ் பல பேரை போலவே நம்ம வந்து வாழ்க்கையில் பல பேரை மீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்கு பார்க்குறப்போ அவங்க ஞாபகம் வரும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போன பல பேரை வந்து அது ஞாபகப்படுத்தும், அவங்களோட மெமரிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தி ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், பல விதமான எமோஷன்ஸை கொடுக்கறதுனால தான் நம்ம மூவிஸோட ரொம்பவே கனெக்ட் ஆகிக்கிறோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
1: எல்லாரும் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல, நம்ம கேள்விப்படாத விஷயங்கள்ல ரொம்ப அழகா ஸ்கிரீன்ல நமக்கு புரியற மாதிரி எளிமையா சொல்ற விதத்தினாலயோ என்னமோ சினிமா நம்ம கூட ரொம்ப டீப்பாவே கனெக்ட் ஆயிருக்குதான். காலம் மாறும்போது சினிமாவும் மாறுது. சொசைட்டியோட ட்ரெண்ட்ஸ், மைண்ட் செட், லைஃப் ஸ்டைல்னு எல்லாமே ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேக்குறேன், சினிமா சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்ல சொசைட்டி சினிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா?
2: மகதி சொன்ன மாதிரி நானும் இது ஒரு டூ வே பிளாட்ஃபார்மா தான் பாக்குறேன். அட் டைம்ஸ்ல வந்து அவ இப்ப சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால நம்ம வந்து அந்த படத்தை பார்க்கும் போதுனா ஓகே நம்மளும் இதுக்கு இந்த மாதிரியான ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலான்னு யோசிக்கிற மாதிரியே சில நேரங்கள்ல அசாதாரணமான விஷயங்களையும் படத்துல காட்டுவாங்க. அப்போ இளைஞர்கள் அதை பார்த்துட்டு படத்துல இப்படி காட்டுறதால நானும் இப்ப இப்படி பிஹேவ் பண்ண போறேன்னு சொசைட்டிய வந்து இது சில நேரங்கள்ல ரொம்ப தவறான பாதையில எடுத்துட்டு போயிடுதோ. இப்போ ஒரு நடிகரை நடிகரா பார்க்காம அந்த இடத்துல இன்னும் ஜாஸ்தியா வந்து கண்மூடித்தனமா நம்புறது அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அப்போ அது எந்த அளவுக்கு சொசைட்டி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்றத நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
6: மாயா சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துட்டு சொசைட்டியை வந்துட்டு சினிமா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நிறைய நல்ல படங்களும் வந்துட்டு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய மோட்டிவேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு நானே இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன், இங்கே இருக்க நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
8: அபிராமி சொன்னது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு டூ வே ப்ராசஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சொசைட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, அட் தி சேம் டைம் நம்மளை வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராகவோ யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணியிருக்காரோ, இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்போ நமக்கு இது வரும் அப்படின்னு வந்து சில பேர் மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காங்க, நமக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
12: ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரியும் தான் என்னோட கருத்தும் இருக்கும். ரெண்டு வகையிலுமே இருக்குது. மூவிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சொசைட்டியுமே வந்து மூவிஸை வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவிஸில் வந்து மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஸோ இதனால் சொசைட்டியில் வந்து ஒரு மாற்றம் வரலாம், பல கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துவாங்க, ஓப்பனாக வந்து மக்கள் வந்து சொல்ல முடியாத பல விஷயங்களை வந்து மூவிஸில் காட்டுறப்போ ஒரு அவேர்னஸ் வரும், இதனால் சொசைட்டியில் ஒரு மாற்றம் வரும். பாசிட்டிவாக இப்படி வச்சுக்கலாம். நெகட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் இந்த ஹீரோ இப்படி பண்ணுறாரு, ஸோ இது ரொம்ப ஒரு கூலான ஒரு விஷயம், இதை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பார்த்து சொசைட்டியில் கெட்டு போகிறதும் உண்டு. இதே இன்னொரு ஸ்டான்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தை தான் வந்து மூவிஸில் காட்டுறாங்க. ஸோ ரெண்டு வகையிலுமே இருக்குது.
1: எல்லாருமே ரொம்ப அருமையா பேசுனீங்க. சொசைட்டி சினிமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இல்ல சினிமா சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா இந்த கருத்துக்களையும் தாண்டி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நம்ம அதை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதே ஆர்வத்தோட நம்ம பேனலோட மூணாவது கேள்விக்குள்ள போயிடலாமா? அந்த டைம்ல எல்லாம் தியேட்டர்ல வர ரெஸ்பான்ஸை வச்சுதான் ஒரு படத்தோட சக்சஸ் டிசைட் பண்ணாங்க, அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்னு கூட சொல்லலாம். இப்ப எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ இல்ல ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ போய் சொல்வேன், அவங்க போய் அந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு அதை பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒரு படத்தோட சக்சஸ் வந்து டிசைட் பண்ணப்பட்டுச்சு. ஆனா இப்போ அந்த காலம்லாம் மாறி போச்சு. டீசர் ரியாக்ஷன், சோஷியல் மீடியா ரிவ்யூஸ், ட்ரோல்ஸ்னு மூவிஸ் பத்தின ஒப்பீனியன்ஸ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ கிரியேட் பண்றாங்க. இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ், ஆன்லைன் ரிவ்யூஸ், ட்ரோல்ஸ் இதெல்லாம் தான் ஒரு படத்தோட சக்சஸ் டிசைட் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம்.
10: அஃப்கோர்ஸ் இந்த சோஷியல் மீடியா ட்ரோல்ஸ், இந்த சோஷியல் மீடியாவில் போடுற ரிவ்யூஸ் இதெல்லாம் ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுறது ஒரு மூவியோட சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். முன்னாடி நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் அது மட்டும்தான் ஒரு பெரிய இதுவாக கன்சிடர் பண்ணுவாங்க சக்ஸஸ். அஃப்கோர்ஸ் இப்போயுமே பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு மூவி சக்ஸஸாக இருக்கா இல்லை ஃபெயிலியராக ஆயிடுச்சாங்கிறதுக்கு அதை தான் முதல்ல கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கே நிறையா மக்கள் வரணும். நிறைய பேர் இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ்னால இல்லை நான் பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸ் ஆஃபீஸுங்கிறது குறைஞ்சிரும். அண்ட் ஜோ வந்து டீசர் பற்றி சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளே ஒரு படத்தோட ட்ரெய்லரோ டீசரோ நல்லா இருந்தால் தான் போய் பார்ப்போம். ஸோ அதுதான் அவங்க பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அங்கேயே படம் மேபி நல்லா இருக்கும், ஆனால் டீசர் அவ்வளோ நல்லா இல்லைனா அந்த படத்துக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வரமாட்டாங்கங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு டீசரோ ட்ரெய்லரோ சூப்பராக இருந்தால் தான் அந்த படத்தை பார்க்கணுன்னே தோணும். அதனால் இப்போ நிறைய பேரும் அதில் தான் ரொம்ப நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணம், ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கு.
6: கண்டிப்பா காயத்ரி சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு ஃபேன் ஆகட்டும் இல்ல படம் பாக்குறவங்க ஆகட்டும் இன்டர்வல் பிளாக்லயே வந்துட்டு இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடுறாங்க. தனித்தனி பர்சனுக்கு தனித்தனி பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். சில பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கும், சில பேருக்குலாம் அது பிடிக்காது. அதனால வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ போடுறதுனால வந்துட்டு இந்த படத்தோட ரிவென்யூலாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: எல்லாருமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. இந்த விஷயத்துக்கு என்னோட கருத்தையும் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப நிறைய பேர் சொன்னீங்க லைக் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அதெல்லாம் ஓகே தான், பட் ஆனா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில அண்டர் ரேட்டட் மூவிஸ்னு ஒன்று ஒரு சிலது இருக்கும் இல்லையா, இப்போ அதெல்லாம் வந்துச்சான்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோ இல்லை ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பெரிய ஹீரோ படம் வருதுன்னா அங்கே இருக்க விசிபிலிட்டி வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கோ இல்லை அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்க்கோ கிடையாது. ஸோ அப்போ யாரோ ஒருத்தவங்க பார்த்தோ இல்லை அவங்களுக்கு பிடிச்சி போய் ஒரு ரிவ்யூவோ இல்லை ஒரு வீடியோவாவோ போடும்போது நம்ம அதை பார்த்துட்டு ஓ இப்படி ஒரு மூவி வந்துச்சா, ஓ இந்த மூவி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி போய் பார்த்த படங்களும் இருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
13: ஜோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய மூவிஸ் வந்து தியேட்டரில் ஃபர்ஸ்ட் அவங்க போட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி அண்டர் ரேட்டட் மூவிலாம் வந்து ஓடிடிலேயே வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஓடிடி தான் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னு நான் நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் அன்சக்ஸஸ்ஃபுல்னஸ், இட்ஸ் லைக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு தான், இல்லைனா வந்து சோஷியல் மீடியாவில் அந்த ரீல்ஸோட ஒரு கிளிப்பை பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து தியேட்டருக்கோ இல்லை மூவி பார்க்கவோ போவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 hours வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அது நல்லா இல்லைன்னா அஃப்கோர்ஸ் நான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ குட் ஐடியா, அந்த ரிவ்யூ சொல்கிறதும் ரீல்ஸாக போடுறதும் வந்து இட்ஸ் குட் ஐடியா. மேபி ஃபார் சம் பீப்புள் மேபி இட் வில் ஹாவ் அ பேட் இம்பேக்ட் ஆன் திஸ்.
12: ஜோ வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க, ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு விஷயம், ட்ரெய்லர் டீசர். பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெய்லர் டீசர் இதெல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து வெளியிட மாட்டாங்க, வெறும் போஸ்டர்ஸ் மட்டும்தான். அதாவது ஃபிசிக்கல் போஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த தியேட்டர் வாசலில் அந்த கட் அவுட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சுவரில் ஒட்டி வச்சிருக்க அந்த போஸ்டராக இருக்கும், இதை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். பெரும்பாலும் இதில் தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு யார் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்கும், என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. அந்த ஒரு போஸ்டரை வச்சு மட்டும்தான் நான் அந்த படத்தை ஜட்ஜே பண்ணுவேன், ஓகே இதுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க நிலைமையில் ட்ரெய்லர் டீசர் சம்டைம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாகப்பா செம்மையாக இருக்குது படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்த்து போவோம். ஆனால் நம்ம எதிர்பார்ப்புகள் எதுவுமே வந்து அங்கே பூர்த்தி அடையாது. இந்த மாதிரி பல நிலவரங்கள் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் அந்த ட்ரெய்லர் அண்ட் டீசர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதாவது பட்டது ரொம்ப கதையாக சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக குட்டி குட்டி பிட்ஸ் மட்டும் போட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் படத்தில் போய் பார்க்கும்போது ஓ இவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்திற்குரிய ஒரு படமாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல நிலவரங்களை வந்து இந்த ட்ரெய்லர் அண்ட் டீசர் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுறதுனால நடக்குது அப்படின்றது என்னோட கருத்து.
14: இந்த மாதிரி ஜோ சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலத்துலலாம் வந்து மற்றவங்க சொல்லி இந்த படம் நான் பார்த்தேன் நல்லா இருக்குது அதனால் நான் போனேன் அப்படின்னு சொல்கிறத விட இப்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாருமே ரிவ்யூஸ் பார்க்குறாங்க, ப்ளஸ் அந்த 1 minute ரீலுக்காக வந்து ஓ இந்த இந்த 1 minute ரீல் வந்து எப்படின்னா வந்து எல்லா பீப்புளுக்கும் அட்ராக்ட் ஆகுது, ஓ இது நல்லா இருக்குது இந்த சீன் நல்லா இருக்குது இது கண்டிப்பாக நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றக்க நிறைய பேர் இருக்காங்க. நானுமே அப்படி தான் போவேன் மோஸ்ட்டாக, ஒரு ரீல் திறந்தாலே இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குமா ஓ இது நல்லா தான் இருக்கும் போல இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போய் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி டிக்கெட்ஸ் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா சரி பரவாயில்ல ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து அவங்க க்வெஸ்சன் வந்து என்ன கேட்டாங்கன்னா ரிவ்யூஸ் வந்து படத்தோட சக்ஸஸ்க்கு வந்து காரணமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 100% அக்செப்ட் பண்ணிப்பேன்.
3: ஸோ எப்படி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒரு படத்தை பாதிக்குதோ அதே மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒரு படத்தை பெரிய அளவில் எடுத்தும் கொடுக்கும். சில டைம் வந்து நிறைய அண்டர் ரேட்டட் மூவிஸ் அப்படியே போயிடும், தியேட்டருக்கு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. இந்த மாதிரி டைம்ல சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க இந்த படத்தை பற்றி நல்லா ஒரு நல்ல படம் இருக்குது அது வந்து சோஷியல் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னும் போது அந்த படம் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். அந்த டைம்ல இந்த ரிவ்யூஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணணும் நான் நினைக்கிறேன். என்னதான் சில டைம்ல இது நெகட்டிவாக முடிஞ்சாலுமே நிறைய படத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: எல்லாருமே ரொம்ப அழகா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. முக்கியமா நிறைய பேர் வந்து அந்த காலத்துல கட் அவுட் போஸ்டர்ல இருந்து வளர்ந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லுக் டீசர்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னென்ன மூவிஸ் எப்ப ரிலீஸ் ஆகுது எங்கெங்க ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியற அளவுக்கு வளர்ந்துட்டோம். இந்த டெக்னாலஜிய நம்ம வந்து மோர் ஓவர் நெகட்டிவா யூஸ் பண்றதை விட பாசிட்டிவா யூஸ் பண்றது மூலமா இன்னும் நிறைய நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோ இந்த டிஸ்கஷனுக்கான அடுத்த கேள்வி, சம்டைம்ஸ் சினிமா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இல்லாம நம்ம யோசிக்கிற விதத்தை நம்ம பெர்ஸ்பெக்டிவிய கூட மாத்தும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்க லைஃப்ல இப்படி ரியலா ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ண மூவிஸ் ஏதாவது இருக்கா? அது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட உங்க லைஃப்ல கிரியேட் பண்ணுச்சு?
6: ஜோ சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு சில படம் வந்துட்டு பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸையும் கிரியேட் பண்ணியிருக்கு, சில படம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணது தான் அதிகம். சூரியரை போற்று அப்படின்னு சூர்யா சாரோட படம் ஒரு படம் இருக்கு. அந்த படத்தில் வந்துட்டு அவர் ரொம்ப மிடில் கிளாஸ்மேன், அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவரோட எய்ம்காக வந்துட்டு போராடி வந்துட்டு அவரோட கோல் அடைவார். அது வந்துட்டு பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆயிருக்காங்க, நானும் கூட சேர்ந்து மோட்டிவேட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நித்தம் ஒரு வானம் அப்படின்னு ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம், அது யார் யாரெல்லாம் இங்க பாத்திருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த படத்துல வந்துட்டு தனித்தனி லைஃப்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தனித்தனி பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த ரெண்டு ஃபிலிம் தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
1: அபிராமி சொன்ன மாதிரி எனக்குமே ஒரு மூவி வந்து ரொம்ப பிடிச்சி போய் ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். த மூவி இஸ் ஜெர்சி. ஆக்சுவலாக வந்து நானி சார் நடித்த மூவி, தமிழ் டப்ல கூட அவைலபிளா இருக்கு. அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு டேக் அவே என்னன்னா, சக்சஸ் வந்து ஏஜை டிபெண்ட் பண்ணி என்னைக்குமே இருக்காது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பர்சனுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க வந்து இதுக்கப்புறம் சக்சஸ் பண்ண முடியாதுனோ இல்ல லைஃப்ல வந்து ஒரு இடத்துக்கு போக முடியாதுனோ அப்படின்னோ கிடையாது. சக்சஸ் டசன்ட் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் ஏஜ் அப்படின்றத அந்த படத்துல அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம் ஆல்சோ.
14: எனக்கு வந்து என்னோட ரியல் லைஃப்ல வந்து எந்த மூவி இம்பாக்ட் ஆச்சுன்னா, 12th ஃபெயில்னு ஒரு ஹிந்தி மூவி தமிழ் டப் வெர்ஷன்ல இருக்கு. அது வந்து எப்படின்னா, லைக் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சுத்தமா அவங்களுக்கு ஸ்டடிஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அப்படிதான் இருப்பாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க உங்களாலையும் படிக்க முடியும்னு ஒரு மோட்டிவேட் கொடுக்கும்போது அவரு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு படிச்சு ஒரு கலெக்டர் ஆவாரு. ஸோ எனக்கு அந்த மூவி வந்து ரொம்பவே, ஓ இப்படி இருந்த ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்டர் வரைக்கும் ஆயிருக்காரு, அப்ப வந்து எல்லாராலையும் நம்ம படிச்சா முடியும் அப்படின்றத எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆச்சு.
3: எனக்கு வந்து என் லைஃப்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ண படம்னு சொன்னா நான் எம்எஸ் தோனி தி அன்டோல் ஸ்டோரின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்துல அகெயின் அபிராமி சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் நினைப்போம் சக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிரும்ன்ட்டு. ஆனா எம்எஸ் தோனியே வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இனிஷியலா டிக்கெட் கலெக்டரா இருந்து அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரிய ஆள் ஆயிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்க்கும் போது வந்து என்ன தோணும்னா, ரொம்ப சீக்கிரமா சக்சஸ் கிடைச்சிடாது, நம்மளுக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரையும் நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் கன்சிஸ்டன்சி அந்த படத்துல வந்து நான் ரொம்பவுமே கத்துக்கிட்டேன். எப்படின்னா, நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இடத்துல அந்த ட்ரீம் நம்ம வந்து முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் தி டைம்ல வந்து அவர் மாறுவாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதனால எம்எஸ் தோனி மூவி வந்து என் லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு.
2: ஓகே, என்னோட லைஃப்ல வந்து நிறைய மூவிஸ் அந்த மாதிரி இம்பாக்ட் பண்ணியிருக்கு, என்ன நிறைய யோசிக்க வச்சிருக்கு, என்னோட ஐடியாஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுல சிலது வந்து அன்பே சிவம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்துல காட்டுற சின்ன சின்ன கான்செப்ட், ஒரு ஒரு சீன், அந்த கேரக்டரோட இன்டராக்ஷன், அவங்க ரெண்டு பேர்கிட்ட எப்படி பேசுறாங்க, இல்ல அவங்களோட வாழ்க்கையில பாஸ்ட்ல நடந்தது எல்லாமே காட்டுவாங்க. அதுல அவர் கமல் சாரோட கேரக்டரும் மாதவன் சார் கூட இருக்கிற ஒரு இன்ட்ராக்ஷன்ல வந்து நிறைய டைலாக்ஸ்ல வந்து எப்படி ஒரு வெல்தி ஃபேமிலியில இருக்கிற அந்த பையன் வந்து ஒரு நார்மல் பர்சனை ட்ரீட் பண்றான், ஆனா கதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மை தெரியும் போது எப்படி எல்லாருக்குமே ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்றதுலாம் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. நிறைய கான்செப்ட் அதுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதே மாதிரி இன்னொரு படம் ஒன்று இருக்கு, ஜெய்பீம் அப்படின்னு ரொம்ப ரீசெண்ட் டேஸில் வந்தது. அதுவும் சூர்யா சாரோட இன்னொரு ஒரு படம். நம்ம பார்க்காத ஒரு ரியாலிட்டியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்த ஒரு படம். நம்ம எல்லாருமே ஆமாம் லைஃப் வந்து முன்னேறிட்டே இருக்குது, கிடைக்க வேண்டியவங்க எல்லாருக்குமே வந்து எல்லாமே கிடைச்சிட்ருக்குன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலத்தில் அந்த படம் வந்து நமக்கு ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி, இல்லை இது இன்னமும் நடந்துட்டுருக்கு, இதுக்குள்ளே நம்ம எல்லாருமே ஸ்டெப் இன் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், இல்லை இதை பற்றி நம்ம எல்லாருமே அவேராக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது அப்படின்றத கொண்டு வந்து தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். அதே மாதிரி ஹிந்தியில் மகாராஜா அப்படின்னு ஒரு ஃபிலிம் இருந்தது, ஹிஸ்டாரிக்கல் படம் ஒன்று. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக நான் அதை பார்த்தேன். அந்த படத்தில் எப்படி எப்படிலாம் வந்து நம்மளை மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறமா இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்கோம்னு பார்க்கும்போது, நம்ம கையில் இருக்க சுதந்திரமோ இல்லை நம்மளோட பிஹேவியரோ எந்த ஒரு விதத்துலையுமே வந்து ஜஸ்ட் நம்மளோட டிசிஷன்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ் பல டெக்கேட்ஸ் ஆஃப் போராட்டம் எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்போ நான் வந்து இது என்னோட ஃப்ரீவில் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு கண்ணமேனிக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது என் பிரெயின்ல ஹிட் ஆயிட்டே இருக்கும்.
1: மாயா சொன்னது ரொம்ப சரிதான். அதே மாதிரி நான் பார்த்து வியந்த ஒரு படம் அப்படின்னா பரியேறும் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு. ஆக்சுவலா அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு வந்து ஓ இப்படிலாம் கூட நடக்குதா அப்படின்றதே எனக்கு அந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். அண்ட் இன்னொரு மூவி சொல்லணும் என்னை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சுன்னா மெய்யழகன் சொல்லலாம். ஏன்னா மெய்யழகன் மூவி மூலமா வந்து நம்ம வந்து மறந்து போன ஒரு வாழ்க்கை, அதாவது எப்படி சொல்றது, நம்ம ஊருக்கு போகும்போதும் சரி, இப்போல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து சிட்டிஸ்க்கு மூவ் ஆகட்டும், அர்பன் லைஃப் இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும், யார் நம்ம சொந்தக்காரங்க தான் பட் அவங்க பேர் கூட தெரியாம அவங்க பண்ற ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க.
13: ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் மெச்சோர்டாக வந்து பதில் சொன்னீங்க, நான் கொஞ்சம் சில்லியாக சொல்கிறேன். பட் ஸ்டில் நானும் வந்து நிறைய மூவிஸை பார்த்து ஒரு பிக் இம்பேக்ட் வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இந்த 36 வயது ஜோதிகா மேமோட மூவி, இந்த மாதிரிலாம் சொல்ல போனால் நிறைய மூவிஸ் இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு லிஸ்ட்டு போட்டால் இன்றைக்கி போயிட்டே இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் இம்பேக்ட் ஆர் மெச்சூரிட்டி, நான் சொல்ல வந்தது வந்து பாண்ட் கிரியேட் பண்ணுற ஒரு மூவி, எமோஷ்னல் மூவி, ஃபேமிலி மூவி, லைக் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும். அண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு மூவினா வந்து ஃப்ரோசன்னு ஒரு ஹாலிவுட் மூவி இருக்குது. ஸோ அதில் வந்து ஆனாவும் எல்சாவும் வந்து லெட் இட் கோ சாங் வந்து அங்கே பாடியிருப்பாங்க, அது சூப்பராக இருக்கும். எனக்கும் என் தங்கச்சிக்கும் சின்ன வயசில் பெரிய ஒத்து போகாது, பெருசாக ஒத்து போகாது. ஸோ அப்படி இருக்கும் போது அந்த சாங் வந்ததுக்கப்புறம் நானும் அவனும் கழுத்தில் பெட்ஷீட் கட்டிட்டு இங்கேயோ அங்கேயோ ஹாலுக்கும் ரூம்க்குமா ஓடிட்டு லெட் இட் கோன்னு சொல்லி பெட்டு மேலே ஏறி குதிப்போம். ஸோ இதனால வந்து இதுக்கப்புறம் எங்கள் பாண்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவளும் என் மேலே வந்து அக்கா அக்கான்னு ரொம்ப பாசமானா. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபாதர் பாண்ட் எப்படி இருக்கு, அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி கற்றுக்கலாம். 36 வயது நிலையில் வந்து ஒரு உமன் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து காற்றின் மொழி வந்து ஒரு அம்மாவோட ஸ்டோரி வரும், அது வந்து லிட்ரலி ரிலேட்டட் டு ஆர் ரேடியோ ஸ்டேஷன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இம்பாக்ட்ஃபுல்லான பாண்டிங்ஃபுல் எமோஷ்னலான ஒரு ஸ்டோரிஸும் நம்ம பார்க்கலாம்.
3: சல்மா சொன்ன மாதிரி எனக்குமே 36 வயது நில வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியா இருந்திருக்கு, நிறைய யோசிக்க வச்சிருக்கு. ஏன்னா வந்து இப்போ நம்மலாம் நம்மளோட பேரண்ட்ஸோட ட்ரீம் பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும் போது அவங்களுக்கு இருந்த ட்ரீம்ஸை வந்து அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது அதுல வர ஜோதிகா மேம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு அம்மாவா இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்க ட்ரீம்ஸை நோக்கி அவங்க ஓடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ட்ரீம்ஸ்க்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது அப்படின்னு இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இந்த படம். இது வந்து என்னை யோசிக்க வச்சுது, நம்மளோட அம்மாவுக்கு இந்த மாதிரி ட்ரீம்ஸ் இருக்குமா, நம்மளுக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கும் என்ன மாதிரி ட்ரீம்ஸ்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு என்னை யோசிக்க வச்சிருக்கு. அதே மாதிரி இன்ஸ்பைரிங்காகவும் இருந்திருக்கு.
10: மகத்தி சொன்ன மாதிரி 36 வயது நிலை ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக எனக்கும் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அம்மாக்களுக்கும் கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே இருந்திருக்கும், ஆனால் அவங்க நம்மளுக்காக நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணது இது எல்லாமே புரிய வந்தது. இவங்க சொன்ன எல்லா படங்களுமே ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு படங்களாக தான் இருக்குது. எனக்கு நான் ரீசெண்டாக பார்த்த படம் அது வந்து என் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு அது ஒரு ஹிந்தி மூவி, தோ திவானே ஷஹர் மேன்னு. அதில் அந்த ஹீரோவுக்கு வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸஸ்லாம் இருக்குது. ஏன்னா அவரால் ஒரு சில வார்த்தைகளை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அது அது சொல்லும் போது அவருக்கு வந்து வாய் கொஞ்சம் தடுமாறும். அதனால அவர் மோஸ்ட்லி இந்த ப்ரெசன்டேஷன், எல்லாரும் முன்னாடியும் பேசுறது, இதெல்லாமே தவிர்த்துடுவார். இதனால் அவர் வேலையில் ரொம்ப நல்லா வேலை செய்வார், ரொம்ப நல்ல ஒரு தொழிலாளியாக இருந்தார். பட் ஆனால் அவருக்கு அவரால் ப்ரொமோஷனால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அதுக்கு வந்து ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் நிறையா பண்ணணும்னு அவர் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போது, கடைசியாக அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அவர் எல்லாத்தையும் தாண்டி, பரவாயில்ல எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தாலும் பரவாயில்ல, நான் பேசத்தான் போகிறேன் அப்படின்னு பேசினார். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, யாரும் சிரிக்கவே இல்லை. ஏன்னா அந்த சின்ன சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யார் கண்ணுக்கும் தெரியல. எல்லாரும் அவரோட டேலண்ட் தான் பார்த்தாங்களே தவிர அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு யாரும் கண்டுக்கல. அதனால நம்ம எப்பவுமே நம்மளோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால, ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு, நம்ம மற்றவங்க பார்த்து சிரிப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நினைக்காம, நம்ம டேலண்ட்டையோ நம்ம திறமையோ ஹார்ட் ஒர்க் வச்சோ நம்ம ஒரு வேலையை நல்லா செஞ்சோன்னா இதெல்லாம் பெருசாக கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன்.
15: காயத்ரி இது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு திருப்பி ஒரு படம் ஞாபகம் வந்தது, நண்பன் ஆர் த்ரீ இடியட்ஸ். ஹிந்தியில த்ரீ இடியட்ஸ், தமிழ்ல நண்பன். காயத்ரி சொன்ன பாயிண்ட்டையும் கவர் பண்ணியிருப்பாங்க, அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அதில் கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தமிழ் சினிமா, நான் இது வரைக்கும் சினிமா ஜென்ரலாகவே தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் இல்லை எனி லாங்குவேஜ், யார் என்ன பார்க்குறதா இருந்தாலுமே, படத்தில் ஒரு கதையை சொல்லியிருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த த்ரீ இடியட்ஸ் படத்துலையோ இல்லை நண்பன் படத்துலையோ அவங்க ஒரு கான்செப்ட் ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அந்த படத்துல மெயின் கேரக்டருக்கு வந்து பணம் எதுவும் இல்லாம வேற ஒருத்தரோட பேர்ல படிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம அந்த கதையெல்லாம் விட்டுட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் ஒருத்தர் எப்படி படிக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு சுத்தமா ஃபேமிலி சிச்சுவேஷனே சரியிருக்காது இன்னொரு ஃப்ரெண்டுக்கு, ஆனா அந்த பையன் அது எல்லாத்தையுமே தாண்டி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மோட்டிவேட் பண்றாங்கன்றத வச்சு படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போவான். இன்னொரு ஒரு தேர்ட் ஃப்ரெண்டோட கேரக்டர் வந்து வீட்டுல பேசவே பயப்படுவாங்கன்னு வரும்போது இவங்க தைரியம் கொடுத்து சரியான விஷயங்களுக்காக போய் வீட்டுல பேசி தான் ஆசைப்பட்டதை பண்ணணும், எனக்கு இதுதான் வேணும்ன்ற மாதிரி ஃபைனலா கொண்டு வருவாங்க. ஸோ எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் இருக்கு. அதே மாதிரி எனக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற ஒரு படம் ரொம்ப பிடிக்கும் தமிழில். அதில் வந்து எப்படி வேற ஒரு நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளோ இங்கே எப்படி இம்பாக்ட் பண்ணுது, இல்லை இங்கே இருக்கிற ஒரு பொண்ணு மூலமா அந்த கதையை எப்படி டிராவல் பண்ணுறாங்க, அந்த ஸ்டோரி லைன், அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
16: மாயா சொன்ன மாதிரி நண்பன் படம் மாதிரியே இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்திருந்தது, வாலர் டூ பயோபிக் ஆஃப் பாய்ஸ்னு ஒன்று வந்திருந்தது. அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க, எப்படி ஒரு ஒரு இடத்துலையும் அவங்க அவங்கள விட்டு கொடுக்காம. அதே மாதிரி நம்ம இந்த ஃபாதர் பாண்டு, அப்புறமா நம்ம சிப்ளிங்ஸோடு இருக்க பாண்ட் பற்றிலாம் ரொம்ப அழகாக அந்த படம் எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஃபன்னாக போயிட்டு அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த படம் தான் பிடிச்சிருக்கு.
1: ஃபாதர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு படம் வந்து தங்க மீன்கள். தங்க மீன்கள் அந்த படத்துல ஒரு பாட்டு கூட வரும், ஆனந்த யாழை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அந்த எப்படி சொல்றது, அந்த பாட்டோட அவ்வளோ அழகா ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடுவில் இருக்க ஒரு பாண்டையும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவ்வளோ அழகா அந்த ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அது அந்த மூவியும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பொண்ணுக்காக ஒரு அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றதையும் தாண்டி அந்த ஒரு பாட்டு, அது வேர்ட்ஸால சொல்ல முடியாது, நீங்க எல்லாரும் ஒருட்டி அந்த பாட்டை கேட்டு பார்க்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாண்ட், அந்த எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு பாண்ட் அப்படின்றது தெரியும்.
6: தெய்வ திருமகளை விட்டீங்களே, அந்த படமும் அதே மாதிரி தானே.
1: ரொம்ப சரி, அதுலயும் ஒரு பாட்டு வரும், அதுவுமே கேட்க வேண்டிய ஒரு பாட்டு தான்.
15: இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ரெண்டு படம்க்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது அபியும் நானும். அந்த படம் நான் இப்போ கூட என்னோட கோ டு ஃபிலிம் மாதிரி. அது அந்த படம் ஒரு ஒரு முறை பார்க்கும் போதே எங்க அப்பாவே ஒரு முறை ஊட்டியிலேக்கு கூட்டிட்டு போய் அவர் ஆசைப்பட்ட மாதிரி கத்த வச்சுட்டாவது வரணும்னு அப்பப்போ தோணும். இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு.
1: இந்த ஆனந்த யாழை பாட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு ரீசன் என் அப்பா தான். ஏன்னா அவர் வந்து இந்த பாட்டை அடிக்கடி கேட்பாரு. இவர் என்ன பாட்டு கேட்கிறாரு அப்படின்னு நான் போய் கேட்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த பாட்டை அவர் கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. சோ அவரு கேட்டது எனக்கு பிடிச்சப்ப அப்புறம் நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்.
13: சோ என்னோட ஒரு ஃபேவரட் மூவி வந்து இதுல வந்து ஓவரால் ஒரு எமோஷன்ஸே இருக்கும். இது வந்து படம் பேர் வந்து மாளிகாபுரம். ஸோ இது வந்து ஒரு மலையாள மூவி. ஒரு பொண்ணு வந்து சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ட்ரீம் அவளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருக்கும். அவள் அப்பா வந்து எல்லா வருஷமும் போயிட்டுருப்பா. ஸோ இவளுக்கும் போகணுன்னும் போது அந்த ஒரு மூவியில் வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங்கும் இருக்கும். ஸோ நடுவில் வந்து அவங்க அப்பா தவறிட்டனால அந்த பொண்ணால் சபரிமலைக்கு போக முடியாமல் ஆயிடும். ஸோ அதை ஆல்டர்னேட்டிவாக வந்து கூட்டிகிட்டு போக கடவுளே வந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணி, பட் இட் உட் பி அ போலீஸ், அவர் வந்து போலீஸ் மேனாக இருப்பார் ஆக்சுவலாக. பட் இதுலேருந்து வந்து நமக்கு அவசரத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து கடவுள் அப்படின்ற மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க படம். அது ரொம்ப பர்சனலி ரொம்ப ஃபேவரட். அதில் ஒரு பாட்டு வரும், அது வந்து அது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷனுக்கு அந்த பாட்டு சும்மா கேட்டாலே எனக்கு அழுக வந்துடும். ஸோ அது வந்து ஒரு எமோஷ்னல் பாண்ட் ஒரு ஸ்டோரி அது.
8: ஸோ நான் நினச்ச நிறைய படங்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. மெய்யழகனாக இருக்கட்டும், தங்க மீன்களாக இருக்கட்டும், அபியும் நானுமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஃபீல் குட் மூவிஸாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கூட இருக்கிற அந்த உறவுகளுடைய அந்த இம்பார்ட்டன்ஸையும் நமக்கு புரிய வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க கூட நம்ம இருந்த அந்த மெமரிஸை வந்து என்ன சொல்கிறது செரிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு மூவிஸாகவும் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ண வேண்டிய ஒரு மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் விங்கிலீஷ்னு ஒரு மூவி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே 36 வயது நிலை மூவி சொன்னீங்க, காற்றின் மொழி சொன்னீங்க. இந்த மூவிஸ் மாதிரியே தான் அதுவுமே, அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க தன்னோட முயற்சினால் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்டோரியில் சொல்லப்பட்டிருக்கோம். அண்ட் இன்னொரு மூவி நான் சொல்ல விரும்புறது வந்து தாரே ஜமீன் பர் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவி. அமீர் கான் சார் தான் வந்து இதில் ஹீரோவாக இருப்பார், மெயின் கேரக்டராக இருப்பார். ஸோ இந்த மூவியோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து ரீடிங் டிசபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவான். ஆனால் அவனை சுற்றி இருக்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் அவனோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், யாருமே அவனை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவனை வந்து ஒரு போர்டிங் ஸ்கூலில் வந்து சேர்த்துருவாங்க. ஸோ இந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அங்கே இருக்கிற டீச்சர்ஸுமே அவனை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்றத யாருமே புரிஞ்சுக்காம நீ தான் வந்து படிக்க முன் வர மாட்டே அப்படின்ற மாதிரி அவனையே பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலி அவனுடைய ஆர்ட் டீச்சர் தான் வந்து அவன்கிட்ட இருக்கிற அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு அவனை சரி பண்ணி அவன்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வருவார். ஸோ இந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையில் பல பேர் பல விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை நம்ம தான் நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மூவி இருக்கும். அண்ட் கடைசியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன. இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச படம். ஏன்னா ஒருத்தர் ஒரு கோலையோ அவங்க பேஷனையோ வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த உலகத்தில் பல தடைகள் வரலாம். உனக்கு டேலண்ட் இல்லை, நீ எதுக்குமே வந்து லாய்க் இல்லை, உனக்கு நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பல பேர் உங்களுக்கு விமர்சனங்கள் கொடுத்தாலுமே அதை தாண்டி நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீங்க, உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணுன்ற நினப்பு வந்து உங்கள் மனசில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அந்த மூவி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கனவை வந்து அடுத்தவங்களுக்கு நீங்கள் காட்டுறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டராகவும் அந்த படத்தில் யாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருமே வந்து என்னை ரொம்பவே வந்து அட்ராக்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்.
6: கீர்த்தி சொல்லும் போது எனக்கும் டியர் ஜிந்தகி அப்படின்ற படம் ஞாபகம் வருது. அந்த படத்துல வந்துட்டு ஷாருக் கான் சார் வந்துட்டு சைக்காலஜிஸ்டா இருப்பாரு. அந்த படத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தால நம்ம பயப்படுறோம், இல்ல வந்துட்டு ஒரு விஷயத்த நம்மளுக்கு பண்ண தெரியல, ஒழுங்கா பண்ண தெரியல அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே வந்துட்டு அப்பா அபியும் நானும் அப்படின்ற படம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தங்க மீன்கள் எல்லாம் சொன்னீங்க. நான் வந்துட்டு இந்த லிஸ்ட்ல வந்துட்டு அம்மா கணக்கு அப்படின்ற படத்தை ஆட் பண்றேன். அந்த படத்துலயும் வந்துட்டு சிங்கிள் மாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்துட்டு அழகா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்துட்டு பசங்க 2. இந்த படம் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தேன். இந்த படத்தை நான் ஒரு 10 வாட்டி கிட்ட பார்த்துருப்பேன். டயலாக்லாம் அப்படியே எனக்கு தெரியும். இந்த படத்துல வந்துட்டு பேரண்டிங் எவ்வளோ அழகா இருக்கணும், ஒரு பசங்களை வந்துட்டு எப்படி வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. அழகா இருக்கும் அந்த படம். யாராச்சும் பார்க்கலன்னா போய் பாருங்க.
2: இவங்க எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு படம் ஞாபகம் வந்தது, சமுத்திரகனி சாரோட அப்பா அப்படின்ற படம். அதுல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, ஒரு ஃபாதர் ஆர் ஒரு பேரண்ட் எப்படி வந்து பசங்க கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் வச்சு காட்டியிருப்பாங்க. ஒரு சைட்ல ஒரு பையனுக்கு அவன் நல்லா படிக்கிற பையனாவே இருந்தாலும் அவனை அப்ரிஷியேட் பண்ணாம அவனை ப்ரெஷர் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் நடக்குதுன்றதும், இந்த சைட்ல இவங்க அப்பா பரவாயில்லவா லைஃப் உனக்கு நிறைய விஷயங்களை காட்டும், நான் உனக்கு கத்து தரேன், நான் அவன் கூடவே இருக்கேன் வா பாத்துக்கலாம், நீ என்ன வேணுமோ ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இது இல்லாம நான் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு நாள் இருக்கு. இது எல்லாமே நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து குட்டி குட்டி விஷயங்களுக்குலாம் நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓமை கடவுளே அப்படின்ற படம் வந்து எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க வந்து இருக்கும் போது நம்ம அவங்களோட அருமை தெரியாது, ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோன்றதை அழகா காட்டியிருப்பாங்க. கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இது பண்ணாலும் டேட், அதாவது நம்ம எப்படி ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணணும், இல்ல நம்ம வாழ்க்கையில வர பீப்புளை நம்ம எப்படி பார்க்கணும், கூட இருக்கிறவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. இன்னொரு ஒரு படம் இருக்கு மொழி அப்படின்னு, அதுல ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஹியரிங் அண்ட் ஸ்பீக்கிங் சேலஞ்ச் இருக்கும். அப்போ அந்த படத்துல வந்து எப்படி வெறுமை வந்து கருணையோ பரிதாபம் மட்டும் எதிர்பார்க்காம அவங்க அவங்களோட லைஃப லீட் பண்ணிட்டு போறாங்க, நாங்களும் சாதாரண மக்கள் மாதிரியே இருப்போம் அப்படின்றத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. கடைசியா நான் சொல்ற படம் வந்து இருகப்பற்று. இதுல வந்து மெயின் கேரக்டரா இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலரா இருப்பாங்க. அதுல வந்து டே டு டே லைஃப்ல வந்து எப்படி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, இல்ல எதனாலலாம் பிரிஞ்சிடுறாங்க, சின்ன சின்ன காரணங்களுக்காக வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒன்னா இருந்தவங்க சடனா வந்து பிரிஞ்சிடலாம் வேண்டான்னு இது பண்ணுவாங்க. அப்போ ரியாலிட்டி செக் கொடுக்குற மாதிரி அந்த படம் ரொம்ப அழகா எடுத்திருந்தாங்கன்னு தோணுச்சு.
8: நானும் ஒரு சில படங்கள் வந்து சொல்ல விரும்புகிறேன். எல்லாருமே வந்து அம்மா பாசம் அப்பா பாசம் எல்லாமே சொன்னீங்க. பாட்டி பாசத்திற்குரிய ஒரு படம் சொல்ல விரும்புகிறேன், பூவே பூச்சுடவா. ரொம்ப பழைய படம், இதை யார் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த படத்தை பார்க்குறப்போ பாட்டி இல்லாதவங்களுக்கும் அந்த பாட்டி வேணுன்ற மாதிரி ஒரு ஏக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு படம், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக பாட்டி மேலே பாசம் இருக்கிறவங்கெல்லாம் அழுதுருவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு பழைய படம் 1984 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம ரஜினி சாரோடைய படம் அன்புடன் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து ஒரு குரூப் ஆஃப் கிட்ஸ் வந்து ஆர்ஃபனேஜில் இருப்பாங்க. அந்த குழந்தைகள்லேருந்து ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்க போவாங்க. அந்த பையனும் ரொம்ப ஆர்வமா இருப்பான். அவனை தத்தெடுக்க வந்த பேரண்ட்ஸ் வந்து அமெரிக்கால இருந்து வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருப்பான், நம்ம அங்க போக போறோம், நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும்னு. ஆனா கடைசி நாள் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா முடிவெடுத்துருவான், நம்ம போக கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு இந்த இடத்த விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடுவோம். அதாவது கருணை இல்லம் சொல்லிட்டு தான் அந்த ஆர்ஃபனேஜோடைய நேமா இருக்கும். ஸோ அப்போதான் வந்து அவங்க அந்த பையனுக்கு வந்து ரியலைஸ் ஆகும், இதுதான் நம்ம வீடு, இந்த வீட்டில் நம்ம ஒரு மெம்பர் அப்படின்ற மாதிரி. ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படம். அந்த படம் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி தான் வந்து அஞ்சலியுமே. கண்டிப்பாக பார்த்தா நீங்கள் அழுதுருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூவியாக இருக்கும்.
10: எல்லாருமே ரொம்ப அழகாக அருமையாக சொன்னீங்க. இங்க வந்து நிறைய பேர் பகிர்ந்துகிட்ட படங்கள் வந்து எப்படி சொல்றது, மொழியையும் கடந்து காலத்தையும் கடந்த ஒரு மூவிஸ்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பர்டிகுலரா ஒரு மொழியை சார்ந்த படங்களை மட்டும் சொல்லல, எல்லா மொழிகளையும் சார்ந்த படங்களையும் சொன்னீங்க. ரீசெண்டா வந்த மூவிஸ்னு எல்லாம் பழங்காலத்து மூவிஸும் நிறைய வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ மூவிஸ் அப்படின்றது காலத்தையும் கடந்தது மொழியையும் கடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்லலாம் சினிமா பார்க்கணும்னா தியேட்டர்ல போய் லைன்ல நின்னு கிரௌடையும் கடந்து டிக்கெட் வாங்கி தான் வந்து நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப இந்த காலம் மாறி போய் வீட்லயே கம்ஃபர்டபுளா சப்ஸ்கிரிப்ஷனோட மூவிஸ் பாக்குற காலம் வந்துருச்சு. சோ இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இல்ல ஓடிடி எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா?
2: சோ யா, ஓடிடி அண்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ்னா அது தியேட்டர் தான் கண்டிப்பா. ஏன்னா நம்ம வீட்டில் டிவிலையோ இல்லை ஹோம் தியேட்டர்லையோ பார்க்கும்போது வெளியில் ஒரு 100 பேர் கூட சேர்ந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடைக்காது. ஆனால் நிறைய படங்கள் தியேட்டரில் வராமலேயே ஓடிடியில் தான் டைரெக்டாக ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து சில மூவிஸ் ஓகே வீட்டில் உட்காந்து பார்க்குறது பெட்டர், நம்ம யோசிச்சு சிந்திச்சு பார்க்க வேண்டிய மாதிரியான படங்கள் அப்படின்னா வீட்டில் உட்காந்து. இப்போ ஜெய்பீம்லாம் டைரெக்டாக ஓடிடி ரிலீஸ் தான் வந்தது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் ஓகே, நம்ம இது ஃபீல் பண்ணிக்கலாம் வீட்லேயே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு. பட் என்ன கேட்டால் எனக்கு எல்லா படமுமே ஒன்ஸ், அதாவது அட்லீஸ்ட் மாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்கிற எல்லாத்தையுமே தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு தான் விருப்பம்.
10: என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டானா இதில் வந்து ரெண்டு சைடு இருக்குது அப்படின்னு சொல்வேன். முதல்ல நம்ம தியேட்டரில் போய் பார்க்கறது அவங்களுக்கு அந்த தியேட்டர் ஒரு படத்தை போடுறாங்க. ஸோ நம்ம போய் அங்கே போய் பார்க்கறதுனால அவங்களுக்கு நம்ம ஒரு வியாபாரத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணுறாங்க, அப்போ போய் தியேட்டரில் பார்த்தா தான் அவங்களுக்கும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நம்ம இத்தனை பேர் தியேட்டரில் வந்து நம்ம படத்தை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு நம்ம பக்கம் என்ன அப்படின்னா, சில படங்கள் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா மாயா சொன்ன மாதிரி தியேட்டர் அப்படி தான் கொடுக்கும். ஆனா சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு எல்லாரோடையும் படம் பார்க்க அவ்வளோ இது இல்லை, ரொம்ப சத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஓடிடியில் பார்க்கலாம். அண்ட் சில படங்கள் ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்க படம்லாம் தனியாக பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும், அப்போ நம்ம கண்டிப்பாக ஓடிடியில் தனியாக உட்காந்து இல்லை வீட்டில் டிவியில் அந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன்.
14: காயத்ரி சொன்னதுக்கு ஒரு ஃபாலோஅப் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே ரெண்டுமே சூஸ் பண்ணுவேன். ஒரு மாசான படம் நல்லா இருக்கு, எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல் சவுண்டு ஃபுல் பிஜிஎம் எல்லா ஆடியன்ஸும் கத்துறது அப்படின்னா நான் கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படிதான் ஃபீல் குட் மூவி ஆர்எல்ஸ் ஓ இது பார்க்கணுமா, சம்டைம்ஸ் டிக்கெட் கிடைக்காது ஆனால் ஓடிடியில் வந்திருக்கும் இதுக்கு போகணுமா அப்படின்னு தோணும், அதுக்காக நம்ம வந்து வீட்டில இருந்து பார்ப்போம். பட் சில மூவிஸ்லாம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது மாயா சொல்லியிருந்தாங்க போய் பார்க்கணுன்ட்டு நானுமே அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
10: அண்ட் தியேட்டரில் பார்க்கறதுல இன்னொன்று என்னென்னா, நம்ம யாரோட போய் பார்க்குறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தியேட்டர் மூவி இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு ஒரு அக்காவோடையோ இல்லை ஒரு அப்பா அம்மாவோடையோ ஃபேமிலியாக சேர்ந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ போய் படம் பார்க்கணும், அது நம்மளுக்கு ஒரு தனி அந்த மாதிரி நம்ம யாரோட போய் பார்க்குறோமோ அது நம்மளுக்கு அவங்களோட போய் பார்க்கறதுல தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
3: நிறையா சொன்ன மாதிரி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்றுமே நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்மளே வந்து வெளி உலகத்தில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் மறந்து உள்ள தியேட்டருக்குள்ளே போகும்போது ஏதோ வேற ஒரு வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து நிறையா பேர் அதை என்ஜாய் பண்ணும்போது ஒரு ஷேர்டு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே டைம் வந்து இப்போ எல்லாராலையுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு தியேட்டர் டிக்கெட்ஸ் மாறிடுச்சு. முன்னாடிலாம் வந்து அதோட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து தியேட்டரோட டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சில பேர் வந்து ஓடிடியை தான் விரும்புகிறாங்க.
8: எல்லாரும் சொன்னது போல தான் சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்த்தா தான் அந்த வைப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். சில படங்கள் வந்து தனிமையில் பார்க்கணும், அந்த ஒரு ப்ரைவசி வேணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். பெரும்பாலும் ஃபீல் குட் மூவிஸ் எல்லாமே வந்து தனியாக பார்த்தா தான் அதோடைய உணர்ச்சியை வந்து நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்னுடைய கருத்தாகவும் இருக்குது, ஆஸ் காயத்ரி சொன்ன மாதிரி. அண்ட் சில சமயங்களில் வந்து எனக்கு தியேட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஓடிடியில் பார்க்கும்போது சம்டைம்ஸ் நான் ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். இந்த படத்தை நிறுத்தி வச்சுட்டு வேற வேலை பார்த்துட்டு வருது, அப்புறம் அந்த படத்தை பார்த்ததே நான் மறந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் தென் தியேட்டரில் போகும்போது உள்ள நம்ம அந்த 3 hours போகிறோம் அப்படின்னா எக்ஸப்ட் அந்த இன்டர்வல் பிரேக்கை தவிர உங்களுக்கு லைட்ஸ் வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் டிஸ்ட்ராக்டே ஆகாமல் ஃபுல்லாக உட்காந்த வரை அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவமே இருக்கு.
10: அண்ட் ஓடிடியில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்வேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 250 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுத்து ஒரு படத்தை பார்க்க போகிறோம்னா அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த பணமும் நம்ம நேரமும் ரொம்ப வேல்யூவான இருக்கும். இப்போ நம்ம காசு கொடுத்து உள்ளே போயிட்டோம்னா நம்மளால வெளில வர மனசு வராது, அந்த படம் நல்லா இருக்குதோ இல்லையோ. ஒருவேளை அந்த படம் நல்லா இல்லைன்னா காசும் வேஸ்ட்டு நம்ம நேரமும் வேஸ்ட்டு. ஆனால் ஓடிடி இருக்கிறதுனால பார்ப்போம், பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா அடுத்தது மாற்றிட்டு போவோம். ஸோ இது ஒரு சின்ன அட்வான்டேஜ் ஓடிடி அப்படின்னு நான் சொல்லுவேன்.
8: தியேட்டர்னு எல்லாரும் பேசுகிறப்போ எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. ஸோ தியேட்டர் போகணும் அப்படின்னாலே நம்ம பிரேக்ஸ்லேயா இருக்கட்டும் இல்லை படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸ் கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தியேட்டர்ஸில் ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வாங்கி அதில் செலவிடுறதுக்கு அந்த ரேட்க்கு நம்ம இன்னொரு ஒரு படமும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது.
17: அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அதாவது இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டிக்கெட் வாங்கி ஒரு மூவிக்கு போகிறோம்னா அந்த ஒரு மூவி மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஓடிடின்னு வரும்போது நம்ம ஒன்ஸ் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ ஃபிலிம்ஸ் ஆனாலும் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ அதுவும் ஓடிடியில் இருக்க ஒரு அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓடிடியாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான்னு வர்றது அப்படின்றது நம்ம பர்சனல் சாய்ஸ், அதையும் தாண்டி அஃபோர்டபிலிட்டி சுச்சுவேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் வந்து டிசைட் பண்ணுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதே உற்சாகத்தோட நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். சினிமாவில் செலிபிரிட்டிஸ் மேலே இருக்க ஒரு அட்மிரேஷன், அது ஒரு ரெஸ்பெக்டாவோ இன்ஸ்பிரேஷனாவோ கிரியேட் ஆகும்போது அதை இன்னும் சில சமயங்களில் பிளைண்ட்

0: பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிளைண்ட் ஃபாலோவரா ஆகிடாம இருக்கணும். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன லைன் தான் இருக்கு, அதுல நம்ம எப்பவுமே அட்மிரேஷன்ங்கிற அந்த பக்கத்திலே இருந்தா நல்லது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்.
1: காயத்ரி சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அட்மிரேஷன்னா ஒரு பர்சனோட டேலண்ட், அப்புறம் அவங்களோட ஸ்கில், அவங்கள பார்த்து அவங்களை பார்த்தாலே நமக்கு இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றத அட்மயர். பிளைண்ட் ஃபாலோயிங்னா லைக் நம்ம அவங்க என்ன என்ன பண்ணாலும் நம்மளும் பண்ணும், கேஷுவலாக அவங்க இது பண்ணுறாங்க அப்போ நம்மளும் இது பண்ணலாம், அவங்க பண்ணுறதால தான் இது வராங்க அப்படின்னு அதை ஒரு மோட்டிவேட்டாக எடுக்காம இவங்க இது பண்ணுறாங்க அப்போ நம்மளும் இது பண்ணலாம் அப்படின்னா அது கண்டிப்பாக வெரி டேஞ்சரஸ் தான் நான் சொல்வேன். ஒரு அட்மயரிங் அப்படின்னா அது வந்து ஒரு அப்ரிஷியேட்டான விஷயம், பட் பிளைண்ட் ஃபாலோயிங் அப்படின்னா நமக்கு நம்மளோட டேலண்ட்டே நமக்கு தெரியாமல் போகும், அப்போ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும், பிகாஸ் அவங்க இது பண்ணுறாங்க நம்மளும் அது பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு இது வருது அப்போ நமக்கும் வேற ஒன்று இருக்கும், வேற ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமையே போயிடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
2: நான் என்ன நினைக்கிறேன்னா அட்மைரேஷன் வரும்போது, இப்போ வந்து நம்ம ஒரு மூவி ஸ்டாரை பார்க்கும் போது நம்மளுக்கு சில பேர் ரொம்பவுமே இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க, அவங்களோட ஜேர்னியுமே நம்மளுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்க சில மூவிஸில் வந்து அவங்களோட கருத்தை வச்சாலுமே அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அவங்கள அட்மையர் பண்ணுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் பிளைண்ட் ஃபாலோயிங்னு வரும்போது இப்போ அவங்க என்ன தான் அவங்களோட கருத்தை சொல்லியிருந்தாலுமே அதை நம்ம அட்மையர் பண்ணலாம், ஆனால் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே தப்பு. நம்மளோட கருத்துமே அந்த இடத்துல வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
0: எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆப்வியஸ்லி அட்மிரேஷனுக்கும் பிளைண்ட் ஃபாலோயிங்க்கும் நடுவில் ஒரு சின்ன தின் லைன் தான் இருக்குது. ஸோ அதுதான் டிசைட் பண்ணோம் வெதர் வி ஆர் இந்த நம்ம வந்து அட்மிரேஷன் அப்படின்ற ஒரு பக்கத்தில் இருக்கோமா இல்லை பிளைண்ட் ஃபாலோயிங்காக அந்த பக்கத்தில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினிமாலெலாம் ஏர்லி டேஸில் வைலன்ஸ்னா அது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியாக தான் இருந்தது. ஆனால் இப்போது அந்த மாதிரி போய் வைலன்ஸ் அப்படின்றதே ஒரு மூவி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற ஒரு எலிமெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பார்க்கும்போது வைலன்ஸோட போர்ட்ரேயல் நம்ம சொசைட்டியில் எந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: கண்டிப்பா வந்துட்டு வைலன்ஸ் வந்து சொசைட்டிய அதிகமா, சினிமால காட்டுற வைலன்ஸ் வந்துட்டு சொசைட்டியை அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு சினிமால ஃபிலிம்ஸ்ல அடிக்கிறத பார்த்துட்டு இல்ல வேற ஏதாச்சும் பண்றத பார்த்துட்டு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இங்க நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணா தப்பு கிடையாது இது பண்ணலாம் அப்படின்ட்டு பண்றவங்க வந்து நிறைய பேர் இங்க இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: சில வருஷங்களுக்கு முன்னாடியும் முன்னாடி கம்பேர் பண்ணுறப்போ இப்போ வந்து வைலன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா படங்கள்லையுமே வந்து அதை ரொமான்டிசைஸ் பண்ணி காட்டுறாங்களோ அதை வந்து குளோரிஃபை பண்ணி காட்டுறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா படங்களில் வந்து ஹீரோவே வந்து ரொம்ப வைலண்ட்டான ஒரு ஆக்ஷனில் இறங்கிறது, வைலண்ட்டான விஷயங்களை செய்கிறப்போ அதை பார்க்குற அந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த பர்டிகுலர் ஹீரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இன்ஸ்பயர் ஆகி அது தப்புன்னு தெரிஞ்சாலுமே அதை செய்கிறத பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஈவன் பப்ளிக் பிளேசஸ்லேயே நிறைய வைலன்ஸ் வந்து படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணுற மாதிரியும் நம்ம பார்க்குறோம். அண்ட் மோரோவர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதை பார்த்து தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்கன்றதும் நமக்கு தெரியுது, பல நியூஸும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மூவிஸில் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
1: ரிப்பீட்டடாக இந்த வைலன்ஸ் சீன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு அது நார்மலாக தெரியும், இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சில பேர் வந்து அதை ஓகே இதெல்லாம் வந்து மாஸ் தான் போல அப்படின்னு வந்து சில பேர் நினச்சிப்பாங்க. ஆனால் மூவிஸ் மட்டுமே பர்டிகுலராக சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் அண்ட் தென் மற்றவங்க பண்ணுறது இன்ஃப்ளூயன்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது இதுக்கெலாம் வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
3: இது நம்ம பண்றதுலயும் தான் இருக்கு, சினிமாவை சினிமாவா பாத்துட்டா மட்டும் வந்துட்டு சரியாயிடும். ஏன்னா அவங்க பண்றது தப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம அது பண்ணாம இருந்தாலே வந்துட்டு இதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
5: மூவிஸ்ன்றது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சைட்ல இருக்கிறது, அதை விட்டுட்டு அதை வந்து ரியாலிட்டிக்கு வந்து நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்றாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் அது தப்புன்னு தெரிஞ்சுமே அதை ட்ரை பண்ணி அவங்களோட லைஃப் சிலர் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன்.
0: மூவிஸில் வயலன்ஸுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஜோ, பட் மூவிஸில் காட்டுற நிறைய விஷயம் வேறு மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் வருது. இப்போது ஒரு படத்தில் காட்டப்படுற ஒரு ட்ரக் கல்ச்சரோ இல்லை அந்த மாதிரி நிறைய இதை வந்து முன்னாடி வந்து படத்தில் வந்து இது இந்த விஷயம்லாம் காட்டலாம் இதெல்லாம் காட்டக்கூடாது, ஒரு ஹீரோ ஹீரோயின் நடிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து இந்த டிஸ்டன்ஸ் இப்படி தான் காட்டணும், ஒரு ஆடை அணிகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் மட்டும்தான் கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. நம்ம அப்போ பார்க்குற ஃபிலிம்ஸோ இல்லை அப்போ இருந்த கதைகளோ அதை வந்து ரொம்ப நேர்த்தியான விதத்தில் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால்
4: டேஸ் ஆக ஆக இப்போ வர எல்லா படத்துலையுமே நிறைய விஷயங்கள் இந்த

0: மாதிரி காட்டும் போது அப்போ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துக்காகவே நிறைய பேர் அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்கிட்டு பேட் இன்ஃபுளுன்ஸாவும் மாறுறாங்க. ஸோ வயலன்ஸ் அதுல ஜஸ்ட் ஒன்னு தான், அந்த மாதிரி நிறைய இருக்கு.
1: வயலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சொசைட்டியை எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. சரி, இப்போது வயலன்ஸ் பற்றி பேசணும். இப்போ அடுத்து என்னோட கேள்வி என்னென்னா, சினிமாவில் காமிக்கிற கான்செப்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அது நம்ம சொசைட்டியில் ஆல்ரெடி இருக்க பார்வையை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா, இல்லை நம்ம பீப்புள் பியூட்டியை பார்க்குற விதத்தில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணுதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: ஜோ, நீங்கள் கேட்ட கேள்விப்படியே இந்த சினிமா வந்து அஃப்கோர்ஸ் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா நான் நினைக்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து யாருன்னா போய் சினிமா பார்க்குறவங்க இந்த அடாலசன்ஸா ஏர்லி அடல்ட்ஸாக தான் இருக்காங்க. இந்த டைமில் தான் வந்து அவங்களோட செல்ஃப் இமேஜ் பற்றி அவங்க ரொம்பவுமே இது சஃபர் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போது அவங்க பார்க்குற சினிமாவை வந்து நம்ம ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த அந்த அந்த சினிமாவில் இருக்க ஹீரோவையோ இல்லை ஹீரோயினோ அவங்களா வந்து அவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி டைமில் நார்மலான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப அதிகமான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் அவங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க பார்க்கும் போது கன்ஃபார்மாக அவங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸோ அவங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல்ஸ் பற்றி அவங்க யோசிக்கிறதோ விதமுமே மாறும் நான் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக மகத்தி சொன்ன மாதிரி வந்துட்டு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபேராக இருந்தால் தான் வந்துட்டு அவங்கள வந்து ஹீரோயினாக எடுக்கிறது, இல்லை வந்துட்டு கருப்பாக இருக்கவங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறது, ஒயிட் பெயிண்ட் அடிக்கிறது இப்படின்ற விஷயம்லாம் நம்ம நிறைய வந்து நிறைய மூவியில் பார்த்துருக்கோம். கருப்பாக இருந்தால் அழகாக இருக்க மாட்டாங்க, இப்படி இருந்தால் தான் ஹேர் இப்படி இருந்தால் தான் அழகாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன பசங்களே இதெல்லாம் பார்க்குறாங்க, குழந்தைங்களே பார்க்குறாங்க, குழந்தையிலே அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும், ஓ இப்படிலாம் இருந்தால் தான் அழகு, நம்ம இப்படி இல்லை போல, அப்போ நம்ம அழகில்லை போல அப்படின்னு அவங்களுக்கு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இதனால வந்துட்டு சஃபர் பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
2: இந்த மாதிரி பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இன்செக்யூரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட மைண்டை வந்து ஜட்ஜ்மெண்டலாகவுமே மாற்றுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்போது நம்ம வந்து இப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட இருக்க குறையுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: அபிராமி அண்ட் மகத்தி சொன்ன மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, நமக்கே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது, நம்மளே வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை மாதிரி ஆகிடும். ஓ அவங்க இப்படி இருந்தால் தான் இப்போ நல்லா இருக்காங்க, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு வந்து மூவிஸ் வந்து பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் அந்த சேம் டைம் வந்து சில பேர் வந்து அவங்க ஒரு பர்சனோட டேலண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதும் ஒரு சைடில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மூவிஸ் வந்து பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே ஒரு உண்மையான பியூட்டி அப்படின்னா அவங்களோட டேலண்ட் அண்ட் அவங்களோட யூனிக்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
0: மூவிஸ் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்ற ஆஸ்பெக்ட் ஒன்றுனா ஸ்டீரியோடைப் பண்ணுது அப்படின்றதும் இன்னொன்று. அதாவது ஒரு பர்சன் வந்து கருப்பாக இருக்காங்க இல்லை குள்ளமாக இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் மட்டும்தான். ஸோ ரியல் லைஃப்பில் நம்ம அந்த மாதிரியான ஒரு பர்சன் பார்த்தோன்னா நம்மளோட பிரெயின் இந்த படத்தில் இவங்க இந்த மாதிரி காட்டினாங்கன்னா ரியல் லைஃப்பில் இப்படி இருக்கிற ஒரு பர்சனை பார்த்தா அவங்க அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளே வந்துடுறோம். முன்னாடிலாம் சொல்லுவாங்க வெள்ளையா இருந்தா போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம், இது எல்லாமே ஒரு விதத்துல மூவிஸ் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான். ஸோ ஸ்டீரியோடைப் பண்ணப்படுது.
5: ஸோ மாயா சொன்னது 100க்கு 100 உண்மைதான். ஸோ ஸ்டீரியோடைப் அப்படின்ற விஷயம் வந்து காலங்காலமா நம்ம நம்மளுடைய நாடா இருக்கு நம்ம உலகத்துல வந்து நடந்துட்டு வர ஒரு விஷயம்தான். ஸோ அந்த வகையில் ஒரு ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஹீரோனா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருந்துட்டு வந்துச்சு. பட் தென் இப்போ நிறைய ஃபிலிம்ஸில் வந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதையும் நான் பார்க்குறேன். ரீசெண்டாக ஒரு மூவி அங்கம்மாள்னு சொல்லிட்டு அந்த மூவியோடைய ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சரண் சக்தி அப்படின்றவர். ஸோ அந்த மூவியில் வர ஹீரோயினை வந்து எப்படி கேஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வழக்கமாக ஒரு ஹீரோயின் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, லைக் ஃபேராக இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும், இப்படி இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மூவிஸ்னு வரப்போ மோர் தேன் டேலண்ட் அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ, அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்து அவங்க அந்த கேஸ்டிங் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, இது இன்னுமே வந்து இதே மாதிரி கண்டினியூ ஆகணுன்றது வந்து என்னுடைய விருப்பமாக இருக்குது.
1: இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ நார்மல் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம முன்னாடிலாம், இப்போ அது அஃப்கோர்ஸ் நல்ல விஷயமாக குறைஞ்சிருக்கு, ஆனால் முன்னாடியில் அந்த ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு ஒன்று வரும். ஏன் அது ஆக்சுவலி வருது? இருக்கிற ஸ்கின் அது நம்ம அதை மெயின்டைன் பண்ணுமே தவிர அது ஃபேர் ஆக்கிறது ஏன் ஃபேர் ஆக்குறோம்? ஏன்னா ஹீரோயின்லாம் நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்காங்க, ஸோ நானும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மக்கள் மத்தியில் வந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணணும்னே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே தெரியுது நம்ம சொசைட்டி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்குன்னு.
5: பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்றது ஒன்று, சொசைட்டி எந்த அளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணுது அப்படின்றது ஒன்று. ஏன்னா மூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போய் பார்க்கும்போது நம்ம ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு கனெக்டடாக இருந்தாலுமே வந்து அட் டைம்ஸ் வந்து நம்ம லைஃப்ல பண்ண முடியாத சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த படத்தை போய் பார்க்குறோம். முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு சண்டே காட்சியோ இல்லை வந்து ஒரு சடனா வந்து ஒரு கிட்டார் தூக்கிட்டு ஃபிளைட்ல போறதோ எல்லாமே இந்த மாதிரிலாம் பார்க்கும் போதுன்னு வரும்போது நம்ம லைஃப்ல இதை நம்ம ரெகுலரா பண்ண முடியாது, பட் நம்மளோட ஆசைகளுக்காக பாத்துக்கிறோம். அப்போ அதுல நடக்கிற ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ வரும்போது நம்மளோட அசாதாரண எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அசாதாரண பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், என்னால இவ்வளவு கலரா இருக்க முடியாது, என்னால இந்த மாதிரி பார்க்க ஹைட்டா இருக்க முடியாது, இல்ல இந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதோ ட்ரெஸ் பண்ண முடியாதுன்னு வரும்போது அந்த ஹீரோயின் அதை பண்ணும்போது சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணிக்கிதா? ஒரு நார்மலான ஹீரோயினை கொண்டு வந்து இறக்கும் போது ஓகே அப்படின்னு சொல்றதும், ஒரு சூப்பரான ஹீரோயினோ இல்ல ஹீரோவோ வரும்போது ஓகே இவங்க தான் பெஸ்ட்னு அவங்களை ஹைப் பண்றதோ யாரு? அதே சொசைட்டி தானே பண்ணுது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணுன்றதையும் நம்ம பாக்கணும்.
3: இப்போ மாயா சொன்ன மாதிரி அந்த நார்மல் சூப்பரே வந்துட்டு இந்த பிலிம்ல காட்டுறதுனாலதான் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினை காட்டுற சீன்ல இருக்கட்டும் இல்ல அவங்க இன்ட்ரோ சீன்ல வந்துட்டு சில டைம் காட்டும் போதுலாம் நிறைய பட இப்போதான் அதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்றாங்க, அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஃபேர் கம்மியா இருப்பாங்க, அவங்களோட ஸ்கின் டோன் வந்து ஹீரோயினோட ஸ்கின் டோனோட வந்துட்டு கம்மியா இருக்கும். இதெல்லாம் வச்சுதான் வந்துட்டு ஹீரோயினே அவங்க காட்டுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: எல்லாருமே ரொம்ப அழகா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னாலே எப்படி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, சொசைட்டியா நம்ம அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத வந்து ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஸோ இன்னைக்கு இந்த டிஸ்கஷனோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த டிஸ்கஷன் மூலமா நம்ம நிறைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சின்ன வயசுல ஸ்டார்ட் ஆகுற ஒரு கனெக்ஷன் லைஃப் லாங் நம்ம கூட எவ்வளோ அழகா டிராவல் ஆகுதுல. சினிமாவும் லைஃபும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. ஏற்றம், இரக்கம், ட்விஸ்ட், வலி, சந்தோஷம்னு நிறைய இருக்கு. படத்துக்கும் லைஃப்க்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துல கிளைமேக்ஸ் இருக்கும், ஆனா லைஃப் நம்ம பட்ட காயங்களை காலப்போக்கில் ஆறுதல் படுத்தி நம்ம லைஃபையும் ஒரு நல்ல கதையா மாத்தும். நம்புங்க, நம்பிக்கைதான வாழ்க்கை. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஜாய் சைனிங் ஆஃப். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அவங்களோட நேரத்தையும் ஒதுக்கி நம்ம கூட பேனல் டிஸ்கஷன்ல கலந்துகிட்ட நம்மளோட எம்ஓபி மாணவிகளுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: nel loro nome.
1: പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். MOP-உடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர். அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்க இருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டு அவர் மேடையேறி வாங்க நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். MOP உடைய சமுதாய வானொலி 107.8.
5: மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு வளர்ந்து வரும் தொழில் முனைவோரான திருமதி சேத்துலட்சுமி வந்திருக்காங்க. இவங்க வந்து இவங்க என்ன மாதிரியான தொழில் பண்றாங்க, இந்த தொழில அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சதுக்கும் இந்த தொழிலை பத்தி பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க.
1: வணக்கம் மிஸ்ஸஸ் சேத்துலட்சுமி. இன்னைக்கு வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா

0: பல துறையில வந்து அவங்களுடைய முன்னேற்றத்தை கொடுத்துட்டு வராங்க. சோ அந்த வகையில வந்து பெண்களுக்காக வந்து நிறைய துறைகள் இருக்கு. ஆனா நீங்க வந்து இந்த கிச்சன் மூலமா, அதாவது ஈகோ கிச்சன்ற ஒரு துறை மூலமா வந்து நீங்க வந்து இப்ப ஒரு டெவலப்பிங் ஆண்டர்பிரனரா ஆயிட்டு வரீங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க வந்து இந்த துறையை வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க?
1: வணக்கம். என்ன சேத்தோன்னு நீங்க கூப்பிடலாம். நான் வந்து வயார் கைதோண்டே சொல்ற ஒரு சேரிட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன். இந்த சேரிட்டி வந்து கிட்டத்தட்ட 1993 சென்னையில் வந்து பணிபுரிஞ்சிட்ருக்குறாங்க. எங்களுடைய ஆஃபீஸஸ் பல இடங்களில் இருக்குது. தென்னிந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், கேலிகட், அப்புறம் நாக்பூர் மகாராஷ்டிராவில், அப்புறம் ஆந்திராவில் ரெண்டு ஆஃபீஸ், நெல்லூர், அப்புறம் சென்னையிலேயே வந்து எங்களுக்கு மூணு இடங்களில் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் எங்களுடைய நோக்கம் வந்து முக்கியமாக வந்து இந்த வயார்ஜி கேர்னு சொல்கிறது அந்த சுருக்கமான எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷனுடைய பெயர் வயார் கைதோண்டே சென்டர் ஃபார் எய்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். அதில் வந்து எங்களுக்கு நிறைய பிரிவுகள் இருக்குது. ஸோ எங்களுடைய மதர் ஃபவுண்டேஷன் பேர் வந்து கைதோண்டே ஃபவுண்டேஷன். இந்த கைதோண்டே ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல முயற்சிகள் எடுத்திருக்கோம் பெண்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி. பேக் செஞ்சுட்ருக்கோம். ஒரு நாளைக்கு பேகை பற்றியும் நான் வந்து உங்ககிட்ட விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து வெளிநாட்டுக்கு வந்து இந்த பேக்ஸ் தயார் பண்ணி அனுப்புகிறோம். அது எங்களுடைய என்ன இனிஷியேட்டிவ் கேட்டிங்கன்னா, பாலியல் தொழிலில் ஈடுபடுற பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஹெச்ஐவி ஏஜ் நோய் வரக்கூடிய ரிஸ்கை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அதனால் அவங்களுக்கு பேக் ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு முயற்சி தான், பேக் ட்ரைனிங். அது தனி ஆஃபீஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு. அது ரொம்ப வருஷமாக வந்து எங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கார் கணேஷன் சொல்லி, அவருக்கு வந்து இது ரொம்ப வருஷமாக ஒரு கனவு மாதிரி இருந்தது. பல பேருக்கு ரொம்ப குறைந்த விலையில ரொம்ப தரமான ஒரு உணவு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும்னு ஒரு இந்த கனவு இருந்தது. 2002-2003 இருந்தது. ஆனால் அது எந்த அளவுலேயும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த வெற்றி அடையிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷமாக நாங்கள் வந்து 2 பெண்கள் மூலமா இந்த உணவு வந்து ஒரு சின்ன குடிசையில வந்து தயார் பண்ணி அந்த 2 பெண்களுக்கு வந்து கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு வந்து இதை வியாபாரம் செய்ய முடியுது, எப்படி ஒரு கைத்தொழில் வந்து இது ஒரு கைத்தொழிலாக மாற்ற முடியும், அவங்களுக்கு எப்படி வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் கடைசியில வந்து அவங்களால வந்து யோசிச்சு கண்டிப்பா எனக்கு வெற்றி அடைஞ்சிருக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு தொழிலா அமையுமான்றது பாக்குறதுக்காக ஒரு பைலட் பண்ணோம். அந்த பைலட்ல தான் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக அடைஞ்சாங்க அந்த 2 பெண்கள். திருவான்மியூரில் ஒரு இடம் போட்டோம், விஜிபியில் ஒரு காட் போட்டோம். அந்த 2 பெண்களுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையிலையும் சரி, மென்டலி, சைக்கலாஜிக்கலி, இக்கனாமிக்கலி அவங்களால வந்து ஒரு வெற்றி அடைய முடிஞ்சது. அந்த ஒரு இதில் தான் வந்து இந்த துறைக்கு வந்து சரி, உண்மையிலேயே வந்து இதில் ஒரு அர்த்தம் இருக்குது, லெட்ஸ் ஸ்டார்ட் அ கிச்சன் சொல்லி அந்த குடிசையிலேருந்து நாங்கள் இப்போ ஒரு 18,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் இப்போ ஃபேக்டரி ஒன்று அமைச்சிருக்கோம்.
2: உங்களோட ஆர்கனைசேஷன் பேர் வந்து இக்கோ
3: கிச்சன்,
2: இக்கோ கிச்சன் சொல்லி சொல்றீங்க, இதுக்கு காரணம் என்ன மேம்?
1: 2 காரணம் இருக்கு. ஒன்று வந்து இக்கோன்றது வந்து ஒரு அப்ரிவியேஷன், இசிஓ, அந்த என்ஹான்சிங் கம்யூனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சமுதாயத்தில் மக்களுடைய வாய்ப்புகளை வந்து அதிகரிக்கிற ஒரு திட்டப்பணி. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா பல பேருக்கு வந்து நாங்கள் இது ஒரு வாய்ப்பாக கொடுக்கறதுனால வந்து வி வாண்ட் டு கீப் திஸ் நேம். 2வது காரணம் வந்து வி ஆர் டெஃபினெட்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி, இட்ஸ் அ வெஜிடேரியன் ஃபெசிலிட்டி. அது அண்ட் 2வது எங்களுடைய இடத்த வந்து நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக இருக்கும். அண்ட் வி ஆர் க்ரீன். நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சிந்திச்சு எந்த அளவுக்கு வந்து வெளியில் இருக்கிற ஒரு சுற்றுப்புற இடத்துக்கு வந்து ஒரு தீமை அடையாம இருக்க எங்களுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களுடைய ரிசல்ட்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து எஃபெக்டை வந்து இம்பேக்ட் எல்லாம் வந்து குறைச்சிருக்கிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எங்களுடைய பாய்லர், அதுதான் எங்களுடைய ஒரு ஃபவுண்டேஷன் எங்கள் கிச்சனில். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய பெரிய கிச்சன்ஸில் வந்து ஒரு ஸ்டீம் என்ஜின் மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ஜின் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் எங்களுடைய பாய்லர். அந்த பாய்லரில் வந்து நாங்கள் ஸ்டீம் தயார் செய்கிறோம். ஸோ அந்த ஸ்டீம் பாய்லர் வந்து அதில் ஒரு எரிபொருள் போட்டால் தான் அந்த ஸ்டீம் பாய்லர் வேலை செய்யும். ஸோ எங்களுக்கு வந்து மின்சாரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் தான். பம்ப்ஸ் வேலை செஞ்சு தண்ணியை அனுப்பி தண்ணியை வந்து ஸ்டீமா கன்வெர்ட் பண்றது மட்டும்தான் அந்த மின்சாரத்துடைய ஒரு தொழில், பம்ப் வேலை செய்யறதுக்காக. பாக்கி எல்லாமே தி என்டையர் பாய்லர் ரன்ஸ் பை யூசிங் பயோமாஸ் பிரிக்கெட்ஸ். இந்த பயோமாஸ் பிரிக்கெட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ ப்ராடக்ட் யூஸ்ட் ஃப்ரம் ஆர்கானிக் வேஸ்ட். ஸோ அந்த ஆர்கானிக் வேஸ்ட் எப்படி இருக்கும், ஒன்று நம்மளுடைய வேர்க்கடலை சாப்பிட்றோம் இல்லையா அதோடைய தோல், மாங்காவுடைய கொட்டையுடைய தோல் பகுதி, அப்புறம் ஜூட்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட், அப்புறம் சாடஸ்ட் மரப்பொருளுடைய வேஸ்ட். ஸோ இட்ஸ் ஆர்கானிக், எல்லாமே வந்து ஆர்கானிக். அதுலேருந்து வேஸ்ட் பொருளை தயார் பண்ணி எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், கரூர், கிருஷ்ணகிரியிலேருந்து சப்ளையர்ஸ் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த எரிபொருள் வந்து மற்ற எரிபொருளை விட ஒன்று விலை கம்மி, ரெண்டாவது இட் இஸ் ஆர்கானிக் வேஸ்ட், மூணாவது ஒரு மனுஷன் இதை சுவாசிக்கிறதுனால எந்த விதமான கெடுதலுமே கிடையாது, நாலாவது நீங்க எங்க சிம்னிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையன் இருக்கும். ஸோ கறி பொருள் அண்ட் காத்துக்கு எந்த விதமான கெடுதலுமே கிடையாது. ஸோ தட்ஸ் த பிரைமரி ஃபேக்டர். ஸோ அந்த பயோமாஸ் பிரிக்கெட்ஸ் இந்த பாய்லர் ரன் ஆகி அந்த பாய்லர் வழியா வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வெசல்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு வெசலுமே பாத்தீங்கன்னா ஸ்டீல் வெசலுமே பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு ஸ்டீல் வெசல் பாத்தீங்கன்னா சாம்பார் செய்யறது 600 லிட்டர் சாம்பார் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துல நாங்க தயார் செய்வோம். ஸோ உங்க வீட்டுல எவ்வளவு செய்வாங்க? ஒருத்தருக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் சாம்பார் ஊத்தி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா கூட 600 லிட்டர்ல எத்தனை பேர் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு லிட்டர் வந்து எவ்வளவு எம்எல் இருக்கு? ஒரு லிட்டர் 1000 எம்எல். வெரி குட். சோ நான் சொல்றது 600 லிட்டர். சோ இந்த 600 லிட்டர்ஸ் வந்து வீ கேன் க்ளோஸ் டு ஃபீட் அபவுட் 2000 பேருக்கு வந்து நாங்க சாம்பார் கொடுக்க முடியும். ஒவ்வொரு ரைஸ் வெசலுமே வந்து கிட்டத்தட்ட 400 கிலோகிராம் ரைஸ் வந்து தயார் செய்ய முடியும். நான் கணக்கு கேட்க போறது கிடையாது, 400 கிலோகிராம் ஒரு வெசல்ல வந்து தயார் செய்ய முடியும் 20 நிமிஷத்துல. ஸோ எங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈகோ ஃப்ரெண்ட்லி. நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில், எங்களுக்கு சோலார் பேனல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் சோலார் பேனல்ஸ் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. ஸோ அந்த சோலார் பேனல் மூலமா வந்து நாங்க ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி எங்களுடைய ரைஸ் குக்கிங் டைமை வந்து நாங்க கம்மிப்படுத்துறோம். ஸோ பை 50% வி ஆர் ரெடியூசிங் டைம் ஃபார் குக்கிங். ஸோ ரைஸ் வந்து நான் 20 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, ஸோ 10 நிமிஷத்துல யூ வில் கெட் 400 கிலோகிராம்ஸ் ஆஃப் ரைஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ தட்ஸ் த சைஸ். அந்த மாதிரி எங்களுக்கு 11 வெசல் இருக்கு. ஸோ வி ஆர் ஆப்டிமல் கெப்பாசிட்டி. எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துல வந்து வென் வி வாண்ட் தி என்டையர் கிச்சன் டு ஒர்க், அந்த கிச்சன்ல வந்து கிட்டத்தட்ட 40,000 உணவு ஒரு வேளையில வெளியில் அனுப்ப முடியும். ஸோ தட்ஸ் ஆர் கெப்பாசிட்டி. அது இல்லாம எங்களுடைய கிச்சன் வேஸ்ட்டு, எங்களுடைய பாட் வாஷ்லேருந்து வர ஸ்லட்ஜ், அந்தலேருந்து வந்த வேஸ்ட்டு, கஞ்சி, இதெல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு. அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல வந்து நாங்கள் எல்லா தண்ணியும் எடுத்து ஸ்லட்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நேச்சுரல் பாக்டீரியா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு தண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியுது ஃபார் கார்டனிங் பர்பஸ். ஸோ தெர் இஸ் நோ ஸ்மெல், தெர் இஸ் நோ டிஸ்கலரேஷன். ஸோ வி ஹாவ் அ கான்ட்ராக்ட் வித் அ பர்சன் ஹூ செட் அப் அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். So that's a uniqueness there. Another thing, we have a compost pit. எங்களுடைய 1 ஏக்கர் அந்த இடத்துலயே வந்து ஒரு பெரிய கம்போஸ்ட் பிட் வச்சு எங்களுடைய வர கிரீன் வேஸ்ட் எல்லாம் நாங்கள் அங்கே அனுப்பிடுவோம். ஸோ இட்ஸ் ஒன்லி த பிளாஸ்டிக் விச் இஸ் வெரி மினிமல். வாங்குற வெளியிலேருந்து வாங்குற பொருளுடைய ரிமைன்ஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட், அப்புறம் பேப்பர் வேஸ்ட், ஒரு சில வேஸ்ட் விச் வி கேனாட் ரீயூஸ் இமீடியட்லி. ஏன்னா கம்போஸ்ட்னா எங்களுக்கு 2-3 வாரத்தில் எங்களுக்கு ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அதனால வந்து எது நாங்கள் வந்து இம்மீடியட்டாக வந்து அதை டீகம்போஸ் பண்ண முடியுமோ அந்த பிட்டுக்கு அனுப்பிடுவோம். எதெல்லாம் அனுப்ப முடியலையோ கார்பரேஷன், தி முனிசிபாலிட்டி பிளேஸ் அ ரோல் தேர். ஸோ இந்த மூணு சில விஷயங்கள்னால வந்து வி ஆர் வெரி ஈகோ ஃப்ரெண்ட்லி.
0: இப்போ மேம் மக்களிடையே வந்து என்ன ஒரு விதமான எண்ணம் இருக்குன்னா, இது மாதிரி ரோட் சைடில் இருக்கிற இது மாதிரி காட்டில் விற்கிற ஃபுட்லாம் வந்து அவ்வளோவா ஹைஜீனிக்காக இருக்காது, அதாவது அவங்க சுத்தமாக செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்றது அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பொய்யான நம்பிக்கை இருக்கு. ஸோ உங்களுடைய கார்ட்ஸ், அதாவது நீங்க கொடுக்குற இந்த ஹைஜீனிக் ஃபுட் வந்து எந்த விதமான ஹைஜீனிக்கா இருக்கும், அதாவது நீங்க எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, அதுல ஹைஜீனிக் ஸ்பெஷாலிட்டி இருக்கா?
1: ஓகே, குட் க்வெஸ்சன். இப்போ நீங்க எத்தனை ரோட் சைடுல இடத்துல போய் சாப்பிட்ருக்கீங்க?
0: நான் எனக்கு அது பழக்கம் இல்லை, இது வரைக்கும் நான் போய் சாப்பிட்டதுல வீட்டில தான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன்.
1: சோ தட்ஸ் அனதர் மித். நம்ம மனசுக்குள்ளேயே வந்து ஒரு கலங்கம் இருக்கு, அங்க போய் சாப்பிட்டா மக்கள் என்ன சொல்லுவாங்க, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க. சோ தட்ஸ் அ மித் இல்லையா, பிரஸ்டீஜ் இஷ்யூ. சோ தட் வி வாண்ட் டு பிரேக். ஏன்னா வி ஆல்சோ நோ தட் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம குறுக்கிட்டு பண்ணி இன்டர்வென்ஷன்ஸ் கொடுத்து ஒரு அது தகுந்த பயிற்சி கொடுத்தோம்னா எதுவுமே வந்து இட்ஸ் நாட்
0: இம்பாசிபிள்.
1: இட்ஸ் பாசிபிள் தட் அ பர்சன் ஹூ கோஸ் டு தாஜ் காரமண்டல் டுடே கேன் ஆல்சோ ஸ்டாப் பை அண்ட் ஸ்டாண்ட் ஹியர் பை த காட்டன் ஈட். அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்றோம்? ஸோ வீவ் லுக்ட் அட் திஸ். உங்களை மாதிரி நாங்களும் பல தடவை யோசிச்சிருக்கோம். ஏன்னா அல்டிமேட்லி கஸ்டமர்ஸ் இல்லைனா நீங்க உணவு விற்பனை செய்ய முடியாது. ஸோ வி ஃபர்ஸ்ட் லுக்ட் அட் தி ஆங்கிள் வேர் நான் போய் அந்த இடத்துல போய் சாப்பிட்றதுக்கு நான் என்னெல்லாம் எதிர்பார்ப்பேன். அந்த ஒரு நோக்கத்துல வச்சு வி ஆக்சுவலி டிட் அ பைலட். சோ அந்த பைலட்ல பண்ணி எப்படி எல்லாம் பயிற்சிகள் கொடுக்கணும். சோ பயிற்சிகள் கொடுக்கறது வந்து நாங்க ரெண்டு விதமா நாங்க வந்து பிரிச்சிருக்கோம். ஒன்னு எங்களுடைய கிச்சன் ப்ரொடக்ஷன் லெவல்லயே வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்கணும், அவங்க எப்படி தயார் பண்ணணும், உணவு எந்த அளவுக்கு வெளியில போகணும், எப்படி போகணும்ன்றது வந்து எங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ். சோ அவங்களுக்கு பயிற்சி இதெல்லாம் கொடுத்தோம்னா மெடிக்கல் செக், யாரெல்லாம் நாங்க வேலைக்கு எடுக்கிறோமோ எங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்குள்ள அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ரத்த பரிசோதனையிலேருந்து எக்ஸ்ரேலேருந்து அவங்களுடைய ஸ்டூல் யூரின் கல்ச்சர் டெஸ்ட் பண்றதுலேருந்து எங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து தே சிட் கம் அண்ட் செக் டு ரூல் அவுட் பாசிபிலிட்டிஸ். இப்ப எனக்கு வந்து வெளியில பாக்குறதுக்கு நான் நல்லா இருக்கலாம், ஆனா எனக்கு வந்து ஒரு கிருமி இருக்கலாம் விச் குட் எஃபெக்ட் அனதர் இண்டிவிஜுவல். ஸோ அந்த இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக வி ஆக்சுவலி கண்டக்ட் மெடிக்கல் டெஸ்ட். தட்ஸ் ஒன், வி ஹவ் ரெக்கார்ட்ஸ் அப் டு டேட். ரெண்டாவது வி கிவ் தம் ட்ரைனிங் ஆன் மாசம் மாசம் ரிஃப்ரெஷர் ட்ரைனிங். வி ஹவ் அ சோஷியல் ஒர்க்கர் அட் த சைட் அட் த ப்ரொடக்ஷன் ஏரியா ஹூ செக்ஸ் கேப் போட்டிருக்காங்களா, முடி விழாம இருக்கிறதுக்கு நகம் வெட்டி இருக்காங்களா, பாத்ரூம் போகும்போது வந்து அவங்க எந்த செருப்பு யூஸ் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனுக்குன்னு எங்களுக்கு தனி காலனிகள் இருக்கு. வெஜிடபிள் கட்டிங் ஏரியாலாம் அவங்க கிளவுஸ் யூஸ் பண்றாங்களா? ஏன்னா வெஜிடபிள் கட்டிங் ஏரியாவுக்கு தனி கிளவுஸ் இருக்கு. பிளாஸ்டிக் கிளவுஸ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா கத்தி யூஸ் பண்றாங்க கிழிஞ்சிரும்ன்றதுனால வந்து டிஸ்போசபிள் இல்லாம வந்து லாங் லாஸ்டிங் கிளவுஸ் யூஸ் பண்ணி டைரக்டா கண்டாமினேஷன் வராம இருக்கிறது. ஹவு டு தி ப்ராசஸ்? ஸோ வெஜிடபிள் வந்து அவங்க தோல் சீவுறாங்க, அவங்க கையால யூஸ் பண்றாங்க, கோல்ட் ரூமுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கழுவுறாங்க, இதெல்லாம் செக் பண்றதுக்கு எங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஆள் இருக்காங்க. அது இல்லாம எங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஃபுட் ஹேண்ட்லிங் ஃபுட் டிஸ்போசல் எப்படி வந்து உணவு வந்து பரிமாறணும், உணவு வந்து எடுத்து வைக்கணும், எந்த டெம்பரேச்சர்ல எடுத்து வைக்கணும், எப்படி மூடி வைக்கணும், யூஸ் பண்ற தட்டு வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது கழுவிதான் மறுபடியும் யூஸ் பண்ணணும், ஹேண்ட் வாஷிங் எப்படி. நம்ம வந்து இப்ப இன்னைக்கு திடீர்னு உங்களை நான் கை வாஷ் பண்ண சொன்னா அப்படியே போய் தண்ணியில காமிச்சிட்டு வெள்ளம் வந்துருவீங்க. நாங்க உங்ககிட்ட சொல்லுவோம் ஒன்னுல இருந்து பத்து மட்டும் மனசுல எண்ணுங்க. சோ அந்த எண்ணிக்கையில இருக்கிறது ஹவ் யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். சோ சும்மா தண்ணியில காமிக்கிறது விஷயம் கிடையாது. சோ வி ஃபோக்கஸ் ஆன் டீடைல்ஸ். சோ அந்த டீடைல்ல கொடுத்து பயிற்சி கொடுத்த பிறகு அது ஒரு லெவல்ல. ரெண்டாவது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரீட் சைட் செல்லிங்ல அவங்களுக்கு எந்த பயிற்சி கொடுக்கணும், அவங்க எப்படி பாத்திரத்தை வந்து கழுவுறாங்க, அவங்க வாஷ் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் வெசல் எங்க கிச்சனுக்கு வந்து மறுபடியும் எங்க பாட் வாஷ் டீம் வாஷ் பண்ணுவாங்க ஃபார் டபுள் ஹைஜீன். பிளஸ் காட்லயே வந்து நாங்க சொல்றது என்னன்னா தே ஷுட் நாட் செல் நான் வெஜிடேரியன். ஏன்னா நான் வெஜிடேரியனுடைய லைஃப் இஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். அவங்க எப்படி வந்து அதை ப்ரிசர்வ் பண்றாங்க, எந்த இடத்துல வைக்கிறாங்க, எந்த மாதிரி மிருகத்தை யூஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. சோ வி ஆர் வெரி கேர்ஃபுல். வி டெல் தம் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம், பட் ஆஸ் ஈகோ கிச்சன் வி வாண்ட் டு சர்வ் ஒன்லி வெஜிடேரியன் மீல்ஸ். நிறைய பேருக்கு வந்து வெஜிடேரியன் உணவு ஈஸியா இருக்கு, இட்ஸ் ஈஸி டு டைஜஸ்ட் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் செல்லிங் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ப்ரிடாமினன்ட்லி இப்போதைக்கு. சோ இட்ஸ் லெஸ் காம்ப்ளிகேட்டட். சோ வி ஃபோக்கஸ் ஆன் தட் இஸ் வெல். சோ ட்ரைனிங் இஸ் கீ. So we have social workers, outreach workers, போய் அவங்க கூட போய் நேரம் செலவு பண்ணி அவங்க கோட் போட்டிருக்காங்களா இல்லையா, கை வந்து சர்வ் பண்ணும் போது கிளவுஸ் போட்டிருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு மோட்டிவேஷன் ட்ரைனிங், அவங்களுக்கு வந்து இதுல ஊக்கம் இருக்கணும் தொடர்ந்து வந்து நின்று வியாபாரம் செய்யறதுக்காக. இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ் டு சிட் ஹியர் அண்ட் டாக் சேயிங் ஏன் நீ இன்னைக்கு உணவு விக்கலன், பட் தென் த ஹார்ட்ஷிப்ஸ் தட் தே ஹாவ் அந்த மூணு மணி நேரம் இஸ் வெரி பிசிக்கலி டிமாண்டிங் ஜாப். அந்த நேரத்துல நின்று ஒருத்தன் கூட ஓய்வு விடாம, ஏன்னா ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்கு பத்து பதினஞ்சு பேர் சூழ்ந்து நின்றுப்பாங்க. ஸோ அவங்கள சர்வ் பண்ணி அவங்கள திருப்திப்படுத்தி ரெண்டாவது வாட்டி சர்வ் பண்ணும்போது சிரிச்சுக்கிட்டே கொஞ்சமாக சர்வ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து வி ட்ரெயின் தம் ஸோ தட் தே எக்விப். ஏன்னா ஆல் விமென் ஹூ செல் டுடே ரோட் சைடில் அவங்களுக்கு எல்லாம் திறமைகள் இருக்கு, ஆனால் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம், யாரும் வெளிப்படுத்துறது கிடையாது. பட் வி ஆக்சுவலி ஹெல்ப் தெம் டு பிரிங் தர் ஓன் ஸ்கில்ஸ். ஸோ எங்களுடைய பயிற்சி இஸ் 50-70%. Rest is their interest.
2: அவ இப்ப வந்து பெண்களுக்கு உதவி செய்யறதா சொல்லியிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரியான பெண்களுக்கு இதுல உதவி செய்யறீங்க உங்களுடைய கிச்சன் மூலமா?
1: இப்ப கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட யாருமே வந்து நாங்க வந்து வெல்கம் பண்றது இல்ல, குறிப்பிட்ட பெண்களை நாங்க ரெஃப்யூஸ் பண்றது கிடையாது. நாளைக்கு உங்களுக்கே வந்து இது பிசினஸ் பண்ணணும் நினைச்சா கூட வி வில் வெல்கம் யூ. பட் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் இஸ் இக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ யாருக்கு வந்து ஒரு நாளில் வந்து அவங்களுடைய குடும்ப வருமானத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்றதான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் எனக்கு பணம் தர்றது கிடையாது, என் குழந்தைங்க அதனால பாதிக்கப்படுறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, அதனால அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கிடையாது, எனக்கு உணவு கிடையாதுன்னு சொல்கிற பட்சத்தில் ஷீ இஸ் டெஃபினெட்லி ஐடியல் பர்சன் ஃபார் திஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். இது தவிர ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், எனக்கும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறேன், நானும் வந்து பல பேருக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கணும்னு விருப்பப்படுறேன், அந்த பெண்களையும் நாங்க வரவேற்கிறோம். சோ முக்கியமா விமென் ஹூ வாண்ட் டு ஹேவ் இக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி.
0: ஓகே மேம், இந்த துறை மூலமா வந்து நீங்க என்ன விதமான ப்ரோமோட்டிங் பண்றீங்க மேம்? எனி பிராண்ட்ஸ்?
1: ஓகே, வி ஹேவ் 3 பிராண்ட்ஸ். ஒன், எங்களுடைய ஈகோ கிச்சன் மூலமா நாங்க கதிர்ன்னு சொல்லி ஒரு பிராண்டை வந்து நாங்க இப்ப ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் அ பிராண்ட் தட் வி கிவ் ஃபார் த விமன். ஸோ ஸ்ட்ரீட் சைட் செல்லிங் ஃபுட், இல்லைனா வந்து ஒரு ஃபேக்டரியில போய் கொடுக்க விருப்பப்படுறாங்க, இல்லைனா ஒரு அமைப்புல போய் பெண்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பா இருந்து அவங்க சம்பாதிக்கணும் விருப்பப்படுறாங்கன்னா தென் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தம். ஸோ அது வந்து கதிர் பிராண்ட். கதிர்ல வந்து சவுத் இண்டியன் தான். நீங்க வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா கேட்டீங்கன்னா நாங்க கொடுக்க மாட்டோம். சோ இட் இஸ் முக்கியமா வந்து நம்ம வீட்டுல சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஒரு சிலர் காரக்குழம்பு கேட்பாங்க, சோ அவங்க மோர், ஊறுகாய் அண்ட் சாதம். சோ திஸ் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் கதிர் மீல்ஸ். சோ இந்த மீல்ஸ் வந்து கொடுத்து அவங்க வந்து பல பேருக்கு வந்து விற்பனை செய்யலாம். தட்ஸ் ஒன் பிராண்ட் நேம். செகண்ட் பிராண்ட் நேம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆர்கானிக் மீல் ஆப்ஷன். ஸோ இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து டயட்டில் இருக்க போறீங்க, உங்களுக்கு வந்து இந்த மீல்ஸ் ஒத்து வராது, ப்ரௌன் ரைஸ் வேணும், இல்லைன்னா ப்ரௌன் பிரெட் வேணும், இல்லை நிறைய சாலட்ஸ் வேணும், இல்லை நிறைய வெஜிடபிள்ஸ் வேணும், இல்லை எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு சில ஐட்டம்ஸ் வேணும், கொழுக்கட்டை, இல்லைனா வந்து இளநீர் பாயசம், இல்லைனா வந்து இடியாப்பத்தில் வந்து இட்லி பொடி தூவி கொடுக்கணும், ஸோ சம் எக்ஸாட்டிக் மெனு காம்பினேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தென் தட் வில் கம் ஃப்ரம் தி அவுட் ஆஃப் த பாக்ஸ் பேனர். தேர்ட் ஒன் வந்து எங்களுடைய முக்கியமானது வந்து கதிர் தான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அங்கமாக நாங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் பல பேர் வந்து மூணு வேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. எங்களுக்கே வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷத்துலேருந்து நாங்கள் பல கம்யூனிட்டிஸ் எங்கெல்லாம் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்களோ, இல்லைனா உருப்படியாக ஒரு வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுற மக்கள் எங்களுக்கே நிறைய பேர் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 40 பகுதிகளில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அந்த பகுதிகளில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து உணவு தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு டோனர் இருப்பாங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்க, உங்களுடைய திருப்திக்காக வந்து நீங்கள் ஒரு 250 பேருக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் விற்பனை விருப்பப்படுறீங்கன்னா அந்த 250 பேருக்கு வந்து நாங்கள் ₹10 ஃபார் ஈச் பர்சன். ஸோ 2500 வந்து 250 பீப்புளுக்கு வந்து நாங்கள் சர்வ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து செல்லிங் கிடையாது, நோ அட்வர்டிஸ்மெண்ட்ஸ் அண்ட் நோ ரீட்டெயில் செல்லிங் இன்வால்வ். இதில் ஏஜென்ட்டோ டிஸ்ட்ரிபியூட்டரோ அப்படியெல்லாம் யாருமே கிடையாது, ஆண்டர்பிரினர் கிடையாது. ஸோ டைரெக்டாக போய் கொடுக்கறதுனால எங்களால் 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. அண்ட் தி ஆப்ஷன்ஸ் ஆர் லிமிட்டெட். சுண்டல் கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், சாம்பார் சாதம் கொடுக்கலாம், சக்கரை பொங்கல் கொடுக்கலாம். ஸோ வாட் கேன் பி ஸ்டீம்டு அண்ட் யூஸ்ட் இன் பல்க் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பெண்களுக்கு வந்து இது கொடுக்கறதுனால வந்து என்ன நன்மை கேட்டிங்கன்னா, யார் வந்து அந்த பணம் கொடுக்குறாங்களோ எங்களுக்கு அவங்களுக்கு 80G எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ டாக்ஸ் ரிபேட் இருக்கு அவங்களுக்கு, பிளஸ் அவங்களுக்கு டாக்குமெண்டட் எவிடன்ஸ் ஒரு கார்டு மூலமா வந்து அவங்க கொடுத்த பணத்தை வந்து எந்த அளவுக்கு யாருக்கு போய் வந்து உணவு போய் சேர்ந்துருக்குன்ற ஒரு அத்தாட்சி வந்து அவங்களுக்கு போய் சேரும். ஜஸ்ட் ஸோ தட் தே வில் ஹாவ் திஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் இத்தனை பேருக்கு இன்னைக்கு உணவு கொடுத்துருக்கேன் என்னுடைய சந்தோஷத்துக்கு.

0: இப்ப வந்து நீங்க கேபிட்டல்னு சொல்லி ஒன்னு போட்டிருப்பீங்க இல்லையா, முதலீடு. இந்த முதலீடு வந்து பல வகையா நீங்க அதை செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி காட்னு சொல்றீங்க இல்லையா, காட் எல்லாம் ஓனாவே வாங்கி அதன் மூலமா கொடுக்கறதுன்றது பெரிய விஷயம். சோ எந்த மாதிரி இது செலவு பண்றீங்க நீங்க, எப்படி லாபம் உங்களுக்கு கிடைக்கிறது?
1: இப்போதைக்கு லாபம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு லாபம் கிடையாது, நாங்க நஷ்டத்துல தான் இருக்கோம். பட் அவர் ஃபவுண்டேஷன்ஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா அவர் ஃபவுண்டேஷன் இஸ் ஹெட் பை டாக்டர் சுனிதி சாலமன், ஷீஸ் அ டிரெக்டர். இப்போ அவங்க மூலியமா வந்து இந்த ஃபவுண்டேஷன் இஸ் சப்போர்ட்டிங் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ்ல வந்து இன் 2 to 3 இயர்ஸ் டைம் எங்களால வந்து கண்டிப்பா வந்து நாங்க போட்ட பணத்தை வந்து எடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, பை செல்லிங் இட் த்ரூ கார்பரேட்ஸ், நாட் பை டூயிங் தி ஆண்டர்பிரினோரியல் ட்ரைனிங். ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மி விலையில நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும் போது இந்த கார்ட்ஸ், இந்த ஒவ்வொரு கார்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி இருக்கும் வித் 4 வீல்ஸ். ஆனால் அது மட்டும் கொடுத்தா அவங்களால வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு வந்து நம்ம ஹைட்டுக்கு வந்து ஒரு டிஃபன் கேரியர் இருக்கு, அண்ட் இந்த டிஃபன் கேரியர்ஸ் 2 per person. ஏன்னா ஒன்று போயிட்டு இன்னொன்று வந்து அங்கே பேக்கப்ல இருக்கும். ஸோ இவங்க போயிட்டு வர மாதிரி வந்து நாங்கள் ஷண்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளஸ் பிளேட்ஸ், ஒரு குடம், 4 ஸ்டூல், தட்டு, டம்ளர் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து இட் காஸ்ட் அப் 18,000 rupees. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 18,000 ரூபாய் வந்து நீங்க முன்பணமா கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் டிஃபிகல்ட், ப்ராக்டிகலி இட்ஸ் டிஃபிகல்ட். தெர் இஸ் நோ பாயிண்ட் நாங்க வந்து நீங்க அதை கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அர்த்தமே கிடையாது. ஸோ வீட்டில் தான் ஒன் திங், நீங்க முதல் நாள் மட்டும் நீங்க எவ்வளவு உணவு எடுக்க விருப்பப்படுறீங்களோ அது மட்டும் வந்து நீங்க முன்பணமா நீங்க கொடுக்கணும், விச் வில் பி கலெக்டட் இன் ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ அது கூட அவங்களுக்கு கொடுக்கறது முடியலன்னா ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நாங்கள் வாங்கிடுவோம் த்ரூ மைக்ரோ ஃபினான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அவங்களுடைய லயபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா கான்சியஸ் பேமெண்ட், நாங்க கேஷ் அண்ட் கேரி, நோ கிரெடிட். தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் எங்களுடைய சேரிட்டி வில் பி சக்சஸ்ஃபுல் இன் த ஃபியூச்சர் இஸ் நோ கிரெடிட். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க நாளிலேருந்து சாப்பாடு எடுக்க விருப்பப்படுறீங்கன்னா இன்னைக்கு மைக்ரோ ஃபினான்ஸ்ல சேர்ந்து அந்த முதல் லாட், அந்த முதல் நாளைக்கு எடுக்க போற பணத்தை வந்து நீங்க முன்கூட்டி நீங்க கொடுத்துருவீங்க. பிளஸ் நீங்க 50 உணவு எடுக்க போறீங்கன்னா ஒவ்வொரு உணவுக்கு நீங்க 1 ரூபாய் நீங்க வாடகை கொடுக்கணும். ஸோ தட்ஸ் 50 மீல்ஸ்னா 50 ரூபாய் வாடகை. ஸோ நாளைக்கு எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்க இந்த கார்ட் உங்களுக்காக உங்க பேர் சொல்லி ஒரு சொத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. டுமாரோ யூ திங்க் நான் ஒரு ஹோட்டல் நடத்த போறேன், எனக்கு கார்ட் ரொம்ப சின்னதுன்னு சொல்லி நீங்க போறீங்கன்னா You can leave this and go. இது வந்து இன்னொரு பெண் ஒரு பெண்மணிக்கு உதவியா இருக்கும். ஓகே
2: ஓகே மேம். இப்ப வந்து மத்த காட்ஸ், அதாவது மத்த உணவகத்தோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக் சொல்லியிருக்கீங்க, பத்தாததுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது இது வரைக்கும் கேள்விப்படாத வகையில வந்து நீங்க வந்து உங்களுடைய உணவகத்தை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு மேம்?
1: எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆனா நாங்க வெறும் 6 மாசம் தான். ஸோ எங்களை வந்து நீங்க மற்ற ஹோட்டல்ஸோ மற்ற கிச்சன்ஸ்க்கோ வந்து நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. பட் அவர் ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். எங்களுடைய நோக்கம், எங்களை யாருக்கு ரீச் பண்ணணும், என்ன காரணத்துக்காக இதை வந்து அமைச்சிருக்கோன்றது வந்து வெரி வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் வி வாண்ட் டு பி லைக் தட், வி வாண்ட் டு பி யூனிக். அண்ட் 2 வருஷத்துக்கு பிறகு இதே இடத்துல வேணா நம்ம பேசலாம், வி வில் பி ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிச்சன்ஸ் இன் சென்னை. இன்னைக்கு ஃபெசிலிட்டி இஸ் த லார்ஜஸ்ட், ஆனா ஹாவ் வி ரீச் ஆப்டிமல் கெப்பாசிட்டி? கிடையாது. ஸோ அது ரீச் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 entrepreneurs இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஹூ ஆர் பார்ட் ஆஃப் அஸ். எங்களுக்கு இந்த பை டிசம்பர் வி வாண்ட் டு ரீச் டு 500 women. ஸோ இந்த 6 மாசத்துல வந்து பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கு பை அச்சீவிங் ஆல் த ப்ராசஸஸ் பை டிசம்பர் கண்டிப்பா சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரெண்டாவது, எங்களுக்கு வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸ் கிளையன்ட்ஸ் இருக்காங்க, எம்பசிஸ் இருக்காங்க, கார்பரேட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கார்பரேட்ல வந்து 1500 கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் இருக்காங்க. ஸோ தேர் ஆல் பார்ட் ஆஃப் அ கிளைண்டீல். அது எங்களுக்கு திருப்தியா இருக்கு. ஸோ அது வந்து கண்டிப்பா இன்னையோட வந்து அது நிறுத்தாது. பல பேருக்கு வந்து அவங்க போய் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுனால வந்து வி வில் க்ரோன்ற நம்பிக்கை 100% இருக்கு.
0: ஓகே மேம், இப்போ வந்து நல்லா உங்களுடைய டெவலப்மெண்ட் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுடைய டார்கெட்,
1: ஓகே,
2: யுவர் மெயின் மோட்டிவ்.
1: Okay, if you ask me, probably by December, we want to achieve 10,000 meals.
0: Okay.
1: Kitchen has a capacity, 40,000 meals. ஆனா அந்த 40,000ன்றது வந்து ஒரு நேரத்துல வந்து உருவாகாது. மேபி ஒரு 4 கல்யாணத்துல கொடுத்துட முடியும். ஆனா தொடர்ந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 500,000 பெண்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு 10,000 இல்ல எங்களுக்கு 20,000 கூட உணவு கொடுக்கறதுக்கான ஒரு காலகட்டம் வரலாம், நாட் வெரி ஃபார்.
0: இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான டைமை வந்து எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களோட எதிர்காலத்துல நீங்க இன்னும் நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மேம்.
1: நன்றி. தேங்க்யூ வெரி

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things now, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட் கிளீன். வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுல்லாய் உள்ளுல்லாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
6: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக

0: நம்ம வீட்டு தோட்டத்துக்கு அட்வான்டேஜஸ் என்ன, என்னென்ன பயிர்கள் வந்து வீட்டுல பின்னாடி வந்து வளர்க்கலாம், அதனுடைய மருத்துவ பயன்கள் என்னங்கறது பார்த்தோம். அந்த செடிகள் இருக்கிற செடிகள் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த செடிகளை வந்து எப்படி எல்லாம் எங்கெங்க வகைப்படுத்தி வைக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற என்னென்ன நோய்கள் மற்றும் பூச்சி தாக்குதல் இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். சோ அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து கொஞ்சம் பேர் கிளாரிபிகேஷன் கேக்குறீங்க, பாட்ஸ்ல க்ரோ பண்ணணும், நான் ரூஃப்ல வைக்கணும் அப்படிங்கறீங்க. சோ சப்ஜெக்ட்ல நம்ம டைரக்டா இருக்கிறத முடிச்சிருவோம். சோ அதுக்கப்புறம் நீங்க கேக்குற கிளாரிபிகேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம எந்த டீவியேஷன் இல்லாம நம்ம இதை முடிச்சுக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் ஆஃப் தி கிச்சன் கார்டன் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ எதா இருந்தாலுமே கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபென்ஸ் வேணும். நம்ம எல்லை அப்படிங்கறதுக்கு நம்ம கார்டன் பண்ணாலுமே நீங்க வெறுமனே இடம் இருந்தா பிரச்சனை இல்லை, யார் வந்தாலும் எது பண்ணாலும் தெரியாது. சோ வந்து நம்ம கார்டன் பண்ணணும் அப்படின்னா ஒரு அனிமல் டேமேஜஸ் நம்ம கோட்டோ வேற ஹவுஸ் டேமேஜஸ் இல்லாம அவுட் சைடர்ஸோட டேமேஜஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபென்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். சோ நமக்கு வந்து நம்ம பார்ட் ஒயர் ஃபென்ஸ் முள்வேலி நம்ம வந்து அதை பண்ணாலும் பண்ணலாம். அப்படி என்ன காசு இல்ல, நான் வந்து அகத்தியை வச்சு நம்ம வந்து வேலி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அகத்தி வந்து ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் இடைவெளியில நம்ம நட்டுறலாம். வந்து இதுதான் உங்களுடைய கார்டன் அப்படின்னா உங்க கார்டனை சுத்தி ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர்ல நம்ம அகத்தி வந்து வேலியா கூட நட்டலாம். அகத்தி மரம், அகத்தி கீரை நம்ம சொல்றோம், மரமா வரும். நம்ம அகத்தி கீரை அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம், ஏன்னா நம்ம கீரையா பயன்படுத்தலாம், அது மரமா தான் வரும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெடிசனெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் சார். வந்து நம்ம வந்து வாய்ப்புண் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதை பாயில் பண்ணிட்டு இறங்க அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம போட்டு நம்ம அந்த தண்ணி நம்ம பொரியல் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி வரும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஜீரகம் அதெல்லாம் போட்டு பாயில் பண்ணி சாப்பிட்டோம்னா வாய்ப்புண்ணெல்லாம் கிளியர் கியூர் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கீரையை வந்து நம்ம அப்படியே ஆசைச்சா கன்சியூம் பண்ணலாம். அந்த கீரை பாத்தீங்க அப்படின்னா முத்தனை இலையை கன்சியூம் பண்ணக்கூடாது, பழுத்த இலையை நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. இது வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்ல சாப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கனால இன்டெஸ்டின் ப்ராப்ளம் வந்துடும். ப்ரிஃபரபிளா நம்ம மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் டயட்ல நம்ம இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ நைட் டைம்ல நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து நம்ம ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கலாம், நம்ம நைட் டைம் அதிகமா சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பயங்கர நம்ம கூலன் மெயினா பாத்தீங்க அப்படின்னா நம்ம அகத்தி அப்படின்னா நம்ம ஒரு மீட்டருக்கு இடைவெளி நம்ம வந்து பயிர் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து முள் வேலியாவே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா நம்ம ஸ்டோன் பில்லர்ஸ் வச்சு ஒயர்ல நம்ம வந்து இழுத்துக்கலாம். அப்படியே முள் வேலிகள் மாதிரி நம்ம எழுத்துக்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீண்ட நெடுநாள் வாழக்கூடிய பயிர்கள், அதாவது பாத்தீங்கன்னா இடம் இருந்ததுன்னா மா சப்போட்டா லைம் அந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார்னர் ஆஃப் தி கார்டன் இதான் வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னா கார்னர் ஏரியால வச்சுக்கலாம். ஏன் நம்ம கார்னர் ஏரியால வைக்கிறோம் அப்படின்னா இதனுடைய நிழல் பாங்கு வந்து அடுத்த செடி மேல எந்த பாதிப்பு இருக்க கூடாது. இப்ப இதான் வந்து கார்டன் அப்படின்னா நம்ம நேர ஆப்போசிட் சைட்ல வச்சுட்டோம் அப்படின்னா இட் வில் பி பெட்டர். அது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு சென்ட்ரலையுமே வைக்கலாம், சென்ட்ரல் வச்சீங்க அப்படின்னா இது சுத்தி இருக்கிற பயிர்கள் வராது, நமக்கு எந்த இடம் வந்து லாஸ். அதனால குறிப்பிடப்பெல்லாம் அந்த பெரிய பெரிய ஏரியா அதாவது அந்த எட்ஜஸ்ல வச்சோம்னா இட் இஸ் பி வெல் அண்ட் குட். அதுக்கு சூட்டபிளான கிராப் வந்து மேங்கோ, சப்போட்டா, எலுமிச்சை, அம்லான்னு சொல்லிட்டு பெருநெல்லி, முருங்கை, அதாவது முருங்கை இதெல்லாம் வந்து நம்ம சைஸ்ல வந்து பிளான்டிங் பண்ணிக்கலாம்.
1: என்ன
0: சார் ஒரு மாமரமும் ஒரு சப்போட்டா மரம் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் 6 மீட்டர் இடைவெளி வைக்கணும். 6 மீட்டர் ரெண்டு எலுமிச்சு மரம் வச்சீங்க அப்படின்னா 3 மீட்டர் ரெண்டு எலுமிச்சு மரமா எலுமிச்சு மரமா ரெண்டு வச்சீங்க அப்படின்னா விஷயம் ஒன்னே போதும், வீட்டு தோட்டத்துக்கு ஒண்ணு போதும். எதுக்கு இந்த மரம் வந்து நம்ம கடைசி இதுல வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷேடிங் அதாவது நம்ம வந்து நிழல் வந்து அடுத்த செடி மேல படக்கூடாது, ஏன்னா நம்ம வெயில் பங்கான இருக்கிற இடம் தான் நம்ம தேர்வு செய்யறோம். அதுக்காக தான் வந்து நம்ம ஓரங்கள்ல நம்ம வந்து பழப்பயிர்கள் நடவு செய்யறோம்.
1: என்ன
0: சார் வீக்லி ஒன்ஸ் இரிகேட் பண்ணா
1: போதும்,
0: கட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் சார். பாகற்காய் அந்த கொடி மாதிரி மணல் விட்டீங்க ஆடு மாடுலாம் உள்ள வராது, கசப்பு அதெல்லாம் வந்து அந்த ஆடு மாடு அந்த அளவுக்கு உள்ள நுழையாது, எதுவுமே அடைச்சிடும், அந்த இடம் ஃபுல்லா அடைச்சிடும். இப்ப இந்த மரம் அகத்தி மரம் இப்படி வச்சீங்க அப்படின்னா இதுல இருக்கிற சைட்ல இருக்கிற கலையெல்லாம் வரும், நீங்க வந்து இது மேல பாக்கறக்கா ஏதாவது கொடி மாதிரி படர விட்டீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா அடைச்சு, அதனால வந்து வேற ஆடு மாடுகள் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பு. காம்பவுண்ட் வாலா இருந்தா நீங்க விட்டுலாம் சார், வேற எந்த எதுவுமே நீங்க தேவையில்லை. காம்பவுண்ட் வாலா இருந்தா குறைஞ்சது 4 மீட்டர் தள்ளி வைங்க, காம்பவுண்ட் வால்ல இருந்து 4 மீட்டர் தள்ளி வைங்க. இதெல்லாம் இவன் தான் வந்து நீங்க 4 மீட்டர் தள்ளி வச்சாலுமே ஓவர் த 10 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் வந்து ஏரியா வந்து அடைச்சிடும்.
1: இது படரம் பண்றதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது
0: வைக்கலாம் சார், நான் காமிக்கிறேன் பாருங்க.

0: அப்படின்னா காம்பவுண்ட் வாலா வச்சிட்டீங்க அப்படின்னா ஈவன் இந்த மாதிரி ஏதாவது உட்டன் ஃப்ரேம்ஸ் மாதிரி வச்சு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரா நீங்க வச்சுக்கலாம். நீங்க டைரக்டா நீங்க வந்து அந்த காம்பவுண்ட் வால் மேல ஏற்றி விடலாம். அது மாதிரி கொடி வகை பயிர்கள்லான அந்த பிட்டர்கார்ட்னு சொல்ற பாகற்காய், உடலங்காய் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா சம்மர்ல பாத்தீங்கன்னா ஹீட்டோட ரிஃப்ளக்ஷன் அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் அப்படின்னா ஸோ இதுல இருக்கிற ஹீட் வந்து இந்த செடி மேல படும். இதனால பாத்தீங்கன்னா ஃபிளவர் செட்டிங் வந்து அதிகமா இருக்காது, ஈல்டு உங்களுக்கு வந்து காய் ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும். ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து சாம்பிள் கொண்டு வந்தாரு, நான் ரூஃப் கார்டன்ல அழகான பாகல் செடி வச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு எந்த பூவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கொண்டு வந்தாரு. மோரோவர் நீங்க ரூஃப் டாப்ல வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கான்கிரீட் தான் இருக்கும், கான்கிரீட்ல இருந்து அந்த டைரக்ட் சன்லைட் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகி அதுல இருக்கிற ஹீட் உங்களுக்கு அதிகமா இருக்கும், அதனால பூ வந்து செட் ஆகாது. இதே மண்ணா இருந்தது அப்படின்னா வாரம் ஒரு தடவை தண்ணி விடுவீங்க, மோரோவர் அந்த ஹீட் அப்சர்வேஷன் அதிகமா இருக்கும், அதெல்லாம் டைரக்ட் தாக்கம் வந்து செடிக்கு இருக்காது. அதெல்லாம் காம்பவுண்ட் வால் வச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சிகள் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் கான்டாக்ட் இருக்காது. இல்ல நீங்க வேற எதுவுமே இல்ல, நான் செடி வைக்க முடியல அப்படின்னு ஒரு சிம்பிளான ஏரியாவா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மூங்கில் பதல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மூங்கில் தடுக்கு வச்சு நீங்க தடுத்துக்கலாம், சுத்தி வெளியிருக்கிற ஏரியாவை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட வந்து நம்ம வந்து மக்க செய்யணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது பாத்தீங்க அப்படின்னா அது மக்கிறதுக்கு ரெண்டு எருக்குழிகள் ஏதாவது ஒரு கார்னர்ஸ்ல குடுக்கறீங்க, எதர் இந்த கார்னரோ எதர் இந்த கார்னர்லயோ மென்யூர் பிட்ஸ் அப்படின்னு சொல்ற எருக்குழிகள் நம்ம குடுக்கறோம். இந்த எருக்குழிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு மீட்டர் ஆழத்துக்கு எடுத்துக்கிறோம். நீளம் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கிச்சன்ல வர வேஸ்ட் எல்லாம் அதுல போய் டம்ப் பண்ணிக்கிறோம். ஈவன் வந்து மரத்துல இருந்து கிடைக்கிற இலைய கூட அது மேல டம்ப் பண்ணி மேல சாணம் இருந்தா சாணம் போட்டு கவர் பண்ணி நீர் தெளிச்சு விட்டாவே மக்க செஞ்சிடும். அப்படி இல்ல அப்படின்னாலுமே மண் இருந்ததுன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மேல கொஞ்சம் கூட்டி விட்டீங்கன்னா டெய்லி வந்து நம்ம வாசல் தெளிக்கிற மாதிரி மேல தண்ணி தெளிச்சு விட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு 6 மாசம் உங்களுக்கு இலையெல்லாம் மக்கிரும். டெய்லி ஆனா தண்ணி தெளிக்கணும், அப்படின்னா வந்து அது நல்லா சீக்கிரமா மக்கும். காய்கறியில் இருக்க குப்பை எல்லாமே போடலாம். இப்ப அவாய்டு பிளாஸ்டிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே தான் வரும். பிளாஸ்டிக் தனியா நம்ம பிளான்ட் வேஸ்ட் தனியா ஐசோலேட் பண்ணிக்கோங்க.
1: கிச்சன் வாட்டர்,
0: கிச்சன் வாட்டர் நீங்க மேல ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்க வந்து குளியில விட்டு தேக்கணுங்கிறதுலாம் கிடையாது, குளியில விட்டு தேக்கலாம் வேண்டாம். மேல வாசல் தெளிப்பாங்களே டெய்லி வெட்னஸ் கொடுங்க, வெட்னஸ் கொடுத்தாதான் அதுல இருக்கிற மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும், அதனாலதான் சீக்கிரம் வந்து மக்கும் இலை எதா இருந்தாலும்.
1: என்ன
0: சார் இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி, நீங்க வந்து குழியா எடுக்கலாம், குழி வந்து திடீர்னு சரிஞ்சு விழுந்துரும். மழை பெஞ்சுன்னா நீங்க ஒரு குழி எடுக்கிறீங்க திடீர்னு சரிஞ்சு விழுந்துரும். எங்கேயோ ஹாலோ பிளாக் கல், எங்கேயோ உடஞ்சு கல் இருந்ததுன்னா கூட அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி தடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சராகவே கிடைச்சிடும், எது குழி மாதிரி ஸ்ட்ரக்சராகவே இருந்துடும். பிளாஸ்டிக் கூட நீங்க வைக்கலாம், குடிச்சு போடாத ஒளிய ரெண்டடியால வைக்கலாம் சார், ரெண்டடியால போதும். எவ்வளவு வேஸ்ட் கொட்டுறீங்களோ அதை பொறுத்து சார்.
1: என்னங்க
0: சாதா சாணம் போடுங்க, பச்சை சாணம் என்னங்க சரிங்க. மூங்கில் எவ்வளவு சீக்கிரம் மக்காதுங்க மேடம்? மூங்கில் அப்படி மூங்கிலாவே போட போறீங்க?
2: காலையில் ஜஸ்ட் நீங்க மேல இருக்க ஈரத்தை பொறுத்து மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை, வெயில் காலத்துல நீங்க ரெண்டு டைம் கூட பண்ற மாதிரி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும். கரையை வந்து உங்களுக்கு நல்லதா சீக்கிரம் மக்கிருங்க. அதெல்லாம்
3: ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இதை யூஸ்
0: அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டேன், இங்க இருக்கிற சைடுல இருக்கிற வேலியில இந்த மாதிரி நம்ம சுரக்காய் மற்றும் பாகற்காயெல்லாம் நீங்க வந்து அதை வளர்த்துக்கலாம்.
2: சைடுல இருக்கிற வேலியை வந்து நம்ம சும்மா விட வேண்டாம். இங்க வந்து நம்ம சைடுல வந்து ஒரு குழி எடுத்துட்டு 50 சென்டிமீட்டர்ல ஒரு குழி எடுத்துட்டு ரெண்டு விதை போட்டீங்கன்னா போதும். அந்த ரெண்டு விதையில இருந்து முளைச்சு வர்றத செடியை இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் என்ன எடுத்து ட்ரெயின் பண்ணி விட்டுருங்க. கட்டி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலியில வந்து உங்களுக்கு வளராங்க. என்ன பாகற்காய் சுரக்காய் புடலங்காய் மூணும் நீங்க வந்து அதை வளர்த்துக்கலாம். அது டைரக்டா நீங்க விதைக்கணும். நாத்து விட்டு போடுறதால இதெல்லாம் டைரக்டா விதைக்கிற விதை.
0: அதனால குழியில ஒரு 50 சென்டிமீட்டர் குழி எடுத்துட்டு இது வந்து நீங்க சப்போஸ் நிறைய வைக்கிறீங்க அப்படின்னா 2 மீட்டர் இடைவெளி வேணும்.
2: 2 மீட்டருக்கு ஒண்ணு வைங்க. இப்போ வந்து ஃபென்ஸ் ஃபுல்லா நான் வளர்க்கறேன், இங்க வந்து ஒரு பாகற்காய் வச்சிருக்கிறேன், அடுத்து நான் வந்து ஒரு புடலங்காய் வைக்கிறேன்னா ஒரு 2 மீட்டர் கேப் விடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு புடலங்காய் வைக்கிறேன்னா ஒரு 2 மீட்டர் கேப் விட்டு போடுங்க. ஒரு செடி எடுத்துட்டு அப்புறம் வளர வளர அந்த வேலியில வந்து நீங்க கட்டி விட்டுறணும். விதை தான் மேடம் வைக்க போறீங்க. இது எல்லாமே வந்து விதை மழை உற்பத்தி செய்ய
4: முடியாது.
2: தக்காளி கத்தரி சில்லிஸ் அதாவது மிளகாய் மூணு தான் உங்களுக்கு வந்து வெங்காயம் அதெல்லாம் நாற்றங்கள்ல இருந்து மாத்தி வைக்கிறது. இதெல்லாம் டைரக்டா விதைக்க கூடியது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சைடுல வந்து பாத்வேஸ் விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஈஸியா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா சைட்லயே சென்டர்லயே ஒரு பாத்வேஸ் கொடுக்கணும். சைட்ல வந்து ஒரு சின்ன பாத்வேஸ் பாத்வேஸ்னா நீங்க இடத்த பொறுத்து 30 சென்டிமீட்டர் இருந்தா போதும். ஜஸ்ட் ஆள் நடந்து போய் உள்ள இருக்கிற களை எடுக்கிறது வேற ஏதாவது அறுவடை பண்றது இதுக்கெல்லாம் வந்து தேவையான அளவு நம்ம இடைவெளி விட்டாவே போதும். ஈஸியா மெயின்டைன் பண்றதுக்காக நான் பாத்வேஸ் விடுறோம். ப்ரிஃபரபுளா நீங்க சென்ட்ரல் ஏரியாவில ஒரு பாத்வேஸ் இருந்தா ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதான் இந்த படத்துல காமிச்சிருக்கேன். பெட்டு பெட்டா தடுத்துருக்காங்க. இடையில ஒரு பெட்டுக்கு இடையில நம்ம போய் வர மாதிரி இடம் இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வர பெரிய மரங்கள் வச்சுட்டாங்க. இந்த நிழலோட பாதிப்பு எதுவும் இல்லாத மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் இடம் இருந்தா அதே போதும். சின்ன இடத்துல போட்டாவே போதும். இந்த பாதையோட சைட்ல போட்டாவே போதும் அமர அந்த கீரை வகைகள்லாம். ஆமாங்க, இப்போ ஒரு சில இதெல்லாம் நான் சொன்னது வந்து நாற்றங்கள். இதெல்லாம் வந்து நாற்றங்கள் முறையில கொண்டு போனோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்றங்கள் அமைக்கிறதுக்கு தனி ஏரியா விடுங்க. இப்ப எப்படி தனியா மெனியூர் பீட் அமைக்கிறதுக்கு ஒரு இடம் விட்டுருக்கீங்களோ அதே மாதிரி நாற்றங்களுக்குன்னு கொஞ்சம் ஏரியா ஒரு 1 மீட்டர் அந்த மாதிரி ஏரியா விட்டுருக்கேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா மேட்டு பாத்திகள் அமைக்கணும். இப்ப வந்து இது சமமான நிலம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து மண் எடுத்து மேட்டு பாத்தி மாதிரி போட்டுருக்காரு. வந்து நீளம் அகலம் வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்றது. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேட்டு பாத்தியில தக்காளி நாத்து இருக்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னா இது மேட்டு பாத்தியில உற்பத்தியான நாத்துகள். இது வந்து வெங்காய நாத்து. நான் ஏற்கனவே சொன்ன வெங்காய நாத்து 30 நாள் ஆன நாத்து மேட்டு பாத்தி மூலம்
4: உற்பத்தியான
2: நாத்து கடைகள்
0: இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி சைட்ல ஏதாவது கடை இருந்ததுன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த களை எடுத்து சுத்தமா வச்சிருக்கணும். இது பெரிய லெவல்ல பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாடலுக்காக பண்ணிருக்கோம். வெங்காயத்தில் சொன்னது வந்து 40-45 நாள். இது வந்து 30 நாள் ஆயிருக்கு. இன்னும் 45 நாள் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். நல்லா தண்ணி ஊத்திட்டு நல்லா ஈரமா இருக்கும் போது தனித்தனியா பிரிங்க எடுத்துட்டு நீங்க நடக்கும். இந்த வெங்காயத்துக்கு சொல்றேன் மேடம், பின்னாடி நான் அளவுகள் கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஏதாவது களைகள் வந்தாலும் நீங்க அப்பப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிற ஏரியாவே சின்ன ஏரியா தான். இதுல போய் நான் வந்து நாற்றங்கள் அமைக்கிறதுக்குன்னு வச்சேனா எனக்கு வேஸ்ட் ஆயிடும் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா புரோட்ரே நர்சரிஸ் குழித்தட்டு நார்த்தாங்கால் அப்படிங்கு ஒன்று இருக்கு. புரோட்ரே நர்சரி சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா குழி குழியா இருக்கும். அந்த பின்னாடி ட்ரே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பெரிய தட்டு மாதிரி இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய தட்டு மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அப்படின்னா 98 ஹோல்ஸ் இருக்கும். நர்சரிஸ்ல இருக்குதுங்க மேடம், நர்சரிஸ்ல இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம தென்னைநார் மஞ்சு சொல்றோம்ல, மக்கின தென்னைநார் மஞ்சு அது கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு விதைகள் ஒரு விதையை எடுத்து இதுல போட்டுறீங்க. ஒரு விதையா ரெண்டு விதையை எடுத்து போட்டுட்டு அது பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதெல்லாம் மீதி இருக்கிறது தென்னைநார் மஞ்சு வச்சு ஃபுல்லா நிரப்பிட்டு தண்ணி ஊத்தி மெயின்டைன் பண்ணினா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சீலிங் வந்துடும்.
3: தென்னைநாரே லைட் இருக்க
0: வந்துருங்க. தென்னைநார் மக்கின தென்னைநார்
2: சோ இத பாத்தீங்கன்னா அதுல வந்து சின்ன சீலிங்கா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சீலிங்ஸ் எல்லாம் பெருசா அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ப்ரோட்ரே நர்சரிங்னு சொல்றதுல. சோ இடம் பற்றாக்குறையா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ தட்டு வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உள்ளது மட்டும் நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விதை போட்டு மீதி முக்கால் பக்கத்துக்கு நீங்க திரும்ப தென்னை மஞ்சள் ஃபில் பண்ணிடணும். ரோஸ் கேன் வச்சு தண்ணி ஊத்தணும். ரோஸ் கேன் என்னங்கறது நான் பின்னாடி படம் இருக்கு காமிக்கிறேன். பூவாளி வச்சு தண்ணி ஊத்தணும். ஏன்னா டைரக்டா ஓசுல பண்ணீங்க அப்படின்னா இருக்கிறதே கொஞ்சம் தான், உடனடியே அது மண்ணு பயந்துட்டு போய் விழுந்துரும்.
5: என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் வேர்முருகன் சார் வீட்டில் சமையலறை தோட்டம் எப்படி வைக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா, உங்களுக்கு ரொம்பவே இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாளையும் தொடருங்க, தவறாமல் கேளுங்கள்.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேன்மா. நம்ம அன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலாம் அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட ஒரு லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி.
3: நான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP

ஹலோ எவ்ரிவன், வாட்ஸ் அப்? கரெக்டான டைமுக்கு டியூன் இன் பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் ஃபார் தி நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே, சோ இட்ஸ் another day, another show, and so another topic. ஒரு பெண் தன் பாதுகாப்புக்கு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வித ஃபீல்ட்ஸ்லயும் பொண்ணுங்க ஆக்டிவா இருக்காங்க, ஆனா தே டோன்ட் கெட் த டியூ ரெஸ்பெக்ட் தே டிசர்வ். இவ்வளோ ப்ராஸ்பர் பண்ணியும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து சேஃப்டி என்பது கிடையாது. ஈவன் டுடே என்னதான் 21st century சொன்னாலும் ஈவ் டீசிங், அபியூசிங் இதுக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. என்னடா மொக்க போடுறீங்களேன்னு நினைச்சு சேனல் மாத்திடாதீங்க. இதை பத்தி இப்பயாவது நம்ம பேசலன்னா வேற எப்ப பேசுவோம், கரெக்டா? இல்லன்னு சொல்லி பல்பு கொடுக்காதீங்க. சோ ஆஸ் யூ மைட் ஹவ் ப்ராபப்ளி கெஸ்ட், இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் விமன். நீங்க நினைக்கிற மாதிரி போர் அடிக்காது. என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் கூல் டாபிக். டாபிக் எல்லாம் கூல் தான், நீங்க எப்ப மொக்க போடுறது நிறுத்துவீங்கன்னு கேக்குறீங்களா? ஓகே சரி, நவ லெட்ஸ் பிகின் அவர் ஷோ. ஒரு கான்வர்சேஷனோட ஆரம்பிக்க போறோம். ஆல் ரைட், வி ஹாவ் வித் அஸ் அ பீப்புள், மோனிஷா, நீத்து, அர்ச்சனா, ஸ்வாதி, இவங்க எல்லாம் பேச போறாங்க, கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: You to join in our conversation?
1: But yeah, what the conversation is all about?
2: Yeah, it's about us.
1: Us?
3: Yeah, she's right. We are talking about women and self-defense.
1: Wow, that's really an interesting topic, as well as a very important one too.
0: Hi, Yar, you're right. And we are discussing about her problems and different methods of self-defense.
1: The world is filled with their own theories about women's self-defense. Women's self-defense issues are constantly in the news and hot topic for conversation.
0: Yeah, and the fact is that men and women have very different issues and considerations to be concerned with when it comes to the subject of self-defense.
3: Absolutely. And for a young girl, self-defense issues involve these considerations are even more critical. Women have to deal with things that, quite frankly, men don't.
2: And many will scream chauvinist and other women's lib. Battle cries, but the truth is truth.
1: Of course, once you put the beliefs aside and look at the reality of the situation, once you look at the problems, once you look at the very real statistical information about the way assailants attack women, the strategies they use, the weapons they employ, the tired and tireless arguments that men and women are the same are just ignorant and stupid.
0: She's right. There is a difference, and it is this difference when we will find the answers that will allow us to survive where others would die. If not physically, then surely, psychologically, or emotionally.
3: This is a partial list of some of the major differences between women's self-defense and the self-defense for men. Cultural influences is the major fact. Girls have been taught from a very early age that fighting was not ladylike.
2: Oh my God, what would people think?
1: But the fact is that women's self-defense is situational. Rape and sexual assault are the two of the biggest differences between the genders when it comes to surviving an attack.
0: The fact that men are usually dealing with the more obvious situations. Women and more young girls, on the other hand, are required to deal with subtle tactics like day trip or being ambushed by a group.
3: Yeah, but dekha jaye to women's self-defense presents a very different situation requiring very different self-protection tactics.
2: Actually, women have to prepare themselves for different situations. You can prepare against different threats by practicing how to quickly reach the objects and how to use those effectively and safely. Before using or even practicing these techniques, we have to avoid getting into legal difficulties.
1: But yeah, unfortunately, during a confrontation situation, and your imagination will not usually be fast enough to invent weapons out of these objects. So planned objects should be carried.
0: Women have to practice how to quickly and effectively use them. The first idea to prevent confrontation situation is to avoid the places and situations these can occur.
3: What he carry here? Here I'll give very simple examples. Awareness is the most important thing in the self-defense. By being aware of your surroundings, many threats on the streets can be avoided.
2: Exactly. Another way is, if you see or sense problems on your way, change route or go to the other side of the road and prepare to run to defend yourself. Never wear conspicuous jewelry when you are walking in the streets.
1: And another important thing is, never hitchhike. Use taxis or buses. Never act or look like an easy target.
0: You're right, Swati. Most fights are won before they start, and aggressors will back down if you maintain eye contact and are not intimidated by them.
3: My next suggestion would be to use our own environment. In survival confrontations, everything at hand should be used, including things that are around you or with you. Wherever you are, everything has the potential to be a weapon.
2: But a life-threatening situation is a matter of survival, and person being attacked should aim to win by using anything that comes in hand. There is only one rule: if you are attacked, you must survive.
0: Yeah, absolutely. You have to do everything you can. Scream, scratch, bite, hit or kick. Attack with a common object. Do all that is needed to end the threat or to have enough time to escape.
1: We can even use various objects, everything that surrounds you. Indoors, for example, ashtray, chairs, bottles, kitchen utensils, etc. can also be used as weapons.
3: Yeah, and outdoors too. One can use sand, stones, coins, etc. to throw. Bricks and wood can be used to strike with. An opponent can be thrown against sharp gates, railings, walls, etc. You can drive over your opponent too.
2: Absolutely. You can even use tools like pencils, knives, your cell phone, stones, iron sticks, handball, knitting needles, etc. as your weapons. Due to the awareness of violence, people take it upon themselves to carry illegal self-defense weapons.
1: These weapons are usually quite obvious, and even though they may successfully ward off attacks, they can bring a lot of legal difficulties for the user. Many very effective, perfectly legal weapons which still produce the same results may be carried instead.
0: Hey, even sprays, yaar. In sprays, an aerosol can, hairspray, spray paint, pepper, tear gas, etc. You must be aware of the items you have with and be aware of their uses.
3: But one thing, guys, when choosing or planning how to use common objects, consider the following. All the different angles, it may be held into a strike. All the different surfaces that can be used. All the different targets it could strike.
2: Yeah, always practice. How to quickly and effectively use them. When you are in danger, do not hesitate to use them. Attack quickly and if possible. Vulnerable points by using lot of power. You might have only one possibility to defend yourself. Do not lose it. We have to be brave. Once fear comes, then it will be our end.
0: You're absolutely right, Yar. This was an interesting conversation, na? Got to know lots of things.
1: Yeah, an interesting one indeed.
3: Okay, yeah. It's time for lunch. Let's go.
2: Yeah, come on. Let's go.
1: Ada, pavigla. Yella saapda poyitalunga. Na inga kaalaiyila irundhu kaanjittu irukken. Seri, paravaala. Anyway, adutathu vandhu Seetha Lakshmi. பெண்ணின் தற்காப்பு பற்றி பேச போறாங்க. அப்பா ஓகே பரவாயில்ல, நானும் ஏதோ சுத்த தமிழ்ல பேசுறேன். ஓகே கேக்கலாமா?
4: நள்ளிரவில் ஒரு இளம் பெண் தன்னந்தனியாக சர்வ அலங்காரத்துடன் நகை அணிகலங்களுடன் வீட்டிற்கு செல்வதே இந்நாட்டின் சுதந்திரத்துக்கும் பாதுகாப்புக்கும் அடையாளம் என்றார் நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி. ஆனால் இது ஏறத்தாழ சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டை நோக்கி நாம் செல்லும் காலையில் இன்றளவும் சாத்தியமாகவில்லை. பெண் அவள் எந்த வயதினர் ஆனாலும் அவளுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை. செய்தித்தாள்களில் நாம் அன்றாடம் காணும் செய்தி, மாற்றான் மனைவி கவர்ந்தான் கொலை, பள்ளி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற ஆசிரியர் கைது. ஏன் இந்த அவலநிலை? சட்டமும் அரசாங்கமும் இல்லையா? ஏன் இல்லை? சட்டம் பாதுகாப்புடன் தான் இருக்கிறது. யாருக்கு? பணம் கொடுக்கும் காமுக கைவர்களுக்கு. முதலில் இந்த அவலத்துக்கு காரண கர்த்தாக்களே நாம் தான். என்ன அதிர்ச்சியா அல்லது ஆச்சரியமா? இல்லை, இதுவே நிதர்சனமான உண்மை. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கலந்துரையாடல் காண நேரிட்டது. அதில் பெண்கள் அனைவரும் தாங்கள் தங்கள் மனம் போன போக்கில் ஆடை அணியலாம் என்றும் அதில் சுதந்திரம் உள்ளதாகவும் பிறர் குறுக்கீட தேவையில்லை என்பதாகவும் கூறினார்கள். மற்றொரு தொலைக்காட்சியில் ஒரு பள்ளி சிறுவன் பெண்களின் ஆடை தடுமாற செய்கிறது என்றும் அதில் கவனிப்பு அவசியம் என்றும் கூறிய போது அதே வயது சிறுமி ஆடை அணிவதை நியாயம் செய்து அதில் அந்த சிறுவனுக்கு என்ன வேலை என்று கேட்டார். இதற்கு ஒரு மனநல மருத்துவர் முதலில் குறிப்பிட்ட சேனலில் கலந்துரையாடலில் பெண்களுக்கு ஆடை அணிகலன்களில் கவர்ச்சி ஏற்படுகிறது என்றும் அதற்கு எந்தெந்த உறுப்புகள் எப்படி எப்படி மற்றவர்களை கவர்கிறது என்றும் கூறினார். இதனால் மற்றவர்களிடம் சிந்தனை ஏற்படும் சலனங்கள் என்ன என்ன என்பதை கூறினார். 80களில் வந்த மங்கை என்ற மகளிர் நூலில் இது பற்றிய கலந்துரையாடல் காண நேரிட்டது. இன்றைக்கு போல் அன்றைக்கு அவ்வளவாக முன்னேற்றம் இல்லை என்றாலும் வாசகர்களிடம் காணப்பட்ட தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு முக்கியமாக பெண்களிடம் இன்று இல்லை. இன்று நம்மை மனம் சலனமடைய செய்ய பல வழிகள் உள்ளது. முதலில் புத்தகம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, நீ படிக்கும் புத்தகத்தின் பெயரை கூறு, உன் நடத்தியை நான் கூறுகிறேன் என்று. இன்றைய நிலையில் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய அட்டையை எடுத்துவிட்டால் எல்லா புத்தகமும் ஒரே மாதிரிதான். எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டம். அவரவர் நிலைத்து நிற்க வாசகர்களை முழங்கச் செய்கின்றனர். தரமான பத்திரிகை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாம் பத்திரிகையின் விற்பனை, வாசக வட்டம் என்ற தெரிவில் அடிபட்டு போய்விடுகிறது. இலக்கியம் என்ற பெயரில் எல்லாமே வியாபாரமாகிவிட்டது. பத்திரிகைகளில் வரக்கூடிய நிலப்படங்கள், ஓவியங்கள், விளம்பரங்கள், இது எல்லாம் பாலுணர்வை தூண்டுபவையாகவும் உள்ளன. நம் நாட்டில் ஒரு பக்கம் பெண்ணை அம்மா மாதா என்று போற்றிக்கொண்டு மறுபக்கம் போக பொருளாக பயன்படுத்தப்படுகிறாள். இதில் ஊடகங்கள் காணப்படும் முரண்பாடுகள் அம்மம்மா அதையே நாம் பார்ப்பதால் அதையே பரிசோதிக்க தோன்றுவதாக செய்கிறது என கூறலாம். எப்போதாவது ஏதாவது ஒரு கல்லூரியில் ஈவ்டீசிங் என்ற கொடூரம் நடந்தால் சிறிது நாட்கள் அதனை பற்றி பேசுகிறோம். பிறகு நாட்களின் சுழற்சியில் நாம் வேலை சூழலில் அதனை முற்றிலுமாக மறந்து விடுகிறோம். காரணங்கள் இப்படி இருக்க பெண்ணிற்கு சுயக்கட்டுப்பாடு என்பது தேவையா? ஆம், நிச்சயம் தேவைதான். இதை பற்றி பலரும் பலவிதமாக பேசியுள்ளார். நமது நடவடிக்கைகளே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். முதலில் மனதை தூய்மையாக வைத்தல் வேண்டும். விடலை பருவம் என்று சொல்லக்கூடிய பருவத்தில் ஏற்படக்கூடிய உடல் கவர்ச்சி அதிக நாள் நீடிக்காது. மேலும் நாம் நம் நண்பர்களிடத்தில் பேசும் பேச்சுக்கள், நமக்கு நானே தேடிக்கொள்ளும் ஆண் நண்பர்கள், பிற நண்பியின் ஆண் நண்பர்களிடத்தில் நாம் தூது போகாமல் இருத்தல். சமீபத்தில் புத்தகம் ஒன்றில் கல்லூரி மகளிர் விடுதியில் தங்கி படிக்கும் பெண்கள் சினிமா நடிகர்களை அவரவர் கனவு நாயகனாக கொச்சையாக பேசியதையும், அவர் ஆண் நண்பர்களை என் ஆள் ஒன் ஆள் என்ற ரீதியில் பேசியதையும் கண்டு அதிர்ச்சியடைந்ததாக ஒரு வாசகி எழுதியிருந்தார். இது மாதிரி விஷயங்கள் கற்றுக்கொள்ள நாம் பாடசாலை செல்ல தேவையில்லை. நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை சீராக வைத்திருப்பது முதல் பாதுகாப்பு. இரண்டாவது, நம்முடைய மனதை அலைப்பாய விடாமல் நம்மை நம்பிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருத்தல் மிகவும் நல்லது. பெற்றோர்களும் பிள்ளைகளை வளர்ப்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். தன் வீட்டு பெண்களோ அல்லது பையனோ வெளியில் சென்றால் செல்லும் நேரம் என்ன, திரும்பி வரும் நேரம் என்ன, இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ நடந்த நிகழ்வுகள் என்ன, உடை அணிவதில் கவனம், நண்பர்களை பற்றி அறிதல் போன்றவை தெரிந்து கொள்ள வேண்டும். காவல்காரன் போல் துப்பதியாமல் சுதந்திரத்துடன் அதே சமயம் நேர்மையான சீரான எண்ணத்தை புகுட்டுதல் போன்றவை அவசியம். மனமது செம்மையானால் மந்திரம் இல்லை என்றார் திருமூலர். திருமந்திரத்தில் அது சத்தியமான உண்மை. நம் மனம் செம்மையாக இருந்தால் யார் எப்படி நம்மை வளைக்க நினைத்தாலும் நம்மை வளைக்க முடியாது. மனம்தான் நமது எஜமான். நம் நண்பர்களிடத்தில் தடமாய் செல்பவர்களை கண்டால், கேட்கக்கூடிய நிலையில் இருந்தால் தடுப்பது, இல்லை என்றால் நம் வழி தனி வழி என்று பிரிந்து விடுவது நல்லது. மேலும் நமக்கு அறிமுகமான அறிமுகம் இல்லாத ஆண்களிடத்தில் நாம் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். தொலைபேசி, செல்பேசி, செல்பேசி வரும் குறுந்தகவல், இதனில் எல்லாம் மிகவும் கவனம் அவசியம். இப்போது செல்பேசியும் செல்பேசியின் குறுந்தகவலும் மிகவும் சாதாரணமாகிவிட்டது. இது எல்லாம் அவசியமான சாதாரணமான தற்காப்புகள். இதனையும் மீறி தற்காப்புக்கு நாம் யோகா, ஆழ்நிலை தியானம், கராத்தே, குங்ஃபு போன்றவற்றில் பயிற்சி கொள்ளுதல் நலம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனதில் தைரியம் கொண்டு நம் கைவிரல்களை கூட ஆயுதமாக வைத்து தற்காத்துக் கொள்ளலாம். இதை பற்றி பேசும்போது மூ மேத்தாவின் கவிதை என் நினைவில் வருகிறது. நம்பிக்கை நாம் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டி கொள்ளும், கழுத்து மாலையாகவும் தன்னை தானே கட்டிக்கொள்ளும் என கூறி, பெண்ணின் சுய பாதுகாப்பிற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள நம்பிக்கையுடன் வாதங்கள் என்றளவில் முடிக்கிறேன்.

0: கேளுங்க.
1: வாவ், வெரி வெல் செட், ஆல்சோ வெரி டச்சிங்ல. வா பெண்களே கேளுங்க, நீங்க அப்படியே அவங்கள போல்டா மாத்திக்கணும், புரிஞ்சுதா? இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னா டி நகர், புருஷவாக்கம் இந்த ஏரியால எல்லாம் ஈயால கூட சைக்கிள் ஓட்ட முடியலன்னா பாருங்களேன். அந்த வரை இப்ப புயல் வரப்போகுதான். பர்ச்சேசிங் குஷியில புயல்ல பறந்து போகாம இந்த ஸ்கிட்ட கவனிங்க. பொண்ணுங்க எப்படி போல்டா இருக்கணும்ன்றத பத்தி ஒரு ஸ்கிட். So let's have it.
2: ஸ்வாதி என்ற கல்லூரி மாணவி மிகவும் வேகமாக ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினை போல் பாய்ந்து வருகிறாள். அவளது அக்கா அர்ச்சனா மற்றும் சிநேகிதி சக்தி என்ன என்ன என்று கேட்க, பிறகு
3: ஏய் ஸ்வாதி, என்ன ஆச்சு, ஏன் டென்ஷனா வர?
1: இன்னைக்கு பஸ்ல ஒரு கலாட்டா எவனோ ஒருத்தன் வம்பு பண்ணான்.
4: என்ன ஸ்வாதி, ஏன் என்ன பண்ணாங்க?
1: சக்தி, அதை நான் எப்படி சொல்றது எனக்கு தெரியல, நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். என் கைய
3: கை கைனா கைய யார் என்ன பண்ணா?
4: ஏய் அர்ச்சனா, நீ வேற சுமாரி, அவளே ரொம்ப டென்ஷனா இருக்கா.
3: சரிடி, நான் ஒண்ணும் சொல்லல, நீயே பேசிக்கோ.
1: பஸ்ல ஒரே கூட்டம், நான் என்னமோ லேடி சைட்ல தான் இருந்தேன். ஒரு ஆள் என் கைய பிடிச்சிட்டு எனக்கு ஒரே பயமா போச்சு.
3: கத்தினியா இல்ல சும்மா இருந்தியா?
1: அக்கா எப்படிக்கா கத்துறது, எனக்கு ஒரே பயம், கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, இன்னும் பாரு நடுங்குது.
4: நீ என்ன, நீ எப்படி கத்துவாங்க நினைக்கிற? கத்தினா நமக்குதான் அசிங்கம், எல்லாரும் எக்ஸிபிஷன் மாதிரி நம்மளே பாப்பாங்க.
3: இல்லடி சக்தி, எனக்கு வர ஆத்திரத்துல எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. ஸ்வாதி, அழாம நடந்தது என்னன்னு சொல்லு.
1: நான் என்ன கதையா சொல்றேன், அதான் சொன்ன, கைய புடிச்சா வேற எதுவுமே நடக்கல. நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கி ஆட்டோ புடிச்சு வந்துட்டேன்.
3: ஸ்வாதி, என்ன பண்றது, நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது, பயந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. இது எல்லாம் மறந்துட்டு நம்ம வேலைய போய் பாப்போம் வா. நம்ம படிச்சாதான் நம்ம ஆக்டிவிட்டில நம்ம ஈடுபடுவோம்.
4: ஆமாடி, அர்ஷனா சொல்றது சரிதான். இனிமே நீ எதுக்கும் பயப்படாது, சரியா? யாராவது இனிமே ஏதாவது செஞ்சாங்கன்னா உன் கையாலேயே நீ பேசு, புரியுதா? வா, இதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத, நம்ம நம்ம வேலைய பாப்போம் வா. நம்பிக்கைதான் வாழ்க்கையில வேணும், நாளை நமதே, புரியுதா?
1: சரிடி, இனிமே நான் எதுவுமே சமாளிக்கிறேன். எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா பெண்களும் இனிமே தைரியமா இருந்துட்டோம்னா பாதுகாப்பு

0: பாதுகாப்பு தேவை இல்ல. தற்காப்பே போறும்டி.
1: இந்த சிறு கதையில் இருந்து ஒரு பெண் தன் தினசரி வாழ்வில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாள் என்பது நன்றாக தெரிகிறது. எனவே பெண்களே, தற்காப்பு என்ற கார்பை அணிந்திருந்தால் பாதுகாப்பு அவசியம் இல்லை.

0: அப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நானா வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவேன்.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா, இதா சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து பாயிண்ட் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு

0: இது நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க, பிளீஸ் எச்சத்துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: வணக்கம் சென்னை. இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஸ்ரீதர். நான் எம்ஓபி ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு பூஞ்சோலை நிகழ்ச்சிக்காக நானும் என் கூட படிக்கிற மாணவர்கள் சரோ, திவ்யா, சாருமதி, கிஷோர், பிருந்தா, ரசியா, விஷாலி எம்ஓபி ரேடியோவுக்கு வந்திருக்கோம். ஒரு டிராமா போட போறோம். டிராமாவோட தலைப்பு என்ன தெரியுமா? சிறு சேமிப்பின் சிறப்பு. டிராமா நடிக்க நாங்க ரெடி. இதை கேட்க நீங்க ரெடியா? காட்சி 1. காட்சி நடைபெறும் இடம் வீடு. நடிக்கும் கதாபாத்திரங்கள் பரிமளமாக சுந்தரி. சுந்தரி அக்கா, சுந்தரி அக்கா,
1: நீயா உள்ளவ? என்ன விசேஷம்?
0: ஒரு செலவுக்கு 500 ரூபாய் தான் கொடுங்கக்கா.
1: 500? அப்பா அடி, 500க்கு எங்க போறது? 500க்கு என்ன செலவு?
0: எங்க பிள்ளைகளே ஊர் திருவிழா பார்க்க கூட்டிட்டு போனோம்க்கா.
1: ஏண்டி, நான் சொல்றேன்னு வருத்தப்படாது. என் புருஷன் மாதந்தோறும் 5000 தான் சம்பாதிக்கிறாரு. நாங்க செலவு பண்ணலையா?
0: உனக்கு என்னடி பெரிய செலவு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கார் வந்தோனும் பணம் கொடுத்துறேன்க்கா. பிள்ளைகள் ஆசைப்படுறதுக்கா தான்க்கா.
1: திருவிழாக்கு போகாம இருக்க முடியாதா? நாங்க என்ன போகவா செய்யறோம்? நம்ம ஊர் திருவிழா வந்தா போக வேண்டியதுதான்.
0: கரெக்டா தந்துடுறேன்க்கா. எக்கா எக்கா
1: தருவ, நீயா தருவ? தெரு முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்க, நீ எப்படி தருவ? உனக்கு தர முடியாது. பேசாம போயிட்டு வா. தெருவுல போறது வர்றது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை கழுதையா ஆக்கி வச்சிருக்க.
0: எக்கா எக்கா காட்சி 2. காட்சி நடைபெறும் இடம் வீடு. நடுக்கும் கதாபாத்திரங்கள் கஸ்தூரியும் பரிமளமும்.
1: என்னம்மா பணம் கிடைச்சதா?
2: அடி மட்டும்தான் தன் கிடைக்கல. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க.
1: அப்படித்தான் பேசுவாங்க. மற்றவங்க எல்லாரும் கரெக்டா இருக்காங்க, நீங்க தான் இப்படி ஊதாரியா இருக்கிறீங்க.
2: நான் என்ன எப்படி இருக்கேன்? நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி பேசுறியே.
1: ஆமாமா, அப்பா பணம் அனுப்புறாங்க, அவ்வளவையும் 10 நாள்ல செலவு பண்றீங்க.
2: என்ன, வீட்டுக்கு தானே செலவு பண்ணிக்கிறேன்.
1: தங்கச்சியும் தம்பியும் பள்ளிக்கு போகும்போது ஆளுக்கு 10 ரூபாய் கொடுக்கணுமா? அது தேவையா? மிட்டாய் வாங்க 2 ரூபாய் கொடுத்தா போதாதா?
2: இது ஒரு செலவாடி.
1: செலவு தான், செலவு தான். பிள்ளைங்க கெட்டு போக காரணம் நாம் கொடுக்கிற காசு தான் காரணம்.
2: விலைவாசி ஏறி போயிடுச்சுல.
1: விலைவாசி ஏறனா நாம தான் கணக்கா இருக்கணும்.
2: நீ வாய மூடி, இனிமே நீயே செலவு பண்ணிக்க.
1: இனி அப்பா பணம் வந்ததுன்னா என் கிட்ட கொடுங்க, அப்புறமா பாக்கலாம்.
0: காட்சி 3. காட்சி நடைபெறும் இடம் போஸ்ட் ஆபீஸ். நடிக்கும் கதாபாத்திரங்கள் பிரபா, கஸ்தூரி.
3: கஸ்தூரி, கஸ்தூரி.
1: ஓ அக்கா, உள்ள வாங்க அக்கா.
3: எதுக்காக வர சொன்ன?
1: அக்கா, நீங்க ஆர்டி பணம் வசூல் பண்றதா கேள்விப்பட்டேனே.
3: ஆமா, இப்ப என்ன?
1: நானா ஆர்டி பணம் கட்டணும்.
3: அது சரிப்படாது. உங்க அம்மா வளங்க கட்ட மாட்டாங்க. புறமா அபராதம் கட்டணும். உங்க அம்மா என்னென்ன ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்காங்க.
1: அக்கா, நான் கட்டுறேன் காதுக்காக தான் உங்களை வர சொன்னேன்.
3: அப்படியா? பரவாயில்ல, நீ ஏதாச்சும் வேலை செய்யா?
1: இல்லக்கா, ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சருங்க சிக்கனமாக இருக்க சொல்லி தந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தா நல்ல பலன் கிடைக்கிறது. உண்மையா தான்க்கா?
3: ஆமாடி, ஏதாச்சும் ஒரு தொகையை மாதந்தோறும் மஞ்சள் செலுத்து வந்தா 60 மாதம் கழித்து வட்டி முதலமா ஒரு பெருந்தகை கிடைக்கும். சரி, கையில் எவ்வளவு வச்சிருக்க?
1: 1000 ரூபாய்.
3: பரவாயில்ல, இனி சேமம்தான்.
2: என்னடி கஸ்தூரி, 1000 2000 நீயும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா?
1: இல்லம்மா, அப்பா அனுப்புற 5000 சிக்கனமாக செலவு பண்ணா மாதம் முழுக்க 1000 ரூபாய் பிடிச்சேனாதான் இந்த பணம்.
3: அக்கா, உங்க மகள் கஸ்தூரி மாதந்தோறும் சிறு சேமிப்பில் 1000 ரூபாய் போடுறா.
2: எனக்கு இந்த ஞானம் இல்லாமல் போச்சு. இருந்திருந்தா எவ்வளவோ பணம் சேர்த்திருக்கலாம்.
3: அதை இப்ப பேசி என்ன செய்ய? பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, ஒரு காசு பேணும் போது 2 காசு சேரும்.
1: ஆமாக்கா, நான் பள்ளியில படிக்கும் போது பாடத்துல ஔவையார் பாட்டின் நல்வழி பாடலை இப்படி பாடியிருக்காங்க.
3: சரி, அட்வைஸை உங்க அம்மா கிட்ட நல்லா சொல்லி வை.
1: வருமானத்துக்கு மேல செலவு பண்ணா மானம் போய் மரியாதை போய் கள்ளன் தீயவன் என்று எல்லாரும் பேசுவாங்க.
3: இன்னொரு விஷயம்
1: என்னக்கா,
3: நீ கட்டுற பணத்தில் இருந்து அவசரத்துக்கு கடன் வாங்கலாம், அப்புறமா சேர்த்து கட்டலாம்.
1: இவ்வளவு சலுகை இருக்கா?
3: ஆமா அம்மா. சரி, இரண்டு நாள் கழிச்சு

0: காட்சி நாலு. காட்சி நடைபெறும் இடம் வீடு. நடிக்கும் கதாபாத்திரங்கள் தந்தை, தம்பி, கஸ்தூரி, பரிமளம். என்ன வீட்டை பார்த்தா அதிசயமா இருக்கு. சோபா, கட்டில், டிவி, என்னடி இதெல்லாம் எதுவும் கடனுக்கு வாங்கிட்டியா?
1: உங்க மூத்த மகளே கேளுங்க.
0: கஸ்தூரி, நீ எதுவும் வேலைக்கு போறியா? வீட்டுல சமையல் தானே பண்ணிக்கிட்டு இருக்க?
2: இல்லப்பா, வீடு வீடா போய் ஆதி பணம் வசூல் பண்றேன்.
0: அதுதானே பார்த்தேன், உங்க அம்மா ஒரு ஊதாரி அனுப்புற பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தெரு தெருவா கடன் வாங்குவா. நீ என்னன்னா ஆடி பிடிக்கிறியாக்கும்.
2: இல்லப்பா, முதல்ல நானும் ஒரு அக்கா கிட்ட ஆடி பணம் கட்டிட்டு வந்தேன். நாம சும்மா தானே இருக்கோம், நாம இந்த வேலை செய்தா என்ன என்று யோசித்தேன். அப்புறமா சிறு சேமிப்பின் சிறப்பை பற்றி சொன்னேன்.
0: ஓட ஓட விரட்டுவாங்களே.
2: அதுதான் இல்லப்பா, 50 பேருக்கு மேல 1000 ரூபாய் தராங்க. அதுல எனக்கும் கமிஷன் கிடைக்கும்.
0: என் பொண்ணு நான் என் பொண்ணுதான். நான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும்.
1: என்னது? அப்படி என்ன விஷயம்?
0: என் தங்கச்சி பையன் போஸ்ட் மாஸ்டரா இருக்கான்ல, அவனுக்கு நம்ம கஸ்தூரிய கேட்டாங்க. எப்படி உன் யோசனை?
2: கஸ்தூரியை ஒரு வாழ்த்து கேட்கலாம். இந்த காலத்துல கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பணமும் நகையும் ரொம்ப தேவையே.
0: அந்த கவலை எதுக்கு? நானும் ஊர்ல 4-5 ஆடி கட்டிட்டு வரேன். கஸ்தூரி கல்யாணத்துக்காகவே சேமிச்சு வைத்தேன். மொத்தம் 5 லட்சம் சேரும்.
2: கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்?
0: இல்லம்மா, வயது ஏறுதுல, இப்பதான் சரியான நேரம்.
2: உங்க விருப்பம்ப்பா, யாரிடமோ கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்ல. சிறு சேமிப்பு பணம் இருக்கு.
3: அப்பா கேளுங்கள், அம்மா தினமும் தர 10 ரூபாய். எங்க டீச்சர் பிடுங்கிட்டு விட்டா வாங்க 2 ரூபாய் தான் தராங்க.
0: அப்படியா? பரிமளம் கேட்டியா? நீ 10 ரூபாய் கொடுத்தா அப்படித்தான் செய்வாங்க.
2: எதுக்காக டீச்சர் இந்த மாதிரி பண்றாங்க? இப்பவே போறேன். அம்மா, டீச்சர் புக்கு கொடுத்தாங்கம்மா.
4: கொண்டாடி படி.
2: அம்மா, இதுவும் சிறு சேமிப்பு புக் தான். நீங்க 10 ரூபாய் கொடுக்கறத மிஸ் வாங்கிக்கிட்டு சஞ்சய் காக்கு 8 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிட்டாய் வாங்க 2 ரூபாய் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளா 5 ரூபாய் கொடுத்தேன்,
3: அதுலயும் 3 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க.
0: டிப்பாவி, மிட்டாய் வாங்க 1000 கணக்கா கொடுத்திருக்கியா? ஆஹா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பமே சிறு சேமிப்புல சிகரம் தொட்டாச்சு.
2: சில இடத்துல அப்படிதான் எழுதி போட்டிருப்பாங்க. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும், சிறு துளி பெருவெல்லாம்.
0: சிறு சேமிப்பில் சேமிக்க பழகினாதானே நம் கஸ்தூரி கல்யாணத்தையே ஜாம் ஜாம் நடத்த போறோம்.

என்ன மக்களே, சிறு சேமிப்பின் சிறப்பு டிராமா கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? எம்ஓபி வானொலிக்காக இந்த டிராமாவை தயாரிச்சு வழங்கியது எம்ஓபி வைஷ்ணவ் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளான சரோ, திவ்யா, சாருமதி, விஷாலி, பிருந்தா, ரசியா, ஸ்ரீதர். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினோ? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட் மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள்
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில வந்து ஒரு மேனுபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சும்மா பண்ணி தான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு.

0: கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினைச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிறோம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: நம்ம சின்ன சான்ஸ்ல
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிக்கும் ஐஸ்வர்யா, பிரதிப்ரியா மற்றும் ஸ்ருதி வழங்கும் நம்ம சென்னை சான்ஸ் இல்ல.

0: உங்க ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி வந்திருக்கீங்க.
1: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: ஓகே ஸ்ருதி, இப்போ வந்து வரலாறு பத்தி பார்த்தோம், சாப்பாடு பத்தி பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்?
1: சென்னை நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு ஹோம் டவுன். செலிபிரிட்டிஸ் எல்லாரும் சென்னைக்கு ஒரு அடையாளமாவும் இருக்காங்க. நிறைய பேர் சென்னையில பிறக்கலைன்னா கூட சென்னையில அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான வருஷங்களை செலவு செஞ்சிருக்காங்க, இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. சென்னைக்கு பெருமை சேர்த்தவங்களை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்?
2: கரெக்ட் தான்.
1: இந்த மாதிரி பல துறையில இருக்கிற செலிபிரிட்டிஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு நம்ம சென்னை சான்சே இல்ல பேச போறோம். நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: And with me ஆர்ஜே நந்தினி
1: on MOBCRS 107.8.
3: நம்ம ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
1: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
4: சென்னை தான் என்னோட ஊரு. அண்ட் ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் பெஸ்ட்.
5: ஐ லவ் சென்னை.
6: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் an awesome place for education and there are many other amazing stuff. You just can't stop talking about Chennai and I would settle down this city forever. I love Chennai.
2: சென்னை தான் தெரியுமா?
7: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
8: Chennai is the best.
9: Chennai is the best. I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged, and if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.

0: நந்தினி, நீ நேத்திக்கு வீட்ல என்ன பண்ண?
1: நேத்திக்கு நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். எங்க அப்பாட உட்காந்து கிரிக்கெட் பார்த்தேன்.
0: எவ்வளவு கிரிக்கெட் பிளேயர்ஸ் சென்னையில பிறந்தவங்க தெரியுமா? இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகவும் 2015 வேர்ல்ட் கப்போட பெஸ்ட் ஓடிஐ பவுலிங் பேரும், எப்போ விக்கெட் வேணும்னாலும் இந்தியன் டீமா இருக்கட்டும் இல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிற மற்றும் ரொம்ப நம்பிக்கை வைக்கிற ஒரு கிரிக்கெட்டர் தான் நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன். இவர் நம்ம சென்னையில பிறந்தவர் தான். இவர் மட்டும் இல்ல, இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபார்மர் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கூட சென்னையில தான் பிறந்தாராம். இவரோட கமெண்ட்ரி எல்லாம் நீ கேட்டிருக்கியா?
1: போகுமே போகுமே, அந்த தி பால் இஸ் கோயிங் டு தி பேஸ், தி பிட்ச் இஸ் நாட் தி பால், இட்ஸ் தி பவுண்டரி அப்படில சொல்லுவாங்க. சாவியா கிளிகிளன்னு இருக்கோ தெரியுமா?
0: இவர் முன்னாடி விளையாடும் போது எவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி இவர் இப்ப கமெண்ட்ரி கொடுக்கும் போதே கூட இவரோட கமெண்ட்ரிக்குன்னு தனியா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. தினேஷ் கார்த்திக், முரளி விஜய், லக்ஷ்மிபதி பாலாஜி மற்றும் முரளி கார்த்திக் பல கிரிக்கெட்டர் சென்னையில பிறந்தவங்க தான். இது நம்ம சென்னைக்கே பெருமை இல்லையா? நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
1: அவங்க மட்டும் விஜய், நேஷனல் அவார்ட் வினர் தனுஷ், லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்ஆர், அப்புறம் அமெரிக்கா மாப்பிள்ளனாலே ஞாபகம் வர அரவிந்த் சாமி, எல்லாருமே இங்கதான் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவரே
0: என்ன சூப்பர் ஸ்டாரும் இங்கதான் பிறந்தாருன்னு என் காதுல பூசத்து போறியா?
1: இல்லமா இல்லமா, நம்ம சூப்பர் ஸ்டார் என்னதான் கர்நாடகல பிறந்தாலும் அவர் வளர்ந்து செட்டில் ஆனது எல்லாமே நம்ம சென்னையில தான். சோ அவர் வந்து சென்னைக்கு இருக்கிறது வந்து சென்னைக்கு ஒரு பெருமைன்னு பாத்துக்கோ.
0: ஏனோ உண்மைதான், சூப்பர் ஸ்டார்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது நம்ம டாலிவுட் இண்டஸ்ட்ரி, அதாவது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூட சென்னையில பிறந்தவர் தானா?
1: பாரு வாட் எ இன்ஜினியரிங் மிராக்கிள்,
0: நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
1: அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மா,
0: அப்படியே நிப்பாட்டு. நான் இப்ப பேச போறது சினிமால ரொம்ப முக்கியமா இருக்கிற இசைய பத்தி தான். ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அதோட இசை வெளியீட்டு விழா மியூசிக் கம்போசர்ஸோடையும் சிங்கர்ஸோடையும் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம லிசனர்ஸ அட்ராக்ட் பண்றது இந்த இசை தான். இதுல நிறைய மியூசிக் கம்போசர்ஸும் சிங்கர்ஸும் நம்ம சென்னையில பிறந்தவங்க தான். இப்போ நீ பாடுற ஹம்மா ஹம்மா பாட்டை இசை அமைத்த நம்ம ஆஸ்கர் நாயகன் மற்றும் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சென்னையில பிறந்தவர் தான். இவளுக்கு நேஷனல் அவார்ட்ஸ், பிலிம் ஃபேர், கிராமி, கோல்டன் குளோப், பாஃப்டா, அகாடமி அவார்ட்ஸ் மற்றும் பல ஸ்டேட் அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு.
1: இன்னும் இவ்வளவுதான் அவார்ட் லிஸ்ட் இருக்கா இல்ல இவ்வளவு லிஸ்ட் போயிட்டே இருக்குமா?
0: நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இவரை மொசார்ட் ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. இவரோட பேரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள்ல இடம் பெற்றிருக்கு. 1992 ரிலீஸ் ஆன ரோஜால இருந்து 2015 ரிலீஸ் ஆன ரொமான்டிக் ஃபிளிக் ஓகே கண்மணி வரைக்கும் இவர் பண்ணின எல்லா ஆல்பமும் செம்ம ஹிட். நம்ம ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹ்மானுக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுல இப்போ ஒருத்தர் நான் இப்போ ரஹ்மான் சாரை பத்தி நான் இப்போ பேசியே ஆகணும்னு ஒருத்த கால நினைக்கிறாரு. அவர் பேசுறதே இப்போ நம்ம கேட்டு வந்துருவோம். ஸ்டே டியூன் ஆன் நம்ம சென்னை சான்ஸ் ஏ இல்ல வித் மீ சென்னை பொண்ணு அஜய் ஸ்ருதி,
1: வித் மீ அஜய் நந்தினி.
2: ஹாய், ஐ அம் ராஜா. ஐ அம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னையை பற்றி சொல்லணும்னா, ஐ மீன் சென்னையில் என்னதான் இல்லை, மெரினா பீச்லேருந்து பெசன் நகர் வரைக்கும் இல்லாத விஷயமே கிடையாது. அண்ட் சென்னையை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஆக்சுவலி. அண்ட் அதில் இருக்கிற மக்கள் அண்ட் த சரௌண்டிங்ஸ், த என்வாயர்மெண்ட், எவ்ரி திங் இஸ் லைக் பை அ லாட் ஆஃப் அவுட் சைட் பீப்புள் ஹூ ஆக்சுவலி கம் டு சென்னை. அண்ட் கம்மிங் டு ரஹ்மான் சார், ரஹ்மான் சாரோட ஒரு பிக்கெஸ்ட் ஃபேன் தான். அண்ட் அவர் ரீச் பண்ணாத மைல் ஸ்டோனே கிடையாது. ஃப்ரம் த நேஷ்னல் அவார்ட் டு ஈவன் தி பிக்கெஸ்ட் ஆஸ்கர், ஹி ஹஸ் டச்ட் எவ்ரி திங். அண்ட் ஹி டெஃபினெட்லி ஹேஸ் மெனி மோர் யூனோ டு அச்சீவ். ஸோ கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணுவார் அண்ட் அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் ஆல்சோ என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆல்பம்ஸில் ரோஜா கண்டிப்பாக, அவரோட டெபுலேருந்து ஏன் லியோ காஃபியோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் ரஹ்மான் சாரை. ஸோ அதுலேருந்து இன்னி வரைக்குமே நான் அந்த மியூசிக் வந்து இன்னும் ஒரு ஒரு ஒரு பர்சன் ஒரு ஸ்மால் பர்சன் கூட குறைஞ்சதே கிடையாது. ஐ மீன் டோன் வைஸ், குவாலிட்டி வைஸ், எவ்ரி திங். ஸோ என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருப்பார், இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸ். பட் ஆனால் ஐ மீன் லைக் என்னோட பர்சனல் ஃபேவரெட் இஸ் ரோஜா ஆல்பம் அண்ட் எவ்ரி சிங்கிள் சாங் ஆஃப் இட். ஸோ ஐ விஷ் ரஹ்மான் சார் ஆல் தி பெஸ்ட். ஹி இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் சென்னை. தேங்க்யூ.
3: சென்னையில் இருக்கிற பல பிரபலங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், ஸோ டைம் போகிறதே தெரியல. ஸோ அதனால கொஞ்சம் கேப் வேணும், அதனால வில் டேக் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்சேல வித் மீ ஆர்ஜே நந்தினி
0: அண்ட் மீ ஆர்ஜே ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
5: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
4: புலிகளின் வாழ்க்கை மனசுல யோசி, இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா சிகரெட்ட குடிக்காதே.
5: குடிக்கலையா இனிமே, குடிக்கலையா நிலைக்கணுமையா, உயிரே நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
6: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
7: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP 107.8 FM.
2: Stay tuned. Stay tuned. Stay tuned.
3: ட்ரம்ஸ்ங்கிற பர்க்யூஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கேட்டாலே நமக்கு மைண்டில் முதல்ல வர பேர் நம்ம சிவமணி சார் தான். ஐபிஎல் மற்றும் பல பெரிய பேண்டோட கான்சர்ட்டில் வாச்சு ஃபேமஸ் ஆன சிவமணி சார் சென்னையில் தான் பிறந்தாராம்.
2: அது மட்டும் இல்லை, சிவமணி சாருக்கு ட்ரம்ஸ் மேலே எப்படி ஆசை வந்ததுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்ப அந்த கதையை உனக்கு சொல்றேன். அவர் பிறந்தது எல்லாமே வந்து சென்னையில தான். சோ அவர் மட்டும் இல்லைங்க, அவரோட அஸ்திவாரமும் சென்னையில தான் பிறந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து அந்த தாரத்தப்பட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அடிச்சு அடிச்சு எல்லாம் அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கேட்க கேட்க கேட்க கேட்க அவருக்கு ரிதம் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் வந்து பெரிய ட்ரம்ஸ் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். இப்ப பாருங்களேன், நம்ம ட்ரம்ஸே போயிட்டு யார் ஒன்று பிளே பண்ணும் அப்படின்னா சிவமணி சார் தான். அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும், அவ்வளோ பெரிய ஆளாயிட்டார்
3: சிவமணி சார்.
2: சிவமணி சார் மட்டும் அதுல வந்து முக்கியமா வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, கிளிமாஞ்சாரோ சாங் பண்ண நம்ம சின்மயி மேடம், எல்லா ஹீரோஸ்க்கும் பாடுற கார்த்திக், அது மட்டும் இல்லாம லெஜெண்டரி சிங்கர் ஏசுதாஸோட மகன் விஜய் ஏசுதாஸ் பிறந்ததும் சென்னை தான்.
3: சென்னை பல இசை கலைஞர்களை உருவாக்கி இருக்கு.
2: ஆமா ஆமா, என்ன என்ன
3: ஹலோ, நான் நல்ல இசை கலைஞர்களை உருவாக்குறத பத்தி பேசுறேன்.
2: ரைட், விட
3: கேக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நந்தினி, உங்களுக்கு பிரம்மாண்டமான செட்னு சொன்ன உடனே யார் பேர் ஞாபகம் வருது?
2: பிரம்மாண்ட செட் இஸ் ஈக்குவல் டு தோட்டாதாரணி சார்.
3: ஆமா, டவுட்டே இல்லாம சொல்லலாம். 2 நேஷனல் அவார்ட்ஸ், 2 பிலிம் ஃபேர், 4 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கின ஆர்ட் டைரக்டர் மற்றும் ப்ரொடக்ஷன் டிசைனர் ஆன தோட்டாதாரணி சாருக்கு ஊர் சென்னை தானாங்க.
2: பாரா, செட் போட்டா மட்டும் போதுமா, அது அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டணும்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல காட்டுற கேமராமேன்ஸ் முக்கியமான 2 பேர் நம்ம சென்னையில இருந்தா வந்திருக்காங்க. யார் தெரியுமா? அது நம்ம கேவி ஆனந்த் சாரும் பிசி ஸ்ரீராம் சாருக்கும் சொந்த ஊர் சென்னை தானா. அது மட்டும் இல்லாம பிசி சாருக்குன்னு ஒரு தனி ஹைலைட் இருக்கு. என்னதான், இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இவர் தான் ஹை டெஃபினேஷன் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு ஃபிலிம் எடுத்திருக்காரு. இந்த பெருமை வெறும் பிசி சாருக்கு மட்டும்தான் சேரும்,
3: நம்ம சென்னைக்கும் சேரும்.
2: எஸ், நம்ம சென்னை சான்ஸ்.

0: சரி, சென்னையில பிறந்த கிரிக்கெட்டர்ஸ பத்தி பேசியாச்சு, நடிகர்களை பத்தி பேசியாச்சு, மற்றும் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் எல்லார பத்தியும் பேசினோம். அரசியல்ல யாருமே இல்லையா?
1: சரிதான், சரியா கேட்டப்போ இரு, இப்ப சொல்றேன். காமெடியன், லாயர், பிளே ரைட்டர், எடிட்டர் ஆஃப் துக்ளக், பொலிட்டீஷியன், சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இத்தனை ஃபீல்டுல பிரபலமா இருக்கிற நம்ம சோ ராமசாமி சார் பிறந்தது சென்னை தான். அது மட்டும் இல்லாம எகனாமிஸ்ட், லாயர், ஃபார்மர் கேபினட் மினிஸ்டரா இருந்த சுப்பிரமணிய சுவாமி சார் பிறந்ததும் இந்த சென்னையில தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காமன் பாயிண்ட் என்ன சொல்ல போப்ப, ரெண்டு பேரும் பிறந்தது மயிலாப்பூர்ல தான்.
0: பக்கத்து பக்கத்து வீடா இருந்திருக்குமோ?
1: இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லாமையும் இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் ஒருவேளை இருந்திருக்கலாம்.
0: பெருமை சேர்த்த டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஸ்வர்ணமாலியா பத்தி தான் நான் பேச
1: போறேன்.
0: பரதநாட்டிய கலைஞராகவும் நடிகராகவும் ஆசிரியர் மற்றும் டிவி ஆங்கராகவும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான டாக்டர் ஸ்வர்ணமாலியா எம்ஓபி காலேஜ்ல தான் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணாங்களா? இது மட்டும் இல்ல, யாரையாவது டான்ஸ் கிளாஸ் போறீங்களான்னு கேட்டாலே நீ என்ன பெரிய பத்மா சுப்பிரமணியமாக போறியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேக்குற டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவங்க இந்தியாலேயே மிகவும் உயர்வா கன்சிடர் பண்ற பத்மஸ்ரீ, பத்மபூஷன், கலை மாமணி போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரங்க.
1: இதுக்கு மேல பெரிய அந்த விருது அதெல்லாம் அதுக்கு பத்மபூஷன் பத்மஸ்ரீக்கு மேல ஏதாவது இருந்தா அது வந்து கண்டிப்பா அது வந்து பத்மா அவங்களுக்கு தான் போகும்ன்றது வந்து எனக்கு நல்லா தெரியுது.
0: இந்த மாதிரி ரெண்டு லெஜெண்டரி டான்சர்ஸ் பிறந்ததும் நம்ம சென்னையில தாங்க.
1: நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
2: நம்ம ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. I love you, Chennai.
3: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். I love Chennai.
4: சென்னை தான் என்னோட ஊரு and I love Chennai.
5: சென்னை தான் பெஸ்ட்.
6: I love Chennai.
7: Speaking of Chennai, it's an awesome place for education and there are many other amazing stuff. You just can't stop talking about Chennai. And I would settle down this city forever. I love Chennai.
8: சென்னை தான் தெரியுமா?
9: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
10: Chennai is the best.
11: Chennai is the best. I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged, and if anything, I would say that Chennai lives with the spirit of the people, and that's why we're so happy to be here.
0: சான்ஸே இல்ல நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பல பிரபலங்களை பத்தி பேசினோம். சென்னையில பிறந்தவங்க, சென்னையில செட்டில் ஆனவங்கன்னு பல துறைகள்ல இருக்கிறவங்க பத்தி இன்னைக்கு பேசினோம். இந்த லிஸ்ட்ல என் பேரும் வரும்,
1: என் பேரும் வரும்,
0: இல்ல என் பேரும் வரும்,
1: என் பேரும் வரும். சென்னை பாட்டிப்போ முடிச்சிடலாமா ஷோவை? ஓகே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஸ் இல்ல வித் மீ ஆஜே நந்தினி.
0: நீ சென்னை பொண்ணு ஆஜே ஸ்ருதி.
12: குடிக்காத சரையும் குடிக்காத

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல்வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பு

மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க என் சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்டுல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்களை பாத்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
1: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா? என்னங்க சொல்றீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ண கட்டி கட்டில விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன? பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும், கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம்
1: அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
1: அது
3: 25.
1: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
1: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
1: ஓகே. அது எவ்வளோ
3: சொன்னீங்க?
1: 50.
3: அது
4: கொடுக்காத.
1: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
3: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
3: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
4: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய்தான்.
1: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
1: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அத நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்ல. அம்மா அப்பா என்ன வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிஸ்டர்ஸ்.

ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே ஜாய் பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே சேஃபா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு உங்ககிட்ட பேச போற டாபிக், வெளியில இருந்து பார்க்க ரொம்ப லைட்டா தெரியலாம், ஆனா அதோட ஆழம் ரொம்ப பெருசு. இப்போ ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்களேன். நைட் டைம்ல நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க, அப்போ சடனா ஒரு ஃபயர் அலாரம் சவுண்ட் கேக்குது. அப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பயப்படுவோம், எங்கடா நெருப்பு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சப்போஸ் நம்ம இருக்க இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா அங்க இருந்து பாதுகாப்பா எப்படி வெளியில போகலாம்னு தான் நினைப்போம். ஆமாங்க, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா ஃபயர் அலாரம் அடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடியே ஒரு சைரன் சவுண்டும் கேக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சைரன் சவுண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம யோசிச்சு பாத்துருக்கோமா? இந்த சைரன் சவுண்ட் அப்படின்றது போலீஸ் வெஹிக்கல்லையும் ஆம்புலன்ஸ்லயும், அது மட்டும் இல்லாம நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ற வெஹிக்கல்லையும் இருக்கும். சோ சைரன் அப்படின்றது ஒரு சவுண்ட் மட்டும் இல்ல மக்களே, அது ஒரு சிக்னல். யாராவது ஒருத்தரோட லைஃப் டேஞ்சர்ல இருந்தா அப்போ அந்த இடத்துல பயத்தை விட்டுட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் டியூட்டியை சூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு நேர்லயே போய் மக்களை காப்பாத்துவாங்க. இந்நேரத்துக்கு நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அவங்க வேற யாரும் இல்ல மக்களே, அவங்க தான் நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ். நம்ம கிட்ட யாராவது வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ்னு சொல்லும் போது நம்ம யூஸ்வலா என்ன நினைப்போம்? ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்றவங்க நெருப்பு அணைக்கிறவங்க, தீ விபத்துல இருந்து மக்களை பாதுகாக்கிறவங்க, அப்படிதானே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தோணும். ஆனா நிஜத்துல நம்ம நினைக்கிறத விடவும் அவங்க ஒர்க் ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, ஒரு வீடு கொலாப்ஸ் ஆனாலும் சரி, ஃப்ளட் வந்தாலும் சரி, யாராவது ஆக்சிடென்ட்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாலும் ஃபர்ஸ்டாக வர ஃபேஸ்னா அது கண்டிப்பாக நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸோட ஃபேஸ் தான். அவங்க வரும்போது தனியாக வர்றதில்லை, கூட நம்பிக்கையும் சேர்த்து தான் எடுத்துட்டு வராங்க. சரி, நம்மளோட பக்கத்துல இருந்து யோசிச்சு பாக்கும்போது நம்ம வீட்டுல சின்ன ஸ்மோக் வந்தாலோ இல்ல கேஸ் சிலிண்டர் ஸ்மெல் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நம்ம ஃபேமிலி, நம்ம சுத்தி இருக்கவங்க சேஃபா இருக்காங்களான்னு தானே பாப்போம். இது தப்பு கிடையாது, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இது நேச்சுரல் தான். ஆனா அதே மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் தான் பாதுகாப்பையும் பொருட்படுத்தாம பொதுமக்களோட பாதுகாப்புக்காக உழைக்கிறாங்க நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ். அவங்களோட வேலை, அது ஒரு வேலை மட்டும் கிடையாது, அது ஒரு மக்கள் சேவை, ஒரு மனிதனோட உயிரை காப்பாத்துற ஒரு பெரிய பொறுப்புன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி, அவங்களும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பாதுகாப்புக்காக யோசிக்கிற பல பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ற ரிஸ்க நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சடன் ஹீட், அந்த ஹீட்டை இமேஜின் கூட பண்ண முடியாத அளவுக்கு வெப்பம், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்மோக், மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு டஸ்ட், கெமிக்கல்ஸ், அதனால ஆக்சிஜன் கம்மியாகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருந்தோ அவங்க ஏன் அவங்களோட சேஃப்டியை பத்தி கூட பொருட்படுத்தாம மக்களோட சேஃப்டிக்காக உழைக்கிறாங்க? ஏன்னா ஒரு செகண்ட் லேட் ஆனாலும் ஒரு லைஃபே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் நம்ம பக்கத்துக்கு வருவோமா? ஒரு சின்ன கேள்வி, இந்த ஃபயர்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணமே சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான். உதாரணத்துக்கு, மொபைல் போன்ஸ் சார்ஜ் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம மறந்துடுறது, ஃப்ளக்கை ஓவர்லோட் பண்றது, கேஸ் சிலிண்டரை கரெக்டா செக் பண்ணாம விட்டுடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு காரணமாவே அமையுது. சரி, இப்போ இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? யூஸ் பண்ணாத அப்ளையன்சஸ் ஆஃப் பண்ணுங்க. கேஸ் சிலிண்டர் லீக்கேஜ் ஏதாவது இருக்கா, இல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு கரெக்டா தான் ஆஃப் பண்றோமா அப்படின்றத ரீசெக் பண்ணுங்க. நைட் ஃபுல்லா சார்ஜ் போட்டாதான் காலையில மொபைல் போன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ரீசன்காக பிளக் ஓவர்லோட் பண்ணாதீங்க. முக்கியமா குழந்தைங்க கிட்ட மேட்ச் பாக்ஸ் இல்ல ஷார்ப்பான பொருட்களை கொடுக்காதீங்க. இதை விட ரொம்ப முக்கியமா ஃபயர் ஃபைட்டர்ஸோட நம்பர் 101 இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல சேஃப்டிக்காக
சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு விபத்துகள் நடக்காம தடுக்க முடியும். அதையும் தாண்டி இந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்படுறது, ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இல்ல கத்துக்க வேண்டிய விஷயம்னே சொல்லலாம். அதுதான் அவங்களோட டீம் ஒர்க். ஒரு பக்கம் ஒருத்தர் வாட்டர் ஹோஸ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரெஸ்கியூ டீம் உள்ள போய் மக்களை வெளியில கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நம்பிக்கை தான் ஒரு டீம் ஒர்க்கா மாறி ஒருத்தரோட உயிரே காப்பாத்துற அளவுக்கு மாறுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஃபயர் ஃபைட்டர்ஸோட பிசிக்கல் ஹெல்த்தையும் தாண்டி அவங்களோட மென்டல் ஹெல்த். ஆக்சிடென்ட்ஸுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்க மக்களுக்கு அவங்க பயத்தையும் தாண்டி தைரியத்தை கொடுக்கறாங்க. சில கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி கூட இருக்கும், பல பேரோட இழப்புகள், கண்ணீர், கஷ்டம்னு. இத ஃபேஸ் பண்ற அப்படின்றது ஈஸி இல்ல மக்களே, இது பிராக்டிஸ்னாலயும் அவ்வளவு ஈஸியா வந்துருது. இதுக்கு ஒரு திடமான மனசுதான் வேணும். சோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படின்ற பேருக்கு பின்னாடி தைரியத்தோட செயல்படுற, நம்ம உயிரையும் நம்ம சேஃப்டியும் பாதுகாக்கிற சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க சைரன் சத்தத்தை கேட்கும் போது அதை ஒரு நாய்ஸா நினைக்காதீங்க, ரோட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, முக்கியமா ரெஸ்பெக்ட் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஜாய் சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: 97.8.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பஸ் வந்துடா.
1: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
0: ஏய் ஃபுட்போல்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர் பிளட் பிரதர்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேற யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 91.8 வணக்கம் சென்னை, நான் உங்க ஆர்ஜே சுகன்யா. அண்ட் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது ரூல்ஸ் அப்டேட். என்னடா அன்னியன்ல வர ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி ரூல்ஸா சொல்ல போறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சில ரூல நாம மீறிருப்போம், அதனால யாராவது காயம் கூட படுத்திருப்போம். அதையெல்லாம் நாம இன்னைக்கு எப்படி கரெக்ட் பண்ணலான்னு இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம். ஏன் கூட இருக்காங்க ஆர்ஜே ராஜி, நீங்க சொல்லுங்க ராஜி. ரூல்ஸ்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
1: அது நீங்க வேற சுகன்யா. ரூல்ஸ்னாலே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க மைண்ட்ல வரும்.
0: ஓ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போல. என்னன்னு சொல்லுங்க.
1: ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம மக்கள் ரூல்ஸ மீறி போகிறனாலதான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட்ஸ்னால எவ்வளவு பேர் தன் வாழ்க்கையை இழந்திருக்காங்க தெரியுமா?
0: அதுக்குதான் ராஜி, இன்னைக்கு நாம ப்ரோக்ராம்ல மூணு முக்கிய விஷயத்த பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் ஹெல்மெட் போடவே மாட்டிக்கிறாங்க.
1: உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுகன்யா? ஹெல்மெட் போடாததுக்கு நம்ம மக்கள் நல்லாவே காரணம் சொல்லுவாங்க. ஹெல்மெட் போட்டா எனக்கு தலை வலிக்குது, ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுது, டேண்ட்ரஃப் வருதுன்னு. அப்பப்பா,
0: இது எல்லாம் ஒரு காரணமா? ஹெல்மெட்டை டிஃபைன் பண்ணிருக்கிற விதமே பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் நடந்தா பிரெயின்ல அடிபடாம இருக்கும். நிறைய பேர் ஹெல்மெட்னாலே ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. சயின்ஸ்ல ஹெல்மெட்டோட பெனிஃபிட் எப்படி சொல்றாங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகும் போது தலை ஏதாவது கடினமான நிலப்பரப்புல அடிச்சா பிரெயின்ல பாதிக்காம இருக்கும். அதுக்கு காரணம் ஹெல்மெட்ல இருக்கும் அந்த ஃபோம் தாங்க. இந்து மெட்ரோ பிளஸ்ல இன்விசிபிள் ஹெல்மெட் பத்தி ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன்.
1: இன்விசிபிள் ஹெல்மெட் அப்படினா?
0: பிரமாதமான படைப்பு. இந்த ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதே ரெண்டு ஸ்வீடன் நாட்டு பெண்கள் தான். இந்த ஹெல்மெட் பேர் ஹவுடிங்.
1: ஹவுடிங்,
0: HOVDING. இது ஒரு ஸ்வீடிஷ் வேர்ட். ஹோடிங் ஒரு திக்கான காலர் மாதிரி தான் இருக்கும் ராஜி, நம்ம கழுத்திலே மாட்டிக்கலாம். இந்த ஹெல்மெட்ல ஒரு ஏர்பேக் டெக்னாலஜி பயன்படுத்திருக்காங்க. தர தொடுவதற்கு முன்னாடியே காலர்ல இருந்து ஏர்பேக் தானாவே வந்து தலைய பாதிக்கப்பட விடாது. ஹோடிங் அல்ட்ரா ஸ்ட்ராங் நைலான் ஃபேப்ரிக்கால செஞ்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட்ட USB கேபிள் மூலமா நம்ம கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணா போதும், அது தானாவே சார்ஜ் ஆயிரும். இத சைக்கிள் ஓட்டுறவங்க தான் பயன்படுத்த முடியும். பைக் ஓட்டுறவங்களுக்கு இப்படி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.
1: ஹே சுகன்யா, அப்படி மட்டும் ஒண்ணு வந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரும் அத போட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்ன,
0: உனக்கு எப்பவுமே செல்ஃபி தான். இப்படிதான் ராஜி, என்னோட ஃப்ரெண்ட் பாஸ்கரோ பிரின்ஸ்க்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு. சொல்லுங்க பாஸ்கர்.
2: ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி வாங்கியிருந்தேன். அந்த வண்டி பேர் வந்து ஹோண்டா நியோ. வண்டி வாங்கிட்டோன்னு கிணம் விட்டா தான் நான் வண்டி ஓட்டுவேன். இப்போ ஒரு நாள் வந்து நான் வந்து 120 வேகத்தில், 120 ஸ்பீடில் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒரு தினம் விட்டா தான் நான் வண்டி ஓட்டு எனக்கு பழக்கம். அதுக்கு தினம் விட்டனாலே அன்னைக்கு நல்ல வேலை நான் ஹெல்மெட் போட்டுருந்தேன். என்னோட ஒன்று இங்கிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு கார் நிற்குது, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பஸ் நிற்குது, இடையில வந்து ரெண்டு பைக்கு நிற்குது, இடையில பூந்து போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகத்தில் அப்படியே சர்றன்னு பூந்து ஒரு மாதிரி வேகத்தில் போனேன். போனப்போ அந்த பஸ்ஸில் இடித்து அப்படி ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டேன். பஸ் வேற எடுத்துட்டாங்க, உடம்பெல்லாம் அடிக்கொட்டுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் இருந்த அந்த பைக்கெலாம் வந்து என் மேலே ஏறிச்சு. நான் ஹெல்மெட்டு மட்டும் அன்றைக்கி நான் போடலைன்னா சும்மா அன்றைக்கி நான் செத்துருப்பேன். ஹெல்மெட்டு தான் என் உயிரை காப்பாற்றுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே இருக்கிறவங்களாம் என்னை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க. மட்டும் அவங்க சேர்க்கல, அதனால போயிருப்பேன். ஆனால் ஹெல்மெட்னால தான் டாக்டர் சொன்னது என்னென்னா, ஹெல்மெட்னால தான் நீ பொழைச்சப்பா அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்க. ஹெல்மெட் தான் என்னை இது பண்ணுச்சு.

0: காலேஜ்லேருந்து பைக்கில் வந்திருந்தேன். லிபர்ட்டி தேட்டராண்ட வரும்போது, லிபர்ட்டி ஆண்ட வரும்போது பைக் ஆக்சிடென்ட். ஒரு 120 ஸ்பீடில் நான் வந்திருப்பேன் வண்டி பைக் பைக்கில். ஒரு குறுக்கே ஒரு சின்ன பையன் வந்துட்டான். ஸோ அந்த பையனை இடித்தா அந்த பையனுக்கு ஆபத்து. ஸோ நான் பையனை இடிக்காமல் நான் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணி நான் வண்டியை லெஃப்ட் ரைட்டுன்னு வலித்தேன் வண்டியை. கடைசியில் முடியல, அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் போயிட்டு அந்த பையன் லைட்டாக ஒரு இடி வச்சிட்டேன். ஹேண்ட் பேர் அவனோட வயிற்றில் பட்டுடுச்சு. ஆனால் அப்பயும் நான் அவனை காப்பாற்றி என் வண்டி எதுவுமே டிவைடரில் விட்டுட்டேன். விட்டுட்டு எனக்கு அடிப்பட்டது, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு. அதேமாரி லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆச்சு, அதேமாரி லெஃப்ட் காலில் வந்து லிக்மெண்ட் டேர் ஆச்சு. ஆனால் ஒன்று, நான் என் பின் மண்டையும் அடிப்பட்டது, பட் நான் ஹெல்மெட் போட்டதுனால சேஃப் ஆயிடுச்சு. ஸோ ஹெல்மெட் இஸ் கம்பல்சரி டு வேர். வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே ஹெல்மெட் போட நல்லது உடம்புக்கு, உங்களோட சேஃப்டாக நான் சொல்கிறேன். ஆனால் இது நடந்ததுன்னா ரியல் ஃபேக்ட் நான் சொல்கிறேன்.
1: போடாதனால தான் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தா இந்த குடிக்காரங்கனால எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு தெரியுமா?
2: என்ன சுகன்யா, நீங்களே இப்படி சொல்றீங்க?
1: ராஜி, நைட் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்ப பாப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போறவங்கனால எவ்வளவு செக்கிங் தெரியுமா?
2: சைக்காலஜிஸ்ட் இத பத்தி ரிசர்ச் பண்ணும் போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, குடிக்கும் போது நம்ம பிரெயின் அதிகமா வேலை செய்யும். அதனாலதான் குடிச்சிட்டு வண்டி ஒழுங்கா ஓட்ட முடியும்னு தைரியமும் வந்துருது, நிதானமும் குறைஞ்சிருது. இதனால எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தெரியுமா?
1: எனது குடிச்சா பிரெயின் அதிகமா ஒர்க் ஆகுமா? இதுக்குதான் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல ராஜி. பார்ட்டி ஹார்ட் டிரைவர்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: பார்ட்டி ஹார்ட் டிரைவர்ஸா? அவங்க யாரு?
1: நைட்ல எவ்வளவுதான் குடிச்சிருந்தாலும் நம்மள சேஃபா வீட்டுக்கு போய் சேர வைப்பாங்க. இவங்க மும்பைல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, இப்போ சென்னையிலயும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள பத்தி இன்னும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா www.partyhotdrivers.com போய் பாருங்க.
2: இப்படிதான் பெல்ஜியம்ல ஒரு கிளப் ரொம்ப ஸ்மார்ட்டா ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க.
1: என்னது?
2: பார்க்கிங்ல பேரியர்ஸ் வச்சிருக்காங்க ஆல்கஹால் டெஸ்டோட. நிறைய குடிச்சிட்டு டெஸ்டர்ல ஊதுனா பேரியர் ஓபன் ஆகவே ஆகாது. அவங்க நைட் ஃபுல்லா கார்லே தான் இருக்கணும், இல்லாட்டி ஆல்கஹாலோட இஃபெக்ட் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுவே கொஞ்சமா குடிச்சிருந்தா உடனே பேரியர் ஓபன் ஆயிரும்.
1: ஹே, சூப்பர்ல.
2: ஆமா சுகன்யா, பொதுவாவே யாருக்கும் அட்வைஸ் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. மெல்போர்ன்ல ரயில் சேஃப்டி பத்தி ஒரு கிரியேட்டிவான PSA ரிலீஸ் பண்ணிருக்காங்க.
1: PSAயா? அப்படினா
2: PSA-னா பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். இந்த PSA ரொம்ப காமெடியான PSA சுகன்யா. ஏன்னு கேக்குறியா? இதுல வந்து 21 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வருது. இந்த 21 கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எப்படி எல்லாம் தம் மரணத்தை சந்திக்கிறதா இந்த சாங்கே. அது எப்படின்னா, ஒரு ஒரு ரயில் ஆக்சிடென்ட் மூலியமா அதோட கேர்லெஸ்னஸ்னால அது அதோட மரணத்தை சந்திக்குது. இந்த வீடியோவை வந்து நீ பார்க்கலைனா கூட பரவாயில்ல, நீ கேட்டாலே இது அர்த்தத்தை நீ புரிஞ்சுப்ப. இதை ஜான் மெஸ்க்லேன்றவர் தான் இந்த வீடியோவே பண்ணாரு. அவரோட மெயின் எய்ம் என்னன்னா, இதை கேட்டாச்சும் மக்கள் வந்து ரயில் சேஃப்டியை பின்பற்றுவாங்கன்னு தான். இப்போ இந்த டம் வேஸ்ட் டை சாங்கை கேட்கலாம்.

0: be safe around trains, a message from Metro.
1: ஹே, இந்த பாட்டு எவ்வளோ நல்லா இருந்ததுல்ல. ரோட்ல தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்தா ட்ரெயின்ல அதுக்கு மேல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது.
2: ட்ரெயின்லயுமா?
1: ஆமா ராஜி, இப்போ நீ என்னையே எடுத்துக்கோவே, நான் டெய்லி தாம்பரம்ல இருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயின்ல வரேன். டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் அது பாத்துருவேன். அதுவும் மாம்பழம் ஸ்டேஷன் இருக்கே, அங்கதான் அதிகமா கூட்டமே வரும். ஐயோ, அடிச்சு புடிச்சு ஏறுவாங்க, கொஞ்சம் கூட பொறுமையாவே இருக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருந்தா அடுத்த ட்ரெயின் வரும், ஏறி போக தான் போறாங்க. யாருக்குமே அந்த அளவுக்கு பொறுமையே இல்லை. சில பேர் ட்ராக் கிராஸ் பண்ணும் போது ஹெட்செட் மாட்டிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ராக் கிராஸ் பண்றதே தப்பு, இதுல ஹெட்செட் வேற.
2: எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு சுகன்யா, நம்ம தான் நம்மள பாத்துக்கணும். சேஃப்டிங்கிறது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்குது.
1: So listeners, ரூல்ஸ் மீறாதீங்க, தண்டிக்கப்படுவீர்கள். இத்துடன் விடை பெற்றுக் கொள்கிறோம். நான் உங்க ஆர்ஜே சுகன்யா.
2: ஆர்ஜே ராஜி. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே, மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா, சிகரெட்ட குடிக்காதே.
1: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரே நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ரஜினியா, ஏ மைக்கனே, பையன் அலங்காரத்துல எங்க போயிருக்கா?
1: குயிக்க போயிருக்கா. ரசனே, ஓ ரசனே, ஓ ரசனே,
2: தூரமா
1: சீக்கிரம் வா. இம்புட் நேரம் தலை கூசினுங்கிறிய, காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டிக்கணுமா? அவங்க அப்ப கூப்பிடறவன
3: எங்கம்மா புருஷன்
1: கூப்பிடுற சாமியா? பசுனையா கூப்பிடுறாரு, வந்து
0: என்னான்னு கேளு. சாமியோ வந்துட்டீங்க?
3: சக்கர, நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரையும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு.
0: போங்க சாமி, கொண்டாந்துரு.
3: மறந்துடாதடா சக்கர,
0: விட்டு குடுத்துருக்கல, மறந்துருவன. காலிம்பா பாடி ஆழ்ந்துட்டம்மா, காலையில சீக்கிரம் காஞ்சி காசு
1: காசு
0: ஐயா பணம் குத்திக்கிறாரு, கவுதாரி பிடிக்கிற காட்டுக்கு போனோம். ஜெயரஜினி பாலகிருஷ்ணா காட்டுக்கு போவோம்.
2: ஸ்கூல் டைம் நான் போகணும்.
0: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம். பேசுறேன் ஐயா பணம் குத்துக்கிறாரு, ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
2: இன்னைக்கு பர்ஜி இருக்குது, நான் போகணும்.
0: என்ன
1: போய்ச்சானே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருன்னா ஒருத்தர் வர சொல்லாரு, யாருன்னா ஒருத்தர் எங்க கூட வாங்க.
1: நீங்க

0: Dame.
1: Dame. Y por uno solo.
2: ¿Contratas a mi Carol Marna, bro?
1: ¿Ningue?
2: No, andan a mi Naricorón, que se han de talibre.
1: ¿Serio? Dame. Ya la haría rum con Anga Pitaslo. ¿Wanga? ¿Ukermo? ¿Ningle Ukermo?
3: Anda, Samia.
0: Sabes, ya fría, ya pule capa, te juro que sabes.
3: Ya, guate, pule Samia. Ya, pule capa, te que Samia.
1: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்.
2: தெளிவா சொல்லுங்க சாமி. அவன் போட போனா பொழைக்க மாட்டான சாமி.
1: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
0: ஐயோ சாமி,
2: புள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
1: வார்டு கொண்டு வந்துருப்பாங்க. சரி, நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா? நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உங்க மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவு சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்குன்னு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி நிற்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ளை டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாழ்றது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம் தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.
4: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
3: என் புள்ள கிட்ட என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
0: உலகத்துல
4: பெரிய மனசுக்கு ரொம்ப இருக்கு.
2: வெட்டினபுறமும் வாழமரம் எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்க, அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கே ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
3: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
4: என்ன சக்கர நீனும் போல?
5: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
4: என்னது?
5: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டு நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
4: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களால தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
3: ஏ சக்கரா, உமாவும் போச்சுங்கண்ணா
5: செத்தாதாரம் பொழைக்கிறதுக்கு.
3: ஏ மயக்கண்ணே, என்ன சொல்றது உன் புருஷன்? ஏ கொப்பே, உனக்கு இது கூட புரிய மாட்டேங்குது. என் புள்ள செத்த பிறவும் உசுரோட வாழ போகுது, ஒண்ணு புரியல. புரியலையாக்கா? ஏ குப்பே, என் புள்ள ரசனிய ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னியா குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் 4 பேரை வாழ போறான்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள், நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அண்ட் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்க ஆர்ஜே பிரீத்திங்க. என்னோட பேசுறதுக்கு ஆர்ஜே மாளவிகாவும் வந்திருக்காங்க. இது ஒரு நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலை நிகழ்ச்சியில நம்மளோட பேசுறதுக்கு ஒரு விமன் வந்திருக்காங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் கர்னல். இவங்க வந்து ஷேரன் கேர் என்ஜிஓல இருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த ஷேரன் கேர் என்ஜிஓல ஜாயிண்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: குட் ஆஃப்டர்நூன்.
1: குட் ஆஃப்டர்நூன்
0: மேடம். நீங்க வந்து உங்க ஷேரன் கேர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என் பேர் மிஸ்ஸஸ் காமல். நான் ஜாயிண்ட் டைரக்டரா இருக்கிறேன். Actually, in the organization, 25 years ananga, we are working on this. And my husband and myself, both of us are, he's a director and the joint director. And we have about 75 staffs inga kitta work pandranga. Engalukku vandhu modal modala nanga vandhu Chennai la dhaan aarambichom. Chennai la ulla slums, Perambur pakkathula irukka slums la dhaan we worked. Appuram vandhu nariya per slums la vandhu work pandradha mattum organization nariya per varadha paatha. ரூரல்லையும் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் நிறைய தேவைப்படுது. அங்கே தான் ரொம்ப ஏழைங்க இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு பெரியவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து ரூரல் ஏரியாஸில் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் அர்பன் அண்ட் ரூரல் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறோம். எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்து மெட்ராஸில் வந்துட்டு நாங்கள் மணலியில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓல்டேஜ் சென்டர் வச்சுருக்கோம். 65 பேருக்கு நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே எல்லா விதமான பலசர ஜாமான்களை அரிசி போன்றவற்றை கொடுக்குறோம். எங்களுக்கு ஐனாவரத்தில் வந்துட்டு ஒரு ஹேண்டிகேப் ஹோம் இருக்குது. அங்கே ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. 30 டோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்த்து 30 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கில்டு ட்ரைனிங் கொடுக்குறோம். அதாவது ஸ்ட்ரா பிக்சர்ஸு, ஹேண்டிகிராஃப்ட்டு பாக்ஸஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம். அவங்க வந்து அதை கற்றுக்கிட்டு அவங்க வந்து தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் அண்ட் வி ஆர் செல்லிங் இட். அந்த பணம் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாகுது. அப்புறம் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வி ஹாவ் அ ஹோம் ஃபார் சில்ட்ரன். அங்கே வந்து 190 பிள்ளைங்க இருக்கிறாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர். அவங்களுக்கு வந்து துணிமணி, மெடிசன்ஸு, சாப்பாடு, ஷெல்டர் எல்லாமே கொடுக்குறோம். அங்கே ஸ்கூல் இருக்குது, அதுக்கு கேம்பஸ்லேயே ஸ்கூல் இருக்குது. இட்ஸ் அ ஹை ஸ்கூல். அங்கேயும் பிள்ளைங்க, கிராமத்தோட சுற்றி இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே அங்கே வர்றாங்க. கிராமத்துலேயும் நாங்கள் வந்து 6 டே சென்டர் வச்சுருக்குறோம். அந்த ஒவ்வொரு டே சென்டர்லேயும் 20-30 ஓல்டேஜ் இருக்கிறாங்க. இந்த ஓல்டேஜுங்களுக்கு வந்து காலம்பரம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, சாயந்தரம் சாப்பாடையும் கொடுத்து அனுப்புவோம். அவங்க சிக் ஆயிட்டாங்கன்னா அவங்க வீடுங்களுக்கு சாப்பாடு போகும். ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்கன்னா வீட்டில் போய் ட்ரிப் போட்டு அவங்கள கண்காணிக்கிறதுக்கு எங்கள் ஸ்டாஃபுங்க இருக்காங்க. எங்கள் ஸ்டாஃபுங்க வந்து ரொம்ப அவங்களுடைய டைமை வந்துட்டு ஏதோ சம்பளத்துக்கு வேலை பார்த்தோன்னு கிடையாது. அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்காண்டி இந்த எங்களோட சேர்ந்து எங்கள் ஸ்டாஃப்ஸுங்க வந்து அந்த மாதிரி அந்த பெனிஃபிஷரிஸை கவனிப்பாங்க. அவங்களுடைய டைம் கேம் அதெல்லாம் பார்க்காம அவங்களுடைய உதவி கொண்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இந்த 25 வருஷமாக நாங்கள் ரன் பண்ண முடியுது. பெனிஃபிஷரிஸும் ரொம்ப எங்களோட ரொம்ப இதாக இருப்பாங்க. வெரி நைஸ் பெனிஃபிஷரிஸ் பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவங்களுக்கே புரிஞ்சுக்கிட்டது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருட்களை வாங்குகிறோம், எந்த அளவில் இருக்குங்கிறதும் அவங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களோட ஒத்து உழைப்பாங்க அவங்க. இது போக வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு ஒரு நான் ஃபார்மல் சென்டர் இருக்குது. 9R குப்பத்தில் ஃபிஷர்மேன் வில்லேஜில் நான் ஃபார்மல் அங்கே ஒரு சென்டர் இருக்குது. டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வி ஹாவ்.
0: ஓகே மேம், ரொம்ப கிரேட். என்ன நேரில் கர்மல் மேடம் வந்து அவங்களோட ஷேரன் கேர் நிறுவனத்தை பத்தி சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களோட சேர்ந்து இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட அவங்க ஸ்கூல்ல வந்து பணி புரிஞ்சிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்க சேர்ந்திருக்கிற நிறைய பெண்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோடய நம்ம நிகழ்ச்சியில இன்னும் தொடர்ந்து பேசலாம். மேம், உங்க ஷேரன் கேர் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கான குறிக்கோள் என்ன மேம்?
1: ஆக்சுவலி நிறைய அந்த டைம்ல எங்களுக்கு நிறைய 1984 ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய போலியோ இருந்தது. சென்னையில நிறைய போலியோ இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப அண்டர்நரிஷ்டா ஸ்லம்ஸ்ல இருப்பாங்க. நிறைய கோஷாக்கர், மெரஸ்மிக் சில்ட்ரன், அண்டர்நரிஷ் சில்ட்ரன் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நேரம் உணவுக்கு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்னா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல குட் ஃபுட் கொடுத்தோம்னா அவங்க வந்து தில் பிக் அப் தேர் ஹெல்த், நைட் பிளைண்ட்னஸ், இந்த மாதிரி பல விதமான நோய்கள், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய நோய்கள் இருக்கிறனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் வந்து வி ஸ்டார்ட் பண்ணது வந்து பிரெக்னென்ட் விமனுக்கு மில்க் அண்ட் எக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். லயன்ஸ் கிளப் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில். வித் தட் வி ஸ்டார்டட் அண்ட் தென் எஜுகேஷன் ஆல்சோ கம்ஸ் நியர் பை. எஜுகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் அஸ் வெல் அஸ் ஃபுட். அப்புறம் எஜுகேஷன், தென் அகெயின் அவங்களுடைய பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஓல்டேஜ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு தேவைப்பட்டது. ஸோ இட் வாஸ் ஆல் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ராஜெக்ட்.
0: ஓகே, இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணி எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிங்க?
1: அது 1984 ஸ்டார்ட் பண்ணோம்.
0: ஓகே, இதை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வந்ததா ஃபர்ஸ்ட்?
1: ஆமாம்.
0: நீங்கள் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொன்னீங்க இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர்?
1: ஆக்சுவலி மை ஹஸ்பண்ட் அண்ட் நான் மை செல்ஃப் ரெண்டு பேருமே வி போத் ஸ்போக் அபவுட் இட் தட் வி ஷுட் ஸ்டார்ட் சம்திங் அண்ட் தென் லைக் தட் இட் ப்ளூம்ட்.
0: ஓகே, இப்போ வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பல வருடங்களா. ஓகே, நீங்க ஆரம்பிச்ச புதுசுல உங்ககிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க?
1: ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து முதல் முதல்ல ஒரு 25 பிள்ளைங்க ஸ்லம்ல இருந்து எடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு பாடம் எஜுகேஷன் பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஸ்கூல்ல அனுப்பி அவங்கள படிக்க வச்சோம் நாங்க. அப்படியே வந்து அவங்களுடைய பாட்டிமார்களுக்கு அப்படி இப்படி சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுது. தென் தட் ஸ்லோலி ஸ்லோலி இட் ஆடட் டு த ப்ராஜெக்ட். அப்புறம் போலியோ ரொம்ப இட் வாஸ் இன் கிளைமேக்ஸில் வந்து சென்னையில் இருந்தது, ரொம்ப போலியோ பிள்ளைங்களுக்கு இருந்தது. ஸோ அப்படியே போலியோ ப்ராஜெக்டாக ஆரம்பித்தோம்.
0: ஓகே, இப்போ உங்கள் தொண்டு நிறுவனத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க உங்களோட?
1: 75 பேர் ஸ்டாஃப் இருக்காங்க.
0: ஓகே, அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அவங்களாம் வாலண்டியர்ஸாக வந்தாங்களா இல்லை நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை பற்றி போய் சொன்னீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம்?
1: சில பேர் அவங்களாக வந்தாங்க, சில பேர் வந்துட்டு நாங்கள் எங்கேயாவது மீட் பண்ணோம்னா அப்படியே நம்ம எங்களை இதோட பற்றி கேட்டு அப்படியே வந்து சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க.
2: ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸாக இருக்காங்களா இல்லாட்டி அங்கேயே வந்து இருந்து ஒர்க் பண்ணுறாங்களா இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க?
1: எல்லாமே பேட் ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு, வாலண்டியர்ஸ்னு யாருமே கிடையாது எங்களுக்கு.
0: ஓகே, சரிங்க மேடம். இப்போ உங்கள் இதில் வந்து பெண்கள் மட்டும்தான் இருக்காங்களா இல்லை வந்து ஆண்களும் சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்களா?
1: அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் வரும்போது அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸையும் படிக்க வைக்கிறோம். 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்துட்டு கேர்ள்ஸை மட்டும் சப்போஸ் தே நீட் ஃபர்தர் ஸ்டடீஸ் ஓ தே நீட் ஃபர்தர் அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும்னா வி டேக் அப். ஆனால் ஓல்டேஜை பொறுத்த அளவில் எங்களுக்கு வந்து ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம்.
2: ஓகே, ஓல்ட் ஏஜ் ஹோம் ஏதாச்சும் ஒன்று வச்சிருக்கீங்களா நீங்க?
1: 6 டே சென்டர்ஸ் வச்சுக்கோம்.
2: ஓ,
1: காலம்பரை வந்துட்டு சாயந்தரம் போயிடுவாங்க.
2: ஓ, 6 hours எந்த மாதிரி?
1: இல்லைங்க, ஒரு 6 டே சென்டர் வச்சிருக்கோம். காலம்பரை மத்தியானம் ராத்திரிக்கு சாப்பாடு, அவங்களுக்கு ரெக்ரேஷன் ப்ரோக்ராமு, பாக்கெட் மணி, அவங்களுக்கு டாய்லெட் ரேஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஐநாவரத்தில் ஒன்று இருக்குது, தென் கச்சூர்லேயே 5 இருக்குது.
0: ஓகே,
1: ஒரு ஒரு வில்லேஜில் இருக்குது.
2: இப்போ நீங்க வந்து இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து குழந்தைங்களுக்காக ஆரம்பிச்சீங்க, எப்படி நீங்க படிப்படியா முன்னேறி நீங்க வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம் ஆரம்பிச்சீங்களா இல்லாட்டி உங்களுக்கு அது தாட் இருந்ததா நீங்க ஓல்ட் ஏஜ் ஹோம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது?
1: அதாவது நாங்க வந்து குழந்தைங்களை வச்சு ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் மதர்ஸுக்கு தான் நாங்க வந்து அவங்களுக்கு மில்க் நெக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸ்லம்ல நிறைய அண்டர் நரிஷ்டு சில்ட்ரன் இருந்தாங்க, வயிறெல்லாம் பெருசா, அவங்களுக்கு வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி ராத்திரி கண் தெரியாத பிள்ளைங்க நிறைய பேர் இருக்க போய் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அங்க இருக்கும் போதே அந்த பாட்டி தாத்தாலாம் அங்க வாசல உட்காந்து சாப்பாட்டுக்கு இல்லாம உட்காந்துருக்கத நாங்க பார்த்தனால ஸோ எவ்ரி திங் கேம் இன் டு அவர் ப்ராஜெக்ட்.
0: இப்ப வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த மாதிரி இப்ப மத்த ஸ்கூல்ல ஃபாலோ பண்ற அதே டைப் ஆஃப் எஜுகேஷன் தான் நீங்க கொடுக்குறீங்களா இல்ல எக்ஸ்ட்ராவா அவங்களை எப்படி நீங்க ட்ரெயின் பண்றீங்க?
1: எங்களுக்கு வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் எங்களுக்கு கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ஸ்கூல் தான் அண்ட் எங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட் போர்ட் தமிழ் மீடியம். பட் அபார்ட் ஃப்ரம் திஸ் அவர் டீச்சர்ஸ் ஆர் வெரி வெரி ரொம்ப அவங்க வந்து எஃபிஷியன்ட் and all are very qualified and avango they spent a lot of time ivungalukku vandu echo club irukudhu adukapram ivungalukku vandu yoga irukudhu then other music other dance andha madhiri la irukudhu then they go out to other school inter school sports matta kokko idella avanga vandu they take part we see that they are bar with other children.
0: Okay, ipo ungaloda vandirukra கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம். ஹாய் தேவி.
3: ஹாய்,
0: எங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: என் பேர் தேவி. ஹாஸ்டல்ல வந்து சேர்ந்ததுலேருந்து இப்போ ரொம்ப நல்லா சந்தோஷமா என்ஜாயா இருக்கு.
0: சரி, மற்றவங்க கிட்ட ஒரு வணக்கம் சொல்லிட்டு திருப்பி உங்ககிட்ட வரேன். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹாய், என் பேர் ராதிகா.
0: ராதிகாவா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் ஸ்டார் பிக்சர் வேலை செய்கிறேன்.
0: வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, சரி. அடுத்தது வந்து நம்மளோட பேசுறதுக்கு இங்க அனுராதா வந்திருக்காங்க. வணக்கம்மா.
4: வணக்கம், என் பேர் அனுராதா. நான் இங்க வந்து சேர்ந்ததுல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: சரி, எல்லார்கிட்டயும் பேசிட்டு திருப்பி நான் உங்ககிட்ட வரேன். இங்க வந்து ரெண்டு வயசானவங்க வந்திருக்காங்க. வணக்கம்மா.
5: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: பழனியாச்சி.
0: பழனியாச்சி, உங்களுக்கு எவ்வளவு வயசுமா ஆகுது?
5: 70 வயசு ஆகுது.
0: 70 வயசு ஆகுதா? சரிங்கம்மா, திருப்பி உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். வணக்கம்மா. இங்க இன்னொரு முதியோர் வந்திருக்காங்க, அவங்க பேர் கேட்கலாம்.
6: வணக்கம்மா, என் பேர் கோதநாயகி. என் கணவனுக்காக நான் உதவி வாங்குறேன். இந்த சேரன் கேர்ல அதன் சார்பாக நான் வந்திருக்கேன்.
0: ரொம்ப நன்றிம்மா. ஓகே மேடம், இப்போ வந்து உங்களோட வந்து பல விதமான இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்திருக்காங்க, முதியோர்கள் வந்திருக்காங்க, அவங்களோட லைஃப் பற்றி இன்னும் தொடர்ந்து பேசலாம். உங்களோட இதில் வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க? எப்படி வந்து சொல்லித்தரீங்க? எந்த மாதிரி டைப் ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறீங்க?
1: இப்போ இவங்களுக்கு இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கேர்ள்ஸுங்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்ட்ரால பிக்சர்ஸ் பண்ணுறாங்க. வி ஹாவ் அ மாஸ்டர் ஹூஸ் டெக்னிக்கலி குவாலிஃபைட் அண்ட் அவர் வந்துட்டு ஹீ டீச்சர்ஸ் தம் ஹவு டு மேக் பிக்சர்ஸ், ஸ்ட்ரா பிக்சர்ஸ், அண்ட் தட் இஸ் பீன் சோல்ட் இன் விடிஐ, பூம்புகார், காதி இந்த மாதிரி. அண்ட் தென் தெர் இஸ் வி ஹாவ் அன் அதர் ட்ரெயின் டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் தம் டு மேக் கார்ட்போர்ட், தட் இஸ் பேப்பர் மேக், பேப்பர் யூனிட்ல வி ஹாவ் அ பேப்பர் யூனிட். So in that we have some...
0: Okay ma. இப்போ வந்து அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட நிறுவனத்தை பத்தி. ஒவ்வொன்றும் அவங்க சொல்றதும் அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதாவது வந்து நேர்களுக்குலாம் வந்து தெரியாத பல புதிய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஷேர் அண்ட் கேர்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, அண்ட் உங்களோட பேசிட்டு இருக்கிறது உங்க ஆர்ஜே பிரீத்தி, அண்ட் என்னோட பேசுறதுக்கு ஆர்ஜே மாலவிகாவும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டுடியோக்கு கோமல் மேடம் ஷேர் அண்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க ஜாயிண்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேம்மா, இப்போ வந்து நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லி தரேன், அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் சொல்லி தரேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து சிங்கிங், டான்சிங், அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல கூட நீங்க ட்ரெயின் பண்றீங்களா?
1: ஆமா, we have a master, PT master for that. அவர் வந்து he sees that இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து ஹை ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்க 10th 9th எல்லாம் கொக்கோக்கு போறாங்க. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ஸ்ல மேட்சுக்கு கொக்கோக்கு போறாங்க. இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி அதெல்லாம் போறாங்க.
0: பரவாயில்ல மேடம். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற போது என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ்? கொக்கோ சொன்னீங்க.
1: ஆமா,
0: வேற என்ன மாதிரி?
1: We have basket ball, volleyball, அதெல்லாம் இருக்குது.
0: ஓகே, இப்போ வந்து சிங்கிங் அதெல்லாம் சொல்லி தரீங்களா?
1: சிங்கிங் சச்சின் கிடையாது, கொஞ்ச நாள் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். பரதநாட்டியம் நவ் பிரசன்ட் டீச்சர் இல்லாதனால அல்லது வில் கண்டினியூ அகேன். யோகா மாஸ்டர் இருக்காரு, யோகா கத்து கொடுக்கறாரு.
2: ஓகே, இப்போ வேற என்னன்னு அபார்ட் ஃப்ரம் திஸ் பிசிக்கல் ட்ரைனிங்க தவிர அவங்களுக்கு வந்து லைக் உட்காந்தே பண்ற கைத்தொழில் ஏதாச்சும் சொல்லித்தரீங்களா நீங்க?
1: பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் வி டீச் தம் வந்து கம்ப்யூட்டர்ஸ், டைப்ரைட்டிங், அப்புறம் வந்துட்டு இந்த பிக்சர்ஸ், இதே ஸ்ட்ரா பிக்சர்ஸ் அவங்களுக்கும், பெயிண்டிங்கு, வேக்ஸில் கேண்டில் பண்ணுறது எல்லாம் சொல்லிக் கொடுக்கும்.
0: சரிம்மா, தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம தேவி கிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து தேவி முன்னாடி சொல்லியிருந்தீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களோட வயசு என்ன ஆகுதுமா?
3: 26.
0: 26 வயசு. ஓகே, நீங்கள் வந்து எப்படி இந்த ஷேர் அண்ட் கேரில் வந்து ஜாயின் பண்ணீங்க?
3: எங்கள் அண்ணன் இங்கே தெரிஞ்சவர், இங்கே அவங்க ஸ்கூலில் வந்து எங்கள் தங்க அண்ணன் பொண்ணு படிச்சுட்டு இருந்தது, அதனால் அவங்க எட்டுட்டு வந்து என்னை இங்கே சேர்த்து விட்டாங்க. இந்தமாரி ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லி என்னை எட்டு வந்து விட்டாங்க.
0: சரி, இந்த ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
3: எங்கள் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, சும்மா உட்காந்துன்னு மற்றவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு எனக்கு எதனா வேலை கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்டல் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அண்ணன் போய் இந்த ஹாஸ்டலில் சேர்த்து.
0: இப்போ இந்த ஹாஸ்டலில் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: சாமி படம் ஃபிட் இதெல்லாம் செய்வேன், எல்லா வேலையும்.
0: ஓகே, அங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வீங்களா? இப்போ வந்து இங்கே வந்துட்டதுக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நீங்கள் அறிஞ்சிங்க?
3: என்னோட பேச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்போல்லாம் பயந்து பயந்து பேசுவேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். முக்கியமாக ஆம்பளைங்களை கண்டா எனக்கு பிடிக்காது, அவங்க முன்னாடி போகிறதும் பிடிக்காது. இப்போ எனக்கு அதெல்லாம் ஒரு தைரியமா இருக்கு. இவங்க இடத்துக்கு வந்த பிறகு தைரியமா பேசுறேன், எல்லாரும் முன்னாடியும் பழகுறேன்.
0: சரி, ரொம்ப தைரியமா இப்போ ரொம்ப தன்னம்பிக்கையா பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. உங்க வாய்ஸ்லயே ஒரு தன்னம்பிக்கை தெரியுது. இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு புது மனிதர்களா தோணலையா உங்களுக்கு?
3: இல்ல, நீங்க எல்லாருமே எங்க கூட பழகின மாதிரியேதான் இருக்கு.
0: இல்ல, புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் வந்து இருக்கிற மனிதர்கள்லாம் ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும்,
3: அந்த பயம் இருக்கு. எப்படி பேச போறமோ, என்னவோ என்ன, எப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன்.
0: அந்த பயத்துல இருந்து எப்படி நீங்க வெளியே வந்தீங்க?
3: எவ்வளோ பேரை பார்க்குறோம், அவங்களாம் எவ்வளோ பேர் அவங்களோட திறமையெல்லாம் காட்டுறாங்க. நம்மளால் முடியும், சேர்ந்து காட்டணும், பேசணும்னு. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சாதனம் இல்லை.
0: சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க?
3: இந்த வேலை செய்யறதுலேயே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஆசை இருக்குது.
2: கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கம்மா. ஏன்னா அவங்களோட உங்க பேச்சுலயும் அந்த தைரியம் தெரியுது. நீங்க கண்டிப்பா அந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு தெரியுது. ஆல் தி பெஸ்ட்மா.
0: மேடம், இப்போ வந்து நம்ம தேவி கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிருந்தோம். சரி, இப்போ அடுத்தது உங்க இதுல வந்து எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க? இப்போ பிசிக்கலி சேலஞ்ச்னா என்ன மாதிரியான பிசிக்கலா சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கிட்ட இருக்காங்க?
1: அதாவது எல்லாமே போலியோ வந்துட்டு, இந்த ரெசிடியல் போலியோ தான் இருக்குது எல்லாமே. போலியோ வந்த பிறகு அந்த எவ்வளோ எஃபெக்ட் ஆகிருக்குதோ அந்த இதை பொறுத்து தான். மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே கால் பாதிப்பு தான் நிறைய இருக்குது. கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு ஒரு 4-5 பேருக்கு வந்துட்டு கை இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கை தான் அவங்களால வேலை செய்ய முடியும். ஒரு கையில் வந்து 3 விரல் கூட அப்படி கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 விரல் வச்சும் இந்த ஒரு கை வச்சும் அவங்களால ஸ்ட்ராங்கை வந்து அவங்களால கிழிக்க முடியும். ஸோ இவங்களுக்கு ஸ்ட்ராவை கிழிச்சு கொடுத்தாதான் இவங்களால படம் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு 25 பேர்லேயும் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேலைகளை செய்வாங்க. ஸோ அவங்களால பிக்சர்ஸ் பண்ண முடியுது. அதை வச்சு முக்கவசிங்களுக்கு 2 கையும் நல்லா தான் இருக்குது.
2: இப்போ வந்து இந்த நீங்கள் கை வந்து இந்த மாதிரி ஆனவங்க, ஓகே, இப்போ நீங்கள் முதியோர்களை வந்து எப்படி நீங்கள் தத்தெடுத்து வளர்க்குறீங்களா, இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு?
1: இல்லையா, முதியோர்களுக்கு வந்துட்டு நாங்கள் டே சென்டர் வைக்கிறோம்னு சொன்னேன் இல்லையா, டே சென்டர் தான் இருக்குது. அவங்கள வந்துட்டு எப்படின்னா, விடோவாக இருக்கிறவங்க, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் இழந்து போய் ஹஸ்பண்ட் அப்படி தனியாக இருக்கிறவர், அப்புறம் பிள்ளைங்க இல்லாதவங்க, அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்ட் இருந்து ஒய்ஃப், ஸோ அந்த மாதிரியானவங்கள தான் நாங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணோம். ஸோ இது டிசர்விங். அப்புறம் 2 பேருமே இருப்பாங்க, நான் 2 பேருக்குமே முடியாமல் இருப்பாங்க, அவங்கள பிள்ளைங்க ஆதரிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் வந்து உதவி செய்வோம்.

0: ஸோ இவங்கள வந்துட்டு இவங்களுக்கு தேவையான இவங்களுக்கு வந்து சாப்பாடு, துணிமணி, மெடிசன்ஸ், டாய்லெட்ரிஸ் இவ்வளவு கொடுத்து ஒரு பாக்கெட் மணியும் கொடுத்து அனுப்புறோம்.
1: இப்ப நீங்க அங்கேயே தங்குற மாதிரி வச்சிருக்கீங்களா, இல்லாட்டி வந்து அவங்க வந்து வேற எங்கேயாச்சும் தங்கி நீங்க இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி?
0: இல்ல, அவங்க வந்து டே சென்டர்ஸ்னு ஒரு சென்டர் இருக்கோங்க, அந்த சென்டருக்கு வந்துருவாங்க. அந்த சென்டர்ல வந்து அவங்க வந்து இருந்துட்டு, சப்போஸ் வந்து அவங்களுக்கு வீடை திடீர்னு எங்கேயாவது இவங்க எல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்கலாம் பூட்டிட்டு போயிட்டாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம்லாம் அந்த சென்டர்ல வந்து படுத்துக்கிடுவாங்க. வீட்டில் யாத்தியா சண்டை போட்டாலும் வந்து இந்த சென்டர்ல வந்து படுத்துக்கிடுவாங்க. ஸோ இட் இஸ் மோர் அ ஹோம் ஃபார் தம்.
1: ஓகே, இப்பெல்லாம் வந்து நிறைய இடத்துல இப்போ வந்து பெண்களுக்கெல்லாம் நிறைய முன்னுரிமை கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி இருந்தும் ராத்திரியில நிறைய ஆண்கள் வந்து குடிச்சிட்டு வந்து பெண்களை அடிக்கிற சிச்சுவேஷன் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பெண்கள்லாம் உங்களை நோக்கி வருவாங்களா?
0: எங்களுக்கு வந்து விமன் குரூப்ஸ் 500 குரூப் இருக்கு த்ரூ அவுட் காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம். அதாவது இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை சொல்றேன். அதாவது ஒரு பெண்கள் குரூப் ஒரு கிராமத்துல, அவங்களுக்கு ஒரு அந்த கிராமத்தில் ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து ரொம்ப மாமியாருடைய கொடுமையும் ஹஸ்பண்டோடைய ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ இந்த பெண்கள் குரூப்பில் இருக்கிறவங்க போயிட்டு இந்த பெண் வந்து போய் அந்த அடிபடுற பெண் போயிட்டு இவங்ககிட்ட குரூப்பில் இருக்கவங்ககிட்ட போய் கேட்டுச்சு, என்னை வீட்டுக்கார் ரொம்ப அடிக்கிறாரு, குடிக்கிறாரு, எங்கள் மாமியார் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே, நீ வந்து விமன் குரூப்பில் ஜாயின் பண்ணுமா, ஜாயின் பண்ணுனா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உனக்கு வந்து ஃபைட் பண்ணுவோம், ஒரு குரூப்பாக ஃபைட் பண்ணும்போது அவங்க பயப்படுவாங்கன்னு. ஸோ அது வந்து இந்த குரூப்பில் வந்து சேர்ந்த பிறகு இவங்க எல்லாருமே போய் அந்த குடும்பத்தில் போய் பேசி, இப்படி இந்த மாதிரி நீ வந்து அடிக்கக்கூடாது, அடிச்சிங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து இதாக ஸ்டெப்ஸ் எடுப்போம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி, ஆட்டோமேட்டிக்காவே அந்த கொஞ்சம் பயமுறுத்தி வச்சனால அந்த பெண்ணை அடிக்கிறத நிறுத்திட்டாங்க, அந்த மாமியாரும் கொடுமை செய்யறதையும் நிறுத்திட்டாங்க. அவளும் வந்து மாதம் மாதம் அந்த சேர்த்து வைக்கிற சேமிப்புல வந்து சேர்ந்தனால, இப்போ விமன்ஸ் குரூப்ல எல்லாம் சேமிப்பு இருக்குது, அதுல வந்து சேர்ந்தனா அதுக்கு வந்து ஒரு தொகை கடன் கிடைச்சது. ஸோ இவளுக்கு வந்து அந்த குடும்பத்துல பங்கெட்டு அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை இவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றதுனால, அப்போ ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அவளுக்கு அந்த பவர் கிடைக்குது, எம்பவர்மெண்ட். ஸோ அது கிடைக்கிறனால அந்த ஷி இஸ் ரெஸ்பெக்டட்.
1: இப்போ வந்து இந்த சொல்றீங்கல்ல மேம், இந்த பிரச்சனை வந்து அவங்க நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் லீகல் ஹெல்ப் ஏதாச்சும் கிடைக்கிறதா அவங்களுக்கு? சப்போஸ் ஏதாச்சும் லாயர் வந்து அவங்க அங்கேயே தங்கல,
0: அவங்களே வந்துட்டு தே ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம் விதவுட் கோயிங் டு த போலீஸ் ஸ்டேஷன். வி நெவர் டெல் தம் கோ டு த போலீஸ் ஸ்டேஷன்.
1: ஓகே,
0: அது ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் லீகல் எய்டுக்கு போகணும்.
1: சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ராதிகா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம். ராதிகா,
2: ஹாய்.
1: ஓகேம்மா, நீங்கள் வந்து எப்படி ஷேர் அண்ட் கேரில் வந்து ஜாயின் பண்ணீங்க?
2: ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி ஹாஸ்டலில் இருந்தேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க உன்னை படிக்க வைக்க முடியாதுமா அப்படின்னு. சரி, அப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது, சரி படிக்கனா கூட நம்ம திறமை இருக்குது சம்பாரின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஷேரன் கேர் ஹாஸ்டலில் வந்தோம். அப்புறம் ஆண்டி தான் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து 14 வருஷம் ஹாஸ்டலில் இருக்கிறேன். நான் நல்லா சம்பாரிச்சு ஜுவல்லரிஸ்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஓகே, நீங்கள் வந்து இந்த ஷேரன் கேர்ல வந்து ஜாயின் பண்ணி பல வருஷங்கள் ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நான் தேவி கிட்ட கேட்ட அதே க்வெஸ்சன் தான் உங்ககிட்ட கேட்குறேன். இங்கே வந்தப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்கலாம் புதுசாக உங்களுக்கு தோணலையா? ஏன்னா நீங்கள் முதல்ல இருந்த உலகம் டிஃப்ரெண்ட், இந்த ஷேரன் கேர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு உலகம். எப்படி அந்த சேஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க?
2: அதான் இது எல்லாரும் எப்படி இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் பழகிக்கணும், அது மாதிரி நம்மளும் எதை பண்ணக்கூடாது.
1: ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த மேடம் கிட்ட பேசலாம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: ஹாய், என் பேர் அனு. எனக்கு
1: அனுராதா அனுன்னு சொல்லுவாங்களா? உங்க பெட் நேம் அனுவா? உங்களுக்கு அனுராதான்னு கூப்பிட்டா பிடிக்குமா, அனுன்னு கூப்பிட்டா பிடிக்குமா?
3: அனு கூப்பிட்டா பிடிக்கும்.
1: சரிங்க அனு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: நான் சின்ன வயசுலேருந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருந்தனால கைத்தொழில் எதுனா கத்துக்கினா கூட நம்மளை நாட்டில் மதிக்கிற அளவுக்கு முன்னேறினா நல்லா இருக்கும்ல நினச்சி, அதுக்கப்புறம் எங்கள் அங்கிள் மூலமாக எங்கள் ஆண்டிக்கு தெரியும், அவங்கள மூலமாக அந்த எங்களுக்கு சேர்ந்து.
1: ஓகே, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக என்ன ப்ராப்ளம்மா?
3: எனக்கு கால் தான்.
1: இது வந்து எப்போ எப்படி போலியோனால அட்டாக் ஆனது?
3: ஜுரத்தில் போலியோ அட்டாக் ஆகிடுச்சு.
1: இது எந்த வயசில் இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாக் ஆச்சு?
3: 2 இயர்ஸ்.
1: நீங்க ரெண்டு வயசுல இருக்கும் போதுலேருந்தே அப்படி இருக்கு. அப்போ உங்களுக்கு சின்ன வயசுலலாம் எப்படி நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சு 12th வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க
3: இல்லையா? ஹாஸ்டல்லேயே எங்கள் அப்பா அங்கே தாம்பரத்தில் சேர்த்து விட்டாங்க. அங்கேயே தங்கி எல்லாமே அங்கே இருந்துச்சு. பிளஸ் டூ வரைக்கும் அங்கேயே தங்கி படித்தோம்.
1: ஓகே, பிளஸ் டூ வரைக்கும் எப்படி படிச்சீங்க? ரொம்ப சூப்பர் ஸ்டூடெண்டா?
3: இல்லை, அவள் சூப்பர் ஸ்டூடெண்ட்லாம் படிப்பேன்.
1: பாட்டு பாடுவீங்க போல இருக்கு, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது.

0: மாறிப்போச்சு நம் கண்ணீர் மாறிப்போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு.
1: உங்களோட நம்பிக்கைய ரொம்பவே சூப்பரா சொல்றீங்க. கிளாப் தட்டிடலாமா எல்லாரும் இவங்களுக்கு?
2: நிஜமா கிளாப் தட்டு. எவ்வளவு அழகா பாடுறாங்க அவங்க, நம்பிக்கை இதுல இருந்தே தெரியுதுன்னா நம்பிக்கை மேலதான் பாட்டு பாடுவேங்கிறது. இந்த பாட்டு எடுத்து சூப்பரா பாடுனாங்க.
1: நான் கூட சீரியஸா இப்ப இருக்கிற சினிமா பாடல்கள் ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்கன்னு நினைச்சேன். பட் உண்மையிலேயே அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட அச்சம் இல்ல, பெண்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி ரொம்பவே புல்லரிக்க வச்சுட்டாங்க இல்ல மேடம்? நீங்க எதிர்பார்த்தீங்களா அவங்க இந்த பாட்டு தான் பாடுவாங்க? சரிங்க மேடம். இப்ப வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்க இல்லையா, இப்ப ராதா தேவி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா,
2: அண்ணன் கூப்பிட்டதானே பிடிக்கும்னாங்க.
1: இவங்க எல்லாம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க உங்களோட நிறுவனத்துல?
3: அதாவது ஒரு அவங்க வேலைகளை சீக்கிரம் கத்துக்கிட்டு அவங்களுடைய வேலைகளை செய்யறாங்க, அதனால ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைங்க வந்து எந்த விதமான தொந்தரவு கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தா போறது, வயலண்டா இருக்கிறது கிடையாது, ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் அந்த பிள்ளைங்க.
1: ஓகே, இப்போ வந்து இங்க ரெண்டு பாட்டியம்மா வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொஞ்சம் கொடுத்துடுங்க.
3: ஆக்சுவலி இவங்க வந்துட்டு ஒரு வருஷமா எங்க கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டில் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம், ஆனால் வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அவங்களுக்கு, நாட் ஸோ என்டெயின்டு தேர் என்டர்டெயின் தேர். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து அவங்க வந்து சுயமாக அவங்க அவங்களுடைய இடம் நினச்சிட்டு இங்கே சாப்பிட்றது, இங்கே இருக்கிறது, அவங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கிடைக்கிறது. ஸோ ஷீ இஸ் வெரி ப்ரவுட். அண்டு நாட் ஓன்லி தட், அவங்களுக்கு வந்து இது வந்து ரைட் மாதிரி, ராயல் ரைட்டை அவங்க சாப்பிட்றாங்க. பட் இன் அவர் ஹோம் அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கிடையாதுனால அவங்களுக்கு வந்து ஷீ இஸ் வெரி டிஜெக்டட் அட் ஹோம். இங்கே வந்து நாலு ஓல்டேஜோடு சேர்ந்து பேசி சந்தோஷமாக பரிமாறி அவங்களுடைய குடும்ப கதைகளை சொல்லி, ஸோ அந்த மோர் வித் அவர் ஓன் ஏஜ் அவங்களுக்கு வந்து பெட்டராக தெரியுது இந்த இடம்.
1: ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாட்டிமாட்ட பேசலாம். பழனி அச்சிமா வணக்கம்.
4: வணக்கம்.
1: நீங்க வந்து எதனால இந்த ஷேர் அண்ட் கேர் நிறுவனத்துல வந்து ஜாயின் பண்ணீங்க?
4: பிள்ளைகள் சரியில்லை, பார்க்க மாட்டேங்கு, நேரத்துக்கு தண்ணி தரல, இங்க வந்தா இவளோட சாப்பிட்டுக்கிட்டு இவளோட இருந்துகிட்டு டைம் போகுது இல்லை, இவ்வளோதடையா வீடு போய் சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு வக்கு இருக்கும்.
1: நீங்க காலையில வந்துட்டு திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவீங்களா?
4: ஆமா.
1: நீங்க காலையில வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் இங்க இருக்கிறேன்னு சொல்றீங்க, அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
4: நாங்கள் ஒன்றாம் சாப்பிட்டுட்டு சும்மா பேசிக்கிட்டு இருப்போம், வேற என்ன அந்த தோட்ட பயஞ்சி அதுங்க ஜெயிச்சோன்னா செய்வோம், இல்லைன்னா சும்மா தான் இருக்கும், சாப்பாடுலாம் சௌரியமாக தருவாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கும் வேற.
1: சரி, அப்போ இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கதையெல்லாம் சொல்வீங்களா?
4: கதையெல்லாம் சொல்லண்டா, அதோட செஞ்சு விட சொல்லி தரும் எங்களுக்கு, நாங்கள் என்ன கதை ஓடிச்சோம்.
1: சரிம்மா, உங்களோட சொந்த ஊர் சென்னையா?
4: ஆ,
1: சென்னை தான். நீங்கள் வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க ஷேர் அண்ட் கேருக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி?
4: ஏனோ வேலை பார்த்து கொண்டு போட்டிருந்தா, இப்போ அவனும் கல்யாணம் முடிஞ்சு அவங்க பிள்ளை விட்டியானவுன்னா நம்மளை கவனிக்க மாட்டேங்காங்கல்ல, அதை கஷ்டப்பட்டோட தான் உன் கூட்டு வேலை போய் கண்ணை அப்புறத்தம் பண்ணி அதை கண்ணு மாதிரி வேலை செய்ய முடியாமல் போய் தான் போல எப்படி இங்கே வந்து உங்க கூட சேர்ந்துருக்கோம்.
1: ஓகேம்மா, இப்போ வந்து நிறைய இவங்களோட இதெல்லாம் சொன்னாங்க, இப்போ நெக்ஸ்ட் இவங்களோட தேவியோட கஷ்டங்களை தெரிஞ்சுக்கலாம். ஷேர் அண்ட் கேர்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சீங்க?
5: வீட்டில இருந்து சும்மா எல்லாரும் மற்றவங்களுமே நம்ம வெளியே போக முடியாது, எதுவும் பண்ண முடியாது, அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு, அதனால எதுலேயும் சேர மாட்டேன், தனியாவே இருப்பேன். இப்போ இந்த கேர்ல வந்துலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னையும் அவங்கள போலவே நினைச்சு என்னை வெளியேட்டுன்னு போறது எல்லாம் கொள்றதுல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஓகே, இப்போ வந்து இவங்க எல்லாம் சொன்னாங்க, அடுத்ததான் வந்து
6: ஆச்சிமா கிட்ட ஒன்று சொல்லணும்.
1: ஒரு நிமிஷம்
6: கேட்கணும். ஆக்சுவலி ஒன்று என்னன்னா வந்து ஆச்சிமா, உங்களுக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வந்து நீங்க இங்க சேர்ந்தீங்க?
4: உங்க பையன் வந்து ரயில்வே பார்த்துருந்துச்சு, இப்போ அங்கதான் இருக்காரு. ஆனால் நான் பொம்பளை பிள்ளைகள் மூணு, அதுகளை கொடுக்க வைக்கணும்னு என்னை வீட்டு விட்டு போ, வீட்டு விட்டு பொண்ணு அடிச்சு தரணும், அதனால நான் இவளோட வந்து சேர்ந்துட்டேன்.
1: இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஷேரன் கேரை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்கள் பசங்க கிட்ட இருந்து என்ன பதில் கிடைச்சது?
4: பசங்கன்னு பார்க்கலாம், எப்படி அவன் போனன்னு போட்டுமே தடுமாறினைக்கு வரட்டும்.
1: சரி, இப்போ திருப்பி நீங்க சாயங்காலம் திரும்பி போயிடுவீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அப்போ நீங்க ஒரு வீட்டுல தானே போய் தங்குவீங்க, அங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா?
4: இல்லை எல்லாம் அவங்க குடும்பம் தான் இருக்குது, ஆனால் படுக்கிறது மாத்திரம் தான் நாங்கள் வரணும், நீ சாப்பாடு சாப்பிடியும்

0: எல்லாம் துணி பண்ணி கொடுக்கல, ஒரு கஷ்டமும் இல்லைல்ல, அதனால சும்மா இருக்கான்.
1: வெறும் படுக்கிறதுக்காக மாத்திரம்தான் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களே தவிர? ஓ சரி சரி, ஓகேம்மா. நீங்க வந்து வேற இங்க வந்து நீங்க ஏதாச்சும் கைத்தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: நாங்க ஒரு தொழில் பண்ணல, சும்மா மூணு வேலை தின்னுட்டு தான் இருக்கோம்.
2: இங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, அங்க இருந்து இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்காம.
1: ஆமா,
2: ஷாரன் கேர் நிறுவனத்துக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க.
0: ஏன்னா நீங்க எதாவது சாப்பிட்டுட்டு கவலை இல்லாம இருக்கோம்மா.
2: கவலை இல்லாம இருக்கீங்களா?
0: ஆமா,
2: நீங்க பேசுற பேச்சுல இருந்து தெரியுது நீங்க எவ்வளவு இப்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ட்டு. மேடம், இப்ப வந்து நீங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியெல்லாம் நீங்க டெவலப் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க?
3: அதாவது லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட், அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸ் எல்லாம் இப்ப ரொம்ப தே ஆர் கெட்டிங் நிறைய பெண்கள் வெளியில வந்துருது, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அந்த பொறுமை, அந்த இதெல்லாம் நிறைய பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் இல்லை. இப்போ வந்து இப்போ வரக்கூடிய ஃபியூச்சர் இதுலேயும் இப்போமும் அதே மாதிரி ப்ரெசன்ட் இதுலேயும் அதான் இருக்குது. அவங்களால வந்துட்டு அந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அது படித்தவங்கன்னா தே ஆர் கோயிங் ஃபார் பெட்டர் ஜாப்ஸ், பட் தேர் நாட் எஜுகேட்டட் லிட்ரலி, அவங்க படிக்கலைன்னா தென் தே ஆர் கோயிங் ஆன் த ஸ்ட்ரீட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வரக்கூடாது, அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், அதை கொஞ்சம் பெருசாக பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. Destitutes.
2: ரொம்ப நல்ல ஆசைமா. இப்போ வந்து நீங்க ஷேரன் கேர் தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறதுனால வெளி உலகத்துல என்னென்ன நடக்கிறது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்ப இருக்கிற இந்த வருஷத்துல, இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பெண்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களாம் இருக்கு?
3: இப்போ பெண்களுக்கு கஷ்டம்னு சொல்லும் போது அவங்களால ஒண்ணு ஹஸ்பண்ட்ஸ் குடிப்பாங்களா இருக்கும், இல்ல மாமியார் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல மாமியார் நாத்தனார் தொந்தரவு பண்றது, டவுரி சிஸ்டம், ஆக்சுவலி டவுரி சிஸ்டம் இல்லைன்னு சொல்றோம் பட் ப்ராக்டிக்கலி டவுரி சிஸ்டம் இருக்குது. தே ஹாவ் டு பிரிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் மணி அண்ட் ஆர் எஜுகேஷன் ஆர் ஜாப், இதெல்லாம் இருந்தாதான் அந்த சில பேருக்கு அந்த ஜாப்ஸும் இருந்து நல்ல பணம் இருந்து ஸ்டில் அவங்கள வந்து கொடுமைப்படுத்துறாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரிவேலிங் இருக்குது ஃபேமிலி இல்லை.
4: ஸோ அதனால நீங்க வந்து இப்போ இந்த அந்த பேர் எப்படி நீங்க வச்சீங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா பேரே புதுசா இருக்கு, ஷேர் அண்ட் கேர் அப்படின்னு, இதனால நீங்க வச்சீங்க?
3: அப்படி இல்லை, நானே ஹஸ்பண்ட் உட்காந்து என்ன மாதிரி பேர் வைக்கலான்னு சொல்லும் போது ஜஸ்ட் வி தாட் ஆஃப் திஸ் நேம் பிகாஸ் வி குட் ஷேர் அண்ட் தென் கேர் ஆல்சோ, கேரிங் அண்ட் ஷேரிங் இஸ் இம்பார்ட்டன்ட்.
4: யா,
3: ஸோ லைக் தட் அப்படி பேர் வச்சோம்.
4: ஓகே ஓகே. பிரீத்தி, அவங்கள்ட்ட நீ பேசினா அவங்க ரொம்ப நேரமா வந்து பேசும் பேசணும்னு இருக்காங்க.
2: கோதநாயகி அம்மா வணக்கம்.
5: வணக்கம்மா.
2: சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க எதனால ஷேரன் கேர்ல வந்து சேர்ந்தீங்க?
5: எங்க ஹஸ்பண்ட் வந்து 1987 அவர் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்டால அவருக்கு கால் நடக்க முடியாம போயிடுச்சு, அதனால அவரால் வேலைக்கு போக முடியாது. என்னுடைய ஒரு பையனா ஹேண்டிகேப்டடு, எனக்கு வேற வருமானம் இல்லாதனால நான் ஷேரன் கேர்ல போய் உதவி கேட்டேன். என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு போக முடியல, என் பையனும் ரொம்ப சின்ன பையன், ஹேண்டிகேப்டட் ஆகணும், எனக்கு ரொம்ப குடும்பத்தில் மிக வறுமையாகுது, அது இல்லாமல் மாமியாரும் எனக்கு இருக்காங்க, அவங்களாம் வயசானவங்க நினைட்டு அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. என் ஹஸ்பண்டு வேலை செய்ய முடியாத பட்சத்தில் எனக்கு குடும்பத்துக்கு வேண்டிய மாதந்தோறும் அரிசி பருப்பு எண்ணெய் மிளகாத்தூள் புளி எல்லா விதமான இதுவும் சோப்பு துணி துவைக்கிற சோப்பு குடிக்கிற சோப்பு எல்லாமே கொடுத்து உதவி பண்ணுறேன். அந்த உதவி கிடைக்கிறதுனால எனக்கு இப்போ எவ்வளவோ நிம்மதியாகவும் இருக்குது. நம்ம கணவனால முடியாததை அவங்க கடவுள் போல நமக்கு உதவி செய்யறாங்க, ஓரளவுக்கு குடும்பத்தை என்னால பராமரிக்க முடியுது.
2: ஓகேம்மா, இப்போ வந்து உங்களுக்கு ஷேரன் கேர் நிறுவனம் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
5: எனக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க ஷேரன் கேர்ல இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஆம்பளைங்களுக்கு கூட இந்த மாதிரி அவங்களால வேலைக்கு போக இயல முடியாத ஊனமுற்றவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்றாங்கன்னு ஒருவர் மூலயமா தெரிந்து கொண்டு அங்கு சென்றேன். அவர்களும் என்னுடைய கஷ்டங்களை பார்த்து எனக்கு உதவி செய்தார்கள், மிக்க நன்றி அவர்களுக்கு.
2: நன்றிமா. இப்போ வந்து எத்தனை வருஷத்துல, எத்தனாவது வருஷத்துல நீங்க ஷேரன் கேர் தொண்டு நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு உதவி கேட்டீங்க?
5: நான் வந்து ஒரு 2004 இருந்து அவங்க கிட்ட நான் உதவி வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு முந்தைய ரொம்ப மிகவும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தெரிந்தவர்கள் மூலயமாக அங்கே போனால் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும்னு சொன்னாங்க. அங்கே போய் நான் அந்த மேடத்தையும் பார்த்து அவர் டைரக்டரையும் பார்த்து அப்புறம் நான் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உதவி பண்ணுறேம்மான்னு அதுலேருந்து நான் இப்போ ஒரு 6 வருடமாக உதவி பெற்று கொண்டு வருகிறேன்.
1: சரிங்கம்மா, இப்போது உங்கள் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போது
5: என் பையன் வந்து ஹேண்டிகேப்டடு. அவன் ஹேண்டிகேப்டட்னா மன வளர்ச்சி குன்றியவன், படிப்பு மட்டும் அவனுக்கு வரலாம். அவன் வந்து எந்த ஒரு தொழிலையும் ஒரு இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கிற இது அவனுக்கு அந்த மனநலம் இல்லை. வியாபாரன்ற நோக்கத்தில் தான் அவன் இவர் பொருளை கொடுத்து நீ வித்துட்டு வானா அவன் வித்துட்டு வர திறமை அவனுக்கு இருக்குது.
1: ஸோ திறமைன்னு பார்க்குறச்சே வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லலாம் உங்கள் பையனை. உங்கள் பையன் பேர் என்னம்மா?
5: விஜயகுமார்.
1: விஜயகுமார். ஸோ வந்து இப்போ இருக்கிற நாட்டில் வந்து விஜயகுமார் ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்கம்மா, அடுத்ததாக வந்து நம்ம தேவி கிட்ட கேட்கலாம்.
4: இப்போ என்னன்னா, நீ உங்களுக்கு எப்போ இந்த கால் ஊனம் வர ஆரம்பிச்சது?
6: எனக்கு 1 வயசுல கால் இப்படி இதுவாகிடுச்சு, ஜுரம் வந்தது. சென்று போய் ஊசிலாம் போட்டு பார்த்தாங்க, அப்பயும் சரியாகல. கொஞ்சம் கொஞ்சம் தாங்கி நடந்துட்டே இருந்து கால் தோந்து போகிற மாதிரியே ஆயிடுச்சு. அப்புறம்தான் இந்த காலில் ஆப்ரேஷன் பண்ணாங்க.
4: அதாவது வலது கால்
6: இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி அப்பயும் சரியாகல. ஸோ அதுக்கப்புறம்தான் என்னால் முடியல, சுத்த படுக்க படுக்கையே ஆகிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் எப்படியோ கஷ்டப்பட்டு நடக்க வச்சு ஷூலாம் போட்டு இது பண்ணி விட்டாங்க.
4: இப்போ இந்த ஷூ போட்டுன்னா உங்களுக்கு வந்து நடக்க முடியும்?
6: நடக்க முடியும்.
4: இப்போ வந்து நீங்கள் இந்த ஷேரன் கார் எப்படியோ எந்த வயசில் உங்களுக்கு தெரிஞ்சது?
6: எனக்கு வந்து 18 வயசில் எனக்கு தெரிஞ்சது.
4: நீங்கள் 18 வயசில் வந்து இங்கே வந்து சேர்ந்தீங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? 18 வயசுக்கு அப்புறம், 18 வயசு முன்னாடி வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க, அப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்தது இல்லை, அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ?
6: இப்போ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, சந்தோஷமாக. இப்போ நிம்மதியாக அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப இதுவாகவும் வச்சுக்கிறாங்க. என்னால் முடியும், நடக்க முடியுன்றது நடக்க வச்சு என்னை நடக்க எங்கனாலும் எல்லாத்துலேயும் நடக்க வச்சு போகிறாங்க. ஆன்ட்டிக்கு தான் ரொம்ப நன்றி சார்.
4: இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி ஆச்சு?
7: எனக்கு வந்து 4 வயசில் ஆச்சு. அப்புறம் வந்து ஹாஸ்டல் வந்து பேபி ஹாஸ்பத்திரிக்கு எங்கள் ஊரில் சேர்த்தாங்க. அவங்க டாக்டர் சொன்னாங்க மாவு கட்டு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி கம்பிலாம் போட்டு சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷூ போட்டு நல்லா இப்போ நல்லா நடக்கிறேன். இப்போ எங்கேயுமே எல்லா இடத்துக்கும் போக முடியுது. எங்களுக்கு சப்போஸ் ஷூ முடியினா ஆண்டிகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷூ அனுப்பிச்சிட்டேன், உடனே அங்கே கூட்டு போய் அளவெடுத்து உடனே ஷூ போட்டு இது
1: பண்ணி. உங்களுக்கு அப்போ 4 வயசுலேயே ஆப்ரேஷன் பண்ணி இந்த இதை போட்டாங்க?
7: 4 வயசில் போலியோ அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னால் நடக்கவே முடியல, முட்டி போட்டு தான் போனேன். அப்புறமா டாக்டருங்க சொன்னாங்க இந்த மாதிரி உனக்கு வந்து கால் வந்து இழுத்துருச்சுமா, ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் வந்து நீ பெரிய டாக்டர் தான் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க.
1: எத்தனாவது வயசில் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணினாங்க?
7: 14 வயசில் பண்ணாங்க.
1: 14 வயசில் பண்ணாங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இப்போ நடக்க முடியுது இல்லை?
7: நடக்க முடியுது.
1: சரி, இப்போ வரலாம்.
4: அண்ணுக்கிட்ட வந்து நீ உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி ஆச்சு, உங்களால் நடக்க முடியாதா இப்போல்லாம்?
1: சரி, இப்போ வந்து அண்ணுக்கிட்ட நம்ம கேட்கலாம். நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க?
8: காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கள் வேலையை நாங்கள் ஸ்டாப்பிச்சர் வேலை செய்வோம்.
1: அதான் என்னென்ன வேலைகள் செய்வீங்க?
8: ஸ்டாப்பிச்சரில் இயற்கை காட்சிங்க எல்லாம் செய்வோம். வைக்கல் செய்வி என் காலையில் 8:00 ஆரம்பிச்சுன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் நாங்கள் செய்வோம். லஞ்ச் ஒரு மணிக்கு.
1: சரி, இப்போ வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே புதிய விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டுருக்காங்க. அம்மா, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஹேண்டிகேப்டு அப்படின்னு சொன்னீங்க. அவங்களும் இந்த ஷேர் அண்ட் கேர் நிறுவனத்தில் வந்து இங்கே வந்து இருக்காங்களா இல்லை உங்களோட வீட்டில் தான் இருக்காங்களா?
5: இல்லை, ஷேர் அண்ட் கேர் நிறுவனத்தில் இருக்காங்க.
1: ஷேர் அண்ட் கேர், உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே நீங்கள் வந்து இங்கே தான் தங்கியிருக்கீங்களா?
5: இல்லை மேடம், என் வீட்டிலருந்து தான் வந்து உதவி பெறுவாங்க. எங்கள் பையனும் வந்து உதவி வாங்கிட்டு போவோம். ஊதுபத்தி வியாபாரம் பண்ணுறோம், அதுக்குரிய மூலதனம் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி ஊதுபத்தி வாங்கிட்டு வந்து விற்போம்.
1: ஓகே மேம். மேம், இவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஹெல்ப் வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து எது மூலியமாக உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்குது?
3: ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷனை பொறுத்த அளவில், எஜுகேஷனுக்கு அப்புறம் வந்து உணவு, தென் எங்களுக்கு சேலரிஸுக்கு ஹெல்ப் கிடையாது. எங்களுக்கு மற்ற இது டே டு டே ப்ரோக்ராம்ஸ் வந்துக்கு பேசிக்லி வந்து அவங்களுக்கு உணவு வேணும், சாப்பாடு வேணும். சாப்பாடும் இந்த துணிமணி இதெல்லாமே எங்களுக்கு வந்து லோக்கல் டொனேஷன் தான். இதில் வந்து எங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு தெரியும் அந்த இந்த டேட் பிரகாரம் என்னென்ன இடத்துக்கு ராஜஸ்தான் இது இருக்கிற கிளப் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய மார்வாடிஸுங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய ஜெயின்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க எங்களுக்கு. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் மந்த்லி வந்துட்டு சில வீடுங்களில் வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவாங்க, நாங்கள் அந்தந்த டேட் பிரகாரம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம்.
4: உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதா? உங்களுக்கு
3: கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடையாது கவர்மெண்ட்ல.
1: ஓகே, இப்போ வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் கிடைக்குது?
3: என்னுடைய ஹஸ்பண்ட் டைரக்டரா இருக்காரு.
1: இல்ல, ஹஸ்பண்ட் தவிர மத்தவங்களுக்கு
3: என்னுடைய டாக்டர் போய் அவெல்லாம் பெனிஃபிஷியல் ப்ரொவிஷன்ஸ் அது இதெல்லாம் போய் கலெக்ஷனுக்குலாம் அவ போய் பாப்பா. ஷீல் டேக் ஸ்டாஃப்ஸ் அண்ட் போய் பார்த்துட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வருவா.
1: ஓகேம்மா, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு இந்த ஷேர் அண்ட் கேர் இப்போ நீங்கள் இங்கே பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, அதே மாதிரியான செயல்கள் வேறு எந்த அந்த இடத்துலலாம் நடந்துட்டுருக்கு?
3: எங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் நயினார் குப்பத்தில் அங்கே வந்து நான் ஃபார்மல் நடத்துகிறோம். அப்புறம் இது மணலியில் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்குது. தென் அயனாவரத்தில் ஃபிசிக்கல் சேலஞ்ச் ஹோம் இருக்குது. தென் பெரம்பூரில் எங்களுக்கு மெயின் ஆஃபீஸ், அங்கேயும் எங்களுக்கு வந்து ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்குது, வித் ஏஜ்டு. தென் எங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு வந்து அங்கே ஸ்கூல் அண்ட் ஹோம் ஃபார் த சில்ட்ரன். தென் டிஃப்ரெண்ட் வில்லேஜஸில் எங்களுக்கு டே சென்டர் ஃபார் த ஏஜ் இருக்கு.
4: இப்போ வந்து நீங்கள் உங்கள் ப்ரோஷரில் வந்து க்ரெச் ஃபார் கம்ஃபர்ட்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்கல்ல மேம், இப்போ குழந்தைங்க வந்து அங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்து அப்புறம் அம்மா ஒர்க் பண்ணி வந்த அப்புறம் கூட்டிக்கிற அளவில் இருக்கா, இல்லாட்டி அங்கேயே தங்குறாங்களா அவங்க?
3: இல்லை இல்லை, க்ரெஷ்ல வந்து சில்ட்ரன் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க வயல் வேலைக்கெல்லாம் போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே நேரத்தில் அந்த குழந்தைங்களை வந்து கிளீனாகவும் அப்படியே எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்குங்க. ஸோ அந்த சில்ட்ரனை வந்து அங்கே கொண்டு விட்டுட்டு ஈவினிங் போல் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் ப்ரிலிமினரி இது அவங்களுக்கு வந்துட்டு ஹவு டு எப்படி சின்ன சின்ன டாய்லெட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, பர்சனல் கிளீனஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ஹைஜீன் இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுப்பாங்க.
4: இப்போ வந்து அவங்க எந்த மாதிரி லேடி எப்படியெல்லாம் நீங்கள் அந்த க்ரெச்சுக்கு எடுத்துக்கிறீங்க, யார் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க?
3: அதாவது இப்போ டிசர்விங் மதர்ஸ், அவங்களுக்கு உண்மையாகவே வந்து அவங்க ஒரு இது வைக்க முடியாது. முக்கால்வாசி வில்லேஜில் வந்து எல்லாருமே அவ்வளோ ஒன்று தேர் நாட் வெரி ரிச். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி நோ தட் தேர் அண்டர் த பாவர்ட்டி லைன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்க சில்ட்ரனை கொண்டு வந்து இங்கே விட்டாங்கன்னா எடுத்து போனாங்க.
4: லைக் இப்போ வந்து டிசர்விங்னு சொல்லும் போது புவர் அந்த மாதிரி?
3: ஆமா, புவர்.
4: ஓகே, இப்போ வந்து நீங்கள்
3: அவங்க டே டு டே வேஜஸ் தான் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கூலிஸாக இருக்கிறாங்க.
4: ஆமா, ஸோ அந்த டே டு டே வேஜஸ் இல்லாமல் இப்போ சில வீட்டிலே வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுவாங்க இல்லை, லைக் தொழில்நுட்பத்துலலாம் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை, அப்போ அந்த மாதிரி பசங்களை கூட நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா இப்போல்லாம்?
3: அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறவங்க இல்லையா? ஆமாம், ரெண்டு பேரும் வேலைக்கு போடுறாங்க. அக்ரிகல்ச்சர் கூலி அங்கெல்லாம் முக்கால்வாசி அக்ரிகல்ச்சர் கூலிஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கூட அந்த குழந்தைங்கள எடுத்துப்போம்.
4: இப்போ வந்து நீங்கள் தேவி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து இங்கே அபார்ட் ஃப்ரம் உங்கள் ஸ்ட்ரா பிக்சர் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க? நீங்கள்
6: நான் சும்மா இருக்கும்போது வரைவேன், எனக்கு வரைகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் கற்றுப்பேன். சமையல் செய்யறதுன்னா ரொம்ப கீக்குங்க, குக்கிங்லாம் கற்றுக்கணுன்னா ரொம்ப இஷ்டம், அதெல்லாம் செய்வேன் நல்லா.
4: அப்போ நீங்கள் நல்லா சமைப்பீங்களா?
6: ம், சமைப்பேன்.
4: உங்களோட ஸ்பெஷல் என்ன?
6: சிக்கன்.
4: ஐயோ, சிக்கன். ஆ, அப்புறம்
6: மீன் குழம்பு நல்லா வைப்பேன்.
4: நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் அந்த அந்த ஸ்ட்ரா பிக்சர் அதெல்லாம் பண்ணுறது தவிர வேறு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷேர் அண்ட் கேரில?
6: ஷேர் வந்து துணியெல்லாம் எதனா இதை என்ன தலைவலி ஒரு தைக்கிறது, அந்த மாதிரி துணிங்களாம் வேஸ்ட் ஆச்சுன்னா சும்மா குக்கி மாத்தைக்கிறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் தைக்கிறது.
1: நீங்கள் சமைப்பீங்களா?
6: எனக்கு சமைக்க தெரியாது, சப்பாத்திலாம் சுடுவேன், அப்படி சின்ன சாம்பார் ரசம் சின்ன சின்னது தான் சேர்த்து தெரியும்.
4: சாம்பார் வைப்பீங்களா நீங்கள்? என்ன வைப்பீங்க சாம்பாரில்?
6: அங்கே செய்யும் போது நான் பார்த்துக்குவேன் அதனால.
4: ஓகே, அனு நீங்க சொல்லுங்க, நீங்க வேற என்ன பண்ணுவீங்க? நீங்க
8: சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாவது எழுதி பார்ப்பேன், இல்லைன்னா எல்லாம் பாட்டு கேட்டு என்ன சும்மா இருக்க.
4: என்ன எழுதி பார்ப்பீங்க, எந்த மாதிரி என்ன நல்லா எழுதுவீங்க நீங்க? கவிதை அந்த மாதிரியா?
8: இல்லை, என்ன தோணுதான் ஏதாவது எழுதி நிப்பேன்.
4: ஓகே
1: ஓகே மேடம், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நிறைய இடங்களில் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு, இப்போ ஃப்யூச்சராக நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா?
3: இல்லை,
1: அந்த பிளான் இல்லை. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் அண்ட் கேர் எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்க?
3: பெரம்பூரில் ஆரம்பித்தோம்.
1: பெரம்பூரில். அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அங்கெல்லாம் உங்களுக்கு பதிலாக அந்த பிளேஸில் இருந்து பார்த்துக்கிறது யார்?
3: ஸ்டாஃபுங்க இருக்காங்க.
1: அவங்க பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இங்கே நம்ம மெயின் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நம்ம வி ஹாவ் டைப்பிஸ்ட், வி ஹாவ் அ கம்ப்யூட்டர் பர்சன் ஹோப், தென் வி ஹாவ் அ கிளர்க், வி ஹாவ் அப்புறம் வந்துட்டு தென் வி ஹாவ் அ ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், கோஆர்டினேட்டர், வி ஹாவ் டூ கோஆர்டினேட்டர்ஸ் வி ஹாவ். அப்புறம் வந்து ஹாஸ்டலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து எங்களுக்கு வார்டன் இருக்குது, குக் இருக்குது, அசிஸ்டன்ட் இருக்குது, ஸ்டோர் கீப்பர் இருக்குது. தென் அகெயின் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வி ஹாவ் அ சூப்பர்வைசர், தென் அகெயின் வி ஹாவ் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் வி ஹாவ். தென் அங்கே வந்து டீச்சர்ஸ் ஸ்கூலுக்கு வி ஹாவ் 11 டீச்சர்ஸ் இன்க்ளூடிங் அ பிடி மாஸ்டர். அப்போ வி ஹாவ் த அதர் ஃபீல்ட் ஸ்டாஃப்ஸ் ஆல்சோ ஹூ டேக்கிங் கேர் ஆஃப் த ஏஜ்ட். தென் அகெயின் வி ஹாவ் த விமென்ஸ் விங்க், வி ஹாவ் கோஆர்டினேட்டர்ஸ்.
1: ஓகே, இப்போ வந்து இவங்களுக்குலாம் வந்து இப்போ ஃபீவர் கோல்டு அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அப்போ டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்கள் இதுலேயே வந்து டாக்டர்ஸ் இருக்காங்களா இல்லை எப்படி நீங்கள்?
3: எங்களுக்கு விசிட்டிங் டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர் பால்ராஜ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வைட் போகிறோம். மற்றபடி இவங்க திடீர்னு சிக் ஆகிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸை போய் பார்ப்பாங்க.
4: இப்போ வந்து உங்களுக்கு எவ்ரி வீக் வந்து மெடிக்கல் செக்அப் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு இருக்காங்களா?
3: இல்லை, அந்த மாதிரி இல்லை, மந்த்லி ஒன்ஸ்.
4: மந்த்லி ஒன்ஸ் மெடிக்கல் செக்அப். இப்போ வந்து அந்த டே ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றீங்க இல்ல மேம், டே சென்டர், அந்த டே சென்டர்ல வந்து கான்ஸ்டன்டா ஏதாச்சும் டாக்டர் அங்கேயே இருக்காங்களா?
3: அவங்களுக்குலாம் மந்த்லி ஒன்ஸ் தான்.
4: ஏன்னா
3: சப்போஸ் அவங்க வந்து சிக் ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து எல்லாருமே அவங்க வந்து தே கோ டு த நியர் பை டாக்டர். அவங்க எல்லாருமே பிபி டயபெட்டிக் அந்த மாதிரி இருக்குன்னா ரெகுலராகவே மெடிசன்ஸ் அவங்களே வாங்குறாங்க.
4: ஓகே,
3: பக்கத்துல இருக்கிற டிஸ்பென்சரி கார்பரேஷன்ல இருந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. சோ தே ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு த டாக்டர்.
4: அவங்களே வந்து லைக் சடனா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வயசானவங்க தான், அவங்களுக்கு எனி டைம் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது ஹவு டு யூ மேனேஜ் தோஸ் சிச்சுவேஷன்ஸ்?
3: அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈவினிங்ல அவங்க போயிடுறாங்க. ஸோ த டே டைம் அப்படி மார்னிங் ஏதாவது அவங்களுக்கு மூச்சு விட முடியல அப்படின்னா வி
4: கேன்
3: இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுல சப்போஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பக்கத்துல எங்க ஸ்டாஃபுங்க அங்க இருக்காங்க, உடனே தே வில் டூ த எமர்ஜென்சி, அவங்க உடனே டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா தில் கெட் தம் அட்மிட்டட் இன் த நியர் பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி.
1: ஓகே, இப்போ வந்து பிறந்த குழந்தைங்கெல்லாம் இப்போ வந்து அனாதையா விட்டுடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களாம் கூட நீங்க எடுத்து இது பண்றீங்களா?
3: அது வரைக்கும் இப்போதுக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்ததில்லை. சப்போஸ் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அதை பத்தி ஒன்றும் இல்லை.
1: நீங்க அக்செப்ட் பண்ணி
3: பட் ப்ராப்பர்லியா வி மஸ்ட் கெட் இட் ப்ராப்பரா இருக்கணும்.
4: இப்போ தொட்டில் இதுன்னு சொல்றாங்க இல்ல மேம், சம் தொட்டில்
3: கிரேட்டில் பேபி,
4: கிரேட்டில் பேபிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களா உங்களோட?
3: அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. பட் ஆனால் ரெண்டு மூணு வயசு, நாலு வயசு, அஞ்சு வயசுல அப்படி பிள்ளைங்களை கொண்டு வந்து விடுறவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி பிள்ளைங்களை அக்செப்ட் பண்ணிடுறோம்.
1: இப்போ வந்து ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க?
3: அந்த ரூரல் ஹெல்த் சென்டர் இஸ் ஃபார் த கம்யூனிட்டி இன் லார்ஜ். அண்ட் அங்கே வந்து வி ஹாவ் அ மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இருக்காங்க, டாக்டர் வர்றாங்க. அங்கே வந்து அந்த கம்யூனிட்டியில் உள்ள எல்லாருமே தே கேன் யூட்டிலைஸ் இட். சில்ட்ரன் வந்துட்டு சில்ட்ரனு, விமனு, மென்னு ஹூ ரியலி நீட், அதாவது இமீடியட் கேர், ஒரு ஸ்காப்பியன் பைட்டோ இல்லைன்னா ஒரு தேல் கொட்டுறதோ ஏதாவது ஒன்று வந்துன்னா உடனே தே கம்யர், அவங்களுக்கு மெடிசன் கொடுத்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இல்லைன்னா ஏதோ கால் அடிபட்டுருக்குது, கை அடிபட்டுருக்குது, ஃபார் த ஃபர்ஸ்ட் எய்ட் தே கம்யர். அப்புறம் வந்து ஹோமில் இருக்கிற பிள்ளைங்களும் தே யூஸ் தட் இது, அவங்களும் அந்த டிஸ்பென்சரிக்கு வந்துட்டு வந்து மெடிசன்ஸ் வாங்கிடுறாங்க. அவங்க ரொம்ப சிக்கானா தெல் பி ரெஃபர் டு த ஹாஸ்பிட்டல்ஸ். இமீடியட் கேர் வி கிவ் இன் த டே இந்த சென்டர், ஹெல்த் சென்டர்.
1: ஓகே, இப்போ வந்து உங்ககிட்ட கேட்குறேன் தேவி, நீங்கள் வந்து பெண்களுக்கெலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இருக்கிற பெண்களுக்கு?
6: இப்போ இருக்கிற பெண்களுக்கு கொஞ்சம் இன்னும் தைரியமாக எல்லாருக்கிட்டையும் ஒரு இதுவாக நடந்துக்கணும், யாருக்கிட்டையும் பார்த்து பயப்படக்கூடாது, நம்மளுக்கும் திறமை இருக்குது, நம்மளும் தைரியமாக பழகணும் அப்படின்னு அவங்க மேலே சொல்கிறேன்.
1: சரி, பெண்களுக்கு. ஓகே, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
7: அதேதான் நானும் சொல்ல விரும்புகிறேன்.
9: அதே தான் சொல்ல விரும்புகிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அனு கிட்ட கேட்கலாம். நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்வீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள்.
8: என்ன மாதிரி இருக்கிற பசங்களாம் வீட்டில் இருந்து சும்மா இருக்கிறத விட, மன கஷ்டப்பட்டு இருக்கிறத விட, இதை மாதிரி கைத்தொழியெல்லாம் கற்றுக் கொடுக்குற நேரத்தில் போய் நம்ம முன்னேறலாம். ஸோ வீட்டிலேருந்து மன கஷ்டப்பட்டுன்னு அழுதுன்னுக்க தேவையில்லாம் கைத்தொழில கற்றுக்கிறது நல்லது.

0: அதாவது வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னா அழுதுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணை மூடிடும் அந்த கண்ணீர். ஸோ அழுகாம அந்த கண்ணீரை விளக்கிட்டு நம்ம ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க அனு. சரி, நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்கம்மா, முதியோர்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: முதியோர்களுக்கு என்ன சொல்லணும், பெற்ற பிள்ளைகள் வந்து வயதானவர்களை தவிக்க விடுறது ரொம்பவும் அது மிகவும் வருத்தமான நிலை. இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களின் மூலமாக தான் அவர்கள் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை வந்து அவர்களுக்கும் பின்னாடி வருன்றது அவர்கள் யோசித்து தன் தாய் தந்தையரை நன்று நடத்த வேண்டும் என்று என்னுடைய இது குறிக்கும்.
0: ஓகே, ஆச்சிமா நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: பிள்ளைகள்தான் பெற்றோர்களை பார்க்கணும், அது பார்க்க மாட்டேங்க கதைக்கு தான் பிடிக்கும் ஆலையுதம்மா, வேற என்ன ஒன்றும் சொல்லுது, அதை பார்க்க மாட்டேங்க வேற ஒன்றும் இல்லைம்மா.
0: வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காம அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வராங்க நம்ம ஆச்சிம்மா. சரி, இப்போ வந்து நேர்கள்லாம் கேட்டிருப்பீங்க, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும், அவங்களுக்குலாம் எப்படி ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி மேம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேர்களுக்கெல்லாம்?
3: முதல்ல வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன இடத்துல எந்த தொண்டு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு அந்த நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அணுக முடியும். என்ன இது மாதிரி பிள்ளைங்க, தாய் தப்பா இல்லாத பிள்ளைங்களா இருக்காங்க, அவங்க ஸ்ட்ரீட்டில் கிடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்தில் வந்து நான் அவங்க வந்து உதவி கேட்கணும். அதே போல் ஏஜ்டும் அவங்களுக்கு வந்து முடியாத நேரத்தில் அவங்க வந்து, ஏன்னா ஓல்டேஜஸ் வந்து ரொம்ப நோபிள் ஒரு லைஃப் அது, அதில் வந்து அவங்க வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்க கடைசி காலத்தில் அவங்க வந்து தேம டிக்னிட்டியில் அவங்க தே மஸ்ட் டை ஹட் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டெத் அவங்களுக்கு இருக்கணும், பிகாஸ் தி ஹாவ் த ரைட். அதனால் அந்த மாதிரியான ஓல்டேஜுங்களுக்கு வந்துட்டு அவங்கள வந்து அவங்க தெருவில் நிற்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கிற இடத்துல அவங்க வந்து ரெஃபர் பண்ணி தே மஸ்ட் கெட் த பெஸ்ட் ஏஜ் கேர். ஸோ அதே போல் பிள்ளைங்களுக்கும் படிப்பு இல்லாமல் போகக்கூடாது. ஸோ நிறுவனங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு படிப்புறதுக்கு பீப்புள் மஸ்ட் பி அவேர் தட் தே ஷுட் ரிஃபர் சச் கேசஸ் அட் த ப்ராப்பர் டைம்.
0: இப்போ வந்து வாலண்டியர்ஸ் பொதுமக்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா உங்களை எப்படி அணுகிறது?
3: வி ஹாவ் அ ஃபோன் நம்பர் 25.
0: ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும். நேர்களே, இவங்களோட இது வந்து ஷேர் அண்ட் கேர் சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டி. அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, ஹோல் நம்பர் 28, ஆறுமுகம் ஸ்ட்ரீட், செம்பையான், பெரம்பூர், சென்னை 600011.
4: ஃபோன் நம்பர் வந்து 044-2537-6338, அதாவது 2537-6338, இல்லாட்டி 2573-79175, 2537-9175. இவங்களை வந்து நீங்கள் இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். என்னென்னா sharecare@md2.bsnl.net.in. இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் என்னன்னா வந்து www.sharecare.org.in. ஓகே, இப்போ வந்து சொல்லுங்க மேம், நீங்க வந்து இந்த சில குழந்தைங்களோட, சப்போஸ் வீட்டில் வேலை பண்றவங்களோட குழந்தையே வந்து சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோன்னா நீங்க வந்து பாத்துப்பீங்களா?
3: அதாவது குழந்தைங்க வந்து முதல்ல அவங்க அம்மா அப்பாட்டு தான் இருந்து வளரணும்.
4: ஆமா,
3: ஏன்னா பிரைமரி எஜுகேஷன் தட் த பேரண்ட்ஸ் கேன் கிவ் த சைல்டு, வேற யாருமே அதை கொடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி எஜுகேஷன் த மதர் அண்ட் ஃபாதர், த சைல்டு ஷுட் பி அண்டர் தம். இப்போ அம்மா அப்பா போயிருந்தாங்க அண்ட் ரியலி தே ஆர் வெரி புவர், அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து
4: இங்கே
3: க்ரஷ் கிடைக்கலாம், க்ரஷுக்கு பண்ண முடியும்.
0: இப்போ வந்து ஸ்பான்சர்ஸ் எல்லாம் குடுக்கறாங்க இல்லையா, இப்போ வந்து ஒரு குழந்தைய ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு மாசம் ஃபுல்லா பாத்துக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்?
3: ஸ்கூலுக்கா?
0: ஆமா, ஸ்கூலுக்கு.
3: ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூலுக்கு மீன்ஸ் 1000 ரூபீஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் இருக்கு, 3 டைம்ஸ் ஃபுட் இருக்கு, யூனிஃபார்ம் இருக்கு, அப்புறம் மெடிக்கல் கேர் இருக்கு, ஷெல்டர் இருக்குது.
0: ஓகே, இப்போ வந்து ஒரு ஆர்ஃபனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணணும்னா ₹500 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அது எந்த பேசஸ்?
3: இது வந்து முன்னால போட்டதுனால இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹஸ் கான் சோ ஹை அண்ட் ப்ரைசஸ் ஹவ் பீன் ஹைக்ட். அதனால எங்களுக்கு வந்து இப்ப 1000 ருபீஸ் ஆகும்
4: ஒரு ஆஃபனத்தா
3: ஒரு ஒரு சைல்டை வந்துட்டு நம்ம படிக்க வச்சோம்னா வித் எனக்கு இந்த ஹோம் ஷெல்டர் மெடிசன்ஸ் ஃபுட்டு யூனிஃபார்ம் க்ளோத்ஸ் எல்லாமே தே நோ நீட் டு பிரிங் எனி திங் எவ்ரி திங் வில் பி கிவன் டு தம்.
0: இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய காலேஜஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப எங்க காலேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
4: 90 இயர்ஸ் கம்யூனிட்டி சர்வீஸ்
0: பண்ணி இப்போ நாங்க வந்து உங்க நிறுவனத்துக்கு வந்தோம்னா எந்த மாதிரியான கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாம் நாங்க பண்ணலாம் உங்களுக்கு?
3: நீங்க வந்து டீச்சிங் ஸ்கூல்ல இங்கிலீஷ் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், அப்புறம் வந்து சம் ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம், தென் டிராமாஸ்ல ஹவு டு பிளே அதெல்லாம் பண்ணலாம் நல்ல. So we can take part in like that, something which is very different, you know, what the children are not doing there, other neenga new innovative ah kondu varalam.
4: Ipo naanga vande suppose neergale vande sila inga mari youths ella vande join pannanum appadina neenga accept pannuvingala? Suppose naanga vande anga vande naanga solli tharom appadina varumbodhu volunteer ah naanga varum?
3: Oh surely we are welcome.
0: கண்டிப்பா இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட நிறுவனத்துக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு மனிதன் அப்படின்னாவே வந்து அவனுக்கு வந்து கண்ணீர் தொந்தரவு தொல்லைகள் இது எல்லாமே இருக்கிறோம். இதெல்லாம் இருக்கிறது வந்து வாழ்க்கையில ரொம்பவே சகஜமான விஷயம். என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் நம்பிக்கையோட இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. ஒரு சின்ன கவிதை சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நம்பிக்கை விரல் பிடித்து போ, வெற்றி உன் வீட்டு வாசல் கதவில் வந்து தட்டும். இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறதுனாலதான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ உங்க வாழ்க்கையில வந்து பல மாற்றங்கள் ஏற்படுத்தி ஒரு டிஃப்ரெண்ட் பொசிஷனுக்கு வந்து இப்போ இருக்காங்க. இதே ஷேர் கேருக்கு வராம இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்கலாம். தேவி, நீங்க வந்து ஷேர் கேர்ல வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி இருந்துட்டு இருந்திருக்கும்?
5: என்ன அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு வீட்லேயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அழுதுன்னு தான் இருந்திருப்பேன். இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு
0: அதாவது தேவிகிட்ட எப்போ கேட்டாலும் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது இந்த நிறுவனத்துக்கு வந்ததுக்கப்புறம்.
5: அது மட்டும் இல்லை, மற்றவங்களும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கக்கூடாது, மற்றவங்க வெளியே இட்டுட்டு வந்து இதுமாரி ஹாஸ்டல்லாம் இட்டுன்னு வந்து சேர்த்து விட்டு அந்த பசங்களுக்கு நம்பிக்கை வரணும். இதுமாரி பசங்களுக்கு
0: கிணத்து தவளையா இல்லாம உலகத்தை பாக்குற தவளையா இருக்கணும்னு சொல்ல வராங்க அவங்க. அடுத்தது இவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க வந்து ஷேரன் கேருக்கு வராம இருந்திருந்தீங்கன்னா இப்ப என்ன எப்படி இருந்திருக்கும் உங்களோட வாழ்க்கை?
5: வராம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன். எங்கன்னா போய் எங்கன்னா தெருவில் போய் இது ஆயிட்டு இருப்பேன். அதனால வந்து ஷேரன் கேர் ஹாஸ்டல் வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: ஸோ வந்து இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃபை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு தெரியாமையே பிளாட்ஃபார்மில் இருக்கிறது, அப்புறம் நிறைய பேர் வந்து மற்றவங்களோட ஹெல்ப்பை நோக்கி மற்றவங்களோட உதவியை எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய குழந்தைகள் நிறையா சின்ன வயசு பெண்கள் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி நம்மளோட சிட்டியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஷேர் அண்ட் கேருக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வாழ்க்கை வரும் அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. சரி, அண்ணுட்ட கேட்கலாம். இங்க வந்து நீங்க ஷேரன் கேர்ல ஜாயின் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்?
6: வீட்டுல இருந்து தாண்டி சாப்பிடலாம் சாப்பிடுன்னு அன்னைக்கு திட்டு சும்மா திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட அது நிச்சயமா நான் அழுதுன்னு இருந்திருப்பேன். வீட்டுல இருந்துதான் இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன்.
0: ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து உங்களோட கண்ணீர் எல்லாம் தொடச்சு ஷேரன் கேர்ல வந்து ரொம்ப ஹாப்பியா வாழ வச்சுட்டு இருக்காரு இல்லையா?
6: ஆமா.
0: ஓகே நேர்களே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து நிறைய பேர் நிறைய வாலண்டியர்ஸ் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டோம், மேம் சொல்றதையும் கேட்டோம். மேமோட பிளான்ஸ் என்ன, அவங்களோட ஷேர் அண்ட் கேர்ல என்ன பண்றாங்க, எப்படிலாம் வந்து கவனிச்சுக்கிறாங்க, எப்படியெல்லாம் அரவணைச்சுக்கிறாங்க, முதியோர்களெல்லாம் வந்து அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ வந்து இது மட்டும் வந்து இல்லைங்க, பொதுமக்களான நீங்களும் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். நிறைய இடத்துல வந்து நீங்க பாப்பீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து விஷயங்கள், நிறைய பேர் ஊனமுற்றோர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வந்து படிப்பே இல்லாம இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நீங்க கவனிச்சு அவங்களோட வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு மனிதனா இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல விரும்பிக்கிறேன். இன்னொரு கவிதையும் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, மெழுகு உருக மறுத்தால் வெளிச்சம் இல்லை, இதயம் துடிக்க மறுத்தால் உயிர் இல்லை, இரவு விடிய மறுத்தால் பகல் இல்லை, மனிதா நீ வேலை செய்ய மறுத்தால் உயர்வில்லை, அப்படிங்கிற கவிதையை சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக வந்து வேலை செஞ்சே தான் ஆகணும். அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து முன்னேற முடியும்.
4: இப்போ வந்து நீங்கள் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க எங்களோட நேயர்களுக்காக?
3: ஆக்சுவலி நாங்கள் செய்கிற வேலைகள் இதெல்லாமே உங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா, வி நீட் மோர் ஃபண்ட்ஸ், வி நீட் மோர் ஹெல்ப், வி நீட் மோர், எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுத்து எங்களுக்கு நடத்துறதுக்கு எல்லா விதமான உதவிகளும் தேவைப்படும். ஏன்னா வெறுமனை ஃபண்ட்ஸ் இல்லாமல் நம்ம நடத்த முடியாது ப்ராஜெக்ட்ஸை. ஸோ வி நீட் ஹெல்ப், வி நீட் சப்போர்ட்.
4: நம்ம மாதிரி எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க கூட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால சொல்லி நம்ம வந்து இவங்களோட கடைசியாக இவங்கள்ட்ட பேசிடலாமே. இந்த தேவி, அனு, அப்புறம் ராதிகா அவங்கள்ட்ட எல்லாம் பேசலாமே. தேவி சொல்லுமா, எப்படி இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து எல்லாருக்கும் முன்னாடி பேசுறது உனக்கு எப்படி இருக்கு?
5: அதிர்ச்சியா இருக்கு. எனக்கே இப்படி பேசுவேன்னா எனக்கே தெரியல, பேச போறனோ என்னவோ நினைச்சிட்டே வந்தேன். உடனே தெரியுமா
0: கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்துட்டு சரி நேருகளே, இப்ப இவங்களோட பேசுன்ற வச்சு உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அடுத்த நிகழ்ச்சி கௌசல்யா வராங்க. ஓகேமா, உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி உங்க கிட்ட
7: இருந்து. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவல்ல அடிக்கிறது போக இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவல்ல வந்துருச்சு. ஒரு ஏரியான்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆயிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்க வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதுல பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணும்ன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுறேன். உங்க வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தா பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டேன். ஸோ பிளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள் எம்ஓபி சமுதாயம்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லோரோட வாழ்க்கையும் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது.

0: நிமிடம் கூட ஓய்வில்லாத இந்த சமுதாயத்துல பொதுமக்கள் அதிகமான விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். இல்லைனா ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்த காத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். நம்மள ஏமாத்த யாருக்கும் நம்ம உரிமை தரக்கூடாதுங்க. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனமா இருக்கணும். நம்மளோட அறியாமையே நமக்கு முதல் எதிரியா அமையும் வாய்ப்ப நம்ம யாருக்கும் தரக்கூடாது. பலவிதமான செய்திகளை தகவல்களை நம்ம அறிந்து கொண்டு தெளிவாக செயல்பட வேண்டும். தகவல் என்று சொன்னோன்னே மக்களின் அடிப்படை தகவல் பெறும் உரிமை பற்றி எனக்கு ஞாபகம் வருது. ஆமா நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேச போறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் பெறும் உரிமை சட்டம். இந்த ஆர்டிஐ ஆக்ட் பத்தி நிறைய பொதுமக்களுக்கு தெரியாமையே போயிடுதுங்க. இந்தியாவை பொறுத்த அளவில் பாத்தீங்கன்னா தகவல் பெறும் உரிமை சட்டம் இல்ல தகவலை வெளிப்படையாக்குவது ரொம்பவே கடினமான ஒன்றா இருக்குது. இதற்கு ஒபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் மற்றும் சில சிறப்பு சட்டங்கள் மக்களுக்கு சரியான தகவல் சேராதபடி அமைந்து இருந்தது. ஆனா இப்போ ஆர்டிஐ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஆர்டிஐ ஆக்ட் 2005 சட்டத்தால் கொண்டு வரப்பட்டது. ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமா தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தேசிய அளவில் உருவாக்கப்பட்டது. இது நம்ம முதல் வெற்றி படின்னு கூட சொல்லலாங்க. December 22, 2004 தான் முதல் முறையாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் பில் பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணாங்க. ஆனாலும் தீவிர விவாதங்களுக்கு பிறகு மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாற்றங்களுக்கு பிறகுதான் 2005 June 15 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அமலுக்கு வந்தது. ஆனா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 October 13 அன்னைக்கு தான் முழு வலிமை பெற்றதுன்னு நம்ம சொல்லலாம். மாநில அளவுல ஆர்டிஐ ஆக்ட் முதல் முதலாக வெற்றி நடை போட்டது 1997 தமிழ்நாட்டிலயும் கோவாலையும், 2000 ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகாலையும், 2001 டெல்லியிலையும், 2002 அசாம் மற்றும் மகாராஷ்டிராலையும், 2003 மத்திய பிரதேஷ்லயும், 2004 ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் தகவல் பெறும் உரிமை சட்டம் செயலுக்கு கொண்டு வரப்பட்டது. சரி நேயர்களே, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட அடிப்படை செய்திகளை சொன்னேன். இந்த நிகழ்ச்சிய ஒன்னு சுவாரஸ்யமாக்க ஒரு முக்கியமான நபரோட நம்ம பேச போறோங்க. இவர் யாருன்னு பாக்குறீங்களா? ஆர்டிஐ ஆக்ட் பத்தி சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் இவர்கிட்ட நான் கேட்டு உங்களுக்காக கிளியர் பண்ண போறேங்க. திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திலிருந்து ஒரு சிறப்பு நேர்காணலுக்காக இங்க வந்திருக்காரு. வாங்க இப்ப நம்ம அந்த நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 என்ற ஒரு சட்டம் மக்களுக்கு பொது அதிகார அமைப்புகளிலிருந்து எந்த தகவலையும் பெறுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் மூலமாக இந்திய பிரஜையாக இருக்கக்கூடிய எவரும் பொது அதிகார அமைப்புகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தகவலையும் பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது.
2: சார், இந்த ஆக்ட் இன்கார்பரேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெர் இயர்க்கு எத்தனை க்வெஸ்சன்ஸ் லைக் பெட்டிஷன்ஸ் நீங்க ரிசீவ் பண்றீங்க?
1: தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஒரு மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 500 பெட்டிஷன் வரப்படுகின்றது. இந்த 500 பெட்டிஷன்ஸ்ல ஒரு 30-40 பெட்டிஷன்ஸ் வந்து செகண்ட் அப்பீல், இரண்டாவது மேல்முறையீடு. பாக்கி உள்ள பெட்டிஷன்ஸ் எல்லாம் பல்வேறு தரப்பட்ட பெட்டிஷன்ஸ் வந்து வருது. ஸோ அந்த பெட்டிஷன்ஸ்ல வந்து சில பெட்டிஷன்ஸ் ஆர்டிஐ ஆக்ட்ல வராம இருக்கலாம், சில ஆர்டிஐ ஆக்ட்ல வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் வந்து தவறா எங்களுக்கு எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ். அந்த கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் வந்து எங்களால சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ அந்த அதிகாரிகளுக்கு அந்த கிரீவன்ஸ் பெட்டிஷன்ஸ் அனுப்பிச்சு வச்சிடறோம். செகண்ட் அப்பீல் எங்களுக்கு வரக்கூடிய பெட்டிஷன்ஸில் நாங்கள் வந்து அப்பீல் முறையாக நடத்தி தகவல் கேட்பவர்களுக்கு வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறோம்.
2: நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெட்டிஷன்ஸ் வருதா சார்?
1: நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாவே பெட்டிஷன்ஸ் வருது. ஓரளவு இப்ப வந்து விழிப்புணர்வு வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் விழிப்புணர்ச்சி இன்னும் ஜாஸ்தி வர வேண்டியது இருக்கு. சோ அதனால பெட்டிஷன்ஸ் நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஜாஸ்தியாவே வருது.
2: எந்த துறைய பற்றி கேள்வி வந்து அதிகமா கேட்கப்படுது?
1: குறிப்பா சொல்ல போனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை. அடுத்தபடியா ஊரக வளர்ச்சி துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி துறைகள்ல வந்து அதிகமான அளவு பெட்டிஷன்ஸ் எங்களுக்கு வருது.
2: நீங்க வந்து தகவலை கொடுக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் இருக்குமா? இந்த இன்ஃபர்மேஷன் இன்கன்வீனியன்ஸ் ஏதாவது இருந்திருக்கா சார் உங்களுக்கு தகவல் கொடுக்க முடியாம?
1: அதாவது சட்டத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 ஐட்டம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அது வழங்கப்படக்கூடாதுன்னு இருக்கு, விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த விதிவிலக்கு அளிக்கப்பட்ட தகவல்கள் வழங்கப்பட மாட்டாரு. ஒரு நாட்டினுடைய ஒரு இறையாண்மை, நாட்டினுடைய பாதுகாப்பு, அல்லது வந்து நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கின்ற ஒரு ஸ்டே, ஸோ அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் வழங்குறது தகவல் உரிமை சட்டத்தில் வராது. ஒரு தனி நபருடைய ஒரு தனி உரிமையை பாதிக்கக்கூடியது, ஸோ அந்த மாதிரி தகவலும் வழங்கப்பட மாட்டாது. ஸோ அது போல ஒரு 8-9 ஐட்டம்ஸ் எக்ஸம்ப்டட் ஐட்டம்ஸ் இருக்கு, பாக்கி எல்லாம் வழங்குறோம்.
2: உங்களோட டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் ஒபிஷியல் வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுக்கலனா அவங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்க?
1: சட்டப்படி நாங்க வழங்கக்கூடிய உத்தரவின் பிரகாரம் வந்து அவங்க தகவல் வழங்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, சட்டத்துல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா 30 நாளைக்குள்ள தகவல் வழங்கணும். 30 நாளைக்குள்ள தகவல் வழங்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாள் தாமதத்துக்கும் ஒரு நாளைக்கு ₹250 ஃபைன், ₹250 பெர் டே. அதனுடைய மேக்சிமம் வந்து 25,000 ரூபீஸ், ₹25,000 வரைக்கும் ஃபைன் போடலான் இருக்கு. இது வந்து ஃபைன் பொறுத்தளவுல. ரெண்டாவது, அவங்களுக்கு வந்து இந்த தகவலை வந்து சரியானபடி அல்லது சரியான நேரத்தில் போய் சேராதனால அவங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்குமாயின் அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு இந்த சட்டத்திலே வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. ஸோ அதனால அந்த இழப்பும் காம்பன்சேஷன் அதுவும் நாங்கள் ஆர்டர் பண்ணலாம். மூணாவது, ரிப்பீட்டடா தொடர்ச்சியா வந்து தகவல் வழங்குறதுல சில சில அதிகாரிகள் வந்து தவறுகள் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மீது அவங்க மேல வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது அந்த துறை மூலமா நடவடிக்கை.
2: சார், இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும்தான் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமா, இல்ல ஆர்கனைசேஷன் இல்ல என்ஜிஓ அவங்க கூட உங்ககிட்ட பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க வந்து தகவலை பெறலாமா?
1: சட்டத்துல சிட்டிசன் இருக்கு. சிட்டிசன்னா தனி நபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். பட் சிட்டிசன் தனி சிட்டிசன் சொல்லும் போது இட் இன்க்ளூட்ஸ் அசோசியேஷன்ஸ், கார்பரேட், அது கார்பரேட் சிட்டிசன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதனால அசோசியேஷன்ஸ், கார்பரேட் பாடிஸ் இவங்கெல்லாம் கேட்டா கூட தகவல் கொடுக்கணும். ஸோ அதனால அசோசியேஷன்ஸ் கேட்டா நாங்க வழங்கிதான் ஆகணும்.
2: நீங்க கொடுக்கற தகவலுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் இருக்கா சார்? லைக் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கேஸ் கொடுக்கலாம், இப்ப ரீசெண்டா இருந்தா இந்த பத்தி தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறது இன்ஃபர்மேஷன் பத்தி நாங்க கொடுக்க மாட்டோம், லைக் தி டியூரேஷன் ஆஃப் தி கேஸ் நே தான் இருக்கு.
1: அந்த மாதிரி கால வரையறையே கிடையாது. தகவல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த தகவல் 40 ஆண்டு தகவலா இருந்தாலும் சரி, 50 ஆண்டு காலமான தகவலா இருந்தாலும் சரி, 100 ஆண்டு கால தகவலா இருந்தாலும் சரி, தகவல் இருந்தது அப்படின்னா அந்த தகவல் கொடுத்தாகணும். கால வரையறையே கிடையாது.
2: ஆர்டிஐ ஆக்ட் மூலமா லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா?
1: கண்டிப்பா லஞ்சத்தை ஒழிப்பதற்கான ஒரு முக்கியமான சட்டம் இது. எப்படின்னு கேட்டா, ஒரு நீங்க ஒரு பலவிதமான குறைபாடுகள் வந்து அரசாங்க நிர்வாகத்துல தாமதங்கள், அப்புறம் வந்து இதர சிற குறைபாடுகள் வந்து அரசாங்க அலுவலகத்தில் நடந்துட்டே இருக்கு. அந்த குறைபாடுகளை களைவதற்கு வந்து பலவித முறைகள் இருந்தா கூட இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த உரிமையின் மூலமாக அவர் எந்த தகவலையும் கேட்கலாம். நான் வந்து நான் பட்டாவுக்கு எத்தனாம் தேதி நான் அப்ளை பண்ணேன், அந்த பட்டாவுக்கு அப்ளை பண்ண அந்த மனுவோட நிலை என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும்போது அவர் உரிய பதில் கொடுத்தாகணும். நான் எத்தனாம் தேதி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணேன், அந்த ரேஷன் கார்டுடைய நிலை என்ன அப்படின்னு அவர் கேட்கலாம். நீங்க இந்த கட்டடத்துக்கு வந்து ஒரு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க, அந்த அப்ரூவல் எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஊர்ல வளர்ச்சி பணிகள் நடக்குதுன்னு வச்சுங்க, இந்த ஊர்ல வளர்ச்சி பணிகள் எந்தெந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கு, அதனுடைய விவரங்கள் என்ன, அதுக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அதனுடைய தரமெல்லாம் எப்படி இருக்கு, அப்படியெல்லாம் கேட்கலாம், கேள்வி இருக்கு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்கும் போது அந்த பொது அதிகார அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சட்டம் புதுசா வந்திருக்கு, இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் வந்து முறையா செய்யணும், காலத்தை செய்யணுங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம் ஏற்படும் போது இன்டைரக்டா அந்த கரப்ஷன் குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு.
2: சார், ஆர்டிஐ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அரசு அலுவலகத்தோட ஒர்க்கிங் வந்து ஒன்னும் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: ஆர்டிஐ ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் அரசு இயந்திரம் வந்து ஓரளவு விரைவா செயல்படுதுன்னு சொல்றதை விட அரசு அலுவலர்கள் வந்து கொஞ்சம் கவனமா செயல்படுறாங்க. எப்படின்னு கேட்டா அது போல ஏதாவது தப்பு தவறு நடந்தது அப்படின்னா உடனே வந்து ஆர்டிஐல பெட்டிஷன் போட்டுருவாங்க, நம்ம கவனமா இருக்கணும், நம்ம மேல ஃபைன் போட்டுருவாங்க, 25,000 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பயம் இருக்கிறதுனால கொஞ்சம் அரசு இயந்திரம் வந்து கொஞ்சம் அதனுடைய நடைமுறையை கொஞ்சம் சீரா இருக்கு.
2: ஆர்டிஐ ஆக்ட்ல வந்து நம்ம மக்களுக்காக தகவலை தரும், இந்த தகவல் ஏன் இலவசமா தரப்படக்கூடாது?
1: தகவல் வந்து இப்போ எதுவுமே இலவசமா கொடுத்தாச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஒரு எதுவுமே ஒரு மனு போடும்போது சாதாரணமாக வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டுறாங்க, அல்லது வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டுறாங்க, அல்லது ஸ்டாம்ப் பேப்பர்ல பெட்டிஷன்ஸ் போடுறாங்க. ஸோ அதனால இது வந்து ஜஸ்ட் 20 ரூபீஸ் வந்து ஒரு பெரிய சமாச்சாரமே கிடையாது.
2: பட் சில பெட்டிஷன்ஸ்க்கு வந்து ரொம்பவும் அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சொல்றாங்க, அதையும் சார்?
1: அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணப்படல. ஒரு பெட்டிஷனுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு பெட்டிஷன் போடுறது அப்படின்னா ஜஸ்ட் 20 ரூபா தான். அந்த முன்னாடி வந்து ட்ரெஷரியில வந்து செலான் போட்டு கட்டி ட்ரெஷரி மூலமா தான் நீங்க பணம் கட்டணுங்கிற மாதிரி இருந்தது. அதை சிம்பிளிஃபை பண்ணி இப்ப கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டுனா போறோங்கிற மாதிரி சொல்லியாச்சு, 20 ரூபா, அல்லது டிடி அல்லது செக்ங்கிற மாதிரிலாம் இருக்கு. பட் சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப். இந்த 10 ரூபா, இந்த 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பக்கத்துக்கு 2 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த பக்கத்து ஒரு பக்கத்துக்கு 2 ரூபான்னு சொல்லும்போது இப்போ ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் செலவெல்லாம் ஆகும். ஸோ அந்த 2 ரூபா வந்து ரொம்ப கம்மி தானே. இப்போ சில பேர் வந்து 100 பக்கம், 4000 பக்கம் அடங்கிய தகவல்லாம் கேட்பாங்க. ஸோ 1000 பக்கம்லாம் கொடுக்கும்போது ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு டீ சாப்பிட்றதுக்கே எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 5 ரூபா செலவு பண்ணுறாங்க, 6 ரூபா செலவு பண்ணுறாங்க. காஃபி சாப்பிட்றதுக்கு 10 ரூபா செலவு பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங்.
2: ஆர்டிஐ ஆக்ட் வந்து மக்களுக்கு வந்து அதை பத்தி அதிகமான விழிப்புணர்ச்சி இல்ல. சோ அது எப்படி வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம்?
1: விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. உதாரணமா இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த ஆர்டிஐ பத்தி ஒரு பெரிய அரை பக்கம் பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த சட்டத்தின் மூலமாக மக்கள் எல்லாம் பயன்பெறணும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஸோ லைக் தட் இது வந்து எல்லாமே அரசு தான் பண்ணும் மொழியை நாங்க வந்து பண்றதுக்கு எங்களுக்கு ஃபண்ட்ஸ் ப்ரொவிஷன் கிடையாது. இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்ப ஹைகோர்ட் இருக்குன்னு வச்சுங்க, நிறைய நீங்க கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஸோ அதே போலதான் எங்களுடைய ஆணையத்தில வந்து நாங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது இல்ல. பட் வேறவர் நாங்க போகும்போதெல்லாம் அங்க பிரஸ் மீட் கண்டக்ட் பண்றோம். பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணி அந்த பிரஸ் பீப்புள்கிட்ட வந்து இந்த சட்டத்தினுடைய நடைமுறையை பத்தி எல்லாம் சொல்றோம். அங்கங்க உள்ள

0: தீர்ந்திருக்கு. எந்த ஒரு அதிகாரியை எங்களால சாதாரண முறையில பார்க்க முடியாதோ, இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரியை வந்து நாங்க சாதாரணம் பார்க்க முடியுது, அவங்க கிட்ட நான் தகவல் கேட்க முடியுது. அதனால இது உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப உயர்வான ஒரு சட்டம், ஒரு வலிமையான ஒரு சட்டம். நாங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையறோம் இதை பத்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க.
1: உங்களோட அனுபவத்துல ஆர்டிஐ ஆக்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இது வந்து குறைபாடா இருக்கு, இல்ல இப்படி இருக்கிறது வந்து இப்படி மாத்தினா ஒன்னும் இதோட ஃபங்க்ஷனிங் பெட்டரா இருக்கும் நினைக்கிறீங்களா?
0: முக்கியமா வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டா, இப்ப இந்த சட்டத்தை வந்து நிறைய பேர் வந்து தவறா பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு ஒரு அதிகாரியை வந்து ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா, அந்த அதிகாரிய பத்தி நிறைய தேவையில்லாத தகவல் எல்லாம் கேக்குறாங்க. சோ அது போல இந்த சட்டத்தை அப்புறம் வந்து ஒரு அலுவலகத்துல வந்து ஒரு ஒரு பணி சரியா நடைபெறல, அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில 5000 பக்கம் 6000 பக்கம் எனக்கு 1947 இருந்து இந்த வருஷம் வரைக்கும் எனக்கு தகவல் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆண்டுதோறும் என்னென்ன நடந்ததுங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. சோ 50 வருஷம் 60 வருஷம் தகவல் எல்லாம் எடுத்து அவர் என்ன பண்ண போறாரு? ஒன்னும் பண்ண போறது இல்ல. சும்மா சாதாரணமா அங்க உள்ள அதிகாரிகளை மற்றவங்களை எல்லாம் மிரட்டுறதுக்காக இந்த சட்டத்தை சில பேர் பயன்படுத்துறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது எங்களுக்கு ஆணையத்துக்கு வந்து எங்க நோட்டீஸுக்கு சில பேர் மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, யார் மிரட்டுறாங்களோ அவங்க மீது வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சட்டத்துல வழிவகை செய்யப்படல. சோ அது செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கு.
1: சார், இப்போ எத்தனையோ கேஸ் பெட்டிஷன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு பெட்டிஷன் உங்களால வந்து தகவலே தர முடியல, அது வந்து இட்ஸ் நாட் அண்டர் எக்ஸம்ஷன். பட் ஆனா இருந்தும் உங்களால வந்து தகவல் அந்த பொதுமக்களுக்கு இல்ல அந்த தனி நபருக்கு வந்து உங்களால கொடுக்க முடியலன்னு ஏதாவது ஒரு கேஸ் இருந்திருக்கா?
0: அதாவது தகவல் வந்து சில நேரங்கள்ல அந்த அலுவலகத்துல வந்து அந்த கோப்புகள் காணாம போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் காலம் கடந்த அந்த சில கோப்புகள்லாம் சில நேரங்கள்ல வந்து ஆர்கைவ்ஸ் இருக்கு இல்லையா, ஆவண காப்பகம், அங்க கொடுத்து வச்சிருவாங்க. சோ அங்க கொடுக்கும்போது ஆவண காப்பகத்தின் மூலமாக தான் அந்த தகவலை பெற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. சோ இவங்க என்ன சொல்றாங்க, ஆவண காப்பகத்துக்கு போய் வாங்கிக்கோங்க, எங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஆவண காப்பகத்துக்கு போறாங்க. ஆவண காப்பகத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து நேரடியா உங்ககிட்ட தகவல் கொடுக்க முடியாது, நீங்க துறை மூலமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திரும்ப இவங்க துறைக்கு வராங்க. துறைக்கு வந்து ஒரு மனு போடுறாங்க. மனு போட்டதுக்கு அப்புறம் அந்த மனு வந்து ஆவண காப்பகத்துக்கு அனுப்பப்படுகின்றது. ஆவண காப்பகம் என்ன சொல்றாங்க, இந்த ஆவணம் எங்ககிட்டயே இல்ல, எங்களுக்கு வழங்கப்படவில்லை, துறையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ சில நேரங்கள் அந்த மாதிரி ஒரு முக்கியமான சில தகவல்கள்லாம் அரசு அலுவலகங்கள்ல கிடைக்காம போயிடுது.
1: சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக இருந்து இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றிங்க.

0: இவ்வளவு நேரம் திரு ஜி ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நமக்காக சிறப்பு நேர்காணல்ல பலருக்கும் தெரியாத விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். உதாரணத்துக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதோட கட்டணம், அதோட ப்ரொசீஜர் பத்தி ரொம்ப சிம்பிளாவே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார்னு சொல்லலாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா, சிறந்த பதிலை பெற வேண்டும்னா முதலில் சிறந்த நுட்பமான கேள்வி கேட்கப்பட வேண்டும். இதற்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் இதற்கு விதிவிலக்கு இல்லை. தெளிவான கேள்விக்கு எப்பொழுதுமே தெளிவான பதில் நிச்சயம் உண்டு. சரி நேயர்களே, இப்போ அன்றாட வாழ்க்கையை வாழும் சராசரி மனிதர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காங்கங்கறத நம்ம பார்ப்போம்.
1: None of my friends know about it. So I think if the government give more awareness to us about it, it'll be more useful for us.
2: தகவல் உரிமை ஆணையம். தகவல் உரிமை வந்து மத்திய அரசு வந்து மக்களுக்கு வந்து whatever நம்மளுடைய ஐயப்பாடுகள் எந்த டிவிஷன் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அது கேட்கக்கூடிய உரிமை சட்டம். இதோட அவேர்னஸ் எப்படி வேணும்னா, இப்போ டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் மாதிரி வேணும். இப்போ சப்போஸ் ப்ரீபெய்டில் போஸ்ட்பெய்டில் ஏதாவது டெலிகம்யூனிகேஷனில் நீங்கள் இம்மிடியேட்டாக உங்களோட தகவல் அறியலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிங் சிஸ்டம் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர் ஒருத்தர், ஹி வாஸ் ஃபஸ்ட்டு பர்சன் டு யூஸ் திஸ் கார்பரேஷன் அபவுட் ஆஸ்கிங் மோர் தேன் 2000 கொஸ்டின்ஸ் அண்ட் ஹி ஹஸ் பீன்

0: நேர்களே, கேட்டீங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா அது என்னங்கிறது முழுமையா யாருக்கும் தெரியலங்க. சில பேர் அத பத்தி கேள்வி கூட படலன்னு சொல்றாங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பத்தி ஒன்னும் அவேர்னஸ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. சரி, இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் உங்களுக்கே கிளியரா இது வரைக்கும் புரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஆனா இந்த சின்ன நாடகம் மூலமா உங்களுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம்னா என்னன்னு புரிய வைக்க போறோம். இதற்காக இந்த நாடகத்துல தமிழ் செல்வியாக ஜெயஸ்ரீ, இவரோட கணவராக மகேஷ் என்றவரும், இவங்க ரெண்டு பேருக்கும் மகளாக மஞ்சு என்று சுனிதாவும் நடிக்கிறாங்க. வாங்க நேர்களே, நாடகத்தை நம்ம கேட்போம்.
1: என்ன மஞ்சு, நீ எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காவே செய்யறது இல்ல.
2: ஏம்மா எப்ப பார்த்தாலும் அப்பாவை கத்திக்கிட்டே இருக்க?
1: என்ன கத்துற சொல்ற? ரேஷன் கார்டு வாங்கன்னு சொல்லி நாள்கிட்ட எவ்வளவு நாள் ஆச்சு, ஒண்ணுமே செய்யறது இல்ல.
3: ஆமா, அதுக்கு விண்ணப்பம் போட்டு 6 மாசத்துக்கு மேல ஆகுது. காசு இருந்தாதான் காரியம் நடக்கும் போல இருக்கு. இல்லாதப்பட்டவங்க நடக்கணும் தலையில எடுத்து இருந்தாதான் நடக்கும்.
2: அப்படிலாம் ஒன்னும் இல்லப்பா, கவர்மெண்ட் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து நமக்கு அவங்க உதவி செய்யறது அவங்களோட கடமை. அதுவும் மட்டும் இல்லாம அந்த மாதிரி அவங்க கிட்ட அவங்க செய்யலன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம போகலாம். அதுக்காக தனி சட்டமே இருக்கு, அதுக்கு பேர் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்.
1: என்ன ரைட்?
2: அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம்.
3: தகவல்னா என்ன மாதிரி தகவல் தருவாங்க?
2: கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான தகவலும் தருவாங்க. அதாவது அவங்களோட சாம்பிள்ஸ், மாடல்ஸ், வீடியோ கேசட்ஸ், டேப்ஸ், ஃபிளாப்பி, அவங்க புதுசா ஏதாவது ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்றாங்க, இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற எல்லா கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லுவாங்க.
1: யார் கேட்டாலும் சொல்லுவாங்களா?
2: இந்தியாவோட குடிமகன் சொல்ற ஒவ்வொருத்தங்களும் கேட்கலாம். இதுல வந்து இவங்கதான் கேட்கணும், இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, கேக்குறவங்க கிட்ட அவங்களுக்கு வந்துட்டு தனியான ஒரு காரணம் இருக்கணும், அவங்க இந்த பர்டிகுலரா வேலை செய்யணும் அப்படின்னு கூட கிடையாது.
3: தகவல்னா என்ன மாதிரி தகவல் கேட்கலாம்?
2: அரசு அலுவலகங்கள்ல அவங்க செய்யற எந்த மாதிரி விவரங்களும் அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்களோட சாம்பிள்ஸ், மாடல்ஸ், அப்புறம் வீடியோ கேசட், ஃபிளாப்பி, அப்புறம் அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஏதாவது புதுசா ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு ரூபாய் செலவு பண்றாங்க, அந்த ஆக்ட் எப்போ இது நடைமுறைக்கு வரும், இப்படி நமக்கு எந்த கேள்வி கவர்மெண்ட் கிட்ட கேட்கணுமோ அது எல்லாமே கேட்கலாம்.
1: யார் வேணா கேட்கலாமா பாப்பா?
2: நம்மளோட குடிமக்கள் அப்படின்னு சொல்ற எல்லாருக்குமே கேட்கலாம். அதாவது சிட்டிசன்ஷிப் ஓட் பண்ண முடிஞ்ச எல்லாருமே இந்த கேள்வியை நம்ம கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம். அவங்க கேட்கும் போது உங்களுக்கு வந்துட்டு எந்த காரணங்களும் தனியா நம்ம கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லம்மா.
3: யாருகிட்ட கேட்கலாம்?
2: எந்த ஒரு பொது அலுவலகத்திலயும் கேட்கலாம். அரசு, அரசு சார்ந்த அலுவலகம், அரசு நிறுவனங்கள், அரசு விதி சட்டங்கள், இதுக்கு கீழே நடைபெறுற தன்னாட்சி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் அரசு சாரா நிறுவனங்கள், அந்த மாதிரி எல்லாமே இதுல அடங்கும். ஆனா அரசு உதவி பெறாத தனியார் நிறுவனங்கள் இதுல அடங்காது.
3: எப்படி கேக்கணுமா?
2: ஒரு வெள்ள பேப்பர்ல நம்ம பேரு, அட்ரஸ் எழுதிட்டு, நம்ம என்ன கேள்வி வேணுமோ அந்த கேள்வியும் எழுதிட்டு, ஒவ்வொரு பொது அலுவலகத்திலயும் ஒரு தனி அதிகாரியே இருக்காங்க, அவர்களோட முகவரியில நம்ம இத போஸ்ட் பண்ணாலோ இல்ல நேர்ல கொண்டு போய் கொடுத்தாலோ போதும்.
1: நம்ம அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அப்புறம் எப்ப தகவல் கிடைக்கும் நம்மளுக்கு?
2: நம்ம கேள்வி கேட்ட 30 நாள்ல அவங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்படி அனுப்பலன்னா ஒவ்வொரு நாளுக்கும் 250 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் அவங்க அபராதம் கட்ட வேண்டி வரும்.
3: நம்ம விண்ணப்பிச்சும் நம்மளுக்கு தகவல் கிடைக்கலனா என்ன பண்றது?
2: 30 நாள்ல அவங்க பதில் சொல்லலன்னா, அதே மாதிரி தப்பாவோ இல்ல முழுமையாவோ அவங்க பதில் சொல்லலன்னா அந்த அலுவலகத்துல மேல்முறையீடு செய்யலாம். அவங்களும் சரியா பதில் சொல்லலன்னா நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் போடலாம். எப்படியோ 90 நாளுக்குள்ள நம்மளோட கேள்விக்கு பதில் வந்தே ஆகணும்.
3: இதுக்கு நம்ம என்ன பணம் என்ன கட்டணுமா?
2: ஆமாப்பா, ஒவ்வொரு மனுஷனும் அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் 10 ரூபாய் வீதம் செலுத்தினா போதும். இதே நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தோம்னா நம்ம 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேணாம், ஃப்ரீயாவே அவங்க சொல்லுவாங்க.
1: எப்படி?
2: செக் மூலமாவோ டிடி மூலமாவோ இல்ல செலான் கொடுத்தாலோ போதும். ஆனா கரெக்டான ஆபீஸ் அட்ரஸ்ல நம்ம அனுப்பணும். ஒருவேளை நம்ம அனுப்பிச்ச அட்ரஸ் தப்பா இருந்ததுன்னா அந்த ஆபீசரே அதை வந்து சரியான அலுவலகத்துக்கு அனுப்புவாரு. ஆனா இதுக்கு 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும்.
3: எந்த மாதிரி தகவல் மறுக்கப்படலாம்?
2: நாட்டு இறையாண்மை, வெளிநாட்டுறவு பாதிப்பவை, பத்தபடி இல்லாம தொழில் ரகசியங்கள், அதுக்கப்புறம் புலன் விசாரணை, இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தனி நபரை பத்தின விவரங்களும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் சொன்னோம்னா புலன் விசாரணை, இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர், மிலிட்டரி இவங்களுக்கு ரிலேட்டடான எந்த விஷயமும் கூட நமக்கு சொல்லவே மாட்டாங்க.
3: பரவாயில்லையே, இந்த சட்டம் ரொம்ப நல்லா இருக்கு.
2: ஆமாப்பா, இது மூலமா நம்ம ரேஷன் கார்டு ப்ராப்ளம் மட்டும் இல்ல, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியாவே சரி பண்ணிடலாம்.
1: படிச்ச புள்ள இவ்வளவு சொல்லுது, இதையாவது ஒழுங்கா செய்.
3: கண்டிப்பாமா, இன்னும் 1 மாசம் நம்ம ரேஷன் கார்டு கிடைச்சிரும். தகவல் பொருள் உரிமைச்சர் தான் வந்துருச்சு, இனிமேல் நமக்கு என்ன கவலை?
0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். இந்த நாடகத்தை கண்டிப்பா நீங்க ரசிச்சிருப்பீங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கோங்க. மஞ்சு சின்ன பொண்ணா இருந்தா கூட ரொம்ப அழகா தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பத்தி நம்மளுக்கு ரொம்ப தெளிவா விளக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நாடகத்தோட முடிய போறது இல்லங்க இந்த நிகழ்ச்சி. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான பகுதி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? பேனல் டிஸ்கஷன். பேனல் டிஸ்கஷன் எதை பத்தி? ஓகே, பேனல் டிஸ்கஷன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ஆர்டிஐ ஆக்டோட யூஸ், அது பொதுமக்களுக்கு எந்த அளவுல யூஸ் ஆயிருக்குங்கறத பத்தி தான் நம்ம பேச போறோம். நேர்களை, இன்னைக்கு நம்ம பேனல் டிஸ்கஷன்ல ஆர்டிஐ இப்பொழுது எப்படி செயல்படுதுங்கறத பத்தி பேச போறோம். இந்த பேனல் டிஸ்கஷனுக்கு சிறப்பு விருந்தினர்களாக ஃபிஃப்த் பில்லர்ல இருந்து திரு கோபாலகிருஷ்ணன் சார், ஜுடிஷியல் செக்ஷன்ல இருந்து திரு சதீஷ் சார், ஐடி துறையை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இலா சுந்தரராசன் சார், அண்ட் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மகாலட்சுமியும் இங்க இருக்காங்க. சோ சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ ஆர்டிஐ ஆக்ட் எப்படி இருக்கு?
4: இப்போ ஆர்டிஐ ஆக்ட் வந்து மோஸ்ட்லி வந்து டைலூட் ஆயிடுச்சு. நம்ம தகவல் கேட்டு அனுப்பிச்சோம்னா தகவல் தரதில்ல, மேல்முறையீடு செஞ்சும் தகவல் தரதில்ல. சமீப காலமா இப்படி நடந்துட்டு இருக்குது, சமீப காலமா கடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தற்போதைய நிலை வந்து கமிஷனில் வழக்கு வந்து ரொம்ப நேரம் கடந்து ஒவ்வொரு வழக்கும் நடந்துட்டு இருக்குது. கடைசியாக

வந்து என்னுடைய வழக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்றேன். 22/1/2008, அதாவது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி கமிஷனுக்காக அப்பீல் போட்டேன். இது வரைக்கும் அந்த வழக்கு வந்து வரவே இல்லை, நிலையில் உள்ளது. பிறகு 4/2/2008, இது வந்து இதுவும் கமிஷனில் தெரிவிச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் வந்து அதுக்கான எந்த விதமான இல்லை மறுக்கப்பட்டது இல்லை ஏதோ ஒன்றாவது சொல்லி அதை அனுப்பணும், இது வரைக்கும் தெரிவிக்கப்படலை. ஆனால் பிறகு வந்த அதாவது 4/8/2008, அதுக்கு வந்து 22/10/2008 அந்த டைரக்ஷன் தரப்பட்டுள்ளது. ஸோ சில வழக்குகளை அவங்க வந்து எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் அது என்ன நிலைமையில் இருக்குன்றதும் தெரியறதில்லை. சமீப காலத்தில் ஒரு சில அதிகாரிகள் தகவல் ஆணையத்திலேயே சரியான முறையில் கையாடுறது இல்லை. அவங்க காலந்தாழ்த்தி தகவல் கொடுக்குறாங்க, அதை தெரிந்தும் அவர்கள் மீது 20(1)(2)ன்படி 20 அதிகபட்சமான 25,000 ஆகவும் மற்றும் துறையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பேசப்படலை. அதை பற்றிய பிரச்சார சாதனங்களோ இன்னும் பெருசாக பேசப்படுறதும் இல்லை. இந்த நிலைமையில தெரிஞ்ச கொஞ்சம் பேர் செய்கிற முயற்சியோட நிலைமையே இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போது, இது எல்லாருக்கும் பொதுவாக ரீச் ஆச்சுன்னா எந்த அளவில் நம்மளுடைய அரசாங்கம் அல்லது அந்த தகவல் உரிமை ஆணையம் வந்து எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கு, இன்னும் கூடுதல் வழக்குகளையோ அல்லது கூடுதல் விஷயங்களையோ எதிர்கொள்றதுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கு அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கு. இந்த விஷயத்தில் கோபாலகிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லலாம். ஒரு ஃபிஃப்த் பிளான்ற ஒரு என்ஜிஓ மூலமாக நீங்கள் எந்த அளவுக்கு இதில் முயற்சி எடுத்துட்டுருக்கீங்க?
1: சார், இப்போ அதுக்காகவே இந்த லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக செயல்படுறதுக்காக ஃபேக்டோன்ற அமைப்பை வந்து உருவாக்கிட்டு வராங்க. வர 31ஆம் தேதி அதுக்கான தொடக்க விழா வந்து ஜிஎன்செட்டியில் மீனாட்சி பவனில் அதுக்கான நடவடிக்கை. இதை ஒன்று திரட்டி சென்னை நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு எதிராக உண்ணாவிரதம் இந்த மாதிரி விதமான அறவழி போராட்டங்களில் நம்ம நடத்தலான்ட்டு இருந்துட்டுருக்கோம். சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ரிட் பெட்டிஷன் போட்டு பண்ணணும்னா இன்னைக்கு வழக்கு செலவுன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இதில் வந்து கேட்குறவங்க எல்லாருமே வந்து ஒன்றும் ரொம்ப தாழ்த்த நிலையில் இருக்கவங்க, வருமான நிலையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கவங்க தான் அவங்க வந்து கேட்குறாங்க, தகவலை கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு உயர்நீதிமன்றத்தை நாடும் போது அதற்கான பொருட்சொல் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் வந்து தகவல் உரிமை ஆணையமே சரியாக செயல்பட்டாவே நம்ம நாட்டில் லஞ்சம் ஊழல் வந்து கண்டிப்பாக அகற்றப்படலாம், அகற்றப்படும். ஆனால் அங்கே இருக்க சில அதிகாரிகள் அதற்கு துணை போகவில்லை. ஆணித்தரமாக சொல்லிடுறேன், இதுக்கு வேணும்னா கூட அந்த அதிகாரி கூட என்ன நேரில் கேட்டால் நானே சொல்லுவேன். ஒரு ரைட்டிங்கில் ஆர்டி ஒரு ஆக்ஷன் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு தகவல் ஒருத்தர் கேட்டாருன்னா சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்ப வேண்டியது அந்த பொது தகவலோட அதிகாரியோட கடமை, செக்ஷன் 6(3)ல வருது. ஆனால் இதை எடுத்து போய் நான் கமிஷனில் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைல் அண்ட் செப்பரேட் ஆர்டிஏ பெட்டிஷன் டு த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொல்லி, இதுவே ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு அதிகாரி இது மாதிரி ரைட்டிங்கில் அனுப்புறது பெரிய தவறு. ஸோ அந்த அளவுக்கு தகவல் உரிமை சட்டத்தை அவங்களே மீறப்படுகிறார்கள் என்றதான் என்னோட வாதமே.
2: சார், மகா என்னமோ சொல்ல விரும்புகிறாங்க என்னன்னு
3: கேட்போம். சார், ஒரு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டிய இந்த ஆக்ட்டு இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகாத காரணங்களா நீங்கள் எதை நினைக்கிறீங்க, முக்கிய காரணங்களா?
4: மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் என்னன்னாவே பார்த்தோம்னாவே ட்ரான்ஸ்பரன்சி தான். இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்துட்டு நீங்கள் எதை வேணால் கேட்கலாம், சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதை செக்ஷன்ஸில் பவர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, நேஷ்னல் இன்டெகிரிட்டி எஃபெக்ட் பண்ணுற மாதிரி, ஒரு பர்சனோட பர்சனல் லிபர்ட்டி அண்ட் அவங்களோட லைஃப்பை பற்றி கேட்குறது இந்த மாதிரி இப்போ பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து அதை பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது. அது வந்து செக்ஷன் 9 வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன பார் இருக்குது அப்படின்னு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கேட்க முடியாது, 20 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க
3: என்ன முக்கிய காரணங்கள் நினைக்கிறீங்க?
4: அவங்களோட அஜாக்கிரதை அண்ட் இதுதான். அந்த பீனாலிட்டி வந்து பனிஷ்மெண்ட்னா வந்து இந்த 25,000 அப்படின்னு மேக்ஸிமம் எக்ஸீடு 25,000 மினிமம் வந்து பர் டேக்கு 30 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு 250 ரூபாய் ஃபைன் அப்படின்னு போடுறாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து யாருக்குமே வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் சொன்னாங்க, ஒருத்தருக்கு மட்டும் இம்போஸ் பண்ணியிருக்காங்க 25,000 ரூபா அப்படின்னு. அதுக்கு மேலே அவங்க அப்பீல் இருக்குது, அப்பீல் ரெமடியில் போய் ஸ்டே வாங்கிக்க போகிறாங்க. அன்லஸ் இம்ப்ரிஷன்மெண்ட் கொடுக்காம மட்டும்தான் அவங்க வந்து தே ஹாவ் டு பவுண்ட் அவுட். அந்த டியூட்டிஸ் இருக்கும்போது அந்த ஸ்டாட்யூட் லைபிலிட்டி இருக்கும்போது தே ஹாவ் டு இம்போஸ். அதை வந்து அவங்க சரியாக பண்ணுறது இல்லைன்னு தான் நான்
3: சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ஆக்டை பற்றி அவேர்னஸே அதிகமாக பொதுமக்களுக்கு இல்லை சார். ஒரு சட்டம் வந்து இருக்குதுங்கிறது வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சாதான் ஃபர்ஸ்ட் அவங்களால அதை யூஸ் பண்ணவே முடியும். இது வந்து ரொம்ப லிமிட்டடான பீப்புளுக்கு தான் வந்து இதை பற்றியே தெரியுது.
4: இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து நம்மளோட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படி, அப்ளிகேஷன் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு A4 சீட் எடுத்துகிட்டு ஃப்ரம் யார் என்னென்ன டூ கன்சர்ன் அத்தாரிட்டி. இப்போ ஒரு டிஏ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எடுத்துனே செக்ரட்டரி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சென்னைன்னு போட்டுட்டு என்ன பொருள் உங்களுக்கு என்னது இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஃபோன்ஸ் செலெக்ஷன் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இப்போ எனக்கு கீ ஆன்சர்ஸ் வேணும், அதோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வேணும் எல்லாமே கொடுங்க, செலக்டட் கேண்டிடேட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு எழுதி அனுப்பிச்சோம்னா இதை செக்ஷன் 5 பண்ணுறோம். 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டுனா போதும், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் எழுதி ஒட்டி அனுப்பிச்சிட்டோம்னா வித் ரிஜிஸ்டர் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட்டோட நம்ம அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 30 நாளைக்குள்ளே நமக்கு பதில் தரணும். அப்படி பதில் தரல அப்படிங்கும்போது யூ கேன் ஃபைல் அன் அப்பீல்.
3: சார், இப்போ நீங்கள் சொன்னப்போ வந்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது எங்களுக்கு

0: ஆனா காயத்ரி சொன்ன மாதிரி இந்த ஆக்ட் பத்தின அவேர்னஸே வந்து பொதுமக்களை விடுங்க, படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எனக்கு கேட்டா கம்மியா இருக்கு. இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விவாதிக்கும் போதே இந்த ஆக்ட் பத்தி நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அஸ் அ அட்வொகேட், நீங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தா இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க?
1: நான் ஒரு நிமிஷம் சொல்ல விரும்புகிறேன்.
0: சொல்லுங்க.
1: 2005 2009 வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி தகவல் உரிமை சட்டம் இருக்குன்றத 2.5 லட்சம் ரூபா தான் செலவு பண்ணியிருக்காங்க அரசு, ஒன்லி 2.5 லட்சம் ரூபா. ஆனால் சில விளம்பரத்துக்காக பல கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சில ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க, இன்னைக்கு ஒரு துவக்க விழா இருக்குன்னா அதுக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மக்களுக்கு ஒரு இன்றியமையான தகவல் உரிமை சட்டத்தை பண்ணுறதுக்கு இது வரைக்கும் 2.5 லட்சம் ரூபா தான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் தகவல் உரிமை ஆணையத்திலே பார்த்தேன், ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் இந்த மாதிரி தகவல் உரிமை ஆணையத்தில் போஸ்டர் ஓட்ட சொல்லி வச்சுருந்த தகவல் போஸ்டரு அங்கே நிறைய கடந்தது, அதுக்கான ஃபோட்டோவை நான் எடுத்து வச்சுருந்துருக்கேன். ஸோ அவங்களே வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணுன்ற போது அதுவே அனுப்புறது இல்லை. நெக்ஸ்ட்டு, இது தமிழக அரசினால் வெளியிடப்பட்ட தகவல் உரிமை சட்டத்தோட ஆக்ட் 2005. இதோட விலை பார்த்தீங்கன்னா பேஜே 59 பேஜ் தான் இருக்குது. இதோட விலையை 59 ரூபா போடுறாங்க. இதுவே ஒரு தவறான ஒரு இது. இதை வந்து மக்களுக்கு இடைப்படனா இதனா கம்மி விலையில கொடுக்கணும், செய்யறது இல்லை. நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்றேன், நம்மளுடைய தமிழ்நாடு TN.gov.in ஓட வெப்சைட்ல போயிட்டு தகவல் உரிமை சட்டத்தை தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது, ஒன்லி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. தமிழ்ல இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி வெப்சைட்ல போயிட்டு பார்க்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது. இதை நம்ம வாங்கணும்னு நினைச்சாலும் எங்கேயும் கிடைக்க மாட்டுது. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு, அம்மா கேட்ட மாதிரி இந்த மாதிரி தகவல் உரிமை சட்டத்தை சரியாக செயல்படுத்தாதது காரணம் வந்து அந்த அதிகாரிகள் வராங்க தகவல் உரிமை சட்டத்துக்கெல்லாம் வந்து கமிஷனில் தகவல் தரலன்னு சொல்லி போகிறோம். நம்ம ஒவ்வொரு தடையும் போகும்போது என்ன பண்ணணும், நீ தகவல் கொடுத்தியா அங்கே செக்ஷன் இதில் சொல்கிற போது 20-1 கொள்ளும் போது ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்கப்படணும் மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டது, தெளிவாக சொல்லியிருக்கான். கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர்டுன்னு தான் சொல்கிறாங்க. நோட் அதுல வந்து டைம் கொடுங்கன்னு சொல்லலை, கேட்கணும் எதுக்காக தகவல் தரலன்றதுதான் கேட்கணும். எதுக்காக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, தவறான இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு 20-1 சொல்றாங்க. ஆனா அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாவே இவர் 2 நாளைக்கு தகவல் கொடுக்கல, 500 ரூபா ஃபைன் பண்ணுங்க, 3 நாளைக்கு கொடுக்கல, 750 ரூபா போடுங்க, தகவலே பொய்யா தகவல் கொடுத்தா டிசிப்ளின் ஆக்ஷன் எடுங்க, உங்களுக்கு இந்த தகவல் முழுக்க தரப்படும். அதனால வந்து எல்லா அதிகாரியும் கண்டிப்பாக தகவல் தரப்பாங்க. ஆனால் சமீப காலமாக தகவல் தரப்படுறதே இல்லை. நம்ம கமிஷனில் ஒரு டூரிங் என்கொயரியோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம போய் இருந்தாலும் அந்த அதிகாரிகளுக்கு வர அதிகாரிக்கு பொது தகவல் அதிகாரிக்கு தவறான தகவல் தவறான எப்படி தகவலை தரணுன்றதே அவங்க கற்பித்து சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை, சில இதெல்லாம் தராங்க. நீங்கள் ஏன் அதை கேட்குறீங்கன்னு கேட்குறாங்க ஒரு சில அதிகாரிகள், ஒன்றுல 1-2 அதிகாரிகள் தான், மீதி அதிகாரிகள் நல்லா செயல்படுறாங்க. கடந்த ஆண்டு 2007 10ஆம் மாதம் போட்ட கேஸ்லாம் 12ஆம் மாதமே வந்தது, 2 மாதம் தரவையில் வந்தது. ஆனால் சமீப காலத்தில் அப்போ இருந்த கமிஷனர்கள் 3 பேர் தான், ஆனால் தற்போது ஆணையர்கள் 7 பேர் இருந்தோம். ஏன் இந்த நிலைமை? 5ஆம் மாதம் இருக்கிற கேஸ் இது வரைக்கும் வராதுக்கு காரணம் என்ன? ஏன் திடுக்குன்னு 8ஆம் மாதம் கேஸ் எப்படி எடுத்தாங்க? நடுப்புற 6-7 என்ன ஆச்சு? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். பிறகு கமிஷனோட செயல்பாடு வெளிப்படையாக இருக்கணும், அங்கேயே மறைக்கப்படுகிறது. வேண்டப்பட்டவர்களுக்கு இமீடியட்டாக உடனடியாக தகவல் அளிக்கப்படணும்னு ஆர்டர் போடுறாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க, என்கொயரி வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத குப்பம் ஊரில் இருக்கான், கன்னியாகுமரியில் இருப்பான், அவனுக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு போயிட்டு ஐயா அது மாதிரி நான் அனுப்பிச்சேன், உனக்கு அக்னாலேஜ்மெண்ட் வந்ததா இல்லைங்களையா? அப்படின்னா அது இருந்தால் தாங்க நாங்கள் பார்க்க முடியும். இல்லைங்கய்யா இந்த தேதியில் அனுப்பிச்சிருக்கேன், இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்கீங்க, ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கேன்யான்னு சொன்னால் இதெல்லாம் செல்லாதுங்க, நீங்கள் நான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சது சொல்லுங்கள், இதெல்லாம் வேணுமா சார் சொல்லுங்கள். ஒரு வெளிப்படையாக ஆணையத்திலேயே செயல்பட வேண்டிய ஆணையம் வெளிப்படையாக செயல்படலை. உண்மையாக சொல்ல போனால் இது வரைக்கும் வெப்சைட்டில் அவங்க டிரான்ஸ்ஃபர் எவ்வளோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்தந்த இதை தெரிவிக்கணும். நம்ம ஒரு போகிறோம் சார்கிட்ட, ஒரு நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கொடுக்குறோம், கொடுத்தோன்னே அக்னாலேஜ்மெண்ட் போட்டுத்தரணும்னு சொல்லி ஒரு நூம்ஸ் இருக்குது 118 கவர்மெண்ட் ஆர்டர் 118 நீங்கள் கொடுத்த 3 நாளைக்குள்ள உடனடியாக தரணும்ட்டு அக்னாலேஜ்மெண்ட் தரணுன்ட்டு நூம்ஸ் இருக்குது. 60 நாளைக்குள்ள இடைப்பட்ட நடப்பில் தகவல் தர இயலா அதில் எதனா பண்ணணும் தகவல்லாம் இதில் சொல்லலை. ஒருத்தர் வந்து கிரீவன்ஸ் சொல்லும் போது அவருக்கு 60 நாளுக்குள்ளே அது என்ன தொடர்பாக அது விஷயமாக தெரிவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் செயல்படுறதே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. தகவல் உரிமை சட்டம் இன்னும் சிறப்பா செயல்படணும்னா அதிக அளவு மக்களுக்கு விளம்பரம் எடுத்துட்டு போய் செய்யணும். ஆனா அதுமாதிரி செய்யறதில்ல. கடந்த ஆண்டு 31st of March முடியுது. இன்னைக்கு 2:30 என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்குனா அந்த அன்றைக்கு 2:30 இந்த வருஷத்துக்குள்ள நீங்க வந்து அந்த 5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஆகணும்ன்றாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல எப்படி செலவு பண்ண முடியும்? அந்த மாதிரி எல்லாம் தவறான ஒரு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 7 கமிஷனர் இருந்தும் பல 32 பேர் கூடுதலான ஆட்களை இது மாதிரி வேலைக்கெல்லாம் அமர்த்தியோ சரியா செயல்படல. இவ்வளோ 7 பேருக்கு இருக்க கமிஷனர் ஆஃபீஸில் ஒரே ஒரு இதுதான் விசாரணை கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கு. 7 பேர் இருக்காங்கல்ல, பாருங்களேன் சார், கொடுங்க ஒரு 3 கோர்ட்டு கொடுங்க, 4 கோர்ட்டு கொடுங்க, டெய்லி ஃபைனலைஸ் பண்ணலாம். இன்னும் ஒன்று ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், இப்போ வந்து என்னோட வழக்கு ஒரு இது வழக்கு 14/4/2008 12077 அந்த வழக்கு. ஸோ அன்னைக்கு போட்ட வழக்கு 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 12/4/2008 வரைக்கும் 12077 வழக்குகள். ஸோ அந்தபடி கணக்கு போடும்போது அந்த மாதத்தில் 22 நாள் ஒர்க்கிங் டேன்னு வச்சுப்போம். ஒர்க்கிங் டேன்னு வச்சுருந்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? 136 வழக்குகள், இல்லை 150, அதிகபட்சம் 200 வழக்குகள் ஒரு நாளைக்கு வருது. இந்த வழக்குகள்லாம் ஏன் வருது? தகவல் ஒழுங்காக கொடுத்தா ஏன் சார் இங்கே வருது சொல்லுங்க? தகவலை அவங்க தரதில்லை. இதுக்கு இவங்க ஃபைன் பண்ண ஆரம்பித்தாவே, நடவடிக்கை எடுத்தாவே போதும், தகவல் உரிமை சட்டம் நல்லா செயல்படும், இன்னும் மக்களிடையே போய் சேரும், மாணவர்களிடையே போய் சேரும். நல்ல ஒரு இந்தியாவை, எல்லா வளமும் இருக்குது இந்த நாட்டில், எந்த வளமும் இல்லைன்றல, எல்லா வளமும் இருக்குது. ஆனால் இந்த தகவலை மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய நம்ம சாதிக்கலாம்.
2: நான் அவர் சொல்கிறத ஒத்துக்கிறேன். கிரிக்கெட்டில் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, கேப்டன்ஸ் ஒன்லி ஆஸ் குட் அஸ் அ டீம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தகவல் உரிமை சட்டம் இல்லை, அந்த ஆணையம் இல்லை, அதில் இருக்கிற மனிதர்கள் என்பது சமூகத்திலிருந்து அப்பாற்பட்டவர்கள். சமூகத்தில் இருக்கான ஒவ்வொரு துறையுமே வந்து தன்னுடைய தரம் இழந்து மாரல் செத்திக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு வரும்போது இந்த இடத்துலையும் அப்படி தான் ஆகும். அதுக்கு வந்து நம்ம அதை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சொல்லப்போனால் முத முதல்ல தமிழ் தகவல் உரிமை சட்டம்ங்கிறது ஆணையங்கிறது வந்ததே வந்து 97 தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரத்துலேருந்தே நீ சோதித்து பார்த்த அந்த சிலம்பினுடைய பரல்கள் மாணிக்க பரல்களா அல்லது முத்து பரல்களான்னு கண்ணகி கேட்டதே கூட வந்து ஒரு தகவல் உரிமை சட்டம்னு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, ஆனால் அந்த அளவுக்கு நீதி வழங்குறதுல வந்து நெடுஞ்செழியன் வந்து அவ்வளோ உறுதியாக இருந்தான், அப்போது அது செல்லுபடியாச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் அப்படி இருக்காங்களா அப்படின்ற கேள்வி பொதுவாகவே எல்லா ஜனங்களுக்கும் உண்டான ஒரு சாதாரண கேள்வி தான். இப்போது இதோட அவேர்னஸ் இல்லைங்கிறது ஒரு விஷயம். அவேர்னஸ் இருந்து சார் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு அந்த 12077 வழக்குகள் அப்படிங்கிறது அல்லது கேட்ட ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து 6 கோடி பேர் ஜனத்தை கொண்ட ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு அளவு. அதில் எது முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு அலுவலர்கள் அவங்களுக்குள்ள எனக்கே அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கே அந்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, இது எதனால் தடைப்பட்டது இப்படின்னு இதை பற்றி நன்றாக தெரிந்து அவர்கள் ஒவ்வொருக்குள்ள அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கான தகவல் பெறக்கூடிய ஒரு இதுக்கு தான் அது வந்து முக்கியமாக அதிகமாக பயன்பட்டுருக்கு. பொதுவான விஷயங்களுக்காக மக்களின் நலத்துக்காக இது எவ்வளோ தூரம் பயன்படுது அப்படிங்கிறது வந்து இன்னமும் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது தவிர நாம் செய்தித்தாளில் படித்தபடி ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் எந்த அளவுக்கு பயிர்கள் கொண்டாடும் உரங்களாக வாங்கப்பட்டு சத்தீஸ்கரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 182,000 ரூபா இதுக்கு நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா தகவல் உரிமை சட்டத்திலேயே ஒரு தாளுக்கு அதோடைய காப்பி கொடுக்கறதுக்கு 2 ரூபா சார்ஜ் பண்ணும் அப்படின்னு இருக்கு. அவர் கேட்ட ஒரு சாதாரண தகவலுக்கு எங்கே என்ன கோட்டேஷன் கொடுத்தாங்க, எங்கே இது பண்ணாங்க எல்லாம் சேர்த்து 91,000 காப்பியாக இருக்குது, நீங்கள் 182,000 ரூபா கட்டினீங்கன்னா தகவல் நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கும்போது ஒரு சாதாரண விவசாயி என்ன பண்ணுவார்? ஸோ இதில் வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு துறையில் இருக்கங்கிறனால சொல்ல, எல்லாமே கணினிமயமாக்கப்பட வேண்டும். ஒரு மின்னஞ்சலில் கண்டிப்பாக ஒரு நான் பதில் அனுப்பிச்சேன்னா கேள்வியாக இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு நான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு பொது பிரச்சனைக்காகவும் அலுவலகத்துக்கு போய் நின்றுட்டு கியூவில் நின்றுட்டு நான் கிடக்கிறதுங்கிறது வந்து எதிர்கால இந்தியாவுக்கு வந்து ஒத்து வராத ஒரு விஷயம். நான் நகர மாந்தர்களுக்கு மட்டும் சேர்ந்தவங்களை சொல்ல, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பஞ்சாயத்துக்கு கண்ணி வரணும், அவங்கவுங்க எல்லாரும் அங்கங்கே போய் ஒரு மின்னஞ்சல் அனுப்பிச்சா அதுக்கு 30 நாளில் பதில் வரணும், அதுக்கு 15 நாளில் வரணும்ட்டு எல்லாமே மாறுது. மாறுதல் என்பது மாறுதல் இல்லாது எல்லாமே மாறிக்கிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நாம் இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சட்டங்களையும் மாற்றி மிக விரைவில் உடனடியாக ஆக்ஷன் கிடைக்கிற மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் எ பிக் க்வெஸ்சன் மார்க். அது வந்து கேள்வியே கிடையாது. எவ்வளோ எல்லாம் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். அரசாங்கம் வந்து ஒரு விஷயம் அமல்படுத்துது அப்படின்னா அது கடைக்கோடி மனிதனுக்கு சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஐஸ் கட்டியாக கொடுத்தா கையில் ஒரு கோலி குண்டான வயசாக தான் கடைசி ஜனங்களுக்கு போய் சேருது. எல்லாமே வழியில் பாசை பாசை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டங்கள் வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் அதற்குண்டான பிரச்சாரம், இப்போது எய்ட்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போகிறாங்க. புள்ளிராஜா நாங்கள் பாதுகாப்பான ஒரு கேண்டம்ஸ் அதெல்லாம் நல்லா பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது சொல்லப்போனால் கிராமத்தில் ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, வெள்ளை பிள்ளையார பிடுங்கி அந்த பிள்ளையாருக்கே இனிப்புக்காக வெள்ளை பிள்ளையார் ஏதாவது வெள்ளத்தை வச்சு இனிப்புகள் செய்யும்போது முதல்ல பிள்ளையார கும்பிட்டு அந்த வெள்ளத்துலேயே ஒரு வெள்ளை பிள்ளையார பிடிச்சி வைப்பாங்க, அந்த வெள்ளத்துலேருந்தே கொஞ்சம் கிள்ளி அவருக்கு நிவேதியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தகவல் உரிமை உரிமை சட்டம் வந்து சரியாக பிரச்சாரப்படுத்தப்பட்டிருக்கா சரியாக இருக்கான்னு ஒரு தகவல் உரிமை நம்ம கேட்கணும் போல இருக்கு.
0: சுந்தரராஜன் சார் கரெக்டா சொல்றாங்க, நான்
1: கேட்டதுல தான் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது. 2.5 லட்சம் ரூபாய் மட்டும் தான் இதுவரைக்கும் செலவு பிடிக்கப்பட்டதுன்றத அதுல தான் தெரிய வந்தது. நெக்ஸ்ட், இது இல்லாத எவ்வளவு பேருக்கு ஃபைன் பண்ணிக்க எத்தனை பேர்கிட்ட வசூல் பண்ணோம்னு கேட்டேன்னா அது எங்க வேலை இல்ல, அதையும் தகவல் உரிமை சட்டம் கேட்டா அது இயர் ஆஃப் எண்ட்ல தான் அந்த அக்கௌண்ட் செக்ஷன்ல பிஆர் டிபார்ட்மெண்ட்ல தெரிவிப்பாங்க அப்படின்னே சொல்றாங்க.
3: சட்டத்தை உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா அது கரெக்டான முறையில சரியான முறையில தான் வடிவமைச்சிருக்காங்க. இப்போ உங்களோட குடும்ப தகராறு, இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு தகராறுன்னு வைங்க, இப்போ கணவன் மனைவி வந்து கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ வந்து மனைவி வந்து என்னோட இது ப்ராக்டிக்கலாக ஒரு கேஸில் நடந்ததுக்காக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களோட இதில் அந்த மனைவி வந்து தகவல் உரிமை சட்டத்தில் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, எனக்கு இந்த மாதிரி வந்து தகவல் உரிமை சட்டத்தில் இவங்களுக்கு வந்து எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு அதனோட தாசில்தாருக்கும் இவங்களுக்கு வருவாய்த்துறை அதிகாரிக்கும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க, இந்த மாதிரி இவங்களோட சொத்துக்கள் விவரங்கள்லாம் எனக்கு கொடுங்க, ஏன்னா நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் போடணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இமீடியேட்டாக அவங்க வாங்கிட்டு அந்த நோட்டீஸை வாங்கிட்டு உடனே இவரோட ஹஸ்பண்டுக்கு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இமீடியட்டாக பதில் அனுப்புறாங்க, உங்களோட சொத்துக்கள் விவரங்களை நீங்கள் வந்து 10 நாளைக்குள்ளே எங்களுக்கு தெரிவிச்சாகணும், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அதுக்காக வந்து தெரிவிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக சிம் சம் டிபார்ட்மெண்ட்ஸ் அதை கம் இது பண்ணும்போது இட் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். சம் அதாவது ஒரு சில இதில் தான் கொஞ்சம் லேசியாக இருக்காங்க, அதை வந்து நம்ம எப்படி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம இது.
2: அதுதான் தனி மனிதர்களுக்கு பயன்பாடு தான் இதில் அதிகமாக இருக்கே தவிர பொது பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குன்ற மாதிரி.
3: இல்லை நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட இன்னொரு அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல. ஒரு ஸ்கூலில் வந்து நான் மைனாரிட்டி எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட்லேருந்து நிதி வாங்கி செயல்பட்டுருக்கிற தனியார் பள்ளி கோபிச்செட்டிப்பாளையம்ல, பள்ளியின் பேரை விரும்ப சொல்ல விரும்பல. ஆனால் அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஸ்கூல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட்லாம் இது பசங்கக்கிட்டலாம் கலெக்ஷன் பண்ணி அந்த ஃபண்ட்ஸில் ஏதோ நடந்துட்டுருக்குன்னு சொல்லி ஒரு பப்ளிக்கில் ஒரு ஆள் வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து டிஓக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து இந்த மாதிரி இந்த பள்ளியில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதா ஊழல் நடந்துட்டு இருக்கிறதா எனக்கு தெரியுது, எனக்கு அதனோட கணக்குகளெல்லாம் நீங்கள் உடனே எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ரைட் இன்ஃபர்மேஷனுக்குள்ள எழுதி கேட்குறாரு. இமீடியட்டாக அவங்களோட சிஓ வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து உடனே இமீடியட்டாக ரிட் பெட்டிஷன் போட்டு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஸ்டே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜட்மெண்ட் வந்து ரிப்போர்ட்டட் ஜட்மெண்ட், சந்திர ஜஸ்டிஸ்னு ஒரு ஜட்ஜ் கொடுத்த ஜட்மெண்ட் அது. அந்த ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் இதுக்கு கூட இம்ப்ளிமெண்ட் ஆகும், இப்போ ஸ்கூல் வந்துட்டு இமீடியட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், தேர்ட் பர்சன் யாராக இருந்தாலும் கேட்குறதுக்கு இதில் ரைட்ஸ் இருக்குது அது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை தெரிவிச்சாங்க. அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பப்ளிக்கில் வந்து நீங்கள் ஓப்பனாக ட்ரான்ஸ்பரன்சி, இந்த ஆப்ஜெக்டே என்னென்னா ட்ரான்ஸ்பரன்சி எல்லாமே எவ்ரி திங், கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்டோட இது அண்டு சொசைட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்க முடியும், அது வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் மாதிரி இன்னொரு தேர்ட் பர்சனை கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த பப்ளிக் ஆஃபீஸர்கிட்ட இது கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நோட்டீஸ் மூலமாக அவங்க பதிலை தெரிவிங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம்.
2: அது சரிதான், அது வந்து சார், ஆனால் நீங்கள் காட்டின இரண்டு உதாரணமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு விஷயம். ஆனால் அரசாங்கத்துக்குள்ளே அந்த அதிகார வர்க்கத்தினுடைய நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கிளாஸ் ஃபோர் ஆஃபீஸர் கூட ஒரு இன்னொரு அதிகாரியாக இன்னொரு அரசாங்க அலுவலர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நெட்ஒர்க், அவங்க முன்ன பேர் அறிமுகங்களாக கூட இருக்கலாம், இருந்தாலும் களி கூட வேலை செய்கிற இன்னொரு அரசு அலுவலர் அவர் எது காட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் கூட இதை அந்த தகவல் அணி உரிமை சட்டம் வந்து சரியாக செயல்படாமல் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
0: உரிமையில கேக்குறேன். ஒரு பாலிட்டிஷியனோட ப்ராப்பர்ட்டி விவகாரங்கள் பதிவு பண்ணுவாங்க எலெக்ஷன் டைம்ல இவ்வளவுதான் இருக்குன்னு, அது உண்மையா போயாங்க ஓட்டு போற உரிமையில ஒரு குடிமகன் கேட்க முடியுமா?
3: கேட்கலாம், கேட்கலாம், கேட்க முடியும்.
0: கேட்டா அந்த நியாயமான பதில் வருமா? தகவல் வரிமை
3: வரணும்னா அதுக்காக மேல்முறையீடு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு மேல்முறையீடு இருக்கு, அதுக்கப்புறம் ரிட்
1: பெட்டிச்சுக்கலாம்.
2: பேரனுக்கோ பேத்திக்கோ அந்த தகவல் கிடைச்சாலும் கிடைக்கலாம்,
0: கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அந்த மாதிரி
1: கிடைக்கும், கிடைக்காது போகாதல்ல, கிடைக்கும் தகவல் எப்பயுமே கிடைக்கும், ஆனா கால நிர்ணயிக்க இல்ல. ஆனா தகவல் உரிமை சட்டத்துல சொல்லிருக்காங்க கிளியரா, ஒரு கேஸ வந்து 90 நாளுக்குள்ள அந்த அப்பீல் போயிடணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் காலம் தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி பல வருடங்கள் ஆகுது, ஒரு வருடம் ஆயிப்போச்சு என்னோட கேஸுங்கலாம், இன்னும் தீர்வு இல்லை. ஒரு ஒரு கேஸு செகண்ட் அப்பீல மூணு தடவை நாலு தடவை போயிட்டு இருக்கு. அந்த அதிகாரி ஃபர்ஸ்ட் எடுத்துனா தகவல் கொடுக்கலன்னு ஃபைன் பண்ணியிருந்தா ரெண்டாவது தவறான தகவல் கொடுத்துருப்பாரா? இன்கம்ப்ளீட் தவறான கொடுத்துருப்பாரா? முழுமையான தகவல் தரல. இப்ப நான் நடந்துகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தடையும், ஒரு தடைக்கு நான் போகும்போது என்னுடைய பொறியியல் துறையில நான் வேலை செய்யற அம்பத்தூர்ல கம்பெனில எனக்கு 500 ஒரு நாளைக்கோட சம்பளம் கட்டாது. ஆனா என்னுடைய இது வந்து இந்த நாட்டு நலன் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கும் போது அந்த 500 போயிட்டு இது ஒரு நாலு தடை நடக்கிறது, இதுக்கெல்லாம் யார் இது பண்ண போறது? ஆணையம் ஒரே தடையில ஒரு கேஸ் எடுத்தா தகவலை கொடுக்காத காரணத்தை சரியான முறையில இருந்துட்டு கொடுக்க சொல்லணும். தள்ள வேணுங்கிட்டே செஞ்சாருன்னு தெரிஞ்சா உடனடியா ஃபைன் பண்ணா இந்த விஷயம் அடுத்த அதிகாரியை பயமுறுத்தும். இத பயமுறுத்தணும்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வரல, அவருக்கு ஒரு விழிப்புணர்வு வரும், தகவல் தரல அதனால இவருக்கு ஃபைன் பண்ணாங்கன்னா அந்த அதிகாரியும் சரியா செயல்படுவார்.
3: செக்ஷன் 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 30 நாளைக்குள்ள வந்துட்டு நீங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் வந்து தகவல் தரணும். உங்களோட மனு வந்து கொடுத்ததுல இருந்து 30 நாளைக்குள்ள வந்து பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் தகவல் தரணும். அதுக்கப்புறம் தரல அப்படின்னா நீங்க நேரடியா வந்து அப்பீல் போயிடலாம். அப்பீல் வந்து நீங்கள் அந்த தேதியிலிருந்து 30 நாளைக்குள்ளே தாக்கல் செய்யணும். அந்த தாக்கல் செஞ்ச நாள்லேருந்து அவங்க 30 நாள் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் அப்பீல் வந்து 90 ஃப்ரம் த டேட் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பைரி டேட்லேருந்து 90 வரும். அது வந்து இருக்குது. பட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த சார்ஜஸும் பண்ணுறது கிடையாது. இந்த காப்பீஸ்க்காக நீங்கள் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு காப்பிக்கு 2 ஜெராக்ஸு அது கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது, நான் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து அந்த கோர்ட் ஃபீ அந்த ஸ்டாம்ப் 10 கூட நீங்கள் 2 கூட ஒட்ட வேண்டியது கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் அந்த இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தகவல் தருவதற்கான ஒரு புக் சொன்னாங்க சார் சொன்ன மாதிரி 120,000 வருது அப்படின்னாங்க. அந்த அமௌண்ட்டுக்காக நீங்கள் அப்பீல் போகலாம். அந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து இந்த 1,20,000 வந்து அதிகம், எனக்கு வந்து நீங்கள் 20,000 மட்டும்தான் நீங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணணும், இவ்வளோ பணம் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு மேலே மேல்முறையீடு போகலாம்.
2: சதீஷ் சார், ரெண்டு கேள்விகள். நீங்க ஒரு வக்கீலா இருக்கிறனால கேட்கறேன், இந்த தகவல் உரிமை ஆணையத்துக்கு போதிய அதிகாரம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அவங்க வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணதாகட்டும், இல்ல ஏன் ஒரு எதுக்கு அப்பீல் மேல அப்பீல் போகணும்? முதல்ல சார் சொல்ற மாதிரி தண்டனையை கொடுத்துட்டு அந்த பெனால்ட்டியை விதிச்சுட்டு அதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லைனா அந்த அதிகாரி அப்பீல் பண்ணிக்கிட்டுமே. தகவல் கேட்கற சாதாரண பொதுஜனம் ஏன் கஷ்டப்படணும்? ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ ஹாட் டாபிக், இப்போ கடந்த 2 ஓடிட்டு இருக்க தகவல் உரிமை உரிமை சட்டத்தை பிரகாரம் பாத்தீங்கன்னா ஜுடிஷியரிக்கு நீதித்துறைக்கு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு உண்டா? அதை பற்றி கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வேற ஒரு கருத்து சொல்றாரு, நீதிபதிகளுடைய அசட்ஸ் அவங்களுடைய சொத்துக்கள் பற்றி கேட்கும்போது தகவல் உரிமை சுற்று வராது அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க, வரலாம் தப்பு கிடையாது அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து?
3: என்னோட கருத்து வந்து 6 & 8 சொன்னேன்ல, 6 & 8 வந்து அந்த பார் இருக்கு. பார் வந்து நீதித்துறையோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார் இருக்கோ வழியோ, நீதிபதிகளோட வந்து அவங்களோட சொத்து விவரங்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஏதோ எந்த வழக்குகள் பற்றியோ இல்லை ஏதாவது தனி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கூட நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்க தான் தகவல் உரிமை, ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஆஃபீஸர், அவங்களுக்கு வந்து நீங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவங்க தான், அவங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு மனு எழுதி போட்டு நீங்கள் இந்த மாதிரி எனக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அன்லஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்ஸையோ இல்லை இது பண்ணுற மாதிரியோ இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரியோ இல்லை ஜட்ஜஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா தே ஹாவ் ப்ரிவிலேஜ் அண்டர் கான்ஸ்டியூஷன்ஸ், பிகாஸ் தேர் அண்டர் கான்ஸ்டியூஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ், அதனால அவங்கள வந்து நீங்கள் அதில் கேட்க முடியாது. சொத்துக்களை வந்து நீங்கள் கேட்கலாம், சொத்து அவங்களோட சொத்து விவரங்களை நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு ஜட்மெண்ட்ஸை பற்றி இந்த ஜட்மெண்ட்ஸ் நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணீங்க, இந்த ஜட்மெண்ட்க்கு வந்து நீங்கள் எப்படி இது ஆன்சர் கொடுத்தீங்க, அந்த மாதிரி கேள்விகள் மட்டும் நீங்க கேட்க முடியாது. கேட்டா இட்ஸ் அமௌண்ட் டு கண்டெம்ட்.
2: இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் வந்து தகவல் அறிவு சட்டம் வந்து 2005 ஆக்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, இதை பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு. அந்த அகில இந்திய கமிஷனரும் வந்து கேட்கலாம், ஜட்ஜஸ் வந்து இதுக்கு விதிவிலக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு சாத நீதித்துறை சார்ந்த ஒரு பக்கம் வந்து இல்ல

0: வந்து நீதிமன்றம் வந்து இதுக்கு தகவல் உரிமை சட்டத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதுவும் அந்த வளையத்துக்குள்ள வந்தாகணும் அப்படின்னு சில பேர் சொல்லிருக்காங்க. பிளஸ் நான் கேட்ட மாதிரி தகவல் உரிமை ஆணையத்துக்கு போதிய அதிகாரம் இருக்கா?
1: போதிய அதிகாரம் இருக்கு, அனௌன்டஸ் பாடி, யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டியது அவசியம் இல்லைன்றதை கிளியரா கொடுத்துருக்கு. அனௌன்டஸ் பாடின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்ட மாதிரி இந்த மாதிரி அதிக நீதிபதிகளை கேட்கலாமா நீங்க சொன்னீங்க, யார ஒன்னு கேளுங்க, கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃபண்டு ஒரு ரூபா வாங்கினா கூட அந்த இப்போ நம்ம ஒரு இயக்கமோ ஏதோ ஒரு இயக்கம் நடந்துட்டு இருக்குது, அது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரூபா வாங்கினா கூட அந்த இயக்கத்தை பத்தி முழுமையான தகவலை நம்ம கூறலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், எந்த நீதிமன்றமா இருந்தாலும் பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் இயங்குகிறன்றத நான் தனியா சொல்லிக்கிறேன். தனிப்பட்ட அவங்களோட பேக்கெட்ல இருந்தோ இல்ல வெளி ஊர்ல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ பணம் வரல, ஆனால் நம்ம கொடுக்கின்ற ஒவ்வொரு வரிப்பணத்துல தான் அவங்க இயங்குகிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது. ஸோ ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அரசு கிட்ட வந்து உதவி பெறுகிறார், ஒரு சும்மா ஒரு 10,000 பெறுகிறாருன்னு வச்சுங்க, அவரையே கேட்கும் போது முழுக்க முழுக்க அரசு சலுகையே பெறது பொதுமக்களோட பணத்துல இருந்து பெறும்போது அவரே வந்து தான் ஆக முடியும். செக்ஷன் 2 கிளியரா சொல்லியிருக்காங்க. இதுதான் சார் என்னுடையது
2: கேட்கறதாக தான். நான் வந்து அவங்கள நான் வந்து முற்றிலுமா அவங்க வந்து விதி விலக்கப்பட்டவங்கன்னு சொல்லவே விரும்பல. ஒரு அந்த நீதி தீர்ப்புகளில் வந்துட்டு நீங்கள் தலையிடுற மாதிரியோ அந்த மாதிரியோட கேள்விகள் மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியாது. மற்றபடி நீங்கள் சொத்து விவரங்களை நீங்கள் நீதிபதியிட்ட கேட்கறது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளிகபிள் அப்படி தான் சொல்ல முடியும்.
0: சரி கோபாலகிருஷ்ணன் சார், இப்போ இந்த அவேர்னஸ் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் ஒரு 5th NGO அதுக்காக பாடுபட்டுருக்கீங்க, ஒரு லேமன் ஒரு பொதுஜனம் தகவல் உரிமை சட்டத்து மூலமாக அப்ரோச் பண்ணும் அப்படின்னு உங்களை தொடர்பு கொண்டா நீங்கள் என்னெல்லாம் உதவி செய்யுங்க? நீங்கள் சொன்னீங்க ஒரு பெரிய கூட்டமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு இந்த 31 ஒரு மாநாடு போட போகிறோம், அறவழி போராட்டங்கள் நடத்த போகிறோம்னு, அது வந்து நீங்கள் அது மூலமாக அரசாங்கம் பண்ணல கொடுங்க, அரசாங்கம் வந்து சரியான பிரச்சாரம் பண்ணல, நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கீங்க, இல்லை அதுக்காக எவ்வளோ தூரம் நீங்கள் உதவி பண்ண முடியும் உங்களோட அமைப்பின் மூலமாக?
1: இதற்கும் நாங்கள் தொடர்ந்து முயற்சிகள் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு தான் வரோம், மக்களிடையே விண்ணப்பம் எடுத்துகிட்டு தான் வரோம், கோயம்புத்தூர்ல சமயத்தில் கூட நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்காக வந்து நம்ம எல்லா துறையிலும் எல்லா செயலும் போன தடவை வந்து ஒரு கேம்பெயின் கூட நடத்தினோம், மனித சங்கிலி கூட அமைச்சு வந்து மெரினா பீச்சில் கூட பண்ணோம், இது மாதிரி தகவல் உரிமை சட்டத்தை பண்ணணும். அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கு போன தடவை 2007 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 30 டூர் போனோம், 30 இதில் வந்து ஒரு 2,00,000 மாணவர்களை போய் சந்தித்து அந்த மாணவருக்கு தகவல் உரிமை சட்டத்தை பற்றி தெரிவிச்சிருக்கோம். யார் ஏதும் ஏதோ தகவல் வேணும் இல்லை எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் அனைத்து உதவிகளும் செய்வோம். அவங்க அந்த டைமில் போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வராதிங்களாம் சொல்ல மாட்டோம், அதுக்கடுத்து வந்த பதிலாக வந்துட்ட பிறகு என்ன வேணும், இது தகவல் சரியா இருக்கா இல்லையான்றதை நாங்களே இது பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செய்கிறோம். இது இல்லாத இதில் நிறைய CMD ரகுநாத்னு ஒருத்தர் பிளானர், கரைப்படையாத கைகள், அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. வேலூரில் மிஸ்டர் சிவராஜ்னு சொல்கிறாங்க, அவர் எக்ஸ் தாசன்தார், அவர்லாம் இதுக்காக செயல்பட்டு இருக்கார். ரத்தன பாண்டே, எங்களோட பொதுச்செயலர் ரத்தன பாண்டே, நீங்கள் எந்த நேரம் வேணால் ஃபோன் பண்ணுங்க, அவர் வந்து உடனடியாக எல்லா விஷயமும் சொல்லுவார். அவரோட நம்பர் ரொம்ப சிம்பிள், நீ ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம், 9710979797, ரொம்ப ஈஸியாக. இப்போ 9710 அதுக்கடுத்து 5th நினைங்க, ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன வருது, 9797. ஸோ ஈஸியாக ஞாபகம் இருக்கும், அவர் எந்த நேரத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் ஹெல்ப் பண்ணுவார், என்ன தொடர்பு கொண்டாலும் நானும் ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா விதமாகவும் உங்களுக்கு நான் இது கூட இருந்து என்னென்ன பண்ணணும், இதுக்கு மேல்முறையீடு என்ன, என்ன பண்ண வேண்டியிருக்கு, எல்லா விதமான நாங்கள் செய்து தரோம். இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் ரேஷன் கார்டு, பட்டா, ஈவன் ஒரு FIR கூட நம்ம வாங்கியிருக்கோம், ஜட்ஜ்மெண்ட்டை கூட நாங்கள் ரிசர்வ்டுன்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க ஆனால் காப்பி தர மாட்டாங்க, அதை கூட வாங்கி கொடுத்துருக்கோம்.
0: கண்டிப்பாக வெறும்னு கூடி பேசி நம்ம கலைஞ்சிட்டோம் இருக்கக்கூடாது இல்லைங்களா? முக்கியமாக நீங்கள் சொன்னவங்களாம் உண்மையிலேயே பெரிய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி விரல் விட்டு நம்ம யோசித்து எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய நிறைய தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் இன்னும் வரணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஆஸ் வெல் ஆஸ் என்னோட ஃபீல்டில் சொல்ல போனீங்கன்னா தகவல் நுட்பம் சார்ந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன கேம்பெயின் ஒரு இது மாதிரி நடந்தால் அதுலேருந்து நிறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க, இது மேலும் மேலும் பரவும் அப்படிங்கிறது என்னுடைய சிறிய கருத்து.
2: இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தகவல் கேட்குறீங்கன்னு வைங்க, கேட்கும்போது எந்த காரணத்துக்காக தகவல் கேட்குறீங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டியது அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. எனக்கு நீங்கள் வந்து இந்த தகவலை கொடுங்க போதும், அது போதும். அதுக்கப்புறம் என்னென்ன தகவல்னு என்னென்ன வேணும் அதனோட டாக்குமெண்ட்ஸ் பர்டிகுலர்ஸ் மட்டும் கேட்டுட்டு அதோட நிறுத்திக்கலாம். எந்த காரணத்துக்காக கேட்கணுங்கிற
3: இந்த மாதிரி ஒரு இருக்கிற பட்சத்தில் எந்த காரணம்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? காரணம் சொன்னாதானே அதோட வேலிட்னஸ் இருக்கும்.
1: சரி, நீங்க மிஸ்யூஸ் சொன்னத கரெக்ட்டா சொல்லுங்க. மிஸ்யூஸ்னா எப்படி பண்றாங்க?
3: மேபி சில பேரோட சொத்து விவரங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்கலாம்
1: இல்ல. கேட்டு என்ன பண்ண முடியும்? அவங்க சொத்தை எழுதி வாங்கிட முடியுங்களா? சொல்லுங்க. மிஸ்யூஸ்ன்றது தவறான ஒரு விஷயம். சில அதிகாரிகள் சொல்லுவாங்க அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு, அவங்க மேல தகவல் உரிமைப்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம்ல. அவரை மிரட்டுறாரு, இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றாருன்னு கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம்ல. அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. செக்ஷன் 196 அந்த மாதிரி 197 ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு. சார் கொஞ்சம் கேட்டுங்க, அது விஷயமா பாத்தீங்கன்னா அது சாருக்கு தெரியும், சரிங்களா? ஆனா தகவல் உரிமை சட்டத்துல நீ தகவல் கேட்டதுக்காக நான் உன்ன தண்டிக்கப்படல. நீ அதை வச்சு தவறான நோக்கத்துல பண்ணிருக்க கிரிமினல் ஆக்ஷன்ஸ், அதுக்காக பணம் ஏதோ ஆயுதாயம் அவரை மிரட்டி காசு வாங்குறது இது மாதிரி இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க மேல தனியா நடவடிக்கை எடுங்க.
4: ஆமா சார், ரொம்பவே இப்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நீங்க சொன்னீங்க வறுமை கோடு கீழ் வாழ்றவங்களுக்கு ஃப்ரீன்ட்டு. ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் ப்ரொசீஜர் அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்னு அவங்களுக்கும் வந்து கட்டணம் போட்டிருக்காங்க ஓரளவுக்கு. பட் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்த் பில் அது மாதிரி என்ஜிஓங்கனால அந்த மாதிரி பொதுமக்களுக்கு உதவி செய்து அவங்களோட அவங்களுக்கு வேண்டிய தகவலை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும்படி செய்வாங்க. அண்ட்
1: இப்போ பிலோ பாவர்ட்டி லைன்ன்றது நம்ம தாஸ்னர் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு தகவல் கேட்கும் போதே இத்துடன் நான் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல்னு சொல்லுவாங்க. அதை இணைச்சிட்டாங்கவே தரவே அந்த தகவலையே வந்து ஃப்ரீயாகவே தருவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்கேஸ் அது மாதிரி ஆயிருந்ததுன்னா மேல்முறையில அப்படியே அதையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா கமிஷன்ல போகும்போது எந்த விதமான காசு அவர் 2 லட்சம் ரூபா கிட்ட இருந்தா கூட நீ ஃப்ரீயா தான் கொடுத்துருந்தோம் ஆகணும்னு சொல்லி கமிஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க நிறைய வழக்குகளை. அது மாதிரி வந்து ஒரு திருவண்ணாமலையில ரேஷன் கார்டு யாரெல்லாம் பொருட்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டுதாங்க. அவர் பிலோ ப்ராவர்ட்டி எல்லாம் இல்லை. அவங்களுடைய வழக்கு வந்து கமிஷன்ல போகும்போது என்ன சொன்னாங்கன்னா இவர்களுக்கு தகவல் நீங்க கொடுத்தாகணும், ஏன்னா இவர் வறுமை கோட்டு கீழே இருக்காரு, அது 20,000 30,000 இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அவர் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டு அது மாதிரி தகவல் வாங்கினாங்க.

0: பத்தி தகவல் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குன்னு தவிர எவ்வளவு தூரம் அதுல இருக்குன்னு தெரியாம தான் வந்தேன். உண்மையிலேயே இந்த டிஸ்கஷன் வந்து என்னை மாதிரி சில பேருக்கு உண்மையிலேயே உபயோகமா இருந்து எல்லாருக்கும் உபயோகமா இருந்திருக்கும்னு
1: நினைக்கிறேன்.
0: முன்முயற்சிகளுக்கு உங்களோட ஃபிஃப்த்ல என்ஜியோட ஆர்கனைசேஷன் முன்முயற்சிகளுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு என்ன என்ன முடியுமோ எங்களால பண்ண முடியுமோ நாங்க கண்டிப்பா பண்ணுவோம்.
1: தெரிஞ்சுக்கிறதுக்கு.

சரி நேயர்களே, இப்ப நீங்க கேட்ட பேனல் டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதுல பேசின ஒவ்வொரு விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் இருந்திருக்கும், உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன சந்தேகங்களும் தீர்ந்திருக்கும். கண்டிப்பாங்க, ஆர்டிஐ ஆக்ட் ஒன்னும் வளர்ந்தா ஒன்னும் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பத்தின அவேர்னஸ் ஒன்னும் நிறையவே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தகவல் பெறும் உரிமை சட்டம்ங்கிறது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய நம்பிக்கை கோள்னு நம்ம இப்ப சொல்லணுங்க. ஆமாங்க, பொதுமக்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்கோ இல்லையோ, ஆனா தகவல் பெறும் உரிமை ஒவ்வொரு நபருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னால ஒவ்வொரு குடிமகனோட வாழ்க்கை தரமும் கண்டிப்பா உயர்ந்துகிட்டே வருதுங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் இப்போ ஜனநாயகத்துல நம்பிக்கையாவே இருக்கு. இந்த நம்பிக்கை வீண் போகாத, நம்மளும் அதுக்கு ஈக்குவலா செயல்படணுங்க. இது நம்மளோட கடமையாகவும் அமையுது. நேர்களே, இந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாவும் அமைஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த இனிமையான பொழுத போலவே ஒவ்வொரு நாளும் இனிமையா உங்களுக்கு அமைய MOP சமுதாய வானொலி மூலமாக என் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஜி காயத்ரி.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
4: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
5: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
6: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
7: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
8: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
9: Presenting

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: அந்த வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிளைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிளைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் வுமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க உங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போர்லேன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிட்டுலாம் வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல பார்த்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி அ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் வுமன் அப்படிங்கறத எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். அதனால வந்து சொசைட்டில இருக்கிற பல பிரச்சனைகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வாழ்க்கை என்னன்னு என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் தி பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவன் வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா. அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம். அதனால காக்கா ஒன்னா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு இது கொடுக்கறது, சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமை இல்ல. அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா. சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி. அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம். மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே. முதல் வேளை சாப்பிடுறவன் வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவன் வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவன் தேச துரோகிகள் அந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே பேசிக்கா வயத்தை ரொப்பிட்டாலே எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிச்சு. என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழியை வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வைய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே பொழுது கோவை கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழகிறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இருக்கலாம் சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம். நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ணா?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும். சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும்பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். 10 வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டு லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும், அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம், இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல போ ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம், ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன், இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது, இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்ன சரி, இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை, இந்த ஒரு 5 நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா தான் பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கும் இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்ல, 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமிக்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும், இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகள் இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். அண்ட் நெவர் என்கரேஜ் இந்த டிராபிக் சிக்னல்ஸ்ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ, கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருக்கனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு ஆண்டி, இட்ஸ் பிட் பர்சனல், ஆனாலும் சைல்ட் அடாப்ஷன் அப்படிங்கறது நீங்க டாட்டரே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள்.
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறது. பர்டிகுலர் சோல் டசன்ட் டிசைட், சோல் தான் டிசைட் பண்றது பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் டோன்ட் டிசைட். அப்படியே பார்த்ததுனா எத்தனை பேரண்ட்ஸ் குழந்தை இல்ல, சோல் டிசைட்ஸ் ஒன்லி கம்ஸ் டு த பேரண்ட்ஸ்.
5: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ, இதெல்லாம் வந்துட்டு
6: குழந்தைகள் கம்மியா இருக்காங்க, அங்கங்க நிறைய குழந்தைகள் விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம். நம்ம அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பாக்கணும், ஓல்டேஜ் ஹோம்னு இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, இன்ஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகளை யாரும் எடுத்துக்காத்தனால தானே எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல ஜாலியாயிரேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம அடாப்ஷன் வந்து. இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன், ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: ஆண்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதையெல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
6: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாதபோது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணு இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல எப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்.பி. சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்.பி. சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: காலத்தோடு ஆலவம்மை உருமிட்டிசை துந்துவியோடு ஆமான் துந்துவியோடு வில்லினில் பாட வந்தருள் வைகணபதியே.
1: சரி, கடவுள் வாழ்த்து பாடியாச்சு, இப்ப என்னென்ன பண்றது?
2: இது கூட தெரியாது, வந்தவங்களெல்லாம் வரவேற்கணும்.
1: சரி வா, வந்தவங்களெல்லாம் வரவேற்கலாம்.
0: வந்த

0: வந்தனோ.
1: சரி, வந்தவங்கெல்லாம் வரவேற்றாச்சு, வாங்க கிளம்பலாம்.
2: அட, வந்த விஷயத்தையே மறந்துட்டோமே.
1: எதுக்காக நம்ம இப்ப வந்திருக்கோம்?
3: நாம இப்போ நிறைய செய்தி சொல்ல வந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா?
1: எப்படி நான் வணக்கம் சொல்ல போறீங்க?
3: தோ சொல்றோம்.
0: ஹல

நம்ம முதலாம் ஆண்டு எம்ஏ கம்யூனிகேஷன் பசங்க சேர்ந்து எம்ஓபி எஃப்எம்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் பத்தி பேச போறாங்க.

0: சிங்கிள் பேரண்டிங்கா அப்படின்னா என்னன்னு
1: நான் சொல்றேன் நான் சொல்றேன்
0: முந்திரி கொட்டை
2: நீ இருடா நான் சொல்றேன். சிங்கிள் பேரண்டிங் அதாகப்பட்டது நாம சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்பா இல்லனா அம்மா நம்மள பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ மாறி வரும் கலாச்சாரத்தை ஒற்றி அப்பா இல்லனா அம்மா அப்பா இல்லனா அம்மா குழந்தைய பாத்துக்கிறதுக்காக பிரிஞ்சு இருக்காங்க.
0: எப்படி இருக்காங்க?
2: பிரிஞ்சு இருக்காங்க. இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
3: இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
4: எவ்வளவு பெரிய விஷயம்.
0: அடுத்து என்னத்த பத்தி என்ன சொல்ல போறீங்க?
2: அடுத்தது ஒரு புதுவிதமான விஷயம் தான். அதையும் பாட்டுலயே சொல்லிடலாம்.
1: சரிண்ண
3: தேவுடா.

0: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழும் ஒரு ஜோடி, அதை பற்றி நீயும் கேளுடா.
1: அது என்ன? லிவிங் டுகெதர்.
2: லிவிங் டுகெதர். இந்த காலத்தில் திருமணத்திற்கு முன்னாடி காதலர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்களாம்.
3: ஐயோ ஐயோ, என்னடா சொல்றீங்க, இது தப்பாச்சு.
4: நீ ஏன்டா இவ்ளோ டென்ஷன் ஆற?
2: இது புதுவிதமான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சென்னை மாநகரத்துல இது ரொம்ப பிரபலம்.
1: நம்ம இப்ப ரெண்டு புது விஷயத்தை பத்தி பார்த்தோம், வேற ஏதாவது புதுசா சொல்ல போறீங்களா எங்களுக்கு எல்லாம்?
2: இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க.
0: வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே, வந்தேன் ரெடியா வாயண்டி வாயண்டி அடி.
2: நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா.
3: என்ன
2: தப்பு தப்பா பாடிக்கிட்டு இருக்க?
3: பின்ன எப்படின்னா பாடுறது?
2: முதல்ல இருந்து பாடலாம்.
0: வந்தேன்.

0: Well, you all heard this kid, and you must have known what the child goes through by now. This is the scenario in most of the single parenting house. The husband and wife, the parents, stay away from each other to meet the financial needs and tackle the career demands of their family. What the child goes through is its own problem, but the growing scenario has left no question to be answered. Now the next segment would be Sagrika and Saujanya on myths and reality of single parenting. Hi Sagrika.
1: Hi Saujanya.
0: How are you?
1: I'm doing good. How are you? It's so nice to see you after so long.
0: Yes, I'm fine. How is college going?
1: College is going on well. It's as hectic as always.
0: Okay, you know what? I have my vacation now and I was just thinking about how Chennai is changing these days.
1: I totally agree with you. It's so astonishing, no, to see such new trends coming up in our society also.
0: Yeah, I always keep comparing my childhood to these days. It was so different. I mean, in these 20 years, there are a lot of things which are changing in Chennai.
1: Agreed. I totally agree. But you know, we can't really stop ourselves from all this because with time, people change and that's why society also changes.
0: Yeah, I accept change is the only permanent thing. Okay, I heard from one of our common friend that you're doing a major study on single parenting and all.
1: Well, it'll be more major if you help me out on it.
0: Okay, well, otherwise also, I don't think I can help you out in a great way. But I have few doubts within me. I mean, about the single parenting. So, can we like clear ourselves about what the myth is and what reality is about single parenting?
1: I'll be most glad to help you out.
0: Okay, Sagrika, single parents and their children often seem to face stigma, violence and social problems. And I know these are based on myths, stereotypes, half-myths and prejudices. What is your opinion on this?
1: See, Saujanya, sometimes the taunts can be subtle and leave subconscious effects. So the best approach is to confront them and understand what is true and what is not. Why don't we just examine some myths over here?
0: I'm sure I know a dozen of myths about this. Okay, let me start out with this. I'm little confused about the myths. Since culturally, traditionally, nuclear families are the norm and predominant in India and basically in Chennai, single parenting is an aberration and single parents are often left lonely and isolated. That's what I've been hearing for the past many years. What do you think this is all about? What do you have to say about this?
1: Yes, Saujanya, to an extent it is true. But I'll explain this more clearly by taking the example of America. Recently, single parent families have shown a sharp rise. About 59% of the American children have lived in a single parent home at least once during their minor years. That is quite astonishing. But this trend is catching up in India also at a much faster pace.
0: Wow, that's indeed a sharp rise. Then what about this? Is it true that children from single parent families have emotional and behavioral problems and are average or below average students in school?
1: Well, these conclusions are completely false, Saujanya. Research by scholars such as that of Richards and Smidge states that these children of single parents can be as healthy and as equally emotionally secure as those from the traditional families. So I don't think anything what these people say is true.
0: And why do you think such myths go around in the society?
1: You know, it's just the way society perceives certain things. It's personal opinion, basically.
0: Okay, and I always hear this thing, you know, single parent families are broken homes. What is that all about? Is that true?
1: No, not at all. Many times it turns out to be the healthiest choice to give their children a peaceful and stable home environment in positive outcomes in single parent families. And this phenomenon is not uncommon. Single parents are often more multitasking and their children actually learn to handle greater responsibility over time, if you actually notice.
0: Okay, so you mean to say it's a separation by comfort or for comfort?
1: Yeah.
0: Thanks, Sagrika, for clearing all my doubts on single parenting. Now, I clearly understand the outcome of single parent families actually depends on the social network and support to the family.
1: That is not enough, Saujanya. I must add, parents should not become too dependent on children for their social and psychological support. Families should also engage in volunteering within community so that they learn to balance between nurturing and being nurtured, and each family member can become matured and independent.
0: Marriage as an institution is very old and popular in most parts of the world. But recent trends show that many people are opting out of this and prefer the less committed form of living in relationship. It has been a popular thing in the western part of the world, where people are afraid of going through another marriage, so another divorce, and the problems that come with divorce, dividing property, alimony, issue of child custody, etc., etc. But in India too, it has become a common thing, not yet popular. But still, you hear of people living in with each other. You hear it in most circles where people are in advertising, hotel, airlines, or in people of art industry. We still see living in a choice by what we consider modern thinkers or crazy arty people. Marriage in India still remains a strong institution, and we have a lot more respect for it over the years. Now it's over to Hema, who has done a documentary on living together relationship with quotes from eminent people of the society. Over to you, Hema.
2: மேற்கிலிருந்து இறக்குமதியான பர்கர், பீஸா, டிஸ்கோ, டேட்டிங் வரிசையில் சமீபமாக சேர்ந்திருக்கிறது லிவிங் டுகெதர். அதென்ன லிவிங் டுகெதர்? திருமணம் செய்து கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது. இன்னும் நெருக்கமாக சொன்ன போனால், நோ கல்யாணம், நோ குழந்தை. விரிவாக சொன்னால், ஒன்றாக உண்பர், ஒன்றாக உறங்குவார்கள், ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக்க முடியாது, ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்த முடியாது, போரடித்து விட்டால் கை குலுக்கிவிட்டு குட்பை சொல்லலாம். லிவிங் டுகெதர் என்ற பெயரை பார்த்ததும் ஏதோ மேல்தட்டு வர்க்கத்திற்கான விஷயம் போல தோன்றும். ஆனால் திருப்பூரில் தினக்கூலியாக பனியன் கம்பெனியில் வேலை செய்பவர்களில் இருந்து சென்னையில் மாதம் 50,000 சம்பாதிக்கும் சாப்ட்வேர்காரர்கள் வரை வர்க்கபேதம் இல்லாமல் லிவிங் டுகெதர் வாழ்க்கை எல்லா மட்டத்திலும் ஊடுருவி வருகிறது. திருமணத்திற்குள் சிக்கிக்கொண்டால் குழந்தை, குடும்பம் என்று வேலையிலிருந்து திசை திருப்ப வேண்டியிருக்கும். லிவிங் டுகெதர் டிவிக்காரர்கள் மத்தியில் அதிகமாக பரவி வருகிறது. நடிகை காவேரி திருமண விவகாரம் சர்ச்சைக்கு பிறகுதான் இந்த புது கலாச்சாரம் பற்றி கேள்விகள் அதிகமாக எழுந்திருக்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு முன் விஜய், சிம்ரன் நடித்து வெளிவந்த பிரியமானவளே படம் கூட கிட்டத்தட்ட இது போன்ற கான்ட்ராக்ட் உறவை அடிப்படையாக கொண்டு பின்னப்பட்டதுதான். சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு செய்த பிறகு பின்னால் வரப்போகும் பிரச்சனையை பற்றி யோசிச்சு பார்க்கிறார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. தங்களுடைய மகனோ மகளோ வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கையை வாழறாங்கன்னு தெரியும் பொழுது குடும்பத்திலிருந்து இவங்க ஒதுக்கி வைக்கப்படலாம். இன்னும் சொல்ல போனா இது அந்த ரெண்டு பேருடைய குடும்பத்திற்கும் கரும்புள்ளியா இருக்கலாம். வெறுமனே உடல் ரீதியா பண ரீதியா ரெண்டு பேரும் ஒத்துப்போகலாம். உணர்வு ரீதியாக ஒத்து போகும்போதுதான் குடும்பத்தையும் சமூகத்தையும் எதிர்கொள்வதற்கான தைரியமும் பக்குவமும் இருக்கும். ஏதோ ஒரு உடன்பாட்டில் வாழ்றாங்க, ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை சரிபடலன்னு தோணும்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து தனித்தனியாக வாழ்க்கை ஆரம்பிச்சுக்க விரும்பினால் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படியே ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் புதிய வாழ்க்கையில் தனக்கு துணையாக வந்திருப்பவர்கள் சந்தேகப்படுறது, தன்னம்பிக்கையின்மை, மரியாதை கொடுக்காம இருக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள் தலை தூக்கி ஆரம்பிக்கும். இன்னொருத்தியோட வாழ்ந்தவனை ஒரு பெண் கணவனா ஏத்துக்கிட்டாலும் இன்னொருத்தரோடு வாழ்ந்தவளை ஏற்றுக்கொள்ளும் சிறந்த மனது எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? இப்படி மனம் ஒன்று போய் முடிவுகளை எடுக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த ரெண்டு பேரில் ஒருவர் அந்த உறவில் நீடிக்க விரும்பினால் வேறு விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆணையோ பெண்ணையோ சொல்ல முடியாது. தனிப்பட்ட விருப்பத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு அது சட்ட ரீதியான தீர்வு எதிர்பார்க்கும் பொழுதுதான் அது சமூக பிரச்சனையாக மாறிவிடுகிறது. எதிர்காலத்துல திருமணம் அமைப்பு தேவையா என்கிற எண்ணம் கூட வரலாம். திருமணம் என்ற அமைப்புக்குள் செல்ல விரும்பாமல் ஃப்ரீக் அவுட் வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு ஏங்க ஆரம்பிக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னால் சேர்ந்து வாழும் கலாச்சாரம் வேகமாக சென்னையில் பரவி வந்தாலும் இதுபோன்ற உறவுகளை சட்டம் அங்கீகரிக்கவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை. ஆனால் சமீபத்தில் வந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் மனைவி, மகள், திருமணம் போன்ற உறவில் உள்ள பெண்கள் மீது வன்முறை செலுத்தப்பட்டால் அதை தடுக்க வழி இருக்கிறது. ஆனால் சொத்துக்களில் பங்கோ ஜீவனாம்சமோ கேட்க முடியாது. அதுபோல்தான் இதுவரை நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம், இனியும் அவருடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்று அந்த பெண்ணோ ஆணோ சொன்னால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்களிலேயே நாளுக்கு நாள் பெண்கள் மீதான வன்முறை புதுப்பித்து வடிவம் எடுத்து வருகிறது. இப்படி சமூகத்தாலோ சட்டத்தாலோ அங்கீகரிக்கப்படாத உறவுகள் ஆண்களுக்குதான் சாதகமாகும். மத சட்டங்களுடன் நடக்கும் திருமணங்களையே பதிவு செய்யும்படி வலியுறுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை வேண்டாத ஒன்று. ஆண்களை விட பெண்களே இந்த வாழ்க்கை முறையை விரும்புகிறார்களாம். இதற்கு காரணம் என்னவென்றால் மாறிவரும் கலாச்சாரம் மற்றும் மேல்நாட்டு மோகம்தான். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நமது இந்திய இளைஞர்கள் இடையே மிகப்பெரிய கனவாக மாறி வருகிறது. திருமணம் என்கிற புனிதமான பந்தத்தில் இன்னும் சில நாட்களில் மறைந்துவிடுமோ என்ற அச்சம் பெரியோர்களிடையே பீதியை கிளப்புகிறது. இந்த கலாச்சார சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்று பலரும் அஞ்சி வரும் ஒரு விஷயமாக லிவிங் டுகெதர் தோன்றுகிறது. வளர்ந்து வரும் மற்ற நாடுகள் மத்தியில் இந்தியாவில் ஊடுருவியுள்ள லிவிங் டுகெதர் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திவிடுமோ என்று பலரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேற்கிலிருந்து

0: இருக்கிறார்கள். ஏனென்றால் வரும் அந்த புது உறவு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் என பயம் பெண்களிடையே அதிகரித்து வருகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக வாழ விரும்புவதில்லை. லிவிங் டுகெதரில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக உண்ணலாம், ஒன்றாக வெளியே செல்லலாம், ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்தி வாழ வேண்டாம். பிடித்தவரை ஒன்றாக இருக்கலாம். போர் அடித்து விட்டால் குட் பை சொல்லி சுலபமாக விலகிக் கொள்ளலாம். இந்த வாழ்க்கை முறை பலரையும் கவர்ந்துள்ளது. பெற்றோர்கள் சிலர் இந்த முறைக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றாலும் நாம் வாழும் இந்த சமுதாயம் நம்மை மற்றும் லிவிங் டுகெதர் என்ற இந்த விஷயத்தையும் எதிர்க்கும். கலாச்சாரம் என்று ஒன்றியுள்ள நம் முன்னோர்களுக்கு லிவிங் டுகெதர் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கிறது.
1: Living in relationship, which is a phenomenon which has been there among the youth from the 70s onwards in India. But as a parent, I would not, encourage this kind of a relationship because if we are going to encourage this kind of a relationship, then the basic structure of the society would break. The whole institution of family and marriage would become meaningless. And it's very easy to say that, we are living in, we are having a trial run. Yeah, you can even find out about people, whether, you would be compatible with them or not, without having a live-in relationship. A living-in relationship is where you're making a lot of commitments inside your heart, but superficially you don't want to accept those commitments. And it will go a long way in affecting the kind of family base that we have, or the marriage commitment, the social commitment base we have. So I don't think it's right to encourage living-in relationship.
0: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழ்வது சரியா தவறா என்று கேட்டதற்கு மிஸ்ஸஸ் பத்மா ராணி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எம்ஏ கம்யூனிகேஷன், மிஸ்டர் டி ரங்கராஜன், ரிட்டையர்ட் ஆபீசர் ஃப்ரம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மிஸ்ஸஸ் கமலா ராமன், அன் எல்டர்லி பர்சன், மிஸ்டர் ராஜகோபால், அ சிவில் லாயர்.
2: The English department, MOP Vaishnav College, regarding living together, I strongly believe in individual rights, and no authority has a right to infringe upon individuals' rights. So I'm not going to talk about whether you can go ahead with living together or not or whatever, but I personally feel that living together would affect the so very social structure, and it's a great blow to the obviously a great blow to the institution of marriage, but then that in turn would affect the future generation. I think
3: I'm D. Rangarajan, retired executive of a public sector undertaking. The concept of living together is new to our culture and has been borrowed from the West. It is alien to our country, which has defined the what a family is to the world. The new concept is an offshoot of globalization process, where with more strangers of varied hues working together in call centers, BPO, MNCs, etc. I am of the opinion it is good because it brings like-minded people together, so that people understanding is achieved, culminating in successful marriages. But it may take, but given the mindset of our people, it may take years before the concept is accepted as a way of life.
4: I am Rajagopal, a middle-aged man. Our Indian cultural heritage has been in existence since time immemorial. The concept of living together is a fatal blow to the community and our culture. A strong foundation had been laid by our forefathers with regard to marriage and its significance. Elderly people should not encourage the concept of living together. If the foundation of the concept of marriage is broken, our future generation will go haywire and confusion and chaos will prevail in the society.
5: Well, after hearing the documentary on Living Together by Hema, it does seem astonishing, doesn't it? What we imagined was only portrayed in the movies, and it's hard to believe in relation to the reality. I think we should take a look into how cinema has affected this live-in concept and how it is on race. Let's hear what

0: interesting facts Soumya has to share with us. Now, Soumya will take over to speak on Living Together, A Look into Cinema.
1: Is it all right to move into your guy's place and live together and vice versa? My thought on this is that your lovebird should wait for marriage before you do so. A little patience always pays. Do I sound moralistic? My reasons for disapproving this from premarital arrangements are rather practical. You may have your own solid reasons, and they are probably along these lines: to save money, to test run a marriage, or to starve off loneliness. People have the most liberal ideas on anything from the way they dress, work, live, socialize, and play. In their society, almost anything can pass as normal as long as it doesn't infringe into others' life. Nobody will bat an eyelid at you for your personal preference, however awakened they are. You can be straight, bisexual, or homosexual in your orientation, but you're not going to lose sleep because of it, for the simple reason it is not an issue for them. It's my life attitude regime supreme there. It's not only the real life which influence people from such relationship. Cinemas too inject such ideas. Movies like Anbe Arure and Salaam Namaste walks into a new alley altogether: live in relationship. The concept of living together without taking the sacred oath of matrimony is not aligned by any standards in the real life. In real life, yes, not many filmmakers in Bollywood and Hollywood have looked into the intimate relationship shared by the two consenting adults. In that respect, Salaam Namaste does make an effort to push the envelope in Hindi film industry and Anbe Arure in Tamil. It's a myth that Indian audience have still not come of age and continue to the orthodox about certain issues. But debut director Siddharth Raj Anand and S.J. Surya handle the subject with utmost maturity, serving the pill in the sugary sweet format. And that's one of the vital reasons why the viewer doesn't really raise an eyebrow or feel stunned while watching the flick. Among the 15 films being screened in the French Oscar entry, IFFI organizers said that 6 films of the Living Together collection prepared by the French Ministry of Foreign Affairs are modern day fables about French society. Living Together will include the film Samia by Philip. Samia is a teenage girl belonging to a family of Algerian Muslims who have settled in the southern French town. Samia is continuously restricted by her family. Naturally, they expect her to follow their tradition to the letter, and for a woman, this means staying at home all days looking after their menfolk. In the end, Samia has no option but to rebel against her family and find a new life for herself, who fall in love with a guy opting for living together relationship. Though it's a Western culture, such relationships are also adapted in Indian culture and portrayed in cinema, which influences the public in their personal life. As films portray such relationship, you take an idea of yours and own it. Develop this and train yourself to let go of what others expect of you. Consider less of what you thought you need to do and more of what plans for you to perform.
0: A lot has changed in the lifestyle of the average modern-day Indian couple. Both partners these days may have jobs with long hours in heavily competitive environments. Call it a need or a want, many couples seem to be welcoming this additional income. Often young couples leading such a lifestyle tend to put off having a baby. The Denk lifestyle can be a shallow one, adding nothing to the propagation of race and contributing to the decline of Western culture. Denks will never have the joy of bringing up their children. Double income, no kids, meaning plenty of money for couples and no kids to attend to at 5 o'clock in the morning. It can also mean sleep till 10:30 a.m. on Saturdays, followed by a champagne lunch, lobster dinner, and whatever pleasure the weekend has to offer.
2: Saujanya, I think we should not waste any further time and initiate our debate on Dink. I think our participants, Sita Lakshmi and Deepika, who are second-year journalism students of MOP Vaishnav College, are all geared for this, and I'm eagerly waiting to hear what they have to say about this. We welcome you all to this show. In this show, Deepika is going to speak for the concept of Dink and Sita Lakshmi against. Let's not waste any time and get started on this.
3: குழந்தைங்க இல்லாத வாழ்க்கை சத்தியமா வந்து சந்தோஷமாவே இருக்காது தான் என்னோட ஒப்பீனியன். அவங்க சிரிக்கிறது, அவங்க பேசுறது, அழகுது, அதெல்லாம் நம்ம ரசிக்கணும். அதுதான் ஒரு ஒரு கணவன் மனைவி விட முக்கியமான அம்சமே. அவங்க வாழ்க்கையும் அப்பதான் பூர்த்தி ஆகும்.
4: ஓகே சீதா லட்சுமி, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அவங்க சிரிக்கிறது அழுகுறது எல்லாமே கஷ்டமா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா வந்து உங்ககிட்ட காசு இல்லைன்னா, அவங்கள வளர்க்கறதுக்கு உனக்கு காசு இல்லைன்னா என்ன பண்ணுவ நீ? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த லைஃப். நீ சந்தோஷத்துக்காக குழந்தைங்களை பத்துக்கிட்டா, அவங்களை நல்லா வளர்க்கணும்னா, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்படுவ.
3: அப்போ உனக்கு வந்து காசுதான் வந்து சந்தோஷம் கொடுக்குறது
4: அப்படின்னு நான் சொல்லல. இப்ப நீ என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இப்ப காசு இருக்குன்னு நீ தோணுதா, அப்ப நீ குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா உனக்கு காசு இல்லைன்னா நீ குழந்தைய பெத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. சப்போஸ் உன் குழந்தைங்க வந்து எந்த ஒரு அப்பா அம்மாவும் அவங்களோட குழந்தைங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாருமே ஒரு பெரிய, என்னதான் அவங்க மிடில் கிளாஸா இருந்தாலும், லோவர் கிளாஸா இருந்தாலும், அப்பர் கிளாஸா இருந்தாலும், எல்லாருமே அவங்க குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்ப ஒரு மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ்ல இருக்கா அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல போய் சேர்த்தாங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து நடந்து போகும், இல்ல அந்த மாதிரி சைக்கிள்ல போகும், இல்ல பஸ்ல போகும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நாலு குழந்தைங்க கார்ல வர்றது இந்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க வாழ்க்கையில ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஏக்கத்தை எதுக்கு நம்மளோட குழந்தைங்க மேல நம்ம திணிக்கணும்? அது குழந்தைய பெத்துக்காம இருக்கலாமே.
3: அந்த மாதிரி ஏக்கத்தை வந்து குழந்தைகிட்ட வளர வைக்க கூடாது, அது வந்து பெற்றவங்களுடைய வளர்ப்புலதான் இருக்கு. நீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அதிகமா ஆசைப்படுற மாதிரி உன் குழந்தைய வளர்த்தனா, கண்டிப்பா அந்த குழந்தை வந்து மத்தவங்களை பார்த்து ஐயோ நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு வந்து வருத்தப்படும். ஆனா நீ வந்து அந்த ஏக்கத்தை வந்து வளர்க்க விடாம உன்னோட வளர்ப்புல வளர்க்கணும்.
4: ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னதான் நீ காசு இருக்க மாதிரி நடிச்சு வளர்க்க முடியாதே உன் குழந்தைய, உன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீ உன் குழந்தைகிட்ட காட்ட முடியும். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய் இருக்க மாதிரி தான் காமிச்சுக்க முடியும். அந்த 100 ரூபாவை நீ 1000 ரூபாவோ வச்சு நடிக்க முடியாதுல்ல, அப்ப நீ கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏக்கம் இருக்கும்.
3: நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட கணவரும் வேலை பாக்குறாரு, நானும் வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். இப்ப வந்து நான் வந்து இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது நான் ஷார்ட் பிரேக் கொடுத்துக்கலாம். சோ நான் வந்து குழந்தைய பெத்துனதுக்கு அப்புறமா நான் வந்து நம்ம எப்படி வேலைக்கு போகலாம்? சோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து நான் தவறவே இல்லை.
4: நீ எப்படி சொல்ற தெரியுமா, இது ஒரு பெர்சன்டேஜ், ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் பீப்பிள் தான் அப்படி இருக்காங்க. இப்ப இருக்க இன்கம் நம்ம நிறைய பேர் வந்து இந்தியாவில எப்படி இருக்காங்கன்னா, ஒன்னு அண்டர் எம்ப்ளாய்டா இருக்காங்க, இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அது 70% ரொம்ப அதிகமா இருக்கு. அசன் என்னன்னா, ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஒருத்தவங்க டெலிவரிக்காக லீவ் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரே ஒரு இன்கம் தான் வரும். அந்த டைம்ல குழந்தையோட டெலிவரியும் நீ பாத்துக்கணும், அம்மாவோட ஹெல்த்தியும் பாத்துக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கணும், நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிடறதுக்கெல்லாம் வாங்கி தரணும். அதுக்கெல்லாம் எங்க போவாங்க?
3: இப்ப பார்த்தா ஐடி பீப்புள் வந்து சம்பாதிக்கிறது 50,000 பிளஸ் தான் சம்பாதிக்கிறாங்க. சோ அந்த 50,000 கண்டிப்பா ஒரு குடும்பத்தை வந்து இது பண்ண முடியும்.
4: நீ சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஆனா அந்த 50,000 ஐடில ஒர்க் பண்ற பெர்சன்டேஜ் எத்தனை? ரொம்ப கம்மி. மிஞ்சு போனா இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10-15% பேர் தான் வந்து ஐடில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 85% to 70% என்ன பண்ணுவாங்க?
3: இப்போ அந்த 30% பார்த்தேன்னா, இப்ப ஐடி பீப்புள் இப்ப நம்ம எல்லாம் ஐடில ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோயேன். இப்ப நம்ம ஐடில ஒர்க் பண்ணும் போது நம்மளோட ஜென்ரேஷனும், இப்ப நம்ம பெத்துட்டோம்னா நம்மளோட ஜென்ரேஷனும் அப்படியே ஐடிக்கே போகும். சோ பாவர்ட்டிங்கிறது ஈஸியா எராடிகேட் பண்ணலாம்.
4: சரி, நீ சொல்றது கரெக்ட். அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னா, ஐடில இருக்கவங்க ஐடில அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா போயிட்டு இருப்பாங்க. அப்பனா பவர்ட்டி லெவல்ல இருக்கவங்க பவர்ட்டி லெவல்லே தானே போயிட்டே இருப்பாங்க. அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற. நீ ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் யோசிக்கிற, இன்னும் பெரிய பெர்சன்டேஜ் இருக்கு, அதையும் கொஞ்சம் யோசி.
3: அப்படி நான் சொல்ல வரல. இந்திய கலாச்சாரத்தை பார்த்தேன்னா குழந்தை பெத்துக்குதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். சோ இந்திய கலாச்சாரத்தை மீறி நம்ம வெஸ்டர்னைஸா போக கூடாது, அதான் என்னுடைய பாயிண்ட்.
4: ஓகே, நீ சொல்றதும் ஒரு நல்ல பாயிண்ட். நீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சொல்றா, அதுக்கு பின்னாடி என்னலாம் இருக்குன்றது யோசிக்கவே மாட்டேங்கிற. இந்தியன் கல்ச்சர்ல வந்து குழந்தை பெத்துக்கணும்னு நீ சொல்றியா? இந்தியன் கல்ச்சர்ல நிறைய இருக்கு. அஸ் இன் முன்னாடி எல்லாம் பார்த்தோன்னா பொண்ணுங்கெல்லாம் வந்து சாரி தான் கட்டணும்னு அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் ஜீன்ஸ் போடுக்கறாங்க. அதெல்லாம் மாத்திட்டே வரும்போது ஏன் இந்த கல்ச்சரையும் கொண்டு வரக்கூடாது? நான் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன்.
3: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பெண்மையோட சிறப்பே தாய்மைதான். அதான் என்னோட மெயின் பாயிண்ட்.
4: பெண்மையோட சிறப்பு வந்து தாய்மை. அது வந்து நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னோட லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ அந்த தாய்மையை யோசிக்கலாம்ல. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெற்றுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்களோட லைஃப் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட குழந்தை பெற்றுக்கலாம்.
3: அப்ப 45 வயசு குழந்தை பெற்றுக்கணும் சொல்றேன்.
4: அப்பனா நீ என்ன சொல்ல வர, உனக்கு 45 வயசுல தான் நீ லைஃப்ல செட்டில் ஆகுன்னு சொல்ல வரியா? எத்தனையோ பேர் இருக்காங்களே இப்ப பாத்தனா, எல்லாருமே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தனா ஒரு 25-30 நல்ல செட்டில் ஆயிடுறாங்க, நல்ல பேங்க் பேலன்ஸோட இருக்காங்க. அப்ப பெத்துக்கோ.
3: நீ சொல்ற 30% பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க, பாக்கி 70 பேரை யோசி. நியூக்ளியர் ஃபேமிலியா?
4: கேக்கலதான் இருக்கு நீ.
3: ஓகே, இப்போ பாத்தனா இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான் வந்து எல்லாருமே இருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பாத்தனா ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாங்க, சோ சப்போர்ட்டுங்கிறது நிறையவே இருந்துச்சு. இப்போ சப்போர்ட்டே கிடைக்காது. இப்போ வந்து ஐடி பீப்பிள் ரெண்டு பேருமே போயிடுறாங்க, வீட்டுல யாருமே கிடையாது. சோ வந்து அந்த குழந்தை பெத்துட்டா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதனால நம்ம குழந்தை பெத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஐடி பீப்புள் இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கனாலதான் இந்த ஐடி பீப்புள் இப்படி எல்லாம் பண்றாங்க. சோ நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறதுல தப்பு இல்ல, நம்மளோட இன்லாஸ் எல்லாம் நம்ம குழந்தைய பாத்துப்பாங்கன்னு நான் சொல்றேன்.
4: நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு குழந்தைய பெத்துட்டு வளர்க்கறதுக்கே காசு இல்ல, அதாவது ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் உன் குழந்தைக்கே காசு இருக்கும் நான் சொல்ல வரேன். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல உங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டேன்னா, உன்னோட சொந்த குழந்தைக்கே உனக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல வாழ்க்கைய குடுக்கறதுக்கு உன்கிட்ட பைசா இல்லாத போது உங்க அப்பா அம்மா உனக்கு அப்ப பர்டனா தானே தெரியவாங்க.
3: இப்படி செல்ஃபிஷா பேசவே கூடாது. அப்படி அவங்க வந்து உன்னை நினைச்சிருந்தாங்கன்னா, இப்ப எனக்கு குழந்தை வேண்டாம் நான் பெத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க, இன்னைக்கு நீ இங்க வந்து பேசிருக்கவே மாட்டேன்.
4: அது வந்து அந்த காலம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து அநாத ஆசிரமம்ன்றது உனக்கு கிடையவே கிடையாது, ஆனா இப்ப அது அவ்வளவு நிறைய இருக்கே.
3: காலங்கள் மாறினா கல்ச்சர் மாறணும் அவசியமே கிடையாது தீபிகா.
4: இதுக்கும் கல்ச்சருக்கும் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மி சீதா லட்சுமி. நீ வந்து உன்னோட பர்சனலா தான் பாக்கணும், நீ உன்னோட லைஃப் தான் பாக்கணும். நீ சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்து சமுதாயத்துக்காக வாழணும்னா ஒரு அளவுக்குதான் வாழ முடியும், ரொம்ப எல்லாம் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிட்டேன்னா, அவங்க ரொம்ப பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 வெளியூருக்கு போயிட்டு வருவார், அவங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனுக்காக போயிட்டு வருவார். அவர் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே பார்த்தோம்னா அந்த அம்மாவும் கிளம்பி ஒரு 10 போயிடுவாங்க. இப்படி ரெண்டு பேரோட லைஃப் இருக்கும்போது ஒரு டே தான் அவங்களுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர் வெளியே போறது தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை நடுவில் இருந்ததுன்னா பயங்கர இன்டர்ஃபியரன்ஸா இருக்கும். அது கூட இல்லாம அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆகும். அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆக கூடாது அப்படின்னு நினைச்சான்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கலாமே.
3: அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி இருக்கலாம் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி இல்லாதனாலதான் வந்து அந்த அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பெரியவங்க இருக்காங்க நம்ம வெளியில போலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் வந்து தோணும்.
4: ஓகே, பெரியவங்க இருக்காங்க வெளியே போலாம்னு தோணும், ஆனா அந்த குழந்தையோட நிலைமை வந்து யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. சரி, அந்த குழந்தையே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது, தாத்தா பாட்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன, அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா? அவங்க ரெண்டு பேருக்கு பர்சனலா தனியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்லாம போயிடும்.
3: இப்போ குழந்தை தொந்தரவுன்னு நினைச்சனா உனக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இல்லாம போயிடும். அதான் என்னோட பாயிண்ட். உனக்கு அடுத்தது வந்து இப்போ உன்னை பத்தி வந்து நாளைக்கு மத்தவங்க பேசணும். இப்போ வந்து இன்னைக்கு நீ பேசிட்டு முடிஞ்சிடும், அப்ப நாளைக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது. உன்னை பத்தி மத்தவங்க நாளைக்கு பேசணும்னா உனக்கு அடுத்த வந்து ஒரு தலைமுறை இருந்தே ஆகணும்.
4: தலைமுறை இருக்கிறது வந்து யார் யாருக்கு, நான் எல்லாருமே குழந்தையே பெத்துக்க கூடாது. இந்த ஜென்ரேஷன் இப்படியே முடிஞ்சிடணும், நம்மளுக்கு அப்புறம் இந்தியாவே இல்ல அப்படின்லாம் நான் பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதாவது ரெண்டு நல்ல சேலரி கிடைக்கும் போது கிட்ஸ் வேணும். சேலரி உனக்கு இல்லன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, டபுள் இன்கம் வேணும், கிட்ஸ் வேணாம்னு சொல்ல வரேன். அதுல பர்சனல் லைஃபும் இருக்கு, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள இருக்க பர்சனல் லைஃப் இருக்கு, அவங்க அப்பா அம்மா பத்தி எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன்.
3: இப்ப என்ன சொல்ல வர முடிவா?
4: அதாவது என்னன்னா, நீயும் நானும் சண்டை போட்டுக்கிறதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. எனக்கும் தனியா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், உனக்கும் தனியா பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அது வந்து நம்ம மத்தவங்க மேல இன்ஃபுளுசும் பண்ண முடியாது. அவங்கவுங்க லைஃப்ல இது கரெக்ட் இது தப்பு அப்படின்னு எடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் சொல்லாமே தவிர்த்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் சொல்லாது. இவங்களுக்கு இது இது பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணும். சில இந்த மாதிரி இன்கம் குரூப்க்கு வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். சோ அவங்கவுங்க இன்கம்க்கு எது எல்லாம் கரெக்டா இருக்கோ அதை கண்டிப்பா அவங்கவுங்க ஃபாலோ பண்ணணும்ன்றது தான் நான் சொல்ல வரேன்.
3: யா எப்படி போனாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை நம்ம காப்பாத்தே ஆகணும்.
5: After this interesting discussion, I think we should take this one step further and get an expert opinion on this topic. Let's welcome our guest, Mrs. Nazneen, to our studio and ask her all our questions regarding this. Mrs. Nazneen is a clinical psychologist who has committed herself to the field of education for the past 8 and is more than pleased to join us. Now, Anusha and Soumya will take over.
1: Welcome to the show.
6: In today's buzzing world of mind, money and pleasure, how important are the presence of children in a couple's life?
7: Well, children teach you patience, and a couple is so involved in making money. And making a career of themselves that they have no time to spend on other things apart themselves. So children will kind of add a break to their so-called rat race. That's the role of children.
6: So why do you think the concept of dink has been erased in present world? I mean, in this scenario.
7: The concept of dink, I think, has arise because of many factors, maybe of financial constraints, because children are not easy to bring up, especially because of that. You might think, you know, a horse just needs a little bit of sandal to eat for his maintenance, nothing else. But for him to run in Guindy Race Club, he needs something much more than that. Children don't only need just nappies and diapers and powders, they need other things to buffer themselves. Okay, it is much more than just the basic necessities. Many people just want their children not only to grow up and attend school or college. What about piano lessons, dance lessons? All those things also matter to them. So for all these things, the extra things, you need extra cash. That is why double income, no kids is a current scenario. Because they want to fulfill all the dreams for their children.
6: Doesn't a child bring in happiness into anyone's life? What should be the psychological setback for this new trend?
7: Have you heard of sleep deprivation? They use it on Pakistani soldiers by the Indian Army. The Indian Army uses it on Pakistani soldiers to get information out. Sleep deprivation is terrible for a person's system. That is what happens to you when you have kids. Okay? And that happens for the first 6 months of the kid's life. You get hardly 4 hours of sleep. Plus the temper tantrums that you have to put up when they reach 2 years of age. There are a lot of things that come along with kids. It is not hunky-dory. Okay, it's not just teddy bears and pink frocks and blue nappies and all that. It is much more than that. It has a lot of responsibilities. Some couples feel that they need not get into it at all. They feel, why? Why have a kid and complicate matters? And it is their personal choice. They don't think their relationship is any lesser if they don't have a kid. It's completely a personal opinion.
6: Okay. Although it's hard to deny, all of us are in wild chase of money. So can limited resource be a reason for onset in new dink syndrome?
7: Yes, limited resources. I just spoke of financial resources, financial constraints out here. There are limited resources, like social resources also limited. Where will you keep the child if you're earning? In a creche where he's born to a lot of infections? To a nanny where he's born to sexual abuse? Right. So limited resources is one of the main things. And you are young only once. Okay. Your peak of your career you have to reach by the time you are 40, 45. You have kids, you waste 2-3 years of your life. All that doesn't make sense to today's couples.
6: I don't know whether this is true or not. Doesn't a child strengthen the bond between couples?
7: I don't think so. It is the couples themselves who are more important in a relationship rather than the child.
6: And how will the emotional needs of balance between the childless couples be? I mean, how well is the emotional balance when there's no child for the couple?
7: If you are strong as a couple, I don't think how the child can bond you. In fact, when a couple has a child, there are more issues to deal with. What are the disciplinary issues? He might agree with something, she might not agree with that thing. Right, so there are many more issues to deal with. It's better you bond as a couple initially, stronger, and then let a third person in your life. Okay, so you as a marriage, I mean your coupledom has to be more important than getting a baby and binding it. a child cements a marriage as far as the woman is financially not independent. She has to go on to the husband for her financial needs. Fine. That way, you can put it very shallowly, the child binds the marriage. But actually speaking, he does not play any role. He gives more fulfillment to you as parents, yes. He does satisfy you emotionally, but it's how you look at it. If you think a child is a botheration, then no amount of his innocence is going to help bind the marriage.
6: What future does this trend hold?
7: I think this trend is here to stay. People are very practical nowadays. And high incomes is the call of the day. They don't want to sacrifice their high incomes for this temporary break of having kids. I think it'll be here to stay. I think it is a healthy trend. It's also good for the population control. In fact, on the internet, I read about an article about a lady who did not want a child because she thought it was bad for the environment. She said, one more person on planet Earth to eat up the resources. I don't want to put my planet Earth through that. She's a confirmed environmentalist. Her parents are putting pressure on her to have kids. Her sister just delivered a baby. She's very happy for the sister. She has nothing against children, but she does not want to have kids. People in society initially tell her that you will eventually have kids. Don't worry. They chide her. They jibe at her. But she is very clear. And in fact, she's told her live-in boyfriend, I do not want to have kids. I hope you have no such delusions about it. So there are such people who want to stick to it. Why not? It's their personal choice after all.
6: So you think that it's only when they get settled in their life do they go for a kid? Is that the conclusion?
7: What I am saying is that if you want to wait and have kids, fine. If you don't want to have kids altogether, all the more okay. It is their personal choice.
6: Ma'am, if this trend is going to continue, doesn't it affect our social setup system?
7: Your social setup system is very conservative. Yes, definitely. In couples, in typical arranged marriages where the wife is only a housewife, she's not earning, she's completely dependent on her husband, for her to start a family is impedant. It's impertinent. Okay, I mean, it's needed is what I mean. You can't just wait around because society expects you to have kids right away to prove your femininity or your... And the man to prove his manhood. But for couples who have a career, who have a life apart from home, for them to have kids, they can actually put their foot down in front of their parents and in-laws and say, I want to wait. You cannot pressurize me into this. And etiquette experts also give advice to mother-in-laws, potential mother-in-laws, to current mother-in-laws, not to pressurize their daughter-in-laws or their sons to become parents. It is none of their business, actually speaking. Having kids is a choice only between two couples. And most of the pregnancies that happen after marriage also are unplanned. So DINK, couples are actually making a choice and saying that this is in our hands. We know the methods of contraception. We know how a pregnancy happens. We know when it should happen in our life. And I think that is very important. Because when the baby comes, they are prepared mentally and physically, as well as financially, which is most important.
6: Okay, you know, Chennai being a conservative city, do you think this trend is accepted in this city?
7: I think Chennai is fast changing with the current emergence of BPOs. Okay, most of the couples are earning in five figures because of this current trend. And I think this trend is here to stay. Conservative Chennai, if you're talking about a certain income group below a certain, you know, below 10,000 or so, then maybe this trend will stay out there of having kids immediately after marriage. But couples who have the financial freedom, who don't want to let go of that freedom and stay in the confines of their house with a baby, I think that is not acceptable. This trend is here to stay. Chennai is also changing.
6: Though IT sector people, they earn more. I mean, more than five figures or more than, say, 60,000 per month. But they do postpone kids at times. What do you think about them?
7: They do postpone kids at times because, like I told you, it's financially not okay for them. See, the more you earn, the more needs you have to satisfy. And the more needs you satisfy, the more you get used to a certain standard of living. Now, to maintain that standard of living for the kid also, they need to reach a certain financial status. For reaching that status, they have to keep postponing it.
6: Thank you. We had a lot of input from you, and you have enlightened us with the input which you had told us. Thank you for the speech, and thank you for the interview, ma'am. Thanks a lot.
7: Thank you so much.
2: Hi everyone, it's now time for some fun on the show. We have lined up a quiz for all of you. Something very interesting, in fact, and will definitely give your tired brains a run. Without any further delay, let's join Saujanya in this quiz. But before this, let me just tell you all that our participants are all electronic media students. So let's see how enthusiastic they are in this quiz. Saujanya, you can take over now.
0: Hi everyone, this is Saujanya, your quiz master. And let's start the quiz by getting introduced to our participants. So we have two teams with us today. Team A, introduce yourself.
8: Hi, I'm Vaishali. I'm doing my first year of electronic media.
9: I'm Preeti. I'm also doing my first year of electronic media.
0: Hi, Vaishali and Preeti. Nice meeting you all. Team B, introduce yourself.
10: Hi, I'm Parvati. I'm also from first year electronic media.
11: Hi, this is Ranjini, doing first electronic media.
0: Okay, welcome. Okay, do you all know the theme of today's quiz?
8: No.
0: Okay, this is just an intro for you all. This quiz, unlike other quizzes based on current affairs and general knowledge, will focus on relationships and little acronyms on the growing trend in today's country. So we have three rounds. Each round will have three questions, and you get 10 seconds to think before answering. And if you do not know the answer, you can pass it on to the next team. And the team which gets the pass question can take only 5 seconds. And a direct question will carry 10 points and a pass question will carry 5 points. And let me introduce you to Sagrika, the timer. So she'll keep track of the time. So without further delay, we'll go on to the first round. So the first question will start from Team A. Vaishali and Preeti, are you guys ready?
9: Yes.
11: Okay.
0: What relationship do Rajnikant and Dhanush share?
9: Dhanush is Rajnikant's son-in-law.
0: Yes, you're right. You can otherwise put it this way. Rajnikant is Dhanush's father-in-law. Yeah. I mean, it means the same, but the question which I asked was, what relationship do Rajnikant share with Dhanush? So you're right. So you get 10 points for this. And they were very quick in answering this. They didn't even take their 10 seconds. So the next question is to Team B. It's Ranjini and Parvati there. Sonia Gandhi is to Rahul Gandhi as Menaka Gandhi is to whom? Your 10 seconds start now. Think before you answer. You guys anywhere close to the answer? Your time is running up.
11: Is it Indira Gandhi?
0: No, I'm sorry. That was a very...
12: No,
0: it passes on to the next team. Team A, do you know the answer? I'll repeat the question for you. Sonia Gandhi is to Rahul Gandhi as Menaka Gandhi is to whom? Your time starts now.
10: Varun Gandhi.
0: Yes, you're right. You don't have to think about it. Sonia Gandhi is Rahul Gandhi's mother. So is Menaka Gandhi to Varun Gandhi. So the second question in round one to Team A. What relationship do Kanimuri and Karunanidhi share? Your time starts now.
10: Father and daughter.
0: Yes, you're right. Good that you zero down to the answer because they are father and daughter and not husband and wife. And after a small laugh, we'll go to the next question with Team B. How are Pranoy Roy and Prakash Karat related? Your time starts now.
10: They are the brother-in-laws.
0: Yes, you're right. You're absolutely right. You don't have to think about it. So the final question in round one to Team A. Who is Mukesh Ambani's father? Your time starts now.
10: Dhirubhai Ambani.
0: Yes, you're right. These days, anybody can answer who's Mukesh Ambani's father. Even a fourth standard kid can easily answer it. So that's a fairly easy one for you all. Now, Team B, your question, the last question in first round. What relationship do Jawaharlal Nehru and Priyanka Gandhi share?
11: Great grandfather.
0: Yes, you're right. So can you draw the family tree for us over the mic?
10: What family tree?
0: I mean, great grandfather, you said Jawaharlal Nehru and Priyanka Gandhi. So can you name who the grandfather of Priyanka Gandhi is and who's the father of Priyanka Gandhi or even the mother?
10: Okay, Nehru's daughter is Indira Gandhi.
0: Okay.
10: Indira Gandhi's, has two sons.
0: Okay.
10: Rajiv Gandhi and Sanjay Gandhi. And Rajiv Gandhi's daughter is Priyanka. Priyanka Gandhi.
0: Okay. After sorting out this jigsaw puzzle, they are close to the answer. I mean, they are right. Jawaharlal Nehru is the great-grandfather of Priyanka Gandhi. So at the end of round one, the scores stand like this. Team A with 35 and Team B with 20. So a big round of applause for Team A. Okay, this is time for the next round. And it's time to brush up our epic knowledge. So is anybody over here quite, I mean, do you know epics, the Ramayana and the Mahabharata? Okay, Team B seems to have some knowledge about it and Team A, I'm sure these questions are very simple for you all to answer. So team, this time we start with Team B. The first question goes to you. Who are Karna's parents? This is from Mahabharata and your time starts now.
10: Kunti is the mother of Karna and the father is Sun God.
0: Yeah, you're right. So can you name the father of the Pandavas? Yeah, you're right. You're perfectly right. So you don't get extra marks for the bonus question, okay? So the Team A, your question now. What relationship does Ravana and Mandodari share?
8: Their husband. I think their husband.
0: Yeah, you're right. The teams are so well-versed with their epics. So without any hesitation, I'll go to the second question of the round two. Name the three wives of Dashratha.
11: Yeah.
0: Your time starts now. Think clearly. Even if you get the name of one wife wrong, you don't get any points for this.
10: I know this.
0: Your time is running out.
10: One is Kaikeyi.
11: Shushmita or someone.
10: No. It's Subhadra, I think. Subhadra. And Kaushalya.
0: Yes, you're right. The three wives of Dashratha are Kaushalya, Kaikeyi and Subhadra. Now, the second question to Team A. Who is Urmila's husband? Your time starts now. And Team B seems to know the answer.
10: Lakshman, one of the two.
0: Clock is ticking.
10: We pass.
0: Lakshman! You pass it. That's the first one which I heard. So the question passes to the team.
10: It's Lakshman.
8: It's Lakshman.
0: Yeah, you're right. I'm sure Preeti is going to have a fight with Vaishali today. Okay, the last question of round two. Team B, your question. Name the two kids of Rama and Sita.
11: It's Lava. One is Lava and some happy.
10: And it's Kusha.
0: Yes, you're right. The two kids of Rama and Sita are Lava and Kush. The last question in second round to Team A. Who is the son of Vayu and Anjana? Your time starts now.
8: Is it Hanuman?
0: Yes, you're right. You don't have to doubt about it. So there's a high five there in Team A after the fight. So at the end of this round two, the scores stand like this. Team A gets 55 and Team B gets the same 55. So the last and the deciding round for the quiz is acronyms. I shall give you these abbreviations on the latest family trends. As I told you before, the quiz has the main focus on relationships and the first two rounds focused on the relationship between celebrities and epical characters. Now it's time for acronyms. We start from Team A now. The first question to Team A. Expand yuppies.
10: young urban professionals.
0: Yes, you're right. So that's a difficult one, Radho. Yuppies, young urban professionals. Now, Team B, your question. Expand SINC.
10: Single income, no kids.
0: You were quite close to the answer. But according to the proper acronym, it is single income, numerous kids. So you don't get a point over here. Team A, your question, your second question for round three. Expand DINK.
10: Double income, no kids.
0: Yes, you're right. I think the team A was a little confused after the SINC question. That was numerous kids and it's no kids here. Okay, the second question of the round three goes to Team B. Expand YAVIS. YAVIS.
10: Young. We don't really know this, so we'll just like pass
0: it on to the next team.
10: Young, attractive, verbal, intelligent, and successful.
0: Yes, you're right. You got it right there for a past question. And
10: thanks to us.
0: Now, the last question of the quiz goes to Team A again. Expand Sindbad.
10: Single income. No boyfriend and desperate.
0: Yes, you're right. Vaishali got it there, right? Okay, now Team B, it's your chance now. This is the deciding question of the quiz, Radha. So, we all know sitcom is situational comedies. We know it, right?
10: Yes.
2: Yeah.
0: So, what is sitcom according to the relationship acronyms?
10: Single income.
0: Your time is ticking.
10: T for?
0: So, Savika, is the time up? So, I think the question passes to the team A. What is sitcom? Expand sitcom.
10: Single income. Two children. And oppressive mortgage.
0: Yes, you're right. You're absolutely right. So, this decides the winner of this quiz. Team A, the winner of this quiz. And Team B, you were just so close to them. So, and at the end of this, I would like to say something. This quiz aimed at throwing light on the new growing trend of the scenario in Chennai. There are a lot of new trends coming up in Chennai, like the DINK, the YAVIS, and the other things. So, like young urban professionals to be, we shall get acquainted to such terms, lead our life in a more moralistic way. Thank you for coming here and joining us for this quiz.
10: Thank you.
2: After listening to this package, I'm sure all of us will look at relationships we share with our loved ones in a more open way. We can ward away the myths prevailing about all what was discussed and see the lighter side of life. Single parenting and DINK are not necessarily made by choice, but still, it is for us to accept these differences and boost up the morale of our society. We hope you enjoyed this show. From all of us here in the studio, here's wishing you all a very nice day. Thank you.

0: MOP FM 107.8.
1: ஹலோ லிசனர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்ச்சியின் பேர் வந்து மனசாட்சி பேசுகிறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சியில நம்ம போன வாட்டி நிறைய பேரோட பார்த்தோம், அந்த மாதிரி நம்ம கால் பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது சம்பவத்தை பகிர்ந்துக்கணும்னா எங்க கிட்ட கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அத நம்ம பேச்ச மதிச்சு நம்மளுக்கு ஒருத்தர் கால் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அவர் பேர் வந்து அமுதன். அவங்க ஐடி கம்பெனில வேலை செய்யறாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேட்கலாமே.
2: Hi, this is Amudan. I'm working in multinational company as finance manager. Oh, nane peethu vidaramichitena என்னோட ஃபிளாஷ்பேக்கு கொஞ்சம் போயிட்டு வரலாம். ஐ திங்க் இந்த ஒரு 5-10 நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த அமுதனை பார்ப்பீங்க. என்னோட சொந்த ஊர் விருதுநகர் பக்கத்தில் ஒரு ஸ்மால் வில்லேஜ், 7000 பண்ணை. நான் 1978 வருஷம் பிறந்தேன். என்னோட அப்பா ரொம்ப டிசிப்ளின் அண்ட் கண்டிப்பான ஃபாதர். அம்மா எங்க பசங்களையும் புருஷனையும் லவ் பண்ண மட்டுமே தெரிஞ்ச கண்டிப்பான ஒரு அம்மா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்தேன். ரொம்ப மிடில் கிளாஸ். பணத்தோட அருமை என்னன்னு அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஹியூமன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஒரு ரொம்ப கட்டுக்கோப்பா வளர்ந்த ஒரு சூழ்நிலையில என்னோட ஸ்கூலிங் லைஃப் ரொம்ப அருமையா என்ஜாயபிளா போச்சு. எல்லாருக்கும் அடலசன்ட் ஏஜ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பீரியட். அதுதான் லைஃப டர்ன் பண்ற ஒரு பீரியட். அந்த வாழ்க்கையில தான் என்ன தப்பு இருக்கு, என்ன ரைட் இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாம எல்லா தப்பையும் பண்ண தோன்ற ஒரு வயசு. அந்த வயசுல எனக்கு தெரிஞ்ச சில ஸ்வீட் மெமரிஸ் ஒன்று. அங்க வில்லேஜ்ல எல்லாம் உங்களுக்கு சிகரெட் வெளியில அடிச்சா எல்லாரும் தெரிஞ்சிடும். அதனால எங்க வீட்டுல எங்க அண்ணன் தம்பிங்களோட பேப்பரை சுத்தி பொருத்தி பார்ப்போம், சிகரெட் அடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் அந்த புகை இன்னைக்கும் என் மனசுல நிக்குது. ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். உண்மைக்கே சொல்லுனா தேங்க்ஸ் டு தட் பர்டிகுலர் மொமெண்ட். நான் இன்னைக்கு வரைக்கும் சிகரெட்டை தொடாம இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த மொமெண்ட்ஸ் தான். என் வீட்டுக்குள்ளக்கே என் அண்ணன் தம்பிகளோட பேப்பர் சுருட்டி சிகரெட் அடிச்ச அந்த மொமெண்ட் தான் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு லைஃப்ல டிசிப்ளின், இன்னைக்கு வரைக்கும் வேல்யூஸ், பண வேல்யூ இதெல்லாம் எங்க அப்பா கத்து கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்பெல்லாம் எல்லாருக்கும் பாக்கெட் மணி இப்படி எல்லாம் பெருசா உண்டு. அப்ப எங்க வீட்டுல எல்லாம் பெரிய பாக்கெட் மணின்ற ஒரு விஷயமே கிடையாது. என் நண்பனோட பேனாவை உடைச்சிட்டேன். அதை வீட்டில் போய் சொல்லி நான் திருப்பி வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து எங்க அப்பாவுக்கு தெரியாம, எங்க அப்பா அப்ப ஊருக்கும் போயிருந்தாரு, எங்க அப்பாவுக்கு தெரியாம 5 ரூபா அவர் கல்லாப்பட்டியில திருடினேன். அப்ப பஸ்ல வந்தவர் திடீர்னு பார்த்து கையை பிடிச்சி அன்னைக்கு என்னை அடிச்சிருந்தாருன்னா சத்தியமா நான் இன்னைக்கும் ஒரு வேளை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பேன். இதுக்கு மேல தப்பு இதுக்கு மேல பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஆகுதேன். ஏன் ஆகுதேன் அவர் நிறுத்துன்னு சொல்றாரு, ஏன் ஆகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஏன்னா கில்டி கான்சியஸ். அந்த கில்டி கான்சியஸும் அஃப்கோர்ஸ் என் லைஃப்பை டேர்ன் பண்ண செகண்ட் மொமெண்ட். அதே வயசுல தான் எல்லா பாசிட்டிவும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கூட. நான் சிகரெட் பிடிச்சது சொன்னேன், திருடினதை சொன்னேன். அக்கா அண்ணன் தம்பி கூட எல்லாருக்கும் அம்மாவுக்கும் தெரியாம சினிமா பார்க்கறது, ஊரை சுத்திட்டு வர்றது, இது எல்லாம் தாண்டி அந்த வயசுல தான் அந்த வயசுல தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறதும். இப்போ சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும். ஏன்னா அப்போல்லாம் அந்த வயசுல 11 வயசுக்கு மேலே சைக்கிள் கற்றுக்கலைன்னா வில்லேஜில் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டோம். இப்பெல்லாம் நீச்சல் பழக இருக்கு, ஸ்விம்மிங் பூலில் ட்ரைனிங் அது இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் சித்தப்பா என்னை அப்படியே கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டார். அதோட 80 அடி ஆழம். அதுக்கடுத்து தள்ளி விட்டதான் தெரியும், நானாக நீந்தி வந்ததான் தெரியும். இது மாதிரி ஒரு 2 நாள் நடந்துச்சு. அதுக்கடுத்து நீச்சல் நானாக கற்றுக்கிட்டேன். இதுதான் அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல். எதையுமே ஸ்பூன் ஃபீடிங் இல்லாமல் சுயம்புவாக கற்றுக்கிட்ட அந்த ஒரு இது என்னோட லைஃபை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கான்ஃபிடண்டாக கொடுத்தது. அகெயின் அந்த ஒரு லைஃப் இன்னும் மறக்க முடியாது. வில்லேஜில் ஊர் திருவிழா. ஊர் திருவிழான்றது அதாவது எல்லா ஊர்லேருந்தும் அந்த ஊருக்கு வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுற ஒரு விழா. ஆனால் எங்களுக்கு புது சட்டை புது ட்ரெஸ்ஸு கிடைக்கிற அதே, ஏன்னா இந்த இப்போல்லாம் பர்த்டேக்கு எடுத்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் எடுத்துக்கிறாங்க. அந்த காலத்தில் எங்களுக்கு திருவிழா, தீபாவளி, இந்த மாதிரி விசேஷங்களுக்கு மட்டுமே துணி எடுத்துகிட்டு இருந்த ஒரு விஷயம். பட்டாசு துப்பாக்கி அப்படின்ற ஒரு வாங்கிறதுக்காக அப்பாட்ட அகம்பிடிச்சு அழுது வாங்கி அதோட அந்த டேஸ்ட்டுக்கு இப்போவும் அது மனசில் நிற்கிது. இப்போ எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடியே கொடுத்து கொடுத்து பழகிறோம். அப்போது கேட்டால் கிடைக்கும், ஆனால் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். இந்த பழக்கத்தை எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். புது ட்ரெஸ் போடுறதுக்காகவே திருவிழா கொண்டாடுவோம், புது சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே திருவிழா கொண்டாடுவோம், பட்டாசு வெடிக்கிறதுக்காகவே கொண்டாடுவோம். சொந்தக்காரங்களை பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க, அதுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் எங்களுக்கு அன்னைக்கு தான் சொந்தக்காரங்க வந்தால் நாங்கள் ஸ்வீட் சாப்பிடுவோம், அதுக்காகவே பொங்கல் கொண்டாடுவோம். இப்படியெல்லாம் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சேர்ந்ததான் அந்த வில்லேஜோட திருவிழா வாழ்க்கை. எல்லாருக்கும் ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாதுன்ற மாதிரி எனக்கும் ஸ்கூல் லைஃப் மறக்க முடியாது. அங்கே வில்லேஜில் எல்லாம் 10th வரைக்கும் கோஎஜுகேஷன் கிடையாது. ஸோ +1 +2 தான் என்னோட கோஎஜுகேஷன் லைஃப். அது எங்களுக்கு கோஎஜுகேஷன் லைஃப் மாதிரி இருக்காது. அந்த பக்கம் திரும்பினா, இந்த பக்கம் திரும்பினா எங்க வாத்தியார் என்னை அடிப்பாரு. அதை பார்த்துக்கிறதுக்கு வேற திருடங்கையிலே சாவி கொடுக்குற மாதிரி என்கிட்ட யாரு பாக்குற அப்படின்ற மாதிரி பொறுப்பை வேற கொடுத்துருவாரு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நானும் பார்க்க முடியாது, அடுத்தவரையும் பார்க்க விடக்கூடாது. இதுதான் என்னோட கொடுமையான லைஃப். பிளஸ் ஒன் பிளஸ் டூல அப்படி ஒரு லைஃப்ல இருந்து வாழ்ந்துட்டு இது பாசிட்டிவ், இது நெகட்டிவா சொன்னாலும் பாசிட்டிவா அந்த ஒரு வாத்தியார் செல்வராஜ் அப்படின்னு ஒரு வாத்தியார், பிளஸ் ஒன் பிளஸ் டூல எனக்கு அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், அவர் இன்னைக்கு இல்ல. அவரோட முயற்சியில தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு அமுதன் பைனான்ஸ் மேனேஜர் நிக்கணும்னா அவரோட தயவு, அவர் போட்ட பிச்சர். ஏன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூல அந்த வில்லேஜ்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வெளியில போய் படி, வெளியூர்ல போய் படி, ஐசிடபிள்யூஏ படி, சிஏ படி அப்படின்னு மாதிரி ஊக்குவிச்சு என்னை அனுப்பணும்னு ரொம்ப எங்க அப்பாட்ட சப்போர்ட் பண்ணி அனுப்பி வச்சதும் அவர் தான். அவரோட தயவுல தான் அவர் இல்லைன்னா இன்னைக்கு அமுதன் இல்ல. எப்படி எங்க அப்பா அம்மா இல்லாம இல்லையோ நான் அது மாதிரி எங்க செல்வராஜ் வாத்தியார் இல்லாம நான் இல்ல. இப்படி எல்லாம் ஃபீலிங்கா பேசிட்டு ஒரு காலேஜ் என்ட்ரி கொடுக்கறப்போ ஸ்கூல் டாப்பரா என்ட்ரி கொடுக்குறேன். ஆக்சுவலி அவ ஸ்கூல் டாப்பர் இன் பிளஸ் டூ. அதுக்கப்புறம் காலேஜ் தேடி அலைஞ்சி லா காலேஜ் படிக்கணும்னு நினைச்சேன். லா காலேஜ் கட் ஆஃப் மார்க்ல போச்சு. அதுக்கு எங்க அப்பா உண்மைக்கே சப்போர்ட் பண்ணல. ரெக்கமெண்டேஷன்ல போறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. சோ நான் காமர்ஸ் கிராஜுவேட்டுக்கு எடுத்தேன். அது இவ்வளவு சின்சியரா என்ன ஒரு குடும்பம் நம்பி, எங்க வாத்தியார் நம்பி ஸ்கூல் டாப்பரா ஒரு காலேஜ்ல அனுப்பிச்சா கண்டிப்பா ஒருத்தரோட ஸ்டோரி எப்படி இருக்கும் தெரியும். ஆனா அது மாதிரி என்னோட ஸ்டோரி இல்ல. என்னோட காலேஜ் பருவத்துல தான் என்னோட மொத்த ஒழுக்கமின்மை மொத்தமா சந்தோஷமா இருந்தேன். அது எனக்காகவே வாழ்க்கைய வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு பருவம் தான். இப்பவும் நான் எல்லாத்தையும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கை ரொம்ப நல்லா போச்சுன்னா அந்த வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான பீரியட் கோல்டன் பீரியட்னா என்னோட விருதுநகர் விஎச்என்எஸ்என் காலேஜ்ல வாழ்ந்த அந்த 3 வருஷம் தான். நான் நல்லா எல்லாம் போனேன் இல்ல நாசமா போனேன்னா அதுக்கு காரணமும் அந்த பர்டிகுலர் 3 வருஷம் தான். ஏன்னா அந்த காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன். ஸ்கூல் டாப்பரா இருந்த 90% இருந்த ஒருத்தன் அங்க 49% எடுத்து ரீவாலியூஷன் போட்டு 50% எடுத்த ஒரு ஸ்டோரி கேட்கணும்னா என்கிட்ட வந்து தயசு கேட்டுக்கோங்க எல்லாரும். அங்க என்ன ஜாலியா இருந்தா என்ன அப்படி மாத்தி அமைச்சது அப்படின்னா, ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் அதை தாண்டி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை அங்க போயிட்டு இருந்துச்சு அந்த காலேஜ்ல. ரொம்ப இது நாங்க பால்வாடி ஸ்கூல் அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ற ஒரு ரேஞ்சில அந்த காலேஜ் இருந்துச்சு. பிரின்சிபல் வெரி மச் ஆட்டோக்ராட்டிக். அவர் பிடியிலிருந்து விடுவிச்சோன்னு கூட சொல்லலாம். நாங்க எங்க தலைமுறை நாங்க எங்க செட்ல ஆக்சுவலா நார்மலா பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது டிஸ்மிஸ் பண்றதை விட்டுட்டு நாங்க அவரை டிஸ்மிஸ் பண்ண வச்சோம். இந்த ஒரு சரித்திரமும் நடந்தது அந்த பீரியட்ல தான். ஐ குட் சே லைக் ஐ பிகேம் அ வெரி பிக் பாலிட்டிஷியன் டியூரிங் தட் டைம். சோ காலேஜ் முடிச்சாச்சு, அடுத்து என்ன உயர் படிப்பு. அதுக்கு என்ன கெட்டும் பட்டணம் போவாங்க. நானும் அதே கேஸ் தான், கெட்டும் சென்னை பட்டணம் வந்தேன். சென்னை பட்டணத்துல ஒரு அருமையான காலேஜ் பச்சைபாஸ் காலேஜ். பச்சைபாஸ் காலேஜ்னு உங்களுக்கு ஜோக்கா தெரியும், பட் இன்னைக்கும் நான் சொல்லுவேன் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு சென்னை சிட்டிக்குள்ள பச்சைபாஸோட ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இன்னைக்கும் எந்த ஒரு காலேஜும் கிடையவே கிடையாது. ரொம்ப சீரியஸோட அதாவது 90% வாங்கிட்டு 50% கூட வாங்க முடியாத ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இங்க வந்து அட்லீஸ்ட் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு அமுதன் ரொம்ப சீரியஸா படிக்க ஆரம்பிச்சு எம்ஏ கார்பரேட் ஒரு 60% ட்ரை பண்ணி வாங்கி அதுக்கடுத்தும் அப்பாவோட சம்பாத்தியத்துல ஒண்டிஜி இருக்க பிடிக்காம பினான்சியலா டிபெண்டா இருக்க பிடிக்காம ஒரு முதல் ஜாப் ஷார்ப் டிடெக்டிவ்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனில அக்கௌண்டா ஜாயின் பண்ணேன். அது என்ன வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். 2 மாசம் தான் வேலை பார்த்தேன். ஆக்சுவலா அந்த ஓனர் ஹைதராபாத், ஐ குடன் கம்யூனிகேட் வெல், இதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஐ குட் மேனேஜ் இங்கிலீஷ் ஆன் த டைம். இப்போ பேசுறேன் சரளமா பேசுறேன், ஐ கேன் மேனேஜ் ஃப்ளூயன்ட்லி பிகாஸ் கரண்ட்லி ஐ எம் டீலிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸ். இப்போ என்னால டீல் பண்ண முடியும். அப்போ என்னோட பெரிய டிராபேக் இருந்தது கம்யூனிகேஷன். ஆன் த டைம் ஐ ஹவ் ரியலைஸ்ட் வெரி மச் ஹவு கம்யூனிகேஷன் இஸ் பவர் அப்படின்றத ஐ ஹவ் ரியலைஸ்ட் தட். பட் அந்த மொமெண்ட் என்ன சிந்திக்க வச்சு அதுக்கப்புறம் நான் தனியா பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து ராதாகிருஷ்ண எலக்ட்ரிகல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன். ஒரு 3 வருஷம் ரொம்ப சுகமான பீரியடா போச்சு. அந்த டைத்துல தான் என்னோட சோசியல் லைஃப் லைன்ஸ் கிளப் That changed me a very lot. Lions Club பத்தி பேசணும்னா ரொம்ப ஒரு நேரம் பேசிட்டே போலாம். லைன்ஸ் கிளப்னா நிறைய பேருக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன். அதை தாண்டி அவ்வளவு பெரிய பணக்காரங்க ஏன் அந்த சேவை செய்யணும்னு யாருக்குமே க்வெஸ்சன் தோன்றது இல்ல. அதையும் தாண்டி அவங்க லியோ கிளப் அப்படின்ற மாதிரி ஒரு இளைஞர்களை ஊக்குவிச்சிட்டு இருக்கிற ஒரு சங்கத்தை அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த லியோ கிளப்ல தான் நானும் மெம்பர். அந்த கிளப்ல தான் எனக்கு எப்படி அட்ரஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி மைக் முன்னாடி நிக்கணும், தடுமாறாம பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அமுதன் இருக்கிறான்னா எப்படி பச்சைபாஸ் காலேஜ் இந்த எல்லா காலேஜஸும் ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரி லியோ கிளப் இஸ் வைட்டல் ரோல் டு பிளே அமுதன் ரோல். இதை யாராலும் தவிர்க்க முடியாது, அப்படி ஒரு கான்பிடண்ட் கொடுத்தது. அதை தாண்டி சோசியல் சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். நான் இதுவரைக்கும் யாருக்கும் சொல்லிக் கொடுத்தது இல்லை, ஆனா அந்த லியோ கிளப் மூலமா ஒரு ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன், வயசானவங்களுக்கு பொருளுதவி செஞ்சிருக்கிறேன், பிளைண்ட் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய காம்படிஷன் நடத்தி அவங்களை என்கரேஜ் பண்ணிருக்கேன். இப்படி பல விஷயங்கள் பண்ணது அந்த மூமெண்ட்ஸ் தான். சோ அந்த மூமெண்ட்ஸை தாண்டி வெளில வர்றப்போ அதான், அதுக்கு நடுவில் என்ன நம்ம இப்படி ஒரு கூலிக்காரனா இருந்துட்டு இப்படி இவ்வளவு சர்வீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சிந்திக்க வச்சது அந்த மூமெண்ட் தான். சோ ஐ ஸ்டார்டட் மை பிசினஸ், ஓன் பிசினஸ், அண்ட் I could do that particular business around 8 months. அது ஒரு பெரிய ஃப்ளாப்னு சொல்லலாம், பட் ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் தட் பிஸ்னஸ். எவ்வளவு தோல்வியாச்சோ அப்போ, இப்போ 4 லட்சம்ன்றது பெரிய விஷயம் இல்லை, அப்போ ஒரு 4 லட்சம்ன்றது ஒரு பெரிய அமௌண்ட், அது கடனான ஈவன் இப்போ வரைக்கும் என் குடும்பத்துக்கு தெரியாது. அந்த ஒரு மொமெண்ட் தான் என்னை சோ கால் ப்ரொஃபஷனல், கரண்ட்லி ஐ எம் ப்ரொஃபஷனல், ஐ ஹாவ் டு கிவ் டியூ ரெஸ்பெக்ட் ஆன் த ப்ரொஃபஷன். ஸோ ப்ரொஃபஷனுக்கு மறுபடியும் திரும்பி வந்தேன். ஃபோர்ட் பிஸ்னஸ் சர்வீஸ் சென்டர், ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஒரு 3 இயர்ஸ், அப்புறம் ஃபிளெக்ஸ்டானிக்ஸ்னு ஒரு 6 வருஷம், இப்ப ஆர் ஆர் டான்லி 3 வருஷம். சோ ஆர் ஆர் டான்லி அப்படின்றது கம்பெனில இப்ப பைனான்ஸ் மேனேஜரா இருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, அதிசயமா இருக்கு. ஒரு வில்லேஜ் ஸ்கூல்ல உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியாது, நாங்க 3வது வகுப்புல தான் ஏபிசிடி படிச்சோம். அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கேன் ப்ரூவ் தட் வி கேன் ஐ மீன் ஹேண்டில் யூஎஸ் கிளைண்ட்ஸ். இப்போ யூஎஸ் கிளைண்ட்ஸ் என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னே சொல்ல முடியும், ஏன்னா ஐ அம் ஜஸ்ட் டாமினேட்டிங் தம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ். So, they are dependent and they are dependent on my service. In that way, I can proudly say, I have improved from scratch, I mean stretched from rural to America. So, இது எல்லாராலையும் முடியுது. கடைசி இது மெசேஜ் கொடுக்கறதுக்காகவோ இது கொடுக்கறதுக்காகவோ இல்லை, இது என்னோட மலரும் நினைவுகள், என்னோட வாழ்க்கை பாதை. இந்த வாழ்க்கை பாதையில இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா என்னோட திருமண வாழ்க்கை. 2006 எனக்கு திருமணம் நிச்சயமாச்சு. எங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருமண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இதுல ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறேன், என்னன்னா நம்ம வாழ்ந்ததுக்கு அடையாளமா நம்ம திருப்பி அப்பா அம்மாக்கு பினான்சியலா என்ன பண்ண முடியும்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு கொடுக்கற மரியாதையா நான் இதை நினைச்சேன். இந்த திருமண வாழ்க்கைய, திருமண வாழ்க்கைய முடிவு செய்யற உரிமைய, அவங்களுக்கு கொடுக்கற ஒரு பொறுப்பை நான் அவங்க அது எனக்கு அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கற ஒரு மரியாதையை நினைச்சேன். அந்த ஒரு விஷயத்தாலதான் எங்க அப்பா யார பார்த்து வச்சிருந்தாலும், எங்க அம்மா யார பார்த்து வச்சிருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியும் பண்ண. சோ தே ஹவ் டன் தேர் ஜாப், பிரிட்டி ஜாப். சோ இது எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்ல வரல. We can give respect to our parents in several ways. This is one of the way. That's it. So, அதையும் வச்சு நான் மெசேஜோட முடிச்சிருக்கேன். ஸோ மெசேஜோட முடிச்சாலும் என்னோட பழைய வாழ்க்கைகள் உங்களுக்கு சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது இந்த அமுதன் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையும் பஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ வுட் பி ஹாப்பி. தேங்க்யூ.
3: என் பேர் ஜெயபா, 1940 பிறந்தேன், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். 5ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனே கல்லட்டி நேரு மெட்ராஸ் வந்துட்டாச்சு. மெட்ராஸ்ல 10 வருஷம் இருந்தேன், 20 வருஷம் 7ஆம் மணிக்கு வந்தேன், 7ஆம் மணிக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு விவசாயம் பண்ணேன், ஹெல்ப்பா இருந்தேன். பிறகு வந்து சம்சாரித்தனும், உடம்பு போடுறது, மைக்கிறது, பாத்தி எடுத்து தண்ணி விடுறது எல்லாம் செய்தேன். அதுக்கு பிறகு 25வது வயசுல வட்டலு மற்ற பொருள்லாம் வாங்கி நாகர்கோயில் சங்கனாச்சேரி மற்ற ஊர்களுக்கு கொண்டு போனேன். 1968 திருமணம். திருமணத்துக்கு பிறகு எங்களுடைய அம்மாவுக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிடிக்கல. 1969 சிறு பெட்டி கடை வச்சேன், பெட்டி கடை கட்டல. அதுக்கப்புறம் பருத்தி கடை வச்சேன், அதுவும் கட்டல. அரிசி கடை வச்சேன், அதுவும் கட்டல. அதுக்கு பிறகு பருத்தி கடை, பருத்தி கடை ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு வெங்கடேஷ் ஸ்டார்டிங் கம்பெனி 1983. 60-க்கும் 78 கிடையில சம்சாரத்தில் நல்ல ஓகோன்னு இருந்தது. சம்சாரத்துக்கு கட்டினது, விவசாயி கட்டினது, அதாவது எல்லாரும் விவசாயம் பண்ற அளவுக்கு ஆசை இருந்தது. 72க்கு பிறகு சம்சாரத்திலிருந்து படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே இருந்துருச்சு. குறைஞ்சி இப்ப யாரும் சம்சாரம்னா ஒரே ஓட்டம் தான். என்ன எனக்கு நிலம் காடுகிற எல்லாம் இருக்கு, எல்லாம் சும்மா கிடக்கு. வாழ்க்கை முன்னேற்றம் சம்சாரி இருக்கும் போது அப்பாவுக்கு தான், எங்க அப்பாவுக்கு முன்னேற்றம். எங்க அப்பாவுக்கு பிறகு நாங்க சம்சாரத்தில நஷ்டம், வியாபாரம் முன்னேற்றம் வந்தது. அதனால வியாபாரம் இன்னைக்குள்ள நிலைமைக்கு ஒரு 5000 இருந்தாலும் வியாபாரம் பண்ணா பிழைச்சிக்கலாம் இருக்கு. இதே இதுல வந்து இந்த 5000 இருந்தா தினம் இறந்த போல சம்பாதிக்க பண்ணலாம். அதே இதுல வந்து ஒரு 5000 இறந்த போல சம்பாதிக்க பண்றதுக்கு ஒரு 2 லட்சம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு நெல்லை வாங்கணும். அது பிறகு அதுல நமக்கு பயிர் செய்யறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும். டெய்லி கூலி கொடுக்கணும். கூலி கொடுத்து முடிஞ்ச உடனே நாம விளையிற பொருளை கடத்துக்கு தான் போடணும். நாம செய்யறத ரொக்கம் ரொக்கம் கொடுத்து வாங்கி கடத்து போடணும் இருக்கு. அதே இதுல வியாபாரம் பண்ணா வியாபாரம் கடன் வாங்கிட்டு வந்து வியாபாரத்தை வித்து நாம லாபத்தை எடுத்துட்டு அவங்க அசல் கொடுத்துறோம். அதுக்கு எதுக்கு வித்தியாசம் என்னன்னா இதுதான் வித்தியாசம்.
4: துணினாலே என்ன விளம்பரம் வரும்னா சரவணா ஸ்டோர், சென்னை சில்க்ஸ், எங்க இருந்துங்க அந்த துணி வருது, யாருங்க தச்சு கொடுக்கறாங்க, அதெல்லாம் யாரும் யோசிக்கிறதே இல்லைங்க. வெறும் கடைக்கு போனோமா, ரகரகமா பார்த்தோமா, விதவிதமா யோசிக்கிறோமா, நிறைய பிடிச்சதை பார்த்து

0: அவ்வளோதான். ஒரு கைத்தொழில் கற்றுக்குனா ஒரு கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதனால அது அப்படியே வந்துட்டேன்.
1: சரி, அப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் வீடு இதெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, மேனேஜ் பண்ண கரெக்டாக டைம்லாம் இருக்கா உங்களுக்கு?
0: மேனேஜ் பண்ண டைம் கிடையாது, ஆனால் வீடு அவங்க ஒய்ஃப் பார்த்துப்பாங்க அவ்வளோதான், நான் அவங்களுக்கு அவ்வளோதான்.
1: அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: உங்கள் டெய்லி லைஃப் ஸ்டார்ட் எப்போ ஆகுது? காலையில் எத்தனை மணிக்கு கடை திறக்கிறீங்க?
0: காலையில 8 மணிக்கு காலையை திறப்போம்.
1: எப்போ மூடுறீங்க?
0: நைட்டு ஒரு 9:30 10 மணிக்கு மூடுவோம்.
1: அவ்வளோ நேரம் ஃபுல்லாக ஃபுல் வேலை இருக்கும்.
0: இருக்கும்.
1: கஸ்டமர்ஸ் கிட்டலாம் எப்படி எப்படி அவங்க உங்ககிட்ட ப்ராப்ளம்ஸ் நிறையா தருதா, இல்லை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க கஸ்டமர்ஸ்லாம்?
0: சில பேர் சொல்லுவாங்க சரியில்லை அப்படின்வாங்க, அதை திருத்தி பண்ணி தான் அனுப்பணும். சில பேர் திட்டும் போவாங்க, அதெல்லாம் என்ன பண்றதுக்கு? அதெல்லாம்
1: திட்டும் போதுல உங்களுக்கு வந்து என்ன, ஏன் இப்படி நம்ம இதுல வந்தோம் அந்த மாதிரி தான் எனக்கா தோணிட்டு இருக்கா?
0: அப்படிலாம் எதுவும் தோணுது இல்லை.
1: இப்போ உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்களா?
0: நிறைய பேர் இருக்காங்க.
1: அவங்களுக்குலாம் சொன்னபடியே கரெக்டாக செஞ்சு கொடுத்துறீங்களா?
0: கேட்குறப்ப கேட்குற டைமில் கொடுக்கணும், அது அப்போ தான் அவங்க ரெகுலராக வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக கொடுக்கணும் உங்களுக்கு.
1: தீபாவளி டைம் பொங்கல் டைம்லாம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், ஏன்னா அப்போ தான் பண்டிகை ஸ்பெஷல், எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போலாம் நீங்கள் எப்படி எல்லாருக்கும் நீங்கள் கரெக்டாக கொடுத்தாகணும், அப்போ என்ன செய்வீங்க?
0: எரிச்சலாக இருக்கும், ஏன்டா இந்த தீபாவளி பொங்கல்லாம் வருதுன்ட்டு யோசிப்போம். அப்போ தான்
1: அப்போது நீங்கள் செலிப்ரேட் பண்ண முடியாது, உங்களுக்கு அவ்வளோ டைமே இருக்காதுல்ல.
0: வீட்டில் தான், கடையில் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கடையில் தான். எல்லாருக்கும் கேட்குற டைம் கொடுக்கணும், அதில் சில இது மிஸ் ஆகும், அவங்களும் வந்து கேட்பாங்க, அந்த டைமுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கணும். தீபாவளி அன்றைக்கி கூட நைட்டு கூட செஞ்சு கொடுக்குறதுக்கும் இருக்குது.
1: நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிற நேரமும் இருக்கு.
0: இருக்கு.
1: சண்டே கூட கடை ஃபுல்லாக வச்சுருக்கீங்களா?
0: கடை ஃபுல்லாக இருக்கு.
1: வீட்டுல விசேஷத்துக்குலாம் கலந்துக்குவீங்களா கலந்துக்க மாட்டீங்களா?
0: கண்டிப்பா போவோம், ஆனா என்ன முன் மனசோட அங்க போயிட்டு இருக்க முடியாது. யார் யாருக்கு என்னென்ன பண்ணும், என்ன எப்ப எந்த டேட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் தரணுமேட்டு அந்த ஒரு ஞாபகம் தான் இருக்கும்.
1: ஃபுல் மனசோட
0: இருக்காது, ஏன்னா இந்த டைமுக்கு நம்ம தரோம்னு சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட. ஏன்னா அந்த டைம்ல கொடுத்தாதான் அவங்க திருப்பி வருவாங்க, இல்லாட்டா அவங்களுக்கு டிலே பண்ணணும்னா அவங்க ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
1: நீங்க வந்து எந்த இது நம்ம ஸ்பெஷலா தைச்சிருக்கீங்க, ஜென்ஸுக்கா இல்ல லேடிஸ்க்கா? லேடிஸ்க்கு என்ன ஸ்பெஷலா தைக்கிறீங்க, ஜென்ஸ்க்கு என்ன ஸ்பெஷலா தைக்கிறீங்க?
0: லேடிஸ் எங்களுக்கு இருக்குதான், அவங்க தான் எங்ககிட்ட கஸ்டமர் கரெக்டாக தைச்சு கொடுக்குறோம், நாங்களும் அதனால வருவாங்க. நல்லா பண்ணுறதுனா ப்ளவுஸ்லாம் நான் பர்ஃபெக்டாக பண்ணுவோம், கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் பண்ணுவோம், அந்த நம்பிக்கையோட எனக்கு இருக்கு.
1: சுடிதார் கூட தைச்சு கொடுக்குறோம்.
0: சுடிதாரம் தைச்சு கொடுத்துருக்கோம்.
2: என்ன இல்லை, எதனால இவ்வளோ நேரம் நீங்கள் மனசாட்சி பேசுகிற நிகழ்ச்சியோ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரோட வாழ்க்கை சுவாரஸ்யம் சூப்பராக சொன்னார்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் இது மாதிரி உங்களோட விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சி மனசாட்சி பேசுகிற நிகழ்ச்சி.
3: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்டு பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்து இருக்க.
4: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
3: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
5: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
4: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச், இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
6: 3 வருடங்களுக்கு பிறகு
4: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
3: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா. யோகா

0: அம்மா, பர்த்டே சூப்பரா இருந்துச்சுல? இதுதான் என்னோட பெஸ்ட் பர்த்டேமா.
1: அப்படியா, நீ ஹாப்பி தானே? சரி, இப்போ நாளைக்கு ஸ்கூல் இருக்கல மதி, லேட் ஆயிடும், நீ போய் தூங்கு சரியா?
0: அம்மா, இந்த டெக்கரேஷன் கேண்டில்ஸ்லாம் ரொம்ப அழகா

0: இருக்கு. கொஞ்ச நேரம் எரிஞ்சுட்டே இருக்கட்டுமேமா, ப்ளீஸ் ப்ளீஸ்.
1: சரி மதி, நானும் அந்த டெக்கரேஷனுக்காக தான் வாங்கினேன். சரி ஓகே, கொஞ்ச நேரம் எரியட்டும், நான் அப்புறமாவே ஆஃப் பண்ணிக்கிறேன்.
0: ப்ராமிஸ்மா?
1: ப்ராமிஸ் தாக்கண்ணா.
0: சரிம்மா, நான் போய் தூங்க போறேன். அம்மா அம்மா, ஸ்மோக் எங்க இருந்து வருது?
1: ஐயோ மதி, கர்டன்ஸ்ல தீ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
0: அம்மா எனக்கு பயமா இருக்கு.
1: பயப்படாத மதி, அம்மா இருக்கல, நம்ம வெளியில போயிடலாம். நான் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். அச்சச்சோ, டோர் வேற ஹீட்டா இருக்கேம்மா, ஓபன் பண்ண முடியலையே. சரி இரு, நான் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்றேன். ஹலோ ஹலோ, 101 ஃபயர் சர்வீஸ் ஆங்க? எங்க வீட்டுல ஃபயர் ஆக்சிடென்ட்ங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து காப்பாத்துங்களேன்.
2: அம்மா இருக்கேன் சரியா?
0: அச்சோ, அப்போ பர்த்டே கேண்டில்னால தான் இவ்ளோ பெரிய ஃபயர் ஆச்சா ஆண்டி?
3: இல்லை பாப்பா, பர்த்டே கேண்டில் ஏற்றினது தப்பு இல்லை, ஆனால் சரியான நேரத்தில் அணைக்காம இருந்தது தான் தப்பு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கும்.
0: சரிங்க ஆண்டி, இதுக்கப்புறம் இது மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்காம கான்ஷியஸா இருக்க ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஆண்டி.
1: இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்ல நெருப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். குழந்தைங்க நெருப்பு சார்ந்த பொருளோட விளையாடாம பாத்துக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல செலிப்ரேஷனை விடவும் நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஓகே மச்சான், என் ப்ரொபோசல அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத் ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏய் வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கியாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல, கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adhellam padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட நிலா வெளிச்சத்தில்
1: பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: கதை கதை கதை, எங்க பார்த்தாலும் கதை. நம்ம பாக்குற ஒவ்வொரு விஷயத்திலயும் கதை இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் கதை இருக்கு. ஆனா சில கதைகள் தான் நன்னறிகளோட இருக்கு. அப்படிப்பட்ட நன்னறி கதைகளை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். வாங்களேன், நாம கதை கேட்க போலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எல்லாருமே குளத்தை பாத்திருக்கீங்க இல்லையா? நீங்க கிராமத்துக்கு போயிருந்தாலோ இல்லது கோயிலுக்கு போயிருந்தாலோ நீங்க கண்டிப்பா குளத்தை பாத்திருப்பீங்க. கோயிலுக்கு போகும்போது அம்மா அப்பா சாமி கும்பிட சொல்லிட்டு நீங்க குடுகுடுன்னு ஓடி போய் குளத்துல மீனுக்கு பொரியெல்லாம் போடுவீங்களே, ஞாபகம் இருக்கா? நம்ம கதையிலயும் அப்படி ஒரு குளம் வருது. அதுக்காகத்தான் இத நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்கன்னு சொன்னேன். சரி, இப்ப நாம கதைக்குள்ள போலாமா? இந்த கதையோட பேரு நீர் பறவைகளும் பூங்கொடிகளும். சரி, இப்ப நான் கதையை ஸ்டார்ட் பண்றேன். ஒரு ஊர்ல பெரிய குளம் ஒண்ணு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, குளமே அழகு, அதுல பெரிய குளம்னா எவ்வளவு அழகா இருக்கும். அந்த குளத்துல ஃபுல்லா தண்ணி இருக்கிற குளத்தை பாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும்ல. அந்த குளத்துல அழகான தாமரை, ஆம்பல்னு பல விதமான நீர் செடிகள் வளர்ந்து இருந்துச்சு. அந்த குளத்துல பூஞ்செடிகள் மட்டும் இல்ல, கொக்கு நாரைன்னு பறவைகளும் வாழ்ந்து வந்தது. அந்த குளமானது தங்கிட்ட இருக்கிற நீரெல்லாம் பூஞ்செடிகளுக்கு கொடுத்து அதோட வாழ்க்கை வளத்தை பாத்துக்கிச்சு. அதே மாதிரி பறவைகளுக்கு தங்கிட்ட இருக்கிற மீன், நண்டு போன்ற உணவை கொடுத்து அதோட வாழ்வாதாரத்துக்கு வழி செஞ்சது. ஆக மொத்தம் அந்த குளம் பூஞ்செடிக்கும் பறவைக்கும் ஒரு தாயை போல இருந்தது. அந்த குளத்துல இருக்கிற பூவும் அந்த குளத்துல இருக்கிற பூஞ்செடியும் நீர் பறவைகளும் அந்த குளமும் ஒரே குடும்பம் போல வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயத்துலதான் குளத்திற்கு ஒரு கெட்ட காலம் வந்தது. அது என்னன்னு பாக்குறீங்களா? குளத்துக்கு என்னங்க கெட்ட காலம் வரும்? மழை பெய்யாது, அதுதான் கெட்ட காலம். ஒரு வாட்டி அந்த ஊர்ல மழையே பெய்யல, அதனால அந்த குளம் வறண்டு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறையறது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல மண் தர மாதிரி அந்த குளமே மாறிடுச்சு. இத பார்த்த பறவைங்க எல்லாருமே இனிமேல் இந்த குளத்தால நமக்கு பிரயோஜனமே இல்ல, நம்ம வேற குளத்தை தேடி போய்க்கலான்னு அத்தனையும் ஜிட்டா பறந்து போயிடுச்சுங்க. பாவம் பூச்செடிகள் என்ன பண்ணும், ஒரு மீட்டிங் போட்டாங்க எல்லா பூச்செடிகளும் சேர்ந்து. அதுல ஒரு வயசான பூச்செடி தான் தலைமை தாங்கிச்சு. மத்த சின்ன சின்ன பூச்செடிகள்லாம் அந்த வயசான பூச்செடிகள் கிட்ட தன்னோட குறைய சொல்ல ஆரம்பிச்சது. இத பாருங்க தலைவரே, நம்ம கிட்ட தண்ணி இல்ல, தண்ணி இல்லாம நம்மளால வாழ முடியாது. நம்ம என்ன நாரைகளா பறந்து போறதுக்கு, நாரைகள் மாதிரி நமக்கு ரக்கம் தான், நம்ம பறந்து போயிருக்கலாம். நம்மளால இப்ப பறந்து கூட போக முடியாது, நம்ம இங்கேயே கடந்து சாக வேண்டிதான் அப்படின்னு ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சது. அதுக்கு அந்த வயசான பூச்செடி சொல்லுச்சு, உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஒரு விஷயத்த நீங்க நினைச்சு பாக்கணும், அது என்னன்னா நிறைய தண்ணி இருக்கும் போது இந்த குளம் நமக்கு ஒரு தாய் மாதிரி இருந்தது. அதுக்குன்னு தண்ணி இல்லன்ன உடனே அந்த நாரைகள் மாதிரி நன்றி இல்லாம நீங்க விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே இருந்து நம்ம இறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த குளத்தை விட்டு நம்ம போக கூடாது அப்படின்னு வயசான அந்த பூஞ்செடி சொல்லுச்சு. இத கேட்ட மற்ற எல்லா பூஞ்செடிகளும், ஆமா ஆமா தலைவரே, நாங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இறந்து போனாலும் பரவாயில்ல, இந்த குளத்தை விட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இத வானத்திலிருந்து வர்ண பகவான் பாத்துட்டு இருந்தாரு. வர்ண பகவான் யாருன்னு தெரியும்ல, அவரு தான் நமக்கு மழைய தரவரு. அவர் இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு மனம் குளிர்ந்து போய் ஜோன்னு மழை பொழிஞ்சாரு. நீங்களும் மழையில நினைஞ்சிருக்கீங்களா? ஜோன்னு பெய்யுமே மழை, சில்லுன்னு இருக்குமே, அதெல்லாம் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு ஆட்டம் போட்டிருக்கீங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த பூச்செடியும் குளமும் ஜோன்னு பெய்யற மழையில சந்தோஷமா நினைஞ்சது. அந்த குளமும் நிறைஞ்சது. மறுபடியும் நாரைகளும் அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து குளத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நமக்கு ஒருத்தர் உதவி செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவி செஞ்சவரு கஷ்டத்துல கூட இருக்கலாம், ஆனா கஷ்டத்துல இருக்கிற சமயத்துல அவர் நம்ம விட்டு போயிட கூடாது. அட்லீஸ்ட் நீங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, கூட இருந்து ஆறுதல் சொல்லுங்க, அதுதான் நல்லது. சரிங்களா? வேற ஒரு நாள் வேற ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன நேயர்களே, கதையெல்லாம் ஜாலியா கேட்டீங்களா? உங்களுக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். சரி, வேற ஒரு நாள் வேற ஒரு கதையோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிட

0: கை கழுவிட்டு சாப்பிடணும்னு.
1: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
0: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். சரியா?
1: ஓகே மேம்.
2: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு டாக்டர்? நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? ரத்தம் வரல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: ஆமாமா. நாங்க இதுமல்லந்து போமா ஸ்லிப்பர் போடுங்க போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமே ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூட சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம். அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
0: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
5: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்த, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மொளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடி குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிமா சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போக வேண்டாம்.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ
2: அடுத்ததா இப்ப நம்ம கிராமிய இசையில முக்கியமான பங்கு வகிக்கிற தாலாட்டு பாடல்களை கேட்க போறோம். தாலாட்டு அப்படிங்கறது நாவை ஆட்டி பாடுற பாட்டுங்கிறதுனால தாலாட்டு அப்படின்ற பேர் வந்தது. இந்த பாட்டு பாடும்போது குழந்தை வந்து அம்மாவோட முகத்தை பார்த்து அம்மா எப்படி நாக்க சுழட்டி பாடுறாங்க அப்படிங்கறத பார்த்தே பேச கத்துக்குது. இந்த தாலாட்டு பாடல்கள்ல பொதுவா தான் பிறந்த வீட்டோட புகழையும் தான் பிறந்த ஊரோட புகழையும் இந்த குழந்தையோட வம்சம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கதா இருக்கு அப்படிங்கறதையும் இந்த பாடல் வழியா அம்மா குழந்தைகிட்ட பேசுற மாதிரி இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப இந்த பாடல்களை பாட வந்திருக்கிறவங்க 72 வயது நிரம்பிய முதல் தலைமுறையை சேர்ந்த மிஸ்ஸஸ் இந்திரா லட்சுமணன், 2ஆம் தலைமுறையை சேர்ந்த மிஸ்ஸஸ் வள்ளியம்மை லட்சுமணன், 3ஆம் தலைமுறையை சேர்ந்த மிஸ்ஸஸ் ராமலட்சுமி லட்சுமணன், இவங்க நமக்காக செட்டிநாட்டு பக்கம் நகரத்தார் வழக்குல தினசரி பாடுற தாலாட்டு பாடல்களை பாடி காட்ட வந்திருக்காங்க.

நெல்லி மரந்தோப்பாக அஞ்சும் பயிராக கத்தனையும் காய் காய்க்க கொய்யா அவழுத்து கொண்டு வந்தார் ஐயாக்கள். கொத்தோட மிந்திரியும் கோடி மிளகும் கொண்டு வந்து ஏலங்கிராம்பு இள சோட கொண்டு வந்து பருவ பிலாப்பழமோ பறித்து வந்தார் ஐயாக்கள். மாசி வடுவோ வைகாசி மாம்பழமோ கோடை பலாப்பழமோ கொண்டு வந்தார் ஐயாக்கள். ஏலக்காய் காய்க்கும் இலை நூறு பிஞ்சிவிடும் ஜாதிக்காய் காய்க்கும் தாய் மாமர் அல்லையில எல்லையடித்த அலையில இயங்குறதும் செண்பகமாம். கொள்ளையடித்த அலையில கூபுறதும் செண்பகமாம். வெள்ளி கிளி இழிப்பை விளையாட கொண்டு வந்து தங்க கடிகாரம் தாய் மாமன் கொண்டு வந்து மாங்காயும் தேங்காயும் மகிழ்ந்து விளையாட அம்மா அரண்மனைக்கும் அமைந்த மருமகவனோ மாமுடி மார்சேனைக்கும் வாய்த்த மருமகனோ. வைகை பெருகி வர வாந்தமணல் ஊந்து வர ஊந்து வந்த தண்ணியில மச்சதிரா கண்ணுகளாம். அப்பக்கறி சமைத்து மச்ச காவடிகள் தான் எடுத்து சென்று மலையேறி சலங்கை மணி ஓசையிட அதை பார்க்க கோடிசனம் ஆண்டவுக வாசலன்னு அன்புடனே தண்டரட பால அலபிஷேகமாம். பழனிமலை ஆண்டவர்க்கு பசும்பன்னால் காவடியாம் பச்சைமயில் வேலவர்க்கு பார்வதியால் புத்திரக்கு தேனா அலபிஷேகமாம். தென்பழனி ஆண்டவர்க்கு செம்பன்னால் காவடியாம் திருச்செந்தூர் வேலவர்க்கு மச்சத்தால் காவடியாம் மலைப்பழனி ஆண்டவர்க்கு மயிலனையாழ்வள்ளி மான் விரட்டும் சோலைகளாம். கீழ வைகாவிரியாம் கிளிமொழியாழ்வள்ளி கிளி விரட்டும் சோலைகளாம். மேல வைகாவிரியாம் மெல்லி நல்லாழ்வள்ளி விஸ்தார பொய்கைகளாம். சருகு சனல் காவடியாம் சண்முக வேலாயுதற்கு திருவாவினன்குடியில் சரவண பொய்கைகளாம். ஆறிரண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க அரங்கருக்கும் திருமயத்து மெய்யருக்கும் கரைமேல் கருப்பருக்கும் கைலாசநாதருக்கும் காசி விஸ்வருக்கும் சாலாட்சி அம்மனுக்கும் சித்தம்புலவருக்கும் ஜன்புலிங்கநாதருக்கும் ஜெகஜோதி அம்மனுக்கும் ஆரூர்

0: பிள்ளிமான் பற்பசுவா, ஆறாரும் பொன்னாலதில்லை அம்பலரும் பொன்னாலே, ரதத்தின் மேல் ஏறி வரும் நடராசர் பொன்னாலே, தேரின் மேல் ஏறி வரும் தில்லை சிவகாமி பொன்னாலே.
1: பெரிய மதுரையிலே பிள்ளையார் கோவிலிலே லக்ஷ்மி அந்தி தலம் மூழ்கி அரச மரம் சுத்தி வந்து பிள்ளைக்கனி வேணும் என பெருந்தவம் செய்தாளாம். ஆக்காட்டு ராசாவாம் அதிர்ஷ்டமுள்ளேனாவாம் கொழும்பில் இருந்து கொண்டு வந்த தந்தம்மாம். சொர்ணத்தால் அங்கி பண்ணிய சுப்பையா புத்திரனோ, தங்கத்தால் அங்கி பண்ணிய தர்மதூர புத்திரனோ, உப்புக்கு சீனி கொடுத்த உயர்ந்த குடி பேரேனோ, வெள்ளி கடகமாம் வெள்ளாட்டு சீதனமும் பூவெடுத்து பூசை செய்த புண்ணியவா பேரனோ, உத்திரட்டாதி நட்சத்திரமும் உயர்ந்த குடி பேத்திகளாம், இழுப்ப குடியாம் இணை சேர்ந்த பட்டினமாம், மலையா ஆண்ட மகராசா பேரனோ,

0: மாறாத காது குத்து மானியா ஜபம் செய்த மகராசா பேரேனோ.
1: சித்திரைக்கு சித்திரையாம் ஸ்ரீரார்பவரணையாம் தெகுட்டாத செந்தேனோ. மதுரை அதிசயமாம் வாழ்மதுரை நாட்டியமாம் தங்க குதிரைகளாம் சுவாமி வரும் மேடைகளாம் வெள்ளி குதிரைகளாம் மீனாட்சி அம்மன் விலாசமுள்ள வீதிகளாம் எட்டானை பூட்டி சொக்கர் இருந்து ஜெயமா நடத்தே. சொக்கர் தெருவிலே சொக்கர் சுயம்பாடும் கோவிலே மீனா தெருவிலே மீனா முழக்கமுள்ள வீதியிலே அழகர் மானா மதுரை விட்டார் மதுரையில வாதி விட்டார் தள்ளா குளம் விட்டார் தங்கச்சி மீனாளுக்கு தழுகையில பாதி விட்டார். அள்ளி விதைத்தாராம் சொக்கர் அழகர் மலை தீத்தம்னு வாரி விதைத்தாராம் வைகை தீத்தம்னு கொட்டி விதைத்தாராம் கோதகை குஞ்சரமோ குஞ்சரமோ அஞ்சரமோ ஆடும் சிதம்பரமோ தில்லை சிதம்பரமோ சிவகாமி நாயகரோ ஆடும் சிதம்பரமோ ஐயாக்க வேறேனோ.
2: அம்மா, இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு தாலாட்டு பாடு பாடியிருக்கீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார் பட்டின்னு வருது, பிள்ளையார் வருது, மதுரை வருது. இந்த பாட்டுடைய பின்னாடி என்ன, இதில் என்ன பொருள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இல்லை, இங்கே வந்து நம்மளுடைய இதுகளை வந்து நம்மளுடைய குலதெய்வங்களை கும்பிட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணணுங்கிறதுக்காக பண்றது. நல்ல நல்ல அறிவு வரவனும் கடவுளுடைய அனுகிரகத்தால் வரணும்னு கடவுளை சொல்லி பாடுறது.
2: ஓகே, அடுத்த தலைமுறையினருக்கும் அவங்களுடைய குல கடவுள் இதை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிற ஒரு அழகான நேர்த்தி தான் நம்ம இந்த தாலாட்டுல பார்த்தோம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கோயில்களும் ஒரு ஒரு கதை சொல்லும், ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு கோயில் உண்டு. ஸோ அந்தந்த குடும்பம் அடுத்த தலைமுறையினருக்கு அந்த கோயில்களை பத்தியும் அந்த கடவுளை பத்தியும் சொல்லி அமைக்கிற மாதிரியான தாலாட்டை நீங்க கேட்டீங்க. இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பறக்குதுன்னா அது அந்த அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த பரம்பரைக்கே அது ஒரு சந்தோஷம். தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இப்படின்னு அந்த பரம்பரையினோட கனவு ஏக்கம் தவம் இதெல்லாம் தான் அந்த குழந்தை பிறப்புல அவங்களுக்கு வெளிப்படுது. இங்க பாருங்களேன், அடுத்து வர்ற தாலாட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அதை வந்து சும்மா ஒன்றும் பெத்தெடுத்துடல, அதுக்காக அந்த குடும்பம் எவ்வளவு ஆசை ஆசையா தவம் இருக்குது அப்படிங்கறத இந்த தாலாட்டுல சொல்றாங்க. சோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், சோ நம்ம வந்து இவ்வளவு ஆசைப்பட்டு நம்ம குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோம், நம்ம வருகைய வந்து இந்த குடும்பமே ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கு, இந்த கோவில்ல போய் தவம் இருந்து இந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு இவ்வளவு விரதம் இருந்து இவ்வளவு சுத்தி சுத்தி நம்ம பிறந்திருக்கிற இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா நம்மளும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்தோட பாரம்பரியமும் பெருமையும் இந்த குழந்தைக்கு தெரியணும் இல்லையா, அதெல்லாம் தாலாட்டுல சொன்னா அந்த குழந்தை நிச்சயமா இவ்வளவு பாரம்பரியம் மிக்க குடும்பத்துல நம்ம பிறந்திருக்கோமே இதோடைய அருமை பெருமைகள் எல்லாம் கைவிட்டுடாம நாமளும் இந்த குடும்பத்துக்கு நிச்சயமா புகழ் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன குழந்தையிலிருந்தே அந்த குழந்தைக்கு தூவப்படுது. சோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி இந்த தாலாட்டை கேட்கலாமா?
3: தாலை தொட்டி கட்டி பவன் உரைத்து பொட்டு முட்டு முட்டாலை ஆபரணம் மோதி அடுகையில காசையில பட்டெடுத்து கப்பரில தொட்டி கட்டி தொட்டி

ஓட்டி விளையாட ஒயிலால் ரயில் வண்டி, வைத்து விளையாட வர்ணத்தால மாலை, சிரித்து விளையாட சிங்கப்பூர் கிளிகிழிப்பை, படிப்பகம் கட்டிய பாட்டனார் வேறேனோ, ஊரணி கட்டிய உயர்ந்த குடி செந்தேனோ, ஒத்த பண மரமா உமையாத்தாள் சந்நிதியாம், சுத்தி திருமதிலாம் சோழாதிருக்குளமாம், வெள்ளி கதவு செய்த விமனுட வேறேனோ, தங்க கதவு செய்த தருமதுர வேறேனோ, வெள்ளி மயில் வாகனம்மா வீமனுட வேறேனோ, தங்க மயில் வாகனம்மா தருமதுர வேறேனோ.

0: 72 வயதான நம்ம சமுதாய வானொலியோட நேயர் திருமதி இந்திரா லட்சுமி எவ்வளோ அழகா தாலாட்ட நமக்காக விவரிச்சு பாடினாங்க. இந்த தாலாட்டு எத்தனை வருடங்களா அவங்க தலைமுறையினர்ல தொடருது அப்படின்னு கேட்டா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. சொல்லுங்கம்மா, இந்த தாலாட்டு உங்க குடும்பத்துல எத்தனை வருடமா இது வந்து தொடர்ந்துட்டு வருது?
1: இது நகரத்தாருங்கிற பிறவியில இருந்தே தோன்றுகிறது. எல்லா ஆட்சிகளும் பாடுற பாட்டு. காவிரி பிம்பன்றது வந்தவங்க, அவர் அந்த தலைமுறையிலிருந்து இயற்கையாக வந்தது.
0: ஓகே, ஏறக்குறைய சிலப்பதிகாரம் தோன்றின போதுதான் காவிரி பூம்பட்டினம் தோன்றினது அப்படின்னு நம்மளுடைய இலக்கியம் சொல்லுது. சோ, ஏன்னா கோவலன் கண்ணகி இவங்க ரெண்டு பேருமே வணிகர் குலத்துல பிறந்தவங்க. இவங்கதான் கடல் கடந்து போய் நிறைய வணிகம் சேர்த்தாங்க. சோ, அந்த பரம்பரையில வந்தவங்க தான் நகரத்தார் அப்படின்னு நம்பப்படுது. அவங்க வந்து கடல் கடந்து வணிகம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய வந்து செல்வங்களை வந்து சேர்த்து அதை வந்து சமுதாயத்துக்கு வந்து கொடுக்கறதுல ரொம்ப உறுதியா இருக்கிற ஒரு சமுதாயம் தான் இந்த நகரத்தார் சமுதாயம். ஆக கோவலன் கண்ணகி ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்னான சிலப்பதிகார காலத்தில இருந்து இந்த தாலாட்டு பாடிட்டு வராங்க அப்படின்னா அதோடைய பழமையும் பெருமையும் அப்பா அப்பா அப்பா சொல்ல கேட்கணுமா? தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டு இருக்கிற இந்த தாலாட்டு, கிராமிய தாலாட்டு, அடுத்த தலைமுறையான நம்ம சமுதாய நேயர் இந்திரா ஆட்சியோடைய மகள் மருமகள் மட்டும் இல்லைங்க, அவங்க பேத்தி கூட இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. பாட்டிக்கிட்டே இருந்து கத்துக்கிட்டு, அதாவது குழந்தையில இருந்து பாட்டி தாலாட்டு பாட பாட வளர்ந்த ராமலட்சுமி, அவங்க குழந்தைக்கு என்ன தாலாட்டு பாடுவாங்க கேக்கலாமா?
2: நான் பாடின தாலாட்டு வந்து எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். இது வந்து எப்படின்னா, பெரியவங்க பாடி நாங்க கத்துக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்னு பெரியவங்க பாடின அடிப்படையில பாடுறதுன்னு பாட்டி சொன்ன மாதிரி முன்னால சொன்னாங்க, நாங்களும் கொஞ்சம் சேர்த்து பாடுவோம் அப்படின்னு. இப்போ சிலப்பதிகார காலத்துல இருந்து வந்த தாலாட்டு அப்படின்னு நீங்க பார்த்தாலும் அதை கஸ்டமைஸ்ட் அப்படின்னு இந்த காலத்துல நம்ம சொல்றல, ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி, ஒவ்வொரு தங்க பாடுறவங்களுக்கு ஏத்த மாதிரி அது மாறுபட்டுகிட்டு வருது. சிலப்பதிகாரம் காலத்துல பாடின பாட்டு இதுதானா கேட்டா இல்ல, ஆனா அது இதோட அடிப்படை அப்போல இருந்தே தொடர்ந்துட்டு வருது.
0: அதுதானே கிராமிய இசை.
2: இப்ப உதாரணத்துக்கு இப்ப என் குழந்தைக்கு நான் சொல்லி பாடின பாட்டு என்னோட மாமியார் வீட்டு பெருமையை என் குழந்தைக்கு நான் எடுத்து சொல்லும் வகையில், இவ்வளவு உயர்ந்த ஒரு குடும்பத்துல நீ பிறந்த குழந்தை அப்படிங்கிறத சொல்லி அவனை பெருமைப்படுத்தி எங்களோட பாரம்பரியத்தை அவனுக்கு எடுத்து சொல்லுமாறு அமைந்த பாட்டு தான் இப்ப நான் பாடின பாட்டு.
0: என்ன நேயர்களே, கிராமிய இசையில அந்தந்த குழுக்கள், அந்தந்த சமுதாய மக்கள் தங்களுக்குன்னு ஒரு தொழில் செய்யும் போதோ இல்ல தங்களுடைய சந்தோஷங்களையும் வருத்தங்களையும் சொல்லும் போதோ ஒரு ஒரு மாதிரியான ஒரு இசையோட பாடுவாங்க. அந்த வகையில தாலாட்டிலேயே எப்படி வந்து ஒரு ஒரு பகுதி மக்கள், ஒரு நகரத்தார் சமுதாயம் இன்னமும் தாலாட்ட அவங்க குழந்தைகளுக்கு வழி வழியா சொல்லி கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத நம்ம கேட்டோம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம், மறக்கிறோமா, இழந்துகிட்டு வரோம். இன்னைக்கு புள்ளி விவரம் என்ன சொல்லுது, குழந்தை தாய்ப்பால் குடுக்கிறது கூட குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு. தாய்ப்பால் குடுக்கறதுக்கு கூட தாய்க்கு நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிற இந்த நாகரீக யுகத்துல தாலாட்டு குழந்தைக்கு கிடைக்குமா? அதுவும் அந்த காலத்து கிராமிய தாலாட்டு இன்னமும் ஒரு குடும்பங்கள்ல பாடிக்கிட்டு வராங்க அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி குடும்ப பெருமைகளையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த தாலாட்டு இசை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறத மக்கள் உணரணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வானொலியில இந்த தாலாட்டை பத்தி நம்மளுடைய நேர பாட வச்சு உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம். சோ, இது தாலாட்டு ஒரு பக்கம் ஒரு இசையா இருந்தா கூட இன்னைக்கு பல சமுதாயங்கள்ல பலவிதமான இசைகள் பாடப்பட்டுட்டு தாங்க இருக்கு. உதாரணம் நம்ம வந்து நரிக்குறவர் சமுதாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அவங்க அந்த பாசி மணி கோக்கும் போதும் சரி, அவங்க ஒரு குழுவா சேர்ந்து உட்கார்ந்து அதை கோர்க்கும் போதும் சரி, ஒரு விதமான இசைய பாடுவாங்க. மீனவர்கள் அவங்க வலை பின்னும் போதும் கடலுக்கு போகும்போதும் அந்த ஏலேலோ பாட்டு பாடுவாங்க. சோ, இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துல ஒரு ஒரு பாடல் பாடிக்கிட்டு தான் வராங்க. அததான் நம்ம கிராமிய இசைன்னு சொல்றோம். அந்த கிராமிய இசை, பழமையான இசை பழம்பெருமையோடு நிற்கக்கூடாது, அது அடுத்த தலைமுறையினருக்கும் போய்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வானொலியோட ஆசை. அந்த முயற்சியோட ஒரு பகுதி வெற்றி அடையணும்னா தொடர்ந்து நாமளும் கிராமிய இசைகளை போற்றுறதோட மட்டும் இல்லாம பாராட்டுறதோட நின்றுடாம அதை நாமளும் பின்பற்றணும், நமக்கு தெரிஞ்ச இசைய நாமளும் பாடணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்ககிட்ட இருந்து விடைபெறேன்.
1: வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில
0: தொடர்ந்து கேளுங்க.
1: ஜெகஜோதி அம்மனுக்குங்கிறது திருவாரூர். ரெண்டாவது வந்து காளாத்ரி நாதருக்கும் ஞானாம்பாள் அம்மனுக்குங்கிறது காற்று வாயுக்கு. மூணாவது ஆரூர் தியாகருக்கும் கமலாம்பாள் அம்மனுக்குங்கிறது பூமி. நாலாவது வந்து அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் தீபம்
0: நெருப்பு.
1: ஆறாரும் பொன்னாலே தில்லை அம்பலரும் பொன்னாலே ரதத்தின் மேலே வரும் நடராசர் பொன்னாலே தேரின் மேலேறும் தில்லை சிதம்பரனால ஆகாயத்து. இது அஞ்சும் மத்த சுவாமியோடைய சேர்த்து இதுல சொல்லியிருக்கு.
0: நம்ம உலகமே ஏங்க நம்ம உடல் கூட ஐந்து பூதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஆயுர்வேதமும் சொல்லுது, சித்த வைத்தியமும் சொல்லுது. ஐந்து பூதம்னா என்ன? ஒன்னும் இல்லைங்க, நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு. இந்த அஞ்சும் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு மனிதனோட உடல். உடல் மட்டும் இல்ல இந்த அண்ட சராசரமுமே. இத சயின்ஸ் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே தமிழர்கள் இத ரொம்ப அழகா நிரூபிச்சு அதுக்கேத்த மாதிரி ஐந்து ஸ்தலங்களை உருவாக்கி மக்களுக்கு சொல்லிட்டு வராங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னாக்க நிலம், அது வந்து திருவாரூர்ல இருக்கிற ஒரு கோவில, அங்க இருக்கிற சிவன் வந்து ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. நிலம் இருக்கு. அடுத்தது நெருப்பு வேணும் இல்லைங்களா? நெருப்பு இல்லாம எதுவுமே வாழ்க்கையில முழுமை அடையறது கிடையாது. ஏங்க நம்ம வயிற்றுலயே நீங்க பாத்தீங்கன்னாக்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து சாப்பிடலன்னா நம்மள அந்த நெருப்பே நம்ம வயித்த வந்து புண்ணாக்கிடுது, அல்சர் வந்துடுது அப்படின்னு இன்னைக்கு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே நம்மளுடைய சித்த மருத்துவம் இததான் சொல்லியிருக்கு. சோ உலகத்துல நிலம் இருக்கிற மாதிரி கண்டிப்பா நெருப்பு இருக்கணும். சோ நெருப்புக்கு சும்மா நெருப்பு நெருப்புன்னு சொன்னா மக்களுக்கு புரியுமா? அதுக்கு ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி அங்க இருக்கிற சிவலிங்கம் நெருப்பு வடிவிலானவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டாவது பஞ்சபூதத்துல ரெண்டாவது ஸ்தலமா நெருப்பு சொல்றோம். அந்த நெருப்பு எந்த ஊர்ல இருக்கு? திருவண்ணாமலை. அங்க இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை நம்ம நெருப்பு வடிவமா நம்ம பாக்குறோம். இப்படி சொல்லி மக்களுக்கு நெருப்போடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க நம்ம பெரியவங்க. இதை எவ்வளவு அழகா அந்த தாலாட்டிலேயே அவங்க கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நெருப்பு இருக்கு. நெருப்பு அணைக்கிறதுக்கு நீர் வேண்டாமாங்க. நீர் இல்லைன்னா நம்ம பயிர், செடி, கொடி, மனிதர்கள் எல்லாமே எப்படி தவிச்சு போயிடுவோம்? நமக்கு வந்து மழைய வந்து தெய்வமா கொண்டாடுறோம். ஏன்? இன்னைக்கு மழைதான் நமக்கு வந்து நிறைய நீர் கொடுக்குது. உணவு கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் நீர். அந்த நீரை தர்ற ஆறுகளை நம்ம இன்னமும் தெய்வமா தான் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடிட்டு இருக்கோம். காவிரி, வைகை அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு ஆற்றையும் கூட நம்ம தெய்வமா தான் கொண்டாடுறோம். சோ நீர்நிலைகளை அவ்வளவு புனிதமா கருதுறது தமிழ்நாடு. இந்த நீர்நிலைய ஒரு கோவிலா நம்ம உருவாக்கியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அந்த நீர் ஸ்தலம் எங்க இருக்கு? திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருவானைக்கால் அப்படிங்கிற ஊர்ல ஜம்புகிரேஸ்வரர் அப்படிங்கிற கோயில தான் நீருக்கான ஸ்தலமா சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க சிவலிங்கம் பூமிக்கு அடியில, அதாவது கீழே ஒரு தண்ணி கடியில தான் எப்ப பாரு அந்த சிவலிங்கம் இருந்துகிட்டே இருப்பாரு. சோ நிலம் சொல்லியாச்சு, நெருப்பு சொல்லியாச்சு, அதாவது அக்னி சொல்லியாச்சு, அடுத்தது வந்து நீரும் சொல்லியாச்சு, அடுத்தது ஆகாயம். ஆகாயம் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் சொல்றோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வானத்துல வந்து நம்ம நிறைய சேட்டலைட்டை விட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்திலேயே வானத்துடைய முக்கியத்துவம், அதாவது ஆகாயத்தோட முக்கியத்துவமா ஒரு ஸ்தலம் இருக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எது தெரியுமா? அதுதான் சிதம்பரத்துல இருக்கிற நம்மளுடைய நடராஜர் கோவில். அங்க பாத்தீங்கன்னாக்க அங்க மண்டபம்க்கு மேல கோபுரமே இருக்காதுங்க. அங்க வந்து ஒரு திறந்த வெளிதான் இருக்கும். திறந்த வெளிக்கு கீழே தான் அந்த கடவுள் இருப்பாரு. சோ மொட்டை மண்டபத்துக்குள்ள நேரடியா வானத்தை பார்த்து இருக்கிற அந்த கோவில் தான் நடராஜருடைய கோயில். அதுதான் வந்து வானத்தை குறிக்குது. சோ எவ்வளவு அழகா நம்மளுடைய முன்னோர்கள் சயின்ஸ மக்களுக்கு எளித புரிய வச்சிருக்காங்க. அடுத்த நிலை பாத்தீங்க அப்படின்னாக்க காற்று, விண்ட் எனர்ஜின்னு சொல்றோம். இன்னைக்கு விண்ட் இல்லைன்னா இந்த காத்து மூலமா தான் இன்னைக்கு நிறைய வந்து நம்ம வந்து நிறைய புது புது விஷயங்களை உருவாக்க முடியும். ஏன் காத்துல இருந்து நம்ம வந்து மின்சாரமே தயாரிக்கிறோம். சோ காற்றோட முக்கியத்துவத்தை ஐந்தாவது பஞ்சபூதமா நம்ம முன்னோர்கள் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு தமிழர்கள் ஒரு கோவிலையும் உருவாக்கி இருக்காங்க. அந்த கோவில் தான் ஆந்திரால இருக்கிற காளஹஸ்தி. அங்க இருக்கிற காளஹஸ்தீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்க அவர் வந்து ஒரு வாயு வடிவமாக, அதாவது காற்று வடிவமாக நம்ம கொண்டாடப்படுறோம்.
1: சுவாமி சன்னதியில தீபம் காற்று பட்டு ஆடிக்கினே இருக்கும்.
0: ஓ பாத்தீங்களா,
1: விளக்கு தீபம் ஆடிக்கினே இருக்கும். கோயிலுக்குள்ள போகும்,
0: கோயிலுக்குள்ள போகுது. அப்போ அதாவது காற்று வந்து எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியம். இப்ப சித்தர் பாட்டுல கூட இருக்கு, காத்தடிச்ச பையடா அப்படின்னு நம்ம உடம்பையே நம்ம சொல்றோம். காத்து போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம உடல் வந்து எங்கதுமே நின்னு போயிடுது. அப்படிப்பட்ட காற்று ஒரு கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற அந்த விளக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. அப்ப பாருங்க, எவ்வளவு சயின்ஸ் எவ்வளவு வந்து சொல்லியிருந்தாலும் அதை எவ்வளவு அழகா விளக்கமா சொல்லியிருக்காங்க. காத்து நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம உயிரை ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. காத்து நின்னுடுச்சுன்னா அந்த விளக்கு அணைஞ்சிரும். சோ இதை எவ்வளவு சயின்டிபிக்கா எவ்வளவு அழகா தத்துவமா நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த தத்துவத்தை புரிஞ்சுகிட்ட மூத்த தலைமுறையினர் அதை அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லணும் இல்லைங்களா. அததான் இந்த தாலாட்டு பாட்டு ரொம்ப அழகாவே சொல்லுது. தாலாட்டு அப்படின்னா அம்மா குழந்தைய கொஞ்சிறப்போ வீரத்தை மட்டும் இல்லைங்க, சயின்ஸையும் ஊட்டி ஊட்டி சொல்ற இந்த கிராம.
2: You're listening to MOP Community Radio 107.8.
3: Kati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Kati's dermatologist found two melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer Care can help you. Call the helpline number 9876-543210.
4: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ? வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர

கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.